ஆண்டவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். மாம்சமான யாவருடைய ஜெபத்திற்கும் பதில் தருகிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்றேன், உமை நன்றி.

இதோ நீர் அப்பா, பாதாள வல்லடிக்கு எங்களை மீட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்திலிருந்து எங்களுக்கு அப்பா ஜீவனை தந்தீரே, அதற்காக நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்து நன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. இதோ அழிவில்லாத வித்தினாலே அல்ல ஆண்டவரே, என்றைக்கும் நிலை நிற்கிறதுமான ஜீவனுள்ள வித்தினாலே எங்களை நீங்க மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கீங்களே, அதற்காக நன்றி சொல்லு துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி, அபிஷேகநாதரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய குமாரே ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இதோ இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமை விடுதலை ஆண்டவரே, இதோ எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்க ருசி பார்க்கணும் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கணும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே, இதற்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நீர் அப்பா நீக்கி போடும் ஐயா. இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்கள் தடைகளை நீர் நீக்கி போடுவீராகப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவரே, உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இதோ இப்பொழுதே பரிசுத்தமாக்க, நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் அது நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்தும் நாம் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை, அவரே நம்முடைய பரிகாரி, நம்மளுடைய யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், நம்முடைய குடும்ப வைத்தியராக இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது, ஒரு வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுக முடியாது, நம்முடைய சரீரத்துக்குள்ளே வியாதிகள் இருக்க முடியாது. இந்த வியாதிகளையும் சாபத்தினாலே வருகிற வியாதிகளையும் பாவத்தினாலே உண்டாகுகிற வியாதிகளையும் நம்முடைய சுய காரியங்கள் நம்முடைய புத்தியின கரியினாலே அறியாமையினாலே நாம் சில காரியத்தினுடைய விளைவுகள்னாலே வருகிற வியாதிகளாய் இருந்தாலும் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது அவரே நம்முடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய பாவங்களை போக்கவும் வியாதியை நீக்கவும் சாபத்திலிருந்து விடுதலையை தரவும் முற்பிதாக்களுடைய சாபங்களாய் பரம்பரை சாபங்களாய் இருந்தாலும் அது எல்லாவற்றில் இருந்தும் நம் தேவன் விடுதலை செய்கிறவர், விடுவிக்கிறவர் என்று நாம் நம்புகிற பொழுது அவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கிற பொழுது அந்த சிலுவை மரணத்தினாலே வருகிற விடுதலை இரட்சிப்பினூடாக கிடைக்கிற நம்மளுக்கு அந்த வியாதியற்ற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் என்று நாம் திரும்ப திரும்ப நாம் அதை ஆணித்தரமாக நாம் நம்புகிறோம். நம்முடைய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வருகிற பொழுதோ, பலவீனம் வருகிற பொழுதோ, துர்ச்செய்தி வருகிற பொழுதோ நாம் சத்தியத்தை மாற்றி சொல்லாத படிக்கு, இதோ இந்த வந்து தேவன் எனக்கு அனுமதித்தார், ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அதிலே மேன்மை பாராட்டாத படிக்கு, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவரை நம்புகிறவர்களுக்கு அவரே வியாதியில் இருந்து நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வியாதி வர முடியாது, நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் வர முடியாது, வாதை அணுக முடியாது, நமக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சோ வந்த வியாதியும் கூட நம் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வியாதி அணுகுகிற பொழுது கூட நாம் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவரே நம்முடைய பரிகாரியாய் இருந்து அவர் வியாதியை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வியாதியை ஆண்டவர் நீக்கி போட்டால் வியாதி நம்மிடத்துல இருக்க கூடாது, இருக்க முடியாது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது என்று சொன்னால்
போனால் அப்படி என்றால் தேவனை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் வியாதியினாலே கூட மரிக்கிறார்கள். அப்படி என்றால் இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப தேவ வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று முரணாய் இருக்கிறதா என்று நமக்குள்ளே கேள்வி எழலாம். அப்படி கேள்வி எழுகிற பொழுதுதான் அது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய அளவை காட்டுகிறது. தேவனிடத்தில்

0: நாம் அவ்விசுவாசமாய் ஒன்றை கேட்போம் என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யலாம், என் தேவன் எனக்கு வியாதியை நீக்குகிறவர், என் தேவன் உயிர்த்தெழுந்த தேவன், என் தேவன் மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறவர் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். நாம் அதே நேரத்திலே இப்பொழுது நாம் அநேகர் வந்து டிக்ளரேஷன், அதாவது பிரகடனப்படுத்துதல், வார்த்தையை பிரகடனப்படுத்துதல், அறிக்கை இடுதல், தியானம் பண்ணுதல் என்றெல்லாம் நாம் இப்பொழுது நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அப்போ இந்த தியானம் பண்ணுதல், நம்மளுக்குள்ளே ஒரு அறிக்கை பண்ணுதல், இது எல்லாம் பண்ணாலும் கூட நம்மளால ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? காலையில இருந்து சிலர் வந்து அறிக்கை பண்ணுவாங்க, நாம் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, தேவ வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, அவருடைய தழும்புகளால் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கூட அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் மறித்தவர்களை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய எபிரேயர்களை கூட அநேக பேர் விசுவாசித்தும் அவர்களால் பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மறித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல விசுவாசம், தேவன் மீது உள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அதே போல நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோம், எதுக்காக விசுவாசிக்கிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று நாம் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மத்த இப்போ வந்து சில பேர் நம்ம ஒரு டெஸ்டிமனி கேட்போம், நாங்கள் வந்து அறிக்கை பண்ணோம், நாங்கள் இப்படி எல்லாம் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், என்னுடைய வியாதி நீங்கிற்று அப்படி என்ற ஒரு சாட்சியை கேட்ட உடனே அது என்ன ஏது என்று நமக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்கன்னா நம்மளும் அப்படியே சொல்றது, இயேசுவின் தலைமையினாலே சுகமானேன், இயேசுவின் தலைமையினாலே நான் சுகமானேன். அப்போ அதை நாம் நன்கு புரிந்து கொண்டு நாம் அறிக்கையிடுவதற்கும் ஒருவர் சொல்லுகிறார்கள் என்று அதை பார்த்து விட்டு நாம் சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதைத்தான் அங்கே கிராமங்களிலே சொல்வார்கள், இங்கே அந்த என்ன அணிலை பார்த்து பூனையும் சூடு போட்டு கொண்டது என்று சொல்லி, அப்போ அது அதுக்கு எப்படி கோடு இருக்கோ அதே போல அடுப்பங்கரையில போய் ஒரு சூடு போட்டா அனல்ல அப்படி சூடு போட்டா அந்த பூனை என்ன செய்யும், செத்து போயிடும். அப்ப அணிலை பார்த்து அந்த கோடை நம்மளும் போட்டுக்க கூடாது. அதே போல நம் இந்த வார்த்தைகளுடைய வல்லமை என்ன, இந்த வார்த்தையில என்ன நடக்குது, என்ன டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இப்ப நம்ம ஒரு வாட்டர்னு சொன்னா H2O என்று நாம் சொல்லுவோம். அப்ப அந்த மூலக்கூறு H2O என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த H2O என்னது, ஹைட்ரஜனுடைய ரெண்டு பங்கா இருக்கு, ஆக்சிஜன் ஒன்னா இருக்கு. அப்போ அந்த அறிவு நமக்குள்ள இருக்குதா? அப்போ அந்த அறிவு இருக்கும் பொழுதுதான் நம்ம அதனுடைய முழுவதுமாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரு ரெவலேஷன் வந்தது எனக்கு. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் வருவது உண்டு. அப்போ என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் இப்ப முந்தி நம்ம ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா கனடா தேசத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஃபிளைட் வந்து எடுத்தது வந்து எப்படியும் மினிமம் ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 20 வருஷம், 25 வருஷம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன போல அநேகர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 வருஷம் கனடாவுக்குள்ள வந்து, என்னதான் நீங்க ஸ்பான்சர்ல வந்தாலும் சரி, நீங்க ரெஃப்யூஜி கிளைமா இருந்தாலும் சரி, எப்படினாலும் மினிமம் ஒரு 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் கழிச்சுதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஃபிளைட்டு ஏறியிருப்போம். இப்ப நம்ம இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த ஃபிளைட்டு ஏறும் பொழுது அப்ப எல்லாம் நம்மளுக்கு அந்த ஃபிளைட் நல்லபடியா அந்த இடத்துக்கு போயிடணும், நம்ம தேசத்துக்கு போயிடணும், அவ்வளவுதான் இருக்கும் நம்முடைய இதுகள் வந்து ஃபிளைட் இங்க ஏறினா நல்லபடியா போகணும். அதே மாதிரி நம்ம போற ஃபிளைட்டும் அங்க ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் அநேகமான செய்திகள் நமக்கு வராது, லைக் ஃபிளைட்டு கேன்சல் ஆகுது, இல்ல ஃபிளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப புதிதா வந்தவர்கள்லாம் என்ன, 1 வருஷம் ஆச்சுன்னா கூட அந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவங்க சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பணம் இருக்கு இல்ல அது மேட்டர் இல்ல, ஆனா வித்தின் இயர் அவங்க வந்து தங்களுடைய நாட்டுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, கஷ்டப்பட்டாலும் திரும்பி போறாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப அநேக செய்திகளை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப ஃபிளைட் வந்து கேன்சல் ஆகுது, டிலே ஆகுதுன்ற செய்திகளை நம்ம கூட கேள்விப்படுறோம். அப்போ நான் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னாலேயும் 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் சரி, அப்பயும் ஃப்ளைட் டிலே எடுத்திருப்பாங்க, அங்கேயும் வந்து ஃப்ளைட்டு போறது கேன்சலும் ஆயிருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த செய்தி நம்முடைய காதுகளுக்கு வரல. ஏன்னா நம்ம வீட்டாளுங்க நிறைய பேரு போகல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரு போகல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 100 பேர் தெரியுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது 40 பேராவது ஃப்ளைட்டு ஏறுறாங்க. அப்போ ஃப்ளைட் ஏறும் பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்களை நம்மளுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் போன ஃப்ளைட்ல இன்னைக்கு டிலே, இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு, நாங்க வேற ரூட் எடுத்து போனோம், அப்படி என்று சொல்லி தகவல்களை இப்பொழுது பரிமாறி கொள்கிறார்கள். அப்போ இதே சூழ்நிலை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ஆனா நம்மளுக்கு அவ்வளவு பரிச்சயப்படலை. ஆனா இப்ப இதே காலகட்டத்துல அந்த ஃபிளைட் கேன்சல் ஆகுது, டிலே ஆகுது, ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அந்த ஃபிளைட்டுக்கு ஒரு கம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஃப்ளைட்ல வந்து கேன்சல் ஆச்சு, டிலே ஆச்சுன்னு சொன்னாக்க அவங்க அதை நம்ம ஃபைல் பண்ணும் பொழுது கம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. $700 வரைக்கும் நம்ம 700 euro ஈரோ வந்து எடுத்துக்கலாம், மோஸ்ட்லி ஈரோ ஃப்ளைட். ஸோ ஈரோ அப்ப கேனடியன் டாலர்ஸ்ல $900 கிட்ட நம்மளுக்கு கம்பன்சேஷன் வருது. இப்போ ஒரு ஆள் என்ன பண்ணிருச்சு, ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு, கம்பன்சேஷனும் வாங்கிருச்சு. இன்னொரு ஆள் என்ன பண்ணுது, இதே ஃப்ளைட் டிலே ஆகுது, அப்ப என்ன செய்யறாங்க, வேற ரூட்ல போறாங்க. அந்த ரூட்ல அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து ஒரு 7 மணி நேரம் அந்த தேசத்தை வெளியே போய் சுற்றி பார்த்து எல்லாம் வர்றாங்க. வேறு ஒரு சிலருக்கு என்ன பண்றாங்க, அங்கேயே லான்ச் கிடைக்குது, லான்ச்ல உள்ள ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸா அந்த லான்ச்சை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்ப இப்படி எல்லா செய்திகளை நாம் என்ன செய்யறோம், வேறு வேறு விதமான செய்திகளை இப்ப கேக்குறோம். அப்போ முத நம்ம ஃப்ளைட் வந்து டிலே ஆகக்கூடாது, கரெக்டா போயிடணும், அங்க இங்க இங்க ஏறினா அங்க ஸ்ரீலங்கால போய் இறங்கணும், இந்தியால போய் இறங்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு, உங்களுக்கு ஃபிளைட் கேன்சல் ஆனா உங்களுக்கு ஒரு கம்பன்சேஷன் கிடைக்குது. அதே நேரத்துல நீங்க வந்து சுத்தி பார்க்க அங்க வந்து வெளி வெளி இடத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், இல்ல அங்க ஒரு லான்ச்ல உங்களுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்ப இப்படி எல்லாம் உங்களுக்கு அறிவு வருது. அப்ப இப்படி அறிவு வரும் பொழுது நீங்க ஃபிளைட் கேன்சல் ஆனாலும் என்ன பண்ண மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. அது கேன்சல் ஆனாலும் அது நல்லதுக்கு தான், ஏதோ ஒண்ணு கேன்சல் ஆனதுக்கு நான் இன்னைக்கு லண்டனை சுத்தி பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு எத்தியோப்பியா சுத்தி பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு நான் நல்லா அந்த லான்ச்ல நல்லா ரிலாக்ஸா இருந்தேன், ஏன்னா கேன்சல் ஆனதுனால இன்னொரு ஃப்ளைட்ல எனக்கு வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க, அதுல பிசினஸ் கிளாஸ் கொடுத்தாங்க. அப்படி நாம் வந்து என்ன செய்கிறோம், நம்முடைய எல்லா அந்த கேன்சல் ஆகுறதோ நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வர்ற பொழுது, இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் நம்மளுக்கு அறிந்திருக்கிற பொழுது, அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனா என்னென்னத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நம்மளுக்கு தெரிகிற பொழுது, அந்த ஃப்ளைட் கேன்சல் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிளே உங்களுக்கு என்ன செய்யாது, உங்களை வந்து துக்கப்படுத்தாது, உங்களை அது வந்து சேதப்படுத்தாது. என்ன நடந்தாலும் என் தேவன் நல்லதுக்கு தான் செய்வார் என்று சொல்லி நீங்க அந்த மூமெண்ட்டை நீங்க என்ஜாய் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அதே போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஒரு துர்ச்செய்திகள், உங்கள் சரீரத்துல பலவீனங்கள், உங்கள் சரீரத்துல மற்றவர்கள் நீங்க நேசிக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இது ஒரு இதையும் நீங்க காணாம, ஒரு நன்மையும் காணாம நீங்க துவண்டு போய் இருக்கலாம். இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, நீங்க இந்த சத்தியத்தை அறிகிற பொழுது உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாத, ஒரு வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாத, உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததி பாதுகாக்கப்படும், இந்த 8 ஜெனரேஷன் 10 ஜெனரேஷன் எல்லாமே உங்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், சுகித்திருப்பார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய சந்ததி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும், என்னுடைய சந்ததி தேவ பயத்தோடு கூட அவர்கள் வாழுவார்கள், என்னுடைய சந்ததி அவர்கள் ஜீவனுள்ள தேவன் வைத்திருக்கிற நன்மையினாலே அவர்கள் வாழ்வார்கள். என்னுடைய முற்பிதாக்களுடைய கிரியைகளோ என்னுடைய கிரியைகளோ என் பிள்ளைகளை அவர் தொடர முடியாது. தேவன் வைத்திருக்கிற அந்த ஆபிரகாமிக் பிளெஸிங்கினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் தான் என்னுடைய சந்ததியை தொடர்ந்து கொண்டு இருக்கும். ஏனெனில் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடியினாலே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது, அது மாத்திரமல்ல தேவனுக்கு நாம் உண்மையும் உத்தமமாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். அப்ப உண்மையும் உத்தமமாய் எப்படி இருக்கிறது? நம்மளோடு இருக்கிறவங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் முகாந்திரம் இல்லாமல் கோபப்படுத்துவதும், நாம் நன்மை செய்தும் நம்மளை எப்பொழுதும் சோர பண்ணுவதும், நம்முடைய வாழ்க்கைய குறித்து எப்பொழுதும் எப்படா நம்மளுக்கு பொழுது விடியும் என்று சொல்லி நம்மளை எப்பொழுதும் ஏங்கி தவிக்கிறவர்களாய், ஒரு பினான்சியல்ல எப்பொழுதும் குறைபாடு உள்ளவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் உள்ள வாழ்க்கையாகவே இப்படியே உழண்டு கொண்டு போனா நம்முடைய எல்லாரும் நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டே இருக்காங்களே என்று சொல்லி நாம் நம்மளையே சோர பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்படி நாம் தேவ வார்த்தையின்படி இருப்பது என்று நீங்கள் கேட்கலாம். தேவன் அவருக்கு உண்மையா இருக்க விரும்புகிறார். உங்களை வந்து நீங்க வந்து பெர்ஃபெக்டா சரியா இருங்கன்னு சொல்லல, ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தோடு கூட என்னிடத்துல நீ வருகிற பொழுது அந்த பலவீனத்தை நான் எப்படி உன்னைய நான் நேர்மையாக்கி இந்த பலவீனத்துல இருந்து உன்னை மாற்றி பலவானாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனா சத்துரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொய்ய சொல்லிக்கொண்டே இருப்பான், என்னன்னா நீ வந்து இதுக்கெல்லாம் நீனு சரிவர மாட்ட, நீ தேவனுடைய வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, நீ வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க, நீ எல்லாருமேலயும் நீ கோபமாய் இருக்க, எரிச்சலாய் இருக்கிற, உனக்கு ஒரு நன்மையும் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது, நீ வேதத்தை சரியாய் வாசிப்பது இல்ல, தேவனிடத்துல நீ ஜெபிக்கிறது இல்ல, நீ எப்பொழுதுமே நீ வந்து உலகத்து காரியங்களிலையும் மற்ற காரியங்களிலையும் நீ நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கிற, நீ கணவனை மன்னிக்காம இருக்க, உன் தாயை மன்னிக்காம இருக்க, நீ கணவன் நீ உன்னுடைய கணவன் வீட்டார மன்னிக்காம இருக்க, அப்படி என்று சொல்லி நம்முடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கலாம். நீ வந்து அன்பு செலுத்த மாட்டேங்கிற, உனக்குள்ள ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கு, இப்படியாக நம்மிடத்துல ஒன்றை சொல்லிக்கொண்டே நம்முடைய ஆள் மனதுல இருக்கிற இந்த எஸ்தருக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், நீ வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, நீ தேவன் உனக்கு நன்மை செய்தும் நீ வந்து ஒழுங்காவே இல்லை, நீ தேவனுக்காக ஜெபிக்கிறது இல்லை, தேவனுக்காக ஊழியம் பண்ணுகிறது என்று இல்லை என்று சொல்லி ஏதோ ஒன்ற ஒரு சத்தத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். அப்போ சில சத்தங்கள் கேட்கிற பொழுது நமக்கு தெரியும், ஆமா நான் எழுந்துச்சு நான் வந்து வேதம் வாசிக்கிறது இல்லை, நான் தேவனுக்காவோடு கூட நான் உறவாடுகிறது இல்லை, நானும் கோபத்துல கத்துறேன், என் பிள்ளைய கத்துறேன், என்னோட புருஷனை கத்துறேன், நான் வீட்டுல உள்ளவங்களோட சண்டை போடுகிறேன், இப்படி எல்லாம் சொல்லி நமக்குள்ள இருக்கிற சில சில குணாதிசயங்களை மிகைப்படுத்தி நாம் தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களை போல இவன் நமக்குள்ள ஒரு சத்தம் உண்டாகும். அந்த சத்தத்தை நாமும் கூட நம்புவோம். அப்ப நம்பும் பொழுது அதை உண்மையா ஆண்டவரிடத்துல நாம் கொண்டு வரணும். அப்பா ஆண்டவரே என்னால வாசிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல ஆண்டவரே, அப்பா நான் உண்மையா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னை அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் காயப்படுத்தும் பொழுது, என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, நான் இவர்களுக்காக அப்பா இதோ நான் வாழணும்னு என் வாழ்க்கையவே நான் கொடுத்த பொழுது நான் செய்த எல்லா நன்மையும் மறந்து என்னை குற்றவாளி போல என்னை நிராகரித்து எனக்கு ரிஜெக்ஷனை கொண்டு வந்து என்னை வேதனைப்படுத்துறாங்களே ஏசப்பா, அப்ப நான் இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல டாடிகா, டாடிகா நீங்க இதை ஹேண்டில் பண்ண எனக்கு கிருபை தாருங்கப்பா, அப்படி என்று சொல்லி நீங்க உள்ளதை உள்ளபடி உங்களுடைய கேரக்டரை நீங்க அப்படியே தேவனிடத்துல கொடுக்கிற பொழுது அப்போ ஆண்டவர் அந்த காயத்தை ஆற்றி போடுவார், உங்களுக்கு வேணுங்கிற நீதிய தேவன் செய்வார். ஆனா நம்ம முகாந்திரம் இல்லாம நாம் இந்த காயங்களையும் மற்றவர்களிடத்திலே எதிர்பார்ப்பையும் நாம் கொண்டு செல்கிற பொழுது நம்முடைய ஆத்மா அப்படியே என்ன செய்கிறது, நம்மளுக்கு மன மகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம், ஆனால் மன முறிவு நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்மளை சிக்காக்கி போடுது, நெடுநாளாய் காத்திருப்பது நம்மளுக்கு இருதயத்தை நம்மளுக்கு அது என்ன செய்யும், நெடுநாளாய் இருதயத்தை நம்மளுக்கு நெடுநாளாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். அப்போ இழைத்து போனவர்களாய் சோர்வடைந்தவர்களாய் வேதனையோடு இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் ஆக்சுவலி நான் இந்த கலாத்தியர் 5 அதிகாரத்தை நான் முழு அதிகாரத்தையும் வாசித்து ஜெபிக்கலாம் என்று இருந்தேன். நான் ஆனால் முழுவதும் வாசிக்க நேரமாகிவிடும். ஸோ அதனால நான் இந்த 11 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. ஹலேலூயா. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகி இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமசத்தினது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஓட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. இந்த கலாத்தியர் 5 திரும்ப திரும்ப வாசித்து வாசித்து பாருங்க. இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏன் சுதந்திரிப்பது இல்லை? நமக்குள்ளே இந்த மாமசத்தின் கிரியைகள், நம்ம இந்த இந்த இதுகள்ல இப்ப விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளை சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாம் கேட்கிற பொழுது தேவனை அறிந்த ஜனம் வந்து இதுல முக்கால்வாசி நாம் வந்து செய்வது கிடையாது, நம்ம இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விபச்சாரம், வேசித்தனம். அதாவது விபச்சாரம் என்பது நாம் பிசிக்கலா ஒரு ஆணும் பெண்ணும் கள்ள உறவோடு இருப்பது மாத்திரம் அல்ல, நாம் இந்த நியாய பிரமாணத்தையும் ஆண்டவருடைய கிருபையுமான உள்ள காரியத்தையும் ரெண்டுலையும் வந்து நாம் புலம்பிக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? நாம் விபச்சாரம் செய்கிறோம் என்று நாம் இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது அதிகாரத்திலே, 4 நீங்க கலாத்தியர் 4 நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் நீங்க அடிமை பெண்ணாகிய அங்கே அங்கே ஆகாரை விலக்கு தள்ளு, அடிமையானவளையும் அவளுடைய அவளுடைய காரியத்தையும் தள்ளு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அங்கே சினாய் மலை மேலே ஆகாருக்கு கொடுக்கப்பட்டதையும், அங்கே நம்மளுக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்கப்பட்டதையும் அங்கே 4 அதிகாரத்தை நாம் விளக்கமாய் நாம் பார்க்கலாம் வரும் வாரத்திலே. சோ அது போல அதே போல நம்மளுக்கு விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை என்பது நாம் ஏதோ கோயிலில் போய் ஆராதனை செய்வது மாத்திரமல்ல, இன்னைக்கு தேவனை முதன்மைப்படுத்தாம அது உறவுகளை விக்கிரகப்படுத்துவதாக இருக்கலாம், பொருளை விக்கிரகப்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது நீங்க செய்கிற வேலையை நீங்க விக்கிரக ஆராதனை படுத்துகிறதா இருக்கலாம், இது எல்லாமே நீங்க செய்யற ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம எதை உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம அது உங்களை கண்ட்ரோல் படுத்துதோ அது எல்லாமே விக்கிரகத்துக்கு கீழே வருகிறது. அதே போல பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இது எல்லாம் பில்லி சூனியத்தின் காரியங்கள், நமக்குள்ள ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டத்தின் காரியங்கள், இவை எல்லாம் பில்லி சூனியத்தை கொண்டு வருது. அதே போல முரட்டாட்டம் என்றால் நம்ம என்னத்தை பார்த்தோம், நம்ம வந்து ரொம்ப ஹம்பிள் பர்சனா இருப்போம், ஆனா நமக்கு நாமளே முரட்டாட்டம் பண்ணி கொள்ளுதல், தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கைக்கும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் விரோதமாக நாம் ஒன்றை முரட்டாட்டம் பண்ணி கொண்டே இருக்குதல். அதாவது உங்களுக்கு ஒன்று செய்ய பிடிக்காது, ஆனா மற்றவர்கள் நிமித்தம் ஓ சரி மற்றவர்கிட்ட ஒரு பெருமைக்காக ஓகே ஏதோ பண்ணுவோம் நம்ம என்று சொல்லி நமக்குள்ளேயே சில கான்ஃபிளிக்ட் உண்டாகிற பொழுது, இது எல்லாமே என்ன சொல்ற ஆண்டவர், அது பில்லி சூனியம் என்று சொல்ற வீண் வீண் வைராக்கியம், அது பேய்த்தனத்துக்கு உரியதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல கோபம், சண்டைகள், பிரிவினை, அதே போல மார்க்க பேதங்கள், இந்த மாதிரி காரியங்கள், பொறாமைகள், இந்த நமக்குள்ள உண்டாகிற பொறாமையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செஞ்சு பார்க்கணும், எக்ஸாமின் செஞ்சு பார்க்கணும். என்கிட்ட பொறாமையே கிடையாது, எனக்குள்ள பெருமையே கிடையாது, இப்படி எல்லாம் நம்ம ஒரு மூட்டை கட்டாம, அப்படி உங்களுக்குள்ள பொறாமை பெருமை இதுல சொல்ற காரியம் எதுவுமே இல்லைன்னா அங்கே தேவன் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இந்த தேவ வார்த்தையின்படி இந்த சூப்பர் நேச்சுரலா ஆண்டவருடைய தேவ வல்லமையினாலே இந்த டுனாமிஸ் பவர்னால நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், ஆவியினாலே நீங்க நடக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கணும், நமக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கணும். அடிக்கப்பட்டாலும் எப்படி பவுல் சொல்கிறாரோ அதே போல சூழ்நிலைகள் என்ன நடந்தாலும் சரி நம்ம சந்தோஷமாய் கர்த்தர் நல்ல அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் இன்னும் அதிகமாய் துதிக்கிறவர்களாய், இன்னும் அவர் செய்த நன்மையை நன்றி அறிதல் உள்ளவர்களாய், நாம் தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீக்கி போடுங்க, அதே நேரத்தில் இந்த ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை இன்னுமாய் உங்களுடைய ஆவியின் கனி இன்னும் நீங்க நிறைய கொடுக்கும்படியாய் ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவருடைய அவர்கிட்ட இருந்த கைடன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இதிலே நாம் ஒன்றை பார்த்தோம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையை நான் அப்படி நான் திருப்பி சொல்லுகிறேன், என்னன்னா நீங்க உங்களை நீங்க அன்பு கூறுந்தீங்கன்னா நீங்க மற்றவர்களை நேசிக்காம இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, மற்றவங்களை நம்மளால நேசிக்க முடியல. உண்மையா இன்னைக்கு நீங்க காலையில எந்திரிச்சு கேட்டா, இன்னைக்கு நான் ஜீவனோடு நான் வாழ ஆசைப்படுறேன்ப்பா, இன்னைக்கு என் தேவன் வச்சிருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல்ல நான் என்ஜாய் பண்ணணும்ப்பா, அப்பா எப்படா பொழுது விடிய போகுது, இன்றைக்கு இந்த நாள்ல நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நாளைக்கு இதை விட சந்தோஷமா இருக்க போறேன், நாளைக்கு எப்படி என் நாள் இருக்குமோ, நாளைக்கு என் தேவன் எப்படியா என் வாழ்க்கைய அவர் வடிவமைத்து வச்சிருக்கிறாரோ அப்படி நீங்க ஜாலியா எந்திரிக்கிறீங்களா, இல்ல எப்படா போய் சேருவோம், ஆண்டவர் நம்ம ஜீவன் கொடுத்துருக்கிற வரைக்கும் இந்த நாளை இந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு போவோம், நம்ம எப்படா அவர் அழைக்கிறாரோ அப்படி என்று சொல்லி நீங்க சொல்றீங்களா, நீங்க மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. தேவஜனமே, எல்லாரும் சாகத்தான் போறோம், ஆனா இந்த இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம சந்தோஷமா நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் அல்லேலூயா. அப்போ நம் கர்த்தரை மேன்மை பாராட்டுங்கிற பொழுது கர்த்தர் நல்லவர் வல்லவர் அவர் செஞ்ச நன்மைய ஒவ்வொரு நாளும் அப்படி ருசி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க வாழுகிற நாட்கள் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. எத்தனை பேருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஆட் ஒன்று வந்திருக்கும், இந்த அது வந்து அது என்ன இதுக்கு கொக்கோ கோலா ட்ரிங்க்ன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த கொக்கோ கோலா ட்ரிங்க்ல ஒரு ஆடு வந்திருக்கும் என்னன்னு சொன்னாக்க, அவர் நல்லா ஒருத்தன் காலேஜ்ல வந்து அப்படியே உட்காந்து அந்த படிக்கட்டுல உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்பேன், ஏன் இப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, நீ இதெல்லாம் பண்ணணுமே, அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் கேட்பான், இல்லை நான் ரிலாக்ஸா. சரி இப்ப நீ என்ன பண்ண போற, படிச்சு முடிச்சு இப்ப நீ எதுக்கு படிக்கிற, படிச்சு முடிச்சு நீ என்ன பண்ண போற அப்படி கேட்பான். அப்ப சொல்லுவான், நான் படிச்சு முடிச்சு நான் நல்ல வேலைக்கு போவேன், நான் சம்பாதிப்பேன். அப்ப சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணுவேன், சம்பாதிச்சுட்டு நான் ரிலாக்ஸா நான் இருப்பேன், நான் எனக்கு எல்லாம் இது பண்ணிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப உடனே அவன் சொல்லுவான், அந்த கொக்கோ கோலா அப்படி அதை குடிச்சிட்டு அவன் சொல்லுவாரு, நான் இப்பயும் நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன், இதைத்தான் நானு இப்பயும் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து அப்புறம் பண்றத நான் இப்பயே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். இப்ப இத பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஓ ஆமால ஒரு பெரிய ரெவலேஷனா இருக்குல்ல அப்படி சொல்லி நம்மளுக்கு தோணும். இப்ப இதே பார்ட்டை நீங்க இன்னொரு பார்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இதே இது அப்ப எல்லாரும் சாகதானே போறோம், அப்ப பேசாம செத்துடலாமா, எல்லாரும் சாகதான் போறோம், ப்ராசஸே தேவையில்லை, அப்ப எல்லாரும் போய் செத்துடலாமா, அப்ப வாழ்க்கை முடிஞ்சிடும்ல, ஈஸி ஆயிடும்ல. அப்போ அப்படி கிடையாது, எல்லாவற்றிற்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ஜாய் பண்ணணும், இந்த ஒவ்வொரு நிமிஷமையும் தேவன் வைத்திருக்கிற நன்மையானதை என்ஜாய் பண்ணணும். ஸோ இன்றைக்கு ராத்திரி நீங்க இதை எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, நாளைக்கு காலையில நான் என்ஜாய் பண்ணி நான் எந்திரிக்க போறேன், என் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் அனுபவிக்க போறேன், நாளைக்கு அந்த சூப்பர் நேச்சுரல்ல என்னுடைய பாடி அப்படியே தேவ வல்லமையினால அந்த உயிர்த்தந்த வல்லமையினால நிரப்பி இருக்கிறபடினால நான் மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க போறேன். ஏன்னா என் வார்த்தை சொல்லுது, ஒரு பொல்லாப்போ நேரிடாது, ஒரு வாதையை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறது. என்னுடைய வியாதிக்காக என் தேவன் மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் சரீரத்துக்குள்ளே கிரியை செய்கிறபடினாலே நான் புதுபலன் அடைந்திருக்கிறேன், என் தேவன் நாளைய தினம் ஜீவனை வைத்திருக்கிறபடினாலே நான் இன்னும் என் தேவனை நான் முன்னிலும் அதிகமாய் நான் ஆராதிக்க போகிறேன். என் தேவன் வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்க இன்றைக்கு என்னுடைய புஸ்தக சுருள்ல எழுதி இருக்கிறத நான் இன்னைக்கு வாழ போறேன்ப்பா அப்படி என்று சொல்லி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த சுகமளிக்கிற வல்லமையை எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, இதோ எனக்கு விரோதமா எலும்புகளை எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி நீங்க தேவனை முதன்மைப்படுத்தி உங்கள் நாட்களை நீங்க ஆராதிக்கிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா, தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தேவச்சனமே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதோ தேவன் வைத்திருக்கிற நன்மையினாலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிரப்புவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ நீங்க வியாதி படுக்கையில இருந்தாலும் கூட இன்றைக்கு இப்பொழுது இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்க முடியாது என்று நீங்க உதறி தள்ளி போடுங்க. வார்த்தையின்படி நான் சுகமாய் இருக்கிறேன், அவருடைய அழிவில்லாத வித்தினாலே நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் வார்த்தை நம்புகிறபடினாலே இதோ நான் வியாதி படுக்கையோடு இருக்க முடியாது, என் சரீரத்திலே வியாதிகள் கிரியை செய்ய முடியாது, என் சரீரத்திலே என்னுடைய கிட்னி வேலை செய்யாம இருக்க முடியாது, என்னுடைய செவிட்டு காதுகள் செவிடா இருக்க முடியாது, இதோ என்னுடைய கழுத்தினுடைய நரம்பு பகுதி இதோ அப்படியே இருக்க முடியாதே இயேசுவின் நாமத்திலே, இதோ என் தேவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்பையும் அவர் இயக்கி இருக்கிறாரோ அப்படியே அது இயங்கியே ஆக வேண்டும், ஏனெனில் என் தேவனுடைய வார்த்தைக்கு சகலவற்றும் அது கீழ்ப்படியும் என்று நான் நம்புகிறபடினாலே இதோ நான் அப்படியே நான் சொன்ன வார்த்தையின்படியே இதோ அது அப்படியே கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் சுகமளிக்கிற வல்லமையை நான் பேசுகிறேன் அப்பா, இதோ சுக பல ஜீவன் ஆரோக்கியம் உண்டாவதாக, இதோ ஆண்டவரே உடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன் சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். இதோ அநேக சாட்சிகள் கர்த்தர் எங்களை விடுதலை செய்தார் என்று அநேக சாட்சிகள் எங்கள் காதுகளுக்கு வரட்டும் ஐயா. இதோ துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தை மூலமா எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். ஆமேன். வார்த்தையின் வல்லமை. ஆமென். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது அதில் வல்லமை உண்டு. அப்படியா அருமையாக எங்களுக்கு சாட்சியாக எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வார்த்தூரம் ஆசீர்வதிக்கிறோம். சிஸ்டர் காட் பிளஸ் யூ. உங்களோட டைமை கொடுத்து வந்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்களுக்கும் கர்த்தரின் மென்மேலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி சிஸ்டர் காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்க பாஸ்டர் வெங்கட் அவர்களை வரவழைப்போம். பிரைஸ்லா பாஸ்டர்.
2: பிரைஸ்லா அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ஆமே, நல்லா இருக்கும். கர்த்தருடைய கிருபை மூலமாக கர்த்தருக்கு நன்றி. ஆமேன். வாருங்கள், ஆவலோடு காத்திருக்க உங்களோட செய்தியை கேட்பதற்கு, அண்ட் கவிதையை கேட்பதற்கு. உங்களுக்கு நல்ல கதைகள் சொல்லுவீங்க, அதை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட செய்தியை. நன்றி.
2: நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜபத்தில் ஆரம்பிப்போம். ஃபாதர், ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் டு டீச் அஸ் யுவர் வேர்ட் வித் தி பவர் ஆஃப் யுவர் ஹோலி ஸ்பிரிட். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வி ப்ரே. ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தரணும் பரிசுத்தாவியின் மூலமாக. அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மனம் போல வாழ்வுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அதை ஒட்டி வேதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னாக்க நம்முடைய வாழ்க்கையை பார்க்க போனாக்க நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துது. நம்ம என்னதான் அறிக்கை செஞ்சாலும் என்னதான் பைபிள் படித்தாலும் நம்ம சிந்தனைகள் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ரோமர் 12:2 போட்டிருக்கு, மனதை மறுரூபமாக்குங்கள், ரினியூ யுவர் மைண்ட், ரினியூ யுவர் மைண்ட்னு நிறைய இடத்துல பைபிளில் வருது. வேதாகமத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2-3 வசனம் அதை ஒட்டி பார்க்க போகிறோம். முதல் வசனம் வந்து சங்கீதம் 19:14, பக்க எண் 681 பழைய ஏற்பாட்டில், 681 படிக்கிறத. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இது வந்து முதல் வசனம் பார்க்கப்படுது. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 23:7, அதையும் பார்ப்போம். பாதி வசனம் அதில் பார்க்க போறோம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இது நீதிமொழிகள். அடுத்தது வந்து கடைசியா வந்து பார்க்க போகிறது 1 Peter 1:13, 1 Peter 1:13, பக்க எண் 317 புதிய ஏற்பாட்டில். அதில் என்ன போட்டிருக்குனாக்க, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இப்ப நம்ம வந்து எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நம்ம வந்து மனதை மறுரூபமாக்கி இருதயத்தின் தியானம் எப்பவும் வார்த்தையின் மூலமாக இருக்கணும். பாருங்களேன், நம்ம நிறைய பேர் வந்து பைபிள் படிப்பாங்க, நிறைய பேர் அறிக்கை பண்ணுவாங்க, ஆனாக்க திடீர்னு ஒரு கனவோ ஏதாவது ஒண்ணு வந்துட்டாக்க அவங்க ஆண்டவரின் வார்த்தையில இருக்க நம்பிக்கை விட அந்த கணவர் நம்பிக்கை வைப்பாங்க, வச்சு பயந்துருவாங்க. ஏதாவது திடீர்னு ஒரு செய்தி வருது, உடனே அவங்க வந்து அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவரின் வசனத்தை மறந்துடுவாங்க. ஏன்னா ஆண்டவரின் வார்த்தைக்கு எல்லாவற்றையும் விட அதிக வல்லம் இருக்கு. இன்னும் உன்னிடத்துல போட்டிருக்கும் பேதர்ல எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, மோர் ஷூர் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் பீட்டர் வடத்தில் எழுதியிருக்காரு. மோர் ஷூர் ஆஃப் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸினாக்க நிறைய பேர் வந்து சபைக்கு போவாங்க, யாராவது வாக்குறுதி கொடுத்தாக்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாக்க, ப்ராமிஸ் கொடுத்தாக்க அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தப்புன்னு நான் சொல்லலை. ஆனாக்க எல்லாரும் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை விட வேதத்தில் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, வேதத்தில் இருக்க வாக்குத்தத்தங்கள் அது மிகவும் வல்லமையானது. அதைத்தான் நம்ம முக்கியமாக நம்பணும். மற்ற எதை காட்டிலும் அதைத்தான் நம்பணும். அப்போ வந்து நம்ம அசைக்கப்படாமல் இருப்போம். இந்த வசனத்தை பார்ப்போம் கொஞ்சம் ஆழமா. சங்கீதம் 19:21 அதுல போட்டிருக்கு, என் கண்மலையும். அதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா மை ஸ்ட்ரெங்த் போட்டிருக்கும். அப்படின்னாக்க என்ன ஸ்ட்ரெங்க்த்து, பாடி ஸ்ட்ரெங்க்தா, மென்டல் ஸ்ட்ரெங்க்தா அப்படின்னு யோசனை வருது இல்லையா? எல்லா ஸ்ட்ரெங்க்த்தும் ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு வருது. இந்த உலகத்துல நம்ம வசிப்பதற்கு வாழ்வதற்கு தேவையான ஜீவாதாரம், நம்முடைய வல்லமை, வலிமை, ஆரோக்கியம் எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட வருது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சங்கீதம் 19:11, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அப்படின்னா என்ன, நம்ம மீட்கிறவர், அழிவிலிருந்து மீட்கிறவர், நம்மளை நம்மை வந்து நித்திய ஜீவனுக்குள் நடத்துறது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்க கர்த்தாவே, அவர்கிட்ட தாவீது வந்து ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்தை அன்பார்ந்த நேயர்களே நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்கணும்? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள், சரி. இப்ப நம்ம வந்து சிந்தனை பண்ணிட்டு தான் பேசுறோம். நம்ம சில பேர் சொல்லுவாங்க, வாயில வந்து பேச சிந்திக்காம பேசுறேன் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க வந்து சிந்திச்சு தான் பேசுறாங்க. சிந்திக்காம நம்மால் பேச முடியாது. எந்த மனுஷனும் சிந்திச்சு தான் பேசுவாங்க. பாருங்களேன், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் அப்படின்னா என்ன? இருதயத்துல இருக்க இருதயத்தின் நிறைவேனால வாய் பேசுன்னு லூக்கால போட்டிருக்கு. நம்ம இருதயத்துல என்ன இருக்கோ அதான் நமக்கு வாயில வரும். அப்படி பேசுறது எல்லாமே உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்கா அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ்ன்னு போட்டிருக்கோம். நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு வந்து ஒரு பலி மாதிரி அவர் வந்து அங்கீகரிக்கிற மாதிரி பேசணுமா? பாருங்களேன், நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எதை பேசினாலும் ஆண்டவருக்கு அது வந்து பிரியமான பலி மாதிரி இருக்கணுமா? A pleasing aroma unto the Lord, an acceptable sacrifice. Leviticus-ல போட்டுருக்கோம். இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவிட்டிகஸ்ல காமிப்பாங்க. ஏன்னாக்கா நம்ம பேசுற ஒன்னொன்னும் ஆண்டவருக்கு உகந்தவே இருக்கணும். அப்படின்னா பாருங்க எவ்வளவு முக்கியம் நம்ம பேசுறதுன்னு. அது மட்டும் இல்லை, நம்ம பேசுறதை விட நம்முடைய தியானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துது. அதான் தமிழ்ல ஒரு பழமில் இருக்கு, மனம் போல வாழ்வு அப்படின்ட்டு. பத்தொரு முன்னிடத்துல ஜோப்ல போட்டிருக்கோம், ஜோப் 36:26 அதில் போட்டிருக்கோம், வாட்ஸ் எவர் ஐ ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயப்பட்டதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு ஜோபு இடத்துல சொல்லுவாரு யோபு. அந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய சிந்தனைகள் ஆணித்தரமாக ஆண்டவரின் வாக்கு தத்தத்தையும் ஆண்டவரின் அந்த ப்ராமிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவரின் வசனத்தையும் வச்சிருக்கணும். அப்பத்தான் நம்ம வந்து வெற்றிகரமாக வாழ்க்கையில வாழ முடியும். அப்பத்தான் நம்ம வந்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால நம்ம வந்து எப்பவுமே திங்க் பண்ணணும். இங்கிலீஷ்ல இங்க ஒரு பழமொழி இருக்கு, திங்க் அபவுட் வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட். அப்படின்னாக்க சிந்திச்சு பாருங்க நீங்க நாளெல்லாம் என்ன சிந்திக்கிறீங்க அப்படின்ட்டு. நாளெல்லாம் நீங்க வந்து வெற்றியை சிந்திக்கிறீங்களா, நாளெல்லாம் தோல்வியை சிந்திக்கிறீங்களா? பாருங்களேன், நீங்க எவ்வளவுதான் அறிக்கை பண்ணாலும் எவ்வளவுதான் செழிப்பான வசனத்தை பேசினாலும் ஆனா சிந்தனையில நீங்க வந்து செழிப்பு இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிந்தனையில வந்து பயத்தோட இருந்தீங்க, சிந்தனை வந்து பாவர்ட்டியா இருக்கு, சிந்தனை வந்து ஏழ்மையா இருக்கு அப்படின்னாக்க நீங்க செழிப்பா இருக்க முடியாது. ஏன்னாக்க நம்ம சிந்தனையின்படி தான் நடக்கும். அதனால அதுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம நம்முடைய சிந்தனையை மாற்றணும். ரோமர் 12:2 போட்டிருக்க மாதிரி வி ஹாவ் டு ரினியூ அவர் மைண்ட். அப்படின்னா எப்படி ரினியூ பண்ணுறது? ஆண்டவர் வசனத்தை வச்சு, ஆண்டவர் வசனத்தை தியானிச்சு தியானித்து, ஆண்டவர் வசனத்தை தியானிச்சு தியானிச்சு அந்த வசனம் நமக்குள்ள நமக்கு நடக்கிற மாதிரி நினைச்சாக்க நம்முடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். அப்படி மாற மாற மாற மாற நம்முடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். அதனால நம்ம சிந்தனைகள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது. அதனால தான் நீதிமொழிகள் 23:7 போட்டிருக்கு, as a man thinketh so is he. உம்முடைய திருப்பி அந்த வசனத்தை பார்ப்போம், சங்கீதம் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பேசுறத காட்டிலும் இருதயத்துல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். இருதயத்துல நல்லவைகளை நினைக்க வேண்டும். அதான் ஃபாதரை அவர் பாட்டு பாடியிருக்காங்க, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு தமிழ்ல. அது மாதிரி நல்லதையே நம்ம நினைக்க நமக்கு வந்து நம்மை நாமே வந்து பயிற்சி அளிச்சுக்கணும். எப்படி பயிற்சி அளிக்கிறது? வசனத்தை படிச்சு படிச்சு வசனத்தை தியானிச்சு தியானிச்சு. வசனம் தியானிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னாக்க ஒரு வசனத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த ஒரே வசனத்தை உங்களுக்கே நீங்க வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது தியானிக்கிற மாதிரி. அப்படித்தான் இப்ரேய மக்கள் தியானிச்சாங்க. அந்த தியானத்துக்கு பிறகு தான் ஹகா அப்படிம்பாங்க இப்ரேய இதுல, இப்ரேய லாங்குவேஜ்ல, ஹீப்ரூ லாங்குவேஜ்ல. அந்த மாறி உங்களுக்கு அந்த வசனத்தை நீங்க போதிச்சுக்கிட்டீங்க 5 நிமிஷத்துக்கு அப்படின்னா அந்த தியானம் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி தியானம் பண்ண ஆண்டவரின் வல்லமையான வார்த்தைகள் உங்க மனசை மறுரூபமாக்கும், உங்க சிந்தனைகளை மாற்றும். உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை வேணுமா? செழிப்பான வசனத்துக்கு தியானிச்சு தியானம் பண்ணுங்க. ஒன்னு நிறைய தியானம் பண்ண தேவையில்லை, ஒரு 5-6 வசனம் தியானம் பண்ணா போதும். அதே மாதிரி சுகமளிக்கும் சுகமா இருக்கணுமா, ஹீலிங் கிடைக்கணுமா, இந்த ஹீலிங் வசனத்தை தியானம் பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது அன்பார்ந்த நேயர்களே நீங்க அதன் பலனை பார்ப்பீங்க. இப்ப இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம், அது வந்து 1 பேதுரு 1:13. அதுல என்ன போட்டிருக்குனாக்க, ஆகையா நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து. எப்ப நீங்க தெளிந்த புத்தியுள்ள இருக்க முடியும்? மனதின் அறையை கட்டிக்கொண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, அந்த காலத்துல ஜீவிஷ் பீப்புள், யூத மக்கள் இஸ்ரேல்ல என்ன போட்டிருப்பாங்க, நீளமான அங்கியை போட்டிருப்பாங்க. யார் நீளமான அங்கியை போடுவாங்க? இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்க, லேண்ட் ஓனர்ஸ், அவங்க நீளமான அங்கேயும் போடுவாங்க. அவங்க வந்து வேகமாக நடக்கணும் அப்படின்னாக்க அந்த அங்கேயை எடுத்து வரைஞ்சி கட்டிக்குவாங்க. அப்படியே தமிழில் வர வேட்டியை வரைஞ்சி கட்டணும் சொல்கிறாங்களா, நம்ம வேட்டி மாதிரி வரைஞ்சி கட்டிக்குவாங்க. கட்டிட்டா அவங்களால ஓட முடியும். அந்த மாதிரி உங்கள் மனசை அங்கிட்டு இங்கிட்ட அலைய விடாமல் நீங்கள் வந்து அறைய இருக்க கட்டிக்கிங்க அப்படிங்கிறாரு பீட்டர், பேதுரு. அந்த மாதிரி அறைய கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ண, அப்புறம் நீங்க வந்து நல்லா தெளிந்த புத்தியோடு இருக்க முடியும். அப்படின்னா என்ன, மனசை அலைய விடாதீங்க, தெளிந்த புத்தியோடு இருங்க. பாருங்களேன், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அப்படின்னா என்ன, இயேசு கிறிஸ்து திருப்பி வரப்போறாரு, அப்ப நம்ம ரட்சிப்பு நிறைவேற போறது. அதுக்கு அச்சாரமாக ஹோலி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவே நமக்கு இப்போ கொடுத்துட்டாரு. அதனால நம்ம வந்து அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் அந்த பூரண கிருபை கிரேஸ் கொடுக்கப்படுது. நம்ம வந்து பரலோகத்துக்கு எடுக்கப்படுறோம். அந்த மாதிரி எப்போ ஆண்டவர் திரும்பி வர்றாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் நம்ம வாழ்ந்தாக்க நம்மளுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம், நல்லதையே சிந்திப்போம். எப்போ இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாக்க. அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது, பேரபிள்ஸ் நிறைய இருக்குது காஸ்பிள்ஸில். அந்த முக்கியமான காஸ்பிள் வந்து ஒரு சர்வெண்ட் ஒருத்தன் வந்து ஆண்டவர் திருப்பி வர வரைக்கும் அவனை பார்த்துக்க சொல்லுவார். அவன் திருப்பி வரும், ஆண்டவர் திருப்பி வருவாருங்கிற நம்பிக்கை இருந்தாக்க அந்த சர்வெண்ட் வந்து மற்ற சர்வெண்ட்ஸை ஒழுங்காக பார்த்துக்குவான். அந்த மாதிரி அந்த 10 talents, 5 talents, 1 talent ஸ்டோரியிலையும் ஆண்டவர் திருப்பி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். அந்த ஆண்டவர் 2வது வருகை வருது, திருப்பி வர்றாரு, நம்ம எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படிங்கிற பயத்தோட அப்படிங்கிற ஒரு தியானத்தோட நம்ம இருந்தாக்க வந்து நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். அதைத்தான் பேட்டிங்க சொல்றாரு. அதனால லாங் ஸ்டோரி ஷார்ட், முக்கியமாக என்ன தெரியும்னாக்க, நம்முடைய சிந்தனைகள் தான் நமக்கு வந்து என்ஜின் மாதிரி. நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது நம்முடைய சிந்தனைகள். அதனால நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும். இறைமையா 29:11 போட்டிருக்காருல, ஆண்டவரின் சிந்தனைகள் நம்மை பற்றி நல்ல சிந்தனைகளாக இருக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி வசனத்தை தியானம் பண்ணி ஆண்டவர் நமக்கு நல்லதையே நினைக்கிறாரு, நல்லவைகளே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கணும். அந்த வசனத்தை கொடுத்த படிப்போம். இறைமையா 29:11, அது எங்க இருக்குன்னு தெரியல, இருக்கிறேன். இறைமையா 29:11, எஸ்ஐயா இறைமையா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. Thoughts of peace, not of evil. அதனால ஆண்டவர் நம்மை பற்றி நினைக்கும், அப்படி நினைக்கும் பொழுது நம்மை பற்றி நம்மையே மோசமா நினைக்கணும். நல்லதே நடக்கும். எந்த விதமான சேலஞ்சஸ் இருந்தால் கூட, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட, பால் சொல்கிறார்ல, அப்ளிக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன்லி ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு இடத்துல இங்கிலீஷ் பைபிளில். அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த விதமான சோர்வுகள் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு நொடிப்பொழுது போல நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரை பற்றி இருக்கணும், அவருடைய 2வது வருகையை பற்றி இருக்கணும். நம்ம ஆண்டவரே நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு இந்த சோர்வூட்டும் சிந்தனைகள் வராது. நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு ஜாயோட இருக்கணும், ஒரு சந்தோஷத்தோட இருக்கணும். ஏன்னா ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் நாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். எப்படி? வசனத்தை வச்சு, ஆண்டவரின் வாக்கு திட்டங்களை வச்சு. எறமையா 29:11, பிலிப்பியன்ஸ் 4:13, அந்த மாதிரி வசனங்களை வச்சு நம்ம தியானம் பண்ணி நம்முடைய மனசை வந்து மறுரூபமாக்கணும். ஆக்குனாக்க நம்முடைய மனதின் நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நல்லவைகளாகவே இருக்கும். அப்படி நல்லவைகளாக இருக்கும் பொழுது நல்லவைகளே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். அது லூக்கா, அதையும் படிச்சுட்டு பண்ணுவோமே. லூக்கா 6:45, அது நானே சொல்லிடுறேன். லூக்கா 6:45, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதான் சிம்பிள். இது எப்படின்னாக்க, இது நார்மல் நடக்கிற உண்மையான கதை, இது நார்மல் கதை. இது ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு வண்டியை ஓட்டிட்டு போறாரு, காரை. பக்கத்துல ஒய்ஃப் இருக்காப்ல. ஒரே பயங்கர ஹியூஸ்டன் டிராஃபிக், எக்கச்சக்கமா டிராஃபிக் இருக்கு. அவரோ சாயங்காலம் ஆச்சு, வேலையை முடிச்சு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போயிட்டு இருக்காங்க. போற வழியில அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா வந்துருது, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட்டா இரிட்டேட்டா போட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்கத்து டிராஃபிக், யூஸ் ஆன சமயங்கள்ல டிராஃபிக் ரொம்பவே இருக்கும், பயங்கர டிராஃபிக், நகர முடியல. இங்கே பார்த்தாலும் ஒரே கச்சா மச்சன் டிராஃபிக்கு, கட் பண்ணி போகிறாங்க அப்படி போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு. அப்போ சடனாக வந்து அவர் போகலான்னு பார்க்கும்போது ஒரு வழி கிடைக்குது, போகலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறதால கட் பண்ணி முன்னாடி வந்துடுறான். முன்னாடி வந்து அவருக்கு ஒரே கோவம் வந்துடுது, பிரேக்கை சடனாக போடுறாரு. அப்போ தானே இடிக்காமல் இருக்கும். சடனாக போட்டுட்டு என்ன ஆச்சு உனக்கு இப்படி அறிவில்லையான்னு கேட்குறாரு. அந்த ஆளை பார்த்து கத்துறாரு. அஃப்கோர்ஸ் கண்ணாடி மூடி இருக்கு, அவனுக்கு கேட்காது, கத்துறாரு. அதை கேட்டதும் பக்கத்தில் இருக்க ஒய்ஃப் சொன்னப்பல, உங்களை நான் இவ்வளோ கோமை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கணவன் சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு வந்து ரொம்ப சுமாரான நாள், இன்னைக்கு நாள் சரியில்லை, நாள் முழுக்க எனக்கு கோமா இருந்துச்சு, நாள் முழுக்க எனக்கு வந்து சரியாக விஷயங்கள் நடக்கல, அதான் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னறான். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்படி இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ள நிறைய கோபம் இருக்குது, நிறைய பல வருஷமாக அந்த கோபங்கள் இருக்குது உங்களுக்கு, இதான் உங்களுக்கு உண்மையான நேச்சர். அது இந்த பிரச்சனைகள் வந்து உங்களை ஸ்க்ரீஸ் பண்ண உடனே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளில வந்துடுச்சு. ஏற்கனவே நீங்கள் கோபமாக இருந்திருக்கீங்க, அது இந்த சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு அந்த கோபத்தை வெளில கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அது உண்மை. ஏன்னாக்க இருதயத்தின் நிலையில் தான் வாய் பேசணும். அவங்க இருதயத்தில் ஒரு கோபமான ஆள், அந்த சூழ்நிலை அவளை பேச வச்சிருச்சு, கோபம் வெளில வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கோபத்தை குறைக்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 19:14 வச்சு, லார்ட் லெட் மை தாட்ஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத் அண்ட் மை அந்த தாட்ஸ் ஆஃப் மை ஹார்ட் பி அக்செப்டபிள் டு யூ அப்படின்னு நம்ம வந்து மனது மாற, நம்முடைய சிந்தனைகள் மாற நம்ம வந்து ஜெபம் செய்யணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எப்போ சிந்தனை மாறுதோ அப்பவே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அக்கார்டிங் டு யுவர் தாட்ஸ் தான் எல்லாமே. As a man thinketh, so is he. According to your faith, be it done unto you. Matthew 9:29. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகக்கடவுது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ, என்ன மனசுக்குள்ள இருக்கோ, அதான் வெளில வரும். அப்படின்னா நம்ம மனசை தான் முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம் ஒரு சின்ன ஜெபத்தோட. Father, we praise your holy name. We ask you, Father, by the power of your Holy Spirit, to teach us your word, O Lord. Help us to pray. Help us to meditate in your word, so that our minds can be renewed and be Christ-like. Thinking always good and not evil. Expecting good and not evil. As we do that, we ask you, Father, to bless us. Bless the listeners, Lord. Bless everyone who is listening to this. Let them be healed and delivered out of their affliction, Lord. Let them be set free, according to your promise in John 8:36, which says, whom the Son sets free is free indeed. Therefore, let them be set free. Bless them, Lord, beyond measure. In the name of Jesus Christ, we pray. Amen.
1: ஆமேன், ஆமேன். அருமையான செய்தியை கொடுத்து ஆசீர்வதியுங்கள் பாஸ்டர். ஆமேன். அவருக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். முதலாவது அவருடைய மனசு, எங்களுடைய மனசு மாறுறதுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய சிந்தனையில் நாங்கள் இருக்கும் பொழுது, ஜபத்தோடு இருக்கும் பொழுது அவர் எங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக மாற்றுவார். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலமாகவே ஆசீர்வதித்தீர்கள். கத்துடைய வார்த்தையாக உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர்.
2: நன்றி.
1: ஆமேன். இப்பொழுது டொரண்டோ டைம் வந்து 8:57. ஏன்னே இப்பொழுது நாங்கள் அன்டன் ராசனாமியர்களை வரவேற்புமாக. அதே தான் கத்தறிந்து கொடுத்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுறது என்னவென்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். அப்போது அப்படி இருப்பதற்கு ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அவருடைய அந்த ஜாய், அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்தாதான், என்ன கவலையோ மரணம் தான் வந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். அதுக்கு நாங்கள் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நாங்கள் யாவரும் ஆண்டன் பாஸ் ஆண்டன் ராசனாமே வர வளைப்பமாக பிரேசுரா பாஸ்டர். நன்றி சுவாமி சொல்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டை

0: நீர் இரத்த கோட்டை கல்ல நாம் நுழைந்து விட்டோம் இனியது எந்த தீங்கும் தீங்காது. அவரோட அபிஷேகத்தால நாங்க அவர் நிறைந்திருக்கும் பொழுது அபிஷேகத்தை நாங்க அவரோட ரத்தத்துக்குள்ள இருந்து பாதுகாக்கணும். அப்பொழுதுதான் அவருடைய பரிசுத்தமான ஆவியை நாங்க அவருக்கு அவர்களோட பேசுவதற்கு நாங்க அவருக்குள்ள தங்கி இருந்தோம்டா. அவருக்கு அவர் எங்களோட எப்பொழுதும் அவருக்குள்ள மறைந்திருந்து அவருடைய தியானத்தை எங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கான நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் அன்டன் ராசன் நான் காணவில்லை.
1: சில நிமிடங்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
0: வர இல்லையா? அவங்க
1: வந்து விட்டார். இப்பதான் வந்த ஜாயின் பண்ணியிருக்கிறா. நீங்க
0: நன்றி நன்றி. பிரைஸ்லா பாஸ்டர் ஆண்டன் ராசன் வாருங்கள், வந்து உங்களோட செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி பாஸ்டர்.
2: நாங்கள் இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும், நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, உம்முடைய உயிரையே அந்த சிலுவையில கொடுத்து மனுக்குலம் ரட்சிப்பதற்காக எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த காலத்துல, கடைசி காலத்துல துன்பம் துயரம் நிறைந்து வருகிற காலங்களில் நீர் இழுந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களை எப்பொழுதும் நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் டெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்படியான மனிதர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது மக்கள் தவறான காரியங்களை இந்த உலக மக்கள் இப்படித்தான் செய்வார்கள். இன்னும் அதிகமாக பாவம் செய்ய முனைந்து கொள்வார்கள். ஆனால் இயேசுவை அறிந்த நாங்கள் அந்த தேவனுடைய அன்பில, இயேசுவனுடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், மூன்றாவது வசனத்திலே இரண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலேயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாகியும் பார்க்கிறது அன்பை இழந்து போவார்கள், இணங்க மாட்டார்கள் தேவனுக்கு. அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர் இன்றைய காலத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இந்த மதங்களில் வாழுகிற மக்கள் அவருடைய இறுதியம் கடினப்பட்டு கொண்டு போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலேயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் பாருங்கள். இன்றைக்கு மக்களை

மனத்துக்காக இதயம் செய்யற அளவிற்கு அந்த மக்கள் மாறி இருக்கிறார்கள். பாருங்கள், தேவனை தேவனை அவர்கள் மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் சில காரியங்கள் அந்த தேசத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனை தேடும் பொழுது இப்படியான தீமையான காரியங்களை செய்யாமல் விட்டு விடும் பொழுது தேவன் அந்த தேசத்தின் மேல இன்னும் இறங்குவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பாருங்கள், நினிவி தேசத்தை அழித்து விடுவேன் என்று அவர் ஜோனா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தாலும் அவர்கள் மனம் திரும்பினதன் நிமித்தம் பாருங்கள், அந்த தேசத்தில் உள்ள அத்தனை மக்களும் தேவன் இறங்கி அவர்கள் மரித்து போவது தேவனுக்கு பிரியமில்லை. நீங்கள் பாவத்தில வாழ்ந்து சாபத்தில வாழ்ந்து தவறான வியாபாரங்களை செய்து மரி துன்மார்க்கத்தில வாழ்ந்து குடிப்பழக்கம் பாவ பழக்கம் சாப பழக்கங்கள்ல வாழ்ந்து மரிப்பது தேவனுடைய விருப்பம் இல்ல. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதல்லவோ எனது பிரியம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனும் மன்னிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். பாருங்கள், அந்த உபத்திரவ காலம் பல மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த நாட்டிலே அந்த தேசத்திலே ஒரு சம அந்த தேசம் ஒரு செழிப்புள்ள தேசமாக வரும். பாருங்கள், ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் மறுபடியும் பிறந்து நாங்கள் மாம்சத்தில பிறக்கிறோம். தாயின் வயிற்றில நீங்கள் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல பார்க்கும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். தன் ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை கொடுக்கிறோம், தன் முழுக்கு ஞானஸ்தானம், அதன் பின்பு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இது எங்களுக்கு அன்பை தருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய 9 விதமான கனிகளில பிரதானமான கனி அன்பாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியான பரிசுத்த ஆவியை பெற்ற மக்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார். பாருங்கள், அவர் பரலோகத்தில் இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். பாருங்கள், இன்றைக்கு பரலோகத்தில் எங்களுடைய தேவன் இருக்கிறான். எங்களைப் போல எங்களுடைய தேவனும் உயிருள்ளவராக இருக்கிறான். தேவனுக்கு என்னுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறான். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு நாமத்தில நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாலே இல்லை என்று சொல்ல முடியாது. பாருங்கள், வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய தேவன் தந்த எங்களுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அது அன்புள்ளதாக இருக்கிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இறுமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியரும். பாருங்கள், இன்றைக்கு பல மக்கள் இந்த மூன்றாம் உலக நாடுகளில் வாழ்கிற மக்கள் இப்படியாவது நாங்கள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போய்விட வேண்டும், அங்கு பாருங்கள் இப்படியாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும், சுகபோக பிரியராயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்பதை அறியாதவர்களாக இப்படியாக வாழுகிறார்கள். தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேட வேண்டியது தேவனுடைய, எந்த நாட்டில நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் தேட வேண்டிய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, அந்த அன்பான ராஜ்யம். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அன்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது சில வேளைகளில் கடினம்தான், ஆனால் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறபடினால் நாங்கள் அந்த அன்பில எப்பொழுது இன்னும் அன்பாக இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாருங்கள், சிலர் தேவ பக்தியை வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், அந்த மெய்யான தேவனை. அவர் சிலர்
ஏன் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்றால்

பைபிளை பல தடவை படித்திருக்கிறேன். இந்த சில முஸ்லிம் மக்கள் கூட அவர்கள் வந்து சொல்லுவார்கள், நான் பைபிளை நல்லாக படித்திருக்கிறேன் என்று. ஆனால் அவர்கள் படித்தது சாதாரண கதை புத்தகம் போல படித்திருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் அந்த உணர்வோடு படிக்கவில்லை. பரிசுத்த ஆவியினாருடைய உதவியோடு அவர்கள் படிக்காத நிமித்தம் அந்த வசனத்திலே அவர்கள் அந்த வார்த்தை கிரியை செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு உதவியோடு படிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நானும் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை பாடசாலை நாட்களில் படித்திருக்கிறேன். ஆனால் அதனுடைய அர்த்தங்களை விளங்காதவனாக படித்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அந்த வசனங்கள் எங்களுக்கு அது பலன் உள்ளதாக இருக்கிறது. அது ஒரு அந்த வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 55 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தேவனோட விஞ்ஞான விளக்கத்தோடு அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. அது வறுமையாக திரும்பாத வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 55 அதிகாரத்திலே இருந்து பார்க்கும் பொழுது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வறுமையாக அது திரும்பாது. அதன் காரியமாக இப்படியாக அந்த காரியத்தை செய்துவிட்டுத்தான் திரும்பும் என்று சொல்லப்படுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிட காரியமாகும்படி வாய்க்கும். இப்படியான வசனம் தான் தேவனுடைய வசனம். சங்கீத 107:20 படி நாங்கள் தேவனுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறோம், உங்களுடைய நோய்கள் இயேசுவின் நாமத்தில குணமடைவதாக. அது வெறுமையாக திரும்பாது. எப்படி தண்ணீரானது முகில்களில் இருந்து மனிதனுக்கு இந்த பூமியை நனைத்து முளை கிளப்பி இந்த உங்களுக்கு தேவையான உணவுகளை தந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து மீண்டுமாக அந்த மழை முகில்களுக்கு போகிறது. அதே போலதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி தண்ணீர் எங்களுக்கு மாம்ச ரீதியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போகிறதோ அதே போல எங்களுடைய தேவனுடைய வசனமும் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமும் அவருடைய வசனத்தில் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அதில் உண்டு. பாருங்கள், மத்தேயு 24:12 வசனத்திலையும் பார்க்கும் பொழுது மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகும். இப்படியான ஒரு காலம். இந்த காலத்துல நாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று தேவனங்களுக்கு கற்று தருகிறார். அக்கிரமம் மிகுதியாவதுனால அன்பு தணிந்து போகிற காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனிதர்கள் பாருங்கள், இந்த கடைசி காலத்துல வேதாகமம் சொல்லுகிறது அநேக கள்ளத்திற்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்கள், இந்த வஞ்சகத்தை புரிந்து கொள்ளுகிற வரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். வஞ்சிப்பார்கள். நான் கிறிஸ்தவர்கள் போல இன்றைக்கு பல பல தங்களை இயேசுவாகவே பலர் காட்டிக் கொள்ளுகிறார்கள். நான் தான் இயேசு என்று. பாருங்கள், இப்படியான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பாருங்கள், இன்றைக்கு யுத்தங்களினால இப்படியான நோய்களினால இப்படியான போதை வஸ்துக்களினால தீமைகள் அந்த தேசங்களில பெருகும் பொழுது மனிதருடைய அன்பு தணிந்து போகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மதத்தில் உள்ள மக்களின் அன்பு பாருங்கள், இன்றைக்கு இயேசுவை அறிந்தவர்களுடைய அன்பு
தேவனுக்கு பிரியமான அன்பாக, இயேசு இயேசுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்த அன்பாக இருக்குமானால் இந்த உலக மக்களுடைய அன்பு பிரச்சனைகள் வரும் பொழுது, யுத்தங்கள் வரும் பொழுது, பாருங்கள் குண்டுகள் விழும் பொழுது மனிதர்களுடைய அன்பு தணிந்து போகும். அந்த நேரத்தில் அவர்கள் இதையும் செய்வார்கள். பாருங்கள், இப்படித்தான் இந்த யுத்த நாடுகளிலே அவர்கள் வறுமை வரும், துன்பம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும். பாருங்கள், அதை ஒரு யுத்தத்தினால ஒரு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவர்கள் சேமித்த சொத்துக்களை இழக்கிறார்கள். ஒரு வீடு கட்டி வாழ்வது என்பது ஒரு மனிதனுடைய பல வருட கனவாக இருக்கிறதா? நான் அந்த கனவு ஒரு யுத்தம் வரும் பொழுது ஒரு நடி ஒரு நொடியில் அழிந்து போகிறதுதான் எங்களுடைய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். இப்படியாக உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்படியான காலத்துல நாங்கள் முடிவு பரியந்தம் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும், தேவனுடைய வழியில நடக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. பார்கள், இந்த யுத்தங்கள் எல்லாம் இவை சம்பவிக்க வேண்டியவைகள், ஆனால் நாங்கள் அந்த யுத்தங்கள் நடக்காதபடி ஒரு சமாதானம் வரும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்படியாக வெள்ளப்பெருக்குகள், இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள், இதுகள் எல்லாம் ஒரு நாட்டை ஒரு நாட்டை சேதமாக்கி விடுகிறது. பாருங்கள், அந்த நாட்டில சில நாடுகள் இப்படியாக வறுமைகள் அதிகரிக்கும் பொழுது அந்த நாட்டால ரிகவர் பண்ண முடியாததாக இருக்கிறது. சில நாடுகள் பேங்க்ரப்சி நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கிறதுக்காகத்தான் சமாதானம் வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது போல இந்த பூமியிலையும் வர வேண்டும். பாருங்கள், அவருடைய ராஜ்யம் வருமாக இருந்தால் ஓநாயும் ஆடும் ஒருமித்து வாழும். பாருங்கள், இந்த தீமை செய்கிற மிருகங்களே இந்த உலகத்துல இல்லாத ஒரு ராஜ்யம், தீமை இல்லாத ராஜ்யம், பிசாசு கட்டப்பட்ட ராஜ்யம். பாருங்கள், இப்படியாக வாழுகிற ராஜ்யம். பாருங்கள், நாங்கள் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருந்தால் அவர்கள் இந்த உலகத்தில களைகள் இருக்காது, முட்கள் இருக்காது, தீமைகள் இருக்காது. பாருங்கள், அந்த ஒரு நன்மையான வாழ்வை தேவன் படைக்கும் பொழுது அவருடைய சரீரம் அழிவில்லாத சரீரத்தோடு படைத்தார். அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவர்கள் இன்றைக்கு மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க சோய்ஸில் வாழுகிறான். நன்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு மனிதனிடத்துல மனிதனுடைய தெரிவின்படி, ஆதாம் ஏவாளின் தெரிவின்படி, இன்றைக்கும் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் பாவ சந்ததியாக வாழுகிறோம். இதுல எங்களுக்கு 2 சாய்ஸ் தந்திருக்கிறது. 1 பரலோக சாய்ஸ், அடுத்தது நரக சாய்ஸ். இப்படியாக 2 சாய்ஸ் இருக்கிறது. பாருங்கள், பரதேசத்துல வாழ்ந்து அவருடைய ஹெவன்ல வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறார். நாங்கள் இந்த 2 சாய்ஸில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிறோம், அவரோடு வாழுகிற வாழ்வு இயேசுவை தெரிந்து கொள்கிறோம். அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து நாங்கள் நித்திய ஜீவன் உள்ள ஒரு வாழ்வை, அன்றைக்கு ஆதாமோ வாழ் இழந்த வாழ்வை மீண்டும் இயேசு தன்னுடைய மரணத்துக்கூடாக எங்களை மீட்டு கொண்டு அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவருல குமாரனை விசுவாசிக்க வேண்டும். எங்களுடைய ஃபோக்கஸ் இயேசுவில இருக்க வேண்டும். அவர் தான் எங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையில மரித்தார்.
எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார், என்னை சேர்த்துக் கொள்வதற்காக மீண்டும் வருவார். பாருங்கள், யோவான் 14 அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன். அவர் நிச்சயமாக பொய்யுரியாத தேவன், நேற்று ஒன்றும் என்றும் மாறாத தேவன். அவரைத்தான் நம்ப வேண்டும். பாருங்கள், அவருடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு பலர் பலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவரிடத்தில் நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இன்னைக்கு மதங்களில் வாழுகிறவர்கள், இன்னைக்கு அவர்களுக்கு இந்த மெய்யான தேவனை அறியாதவர்களாக, இந்த பரிசுத்த ஆவியானவரை தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எங்களுடைய தேவன் மூன்று நிலைகளில் இருக்கிறார். எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார், பரலோகத்தில் அவர் ஆவியாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். இயேசுவாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். இயேசுவாக மாம்சத்தில் இந்த உலகத்தில் கன்னி மரியாளின் வயிற்றில மரியாள் பரிசுத்த ஆவியினால பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பம் தரித்து பாலகனாக இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்கள், பரலோகத்தில இருந்து வந்தவர் தான், வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று சொல்லப்படுகிற பாருங்கள், அவருடைய உடலை நாங்கள் உட்கொள்கிறோம், அவருடைய இரத்தத்தை பாரம் பண்ணுகிறோம். பாருங்கள், இது எங்கள் நாங்கள் அவரோட பரலோகத்தில் இதே பந்தியில நாங்கள் அவரோடு இருக்க போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையையும் எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், உயிருள்ள நாளெல்லாம் இயேசு எங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்கிறவர். ஒரு தீமை கூட அவருடைய வாழ்க்கையில, அவர் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடங்களும் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றித்திருந்தார். ஒரு தீமை கூட ஒரு மனிதனுக்கு கூட செய்யாதவராக, உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய கீழ்ப்படிவு கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் மடிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னை பார்கள் எல்லாரும், இந்த உலகத்துல வாழுகிற நாங்கள் எல்லாருமே வாழுகிறதற்காக இவ்வளவு காலம் மேக்சிமம் வாழ முடியும் என்று நாங்கள் வாழுகிறோம். அவரோ, அவர் பாருங்கள், எங்களுக்காக இந்த மனுக்குலத்தை, இந்த மனுக்குலம் என்னுடைய சாயராகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட இந்த மனுக்குலம், பாருங்கள், அந்த பிசாசு கொண்டு போகக்கூடாது. பாருங்கள், எங்களுடைய ஆவி ஆத்துமா தேவனுடையதாக இருக்கிறது. தேவன் தான் இந்த, நீங்க எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுடைய ஆத்மாவும் ஆவியும் தேவன் தந்ததாக இருக்கிறது. தீபம், அவருடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. பாருங்கள், ஆத்மா, இந்த ஆத்மாவைத்தான் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவைத்தான் பிசாசு திருடுகிறவனாக இருக்கிறான். இந்த ஆத்மாவை மதத்துக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக அவனுடைய ஆத்மாவை, உங்களுக்கு தவறான வியாபாரங்களுக்கு கூட, இன்னைக்கு தவறான போதை வச்சு கூட, சாத்தான் தான் இந்த நாட்டை குட்டி சுவராக்குறான். இப்படியான தவறான பணங்களுக்கு கூட, தவறான சம்பாத்தியத்துக்கூடாக லஞ்சம் வாங்குதல், இப்படியான தவறான காரியங்களுக்கு கூட அவன் பிசாசு கிரிகை செய்து, பாருங்கள், உங்களை கிருதியாக உங்களை மீள முடியாத அளவுக்கு உங்களுடைய ஆத்மாவை திருடிவிடுவான். இந்த ஆத்மா தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஆத்மாவை நீங்கள் பிசாசிடத்துல கொடுத்து விடக்கூடாது. மரிக்கும் பொழுது இயேசுவிடத்துல கொடுத்து விட வேண்டும். பாருங்கள், இயேசு தேவனிடத்துல கொடுத்தது போல நாங்களும் அந்த மெய்யான தேவனிடத்துல, மெய்யான இயேசு இடத்துல எங்களுடைய ஆத்மாவை கொடுத்து விடும் பொழுது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. பாருங்கள், பாருங்கள், இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ, பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது
நீங்கள் பிலிப்பியர் 2 அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையே சிந்திக்க வேண்டும். இயேசு எனக்காக இந்த சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வந்து என்னை அவருடைய ராஜ்யத்தில் அழைத்து செல்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் நான் நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்வு ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நாங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படியான ஓநாய் கூட்டத்துக்குள்ள ஒரு ஆடு வாழுவது, அப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். ஓநாய்கள் நிறைந்த உலகமாக பாருங்கள், பரிசேயர் சதுசேயர்கள் கூட அவரை கொலை செய்ய தேடினார்கள். இப்படியாக அவருடைய ஆட்சியாளர்கள் அவரை கொலை செய்தார்கள். இறுதியாக இப்படியான ஒரு ஓநாய் கூட்டத்தின் மத்தியில இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக எனக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், இதுதான் இயேசு எங்களுக்காக செய்தது. எங்களை மீட்டுக் கொள்வதற்காக நாதா மேவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த நித்திய வாழ்வை அந்த பிசாசிடத்துல கொடுத்து இப்படியான ஒரு ஒரு சாபம் உள்ள தேசம்தான் இந்த உலகம். பாருங்கள், முட்களும் சாபத்துக்கு பின்புதான் ஒரு குடும்ப தலைவன் வேர்வை சிந்தி உழைக்க வேண்டும், பெண்கள் பிள்ளை பெறும் பொழுது வேதனையோடு பெற வேண்டும். இது சாபத்தின் விளைவு. அவர்கள் பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை நம்பினதன் நிமித்தம் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க சாய்ஸை இன்றைக்கு மனிதர் எல்லாருக்கும் கொடுத்திருக்க. இதனாலதான் இன்றைக்கு இத்தனை மதங்கள், அவர்கள் பலர் இன்றைக்கு மதங்களை தேடி போகிறார்கள், நரகத்தை விரும்பி போகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். மனிதர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு உங்களை மீட்பதற்காக வந்தார். அவரை விட்டுவிட்டு நீங்கள் இன்றைக்கு இருளை விரும்புகிறீர்கள், இன்றைக்கு சாபத்தை விரும்புகிறீர்கள், இந்த தவறான காரியங்களை விரும்புகிறீர்கள். இயேசுதான் ஒளியாக இருக்கிறார். அவரை தேடும் பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நாங்கள் பெருமைப்படக்கூடாது. பெருமை பிரைட், அது பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவரத்தின் பெருமை எல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். எங்களை உருவாக்கினவர் அவருக்கே நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் தோத்திரம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசுவின் காலத்தில கூட 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். ஆனால் ஒருவர் மட்டும் வந்து அவன் நன்றி சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் படித்து மனுஷன் சாயலானார். அவர் மனுஷன் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இன்றைக்கு அவர்களுடைய நாமம்தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தேவையான நாமமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் அவருடைய நாமமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு பாடலை பாடி அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல நான் ரத்தம் சிந்த என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டு என்னுடைய பாவங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல மன்னிக்கப்படுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்கள், மன்னிக்கப்படுவதற்கு ஒரு ஒரு அனிமல் சக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக, அவருடைய ஒரு பெயர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இது பரலோகத்துல நாங்கள் போகும் பொழுது கூட
அடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் எங்களை அவரோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வு எங்களுக்கு இயேசு தந்த வாழ்வு. நான் பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்

முத்தாகம், ஆத்ம தாகம். பாருங்கள், தேவனால் படைக்கப்பட்ட மனிதனுடைய ஆத்மா மனம் திரும்ப வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய தாகம். அதற்காகத்தான் இந்த சுவிசேஷம், பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார்.

0: பாருங்கள், அந்த மேரி எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள், அவருடைய காயங்களை பார்க்கிறாள். அந்த ஒவ்வொரு காயங்களும் எனக்காக, என் பாவங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் இயேசு காயப்பட்டார். எங்கள் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரிய இயேசு அந்த சிலுவையில் ஏற்றி கொண்டார். அவருடைய தள்ளம்புகளால் இன்றைக்கு இந்த நோய்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய தழும்புகளை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய இரத்தத்தை ஆராதிக்கிறோம். இந்த இரத்தம் சகல சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. உம்முடைய தழும்புகள் ஒவ்வொருவருடைய நோய்களை குணமாக்குறதாக இருக்கிறது. இயேசுவே கேளுங்கள், இயேசுவே என்னுடைய நோயையும் உம்முடைய தழும்புகள் குணமாக்குவதாக. எனக்காக நீர் மறித்தீரே, நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய தழும்புகள் ஒவ்வொன்றும் என்னுடைய நோய்களை குணமாக்குறது. கையில் உள்ள தழும்புகள் கைகளில் உள்ள நோய்களை குணமாக்குறது. கால்களில் உள்ள தழும்புகள் கால்களில் உள்ள நோய்களை குணமாக்குறது. சவுக்கால் அடிபட்ட ஒவ்வொரு தழும்புகளும் என்னுடைய முதுகில இருக்கிற நோய்களை குணமாக்குறது. உடைய முள்முடியினால வந்த தள்ளும்புகள், என்னுடைய மனதில தவறான காரியங்கள் செய்ததன் நிமித்தம் அத்தனை பாவ சாபங்களும் நொறுக்கப்படுகிறது, அகன்று போகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. நீள அகல உயர உயரமில்லாத அந்த அன்பை அந்த சிலுவையில காட்டினீரே. ஒரு மனிதர் தன்னுடைய நண்பனுக்காக ஒருவேளை மறிக்கலாம், ஆனால் ஜீசு இந்த பாவிகளாகிய எங்களுக்காக, ஆதாமேவாளின் சந்ததியாகிய எங்கள் ஒவ்வொருவருக்காக வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக் கொண்டிருந்தே, அந்த சிலுவை மரணத்துக்குண்டாக, அந்த தழும்புகளுக்குண்டாக எங்களுக்கு சுகத்தை தந்தீரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தழும்புகளை ஆராதனை செய்கிறோம், இரத்தத்தை ஆராதனை செய்கிறோம். அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி விட்டீரே. ஆண்டவரே, இன்றைக்கு திரட்டிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தள்ளும்புகளான சுகமடைந்து உம்மை அறிகிற அறிவை கொண்டிருப்பீராக. நீர் ஒருவரே இரட்சகர் என்று, நீர் ஒருவரே பரலோகத்துக்கான வழி என்று ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, மதம் ஒரு வாழ்வு அல்ல. அந்த மதத்துக்குடாக எப்படி ஆபிரகாமின் குடும்பத்தை நீ பிரித்தெடுத்தீர், ஒரு மத வழிபாடுள்ள ஆபிரகாமின் தகப்பனின்ற இந்த குடும்பத்தில இருந்து நீர் எப்படி ஆபிரகாமை பிரித்து எடுத்தீர், அதே போல இந்த மத வழிபாடுகள் உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பங்கள்ல இருந்து நீர் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்கும்படியாக, அந்த அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதன் நிமித்த ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும்படியாக. இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்மாயில், இஸ்மாயில் முகமதிய சந்ததியை உம்மை இழுத்துக் கொள்ளும்படியாக பாருங்கள். அந்த இஸ்மாயில் சந்ததி ஒரு ஒரு துஷ்டனாக இருக்கிற சந்ததியாக இன்றைக்கு வாழ்ந்தவர்கள். அந்த மக்களை ஒரு மனம் திரும்பி அந்த ஈரான் தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த இயேசுதான் தெய்வம் என்று இந்த முஸ்லீம் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உடைய கரம் ஒவ்வொருவர் மக்கள் மேலும் இந்த கடைசி காலத்தில் இருப்பதாக. ஒவ்வொருவரையும் முழித்துக் கொள்ளும் துதி கர மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் லட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், அருமையான செய்திகளுக்கு மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமேன். இந்த காலத்துல அன்பு குறைந்து கொண்டே போகிறது, ஆனா கர்த்தருக்குள்ள நாங்க இருக்கும் பொழுது அவருடைய அன்பு அபிஷேகம் எங்களுக்கு பெருகும். ஆனா அப்படி அருமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமேன். அவர் நேற்று மின்றும் மாறாதவர். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி செலுத்தி உங்களையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். நீங்க செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் கர்த்தர் மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். God bless you.
0: Amen. God bless you, sister. Darling, God bless you, நேர்களே. ஆமேன்,
1: ஆமேன். இப்போது நான் கவி கவிதா வந்து இருக்கிறாங்க.
2: ஆமா,
1: கவி கவிதா. Praise the Lord, sister. Praise the Lord, sister. Hello. Praise the Lord. Varungal vandu Praise the Lord, sister.
2: Praise the Lord.
1: வாங்க வாருங்க சிஸ்டர், வந்து உங்களுக்கு கத்தர் என்ன மனதில் கொடுத்துருக்காரு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், பாடுங்கள், ஜபியுங்கள். எதென்றாலும் கத்தர் உங்களுக்கு கொடுத்ததே நீங்கள் அதை கத்தரை கண்டு மகிமைப்படுத்துவதற்கு பிரயசனப்படுத்துங்கள். ஆமென்.
2: ஆமென். சோஸ்திரம் ஆவியானவரே, பிரைஸ் தி லார்ட். தேவாவியானவரே, அப்பா, இந்த நாள் முழுவதோடும் கர்த்தாவே நீங்கள் கூட இருக்கிறதுக்காய் சூத்திரம் ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே. அப்பா, இந்த நட்பில பிறந்து ஆண்டவரே அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை ஆண்டவரே செய்து ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்களே. பரலோக தேவனே, உங்களுக்கு கூடான கூடி கூடான கூடி கூடான கூடி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தங்கள் தேவாதி தேவனே, உங்களுக்கு சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு தகப்பனை போல், ஒரு தாயை போல எங்களை நடத்தி வருகிறங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு நன்றியாண்டவரே, நன்றியாண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே மக்கு சூத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும் அங்கே சமாதானமும் உண்டு என்று சொன்னீங்களே. பரலோக தேவனே, உங்களுக்கு நன்றியுள்ள இருதயங்களோடு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆவியானவரே, உம்மை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து கலகூறுவார்கள் என்று சொன்னீங்களே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஜீவ தண்ணீரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம். வல்லமை உள்ள தேவனே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவனே, உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.

அந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவ தண்ணீராயிருந்து உங்களை நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, அற்புதமான தேவனே, அதிசயமான தேவனே, ஆண்டவரே நீர் நல்லவர், நல்லவரும் வல்லவரும், கிருபை நிறைந்த தேவனுமாயிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஆண்டவரே துதியினாலே ஆண்டவரே அப்பா வார்த்தையினாலே ஆண்டவரே ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே பலப்படுத்துகிறவரே பரிசுத்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ தண்ணீராக பெருக செய்கிறவரே, ஜீவ நூறூற்றாக வழி நடத்துகிறவரே அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், உம்முடைய நாமமும் ஆண்டவரே பலத்த துரிதமாயிருந்து நடத்துகிறதுக்காய் நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு சோத்திரமாண்டவரே, சோஸ்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. பரலோக தேவனே, உங்களை நன்றி, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆலே.

0: തലമുറ തലമുറയ്ക്ക് പേശപ്പെടും. ഹല്ലേലൂയാത് ബാധിതവനെ ആണ്ടവരെ, നിത്യ നിത്യമായി നിത്യ നിത്യമായി എങ്ങൾ വാൽവിൽ കത്തരുടെ ആവിയാനവരെ നിങ്ങൾ ഇരക്കുറതക്കായി സൂത്രം പരലോക ദേവനെ. അപ്പാ നമ്മുടെ വാർത്തകളെ അനുപ്പി ഇന്ന നാളിലും അത്ഭുതം ചെയ്തീരെ ആണ്ടവരെ. നിങ്ങൾ സകലമും ആണ്ടവരെ വാർത്തയിനാല ചെയ്തു മുടിത്ത ദേവൻ ആണ്ടവരെ, നമ്മുടെ നാമത്തേക്ക് നന്ദി ആണ്ടവരെ, നന്ദി ആണ്ട പരലോക ദേവനെ. ഉങ്ങൾക്ക് കൂടാന കോടി കൂടാന കോടി നന്ദി ആണ്ടവരെ. തുടർന്നും വരുകിற വേളകളോട് കൂടെ ഇരുങ്ങാണ്ടവരെ. അപ്പൊ ആയുധണപ്പിലെ ഇരുക്കുറോവരോടും പരിശുദ്ധാവിയൻ മഹിമ ആണ്ടവരെ കൂടെ ഇരുന്ന് തുടർന്നും വെളിപ്പെട പോറതുക്കായി സൂത്രം ആണ്ടവരെ. എന്ത് സംഗമം ആണ്ടവരെ, നിത്യ വിളിച്ച ഒളിപരപ്പോട് ദേവാവിയാണവർ നിങ്ങൾ ഉടനിരുന്ന് വഴി നടത്തുങ്ങ ആണ്ടവരെ. ഇതേ നടത്തുകിറ ഓവരുതരെയും ആണ്ടവരെ നിങ്ങൾ വഴി നടത്തി ആശീർവദിങ്ങ ആണ്ടവരെ. യേശുവിൻ നാമത്തെ
1: ஹர்மியாக துதித்து கத்தரை சுவஸ்திரித்து அவட நாமத்தை உயர்த்திங்க. நன்றி சிஸ்டர், நன்றி. கத்தரைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருக்கென்று பிரித்து உங்களுக்கு நேரத்தை அவருக்கு செலவித்து சங்கமம் வானொலியில் வந்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். கத்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். கத்தர் நல்லவர். ஆமென். பரத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் இல்லை, கத்தருடைய ஆவி மூலமாக கத்தருங்கிற இப்பொழுது இன்று மற்றும் 6:35 இருந்து இப்பொழுது வெற்றும் கத்தரங்களை வழி நடத்தினார். என்னென்றா, அவரோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே எங்களை தாங்கி நடத்த முடியும். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். வந்திருந்த கூலியக்காரர் யாவரும் அந்தந்த நேரத்துக்கு கத்தர் அந்த அவரோட தொடர்பாக மேக்னட் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்போ நான் முடிவு ஜபத்தை எடுத்து விட்டு சிஸ்டர் ரிட்டாட்டு கொடுக்குறேன். நன்றி இயேசுவே, நன்றி. சிஸ்டர் ரஞ்சினி என்று கூறப்படுகிறாளா?
2: எனக்கு என்ன தென்பட்டது என்றால் கேக்குதா?
1: ஹலோ, மியூட்.
2: பாடல்கள் துதிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்து மண்ணில் இருந்து வந்தது. கத்தர் அவரை என்ன மாதிரி பிரித்தெடுத்திருக்கிறார். இந்து குடும்பத்திலிருந்து அவரை ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு அழைப்புதன் மூலமாக அவரை உபயோகிக்கிறார் என்றபடியால் அவரை நாங்கள் எப்பொழுதும் இந்த சங்கமத்தில் நித்திய வெளிச்சத்தில் வந்து சேரும் பொழுது நாங்கள் அவரை அதை நேரெடுத்து பார்த்து அவருக்கு அந்த டைமை கொடுத்துருக்கிறோம். அந்த 5 நிமிஷங்களுக்காவது அவர் அந்த பாடு சோத்திருக்கிற நேரம் அவருடைய குடும்பத்தாரையும் கடவுள் எந்த மாதிரியாவது அவருடைய சோத்திர எல்லாம் விதிகள் மூலமாக கத்தர் அவருடைய குடும்பத்தாரையும் கொண்டு வர என்று தான் எங்களுடைய ஜபம். Thank you. God bless you, Sister Kavi Kavinda.
0: Amen. Amen. Amen.
1: Amen. உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார். அப்ப எங்களோட பாடுகள் கஷ்டங்களை கர்த்தர் ஜெயித்து எங்களை அவருக்குள்ள சந்தோஷமாக்கி உங்களே கொண்டு எங்களோட மத்தியில் வைத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். God bless you. Amen. நன்றி, நன்றி. Amen. ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இவர் நேரம் உங்களோட கூட இருந்து எங்க கூட இருந்து உங்களோட வார்த்தையின் மூலமாக, கவிதை மூலமாக, பாட்டுகள் மூலமாக, செய்திகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள் அப்பா. அப்பா, நாங்கள் உங்களே நம்பி இருக்கும் பொழுது நீங்க எப்பொழுதும் எங்களை வெக்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துற, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சனுக்காண்டி வருகிற அவர்கள் செய்த துதி பாடல்களையும் அவர்கள் ஜபித்த ஜபங்களையும் நீங்க கேட்டீங்கள் அப்பா. அதன்படியானவரே அவர்களே இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை கோட்டைக்குள்ள மறைத்து வைங்கப்பா. அந்த தாயானவளை உங்களுக்குரியவளாக இன்னும் அதிகமாக அப்பா ஃபீல் பண்ணி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுக்கென்று வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்கென்று இன்னும் அதிகமாக நாங்கள் என்னென்ன உங்களுக்கென்று நாங்கள் வெறுத்து விட்டு உலகத்துக்கேற்றவாக ஒத்த வேஷம் தரிக்காமைக்கு உங்களுக்குரியவளாக இன்னும் அதிகமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி. நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா நன்றி. இப்பொழுது சிஸ்டர் ரஞ்சினி காவணி வருகிறார். அவங்க செய்த ஜபங்கள் எல்லாத்தையும் சோஸ்திர பள்ளியலே நீங்க கேட்டீங்களாண்டவர். அவர்களோட ஜபத்தையும் கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. சிஸ்டர் சாந்தி காவணி ஜபிக்கிறேன். அவனே அவர்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து உங்களோட நாமத்தை உயர்த்தி அவர்களை அதிகமாக உங்களோட இரத்த கொட்டைக்குள்ள மறைத்து வைத்து ஆண்டவரை அதிகமாக அநேகருக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு உங்களுடைய கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிஸ்டர் பிரெண்டா காவண்டி வருகிற அவங்களோட அருமையான செய்தி மூலமாக எங்களுக்கு எங்களை ஆசீர்வதித்தீங்க. அவர்களையும் அவரோட பலவீனங்களை நீங்க பலன் கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள மறைந்திருந்து உங்களோட வார்த்தை அதிகமானவருக்கு பகிர்ந்து கொடுத்து கொடுக்க வைத்த இந்த சிஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தையும் மகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா பாஸ்டர் வெங்கட் காவணி வருகிற ஆண்டவரே, அவங்க கூறிய வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துற. அவர்களையும் அவங்களோட மனை பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அவர் செய்யற ஊழியத்துக்கு கூட இருந்து அதிகமாக அன்பு தனியா தனிமே தனியாத வண்ணமாக அவர்களையும் ஆண்டவரை இன்னும் உயிர்ப்பித்து உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக வேறு பிரித்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பாஸ்டர் அன்றன் ராசனத்துக்கு ஆணி வருகிற ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அவர் காலை மாலை நேரம் என்று பார்க்காமைக்கு வந்து எங்க கூட இருந்து ஜபித்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்ப இந்த காலத்துல அன்பு தணிந்து கொண்டு போகிறது என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட வல்லமையின் மூலமாக ஒவ்வொருதரையும் அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. அவங்க போக்கில் வரத்திலிருந்து அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் அப்பா உங்களோட கரம் கூட இருக்கணும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மற்றும்படியாக வந்த ஒவ்வொருத்தரும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி செய்யறதற்கு ஆண்டவரே எங்களை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அமேன். அப்ப வார்த்தையில் வல்லமை உள்ளதுன்னு சொல்லி அப்பா சிஸ்டர் பிரிண்டா கூறினார்கள். அந்த வார்த்தையின் வல்லமையை தெரியப்படுத்துவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழிய கரங்களையும் இன்னும் அதிகமாக உங்களுடைய வல்லமையை தெரியப்படுத்தி உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவரே யாவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று கூறியபடி ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களும் அப்பா இது லேசான காரியம் இல்லான உங்களுக்கு இது லேசான காரியம் அப்பா. சில பேர் வரும் பொழுதும் வர கடைசி நேரத்துல வராம இருக்கும் பொழுது உங்களோட கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்துறவங்களோட மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களோட குடும்பத்தையும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த சங்கமம் வானிலை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு மூலமாக நீங்க அப்பா அந்த வார்த்தை அவர்கள் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். என்னை உங்களுக்கு கண்டு ஒப்பு கொடுக்கிறேன் அதிகமாக அப்பா. உலகத்து கேட்டபடி நாங்கள் ஜீவிக்காமைக்கு உங்களுக்கு ஏற்றபடி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை பட வேணும். முழுதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்று எங்களுக்கு நீங்க கூட கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த இந்த நேரத்துக்கு நான் நன்றி செலுத்தி தாழ்த்தி உங்களுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமை பட வேணும். எங்களோட மாமித்தம் எல்லாம் அப்பா வெறுமையாக போயாண்டவரே உங்களோட ஆவி எங்களுக்கு இருப்பதற்காண்டவரே நாங்கள் உங்களுக்கு விழாக பரிசுத்தமான ஆவி ஜீவியம் ஜீவிப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை பட வேணும் என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சிஸ்டர் அஞ்சலி நாங்கள் என்ன 123 சாம வாசிப்போம்.
2: நீங்கள் வாசியுங்க.
1: இல்ல நீ அந்த ரெண்டு வருஷத்தை கத்த நம்ம இருந்துச்சு
2: என்னடாப்பாடுக்கொள்கிறோம்.
3: கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிரியமானவர்களே, யோபு புத்தகத்தில் வரும் முக்கியமான வசனங்களை இப்பொழுது நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும்

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வாங்குகின்றீ.
1: நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளுன்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமை உள்ள வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிறவர்களில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார்கள். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய எகிப்து தேசத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா ஆறாம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறார், சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள். ஒரு மைல் தூரம், ரெண்டு மைல் தூரம், மூன்று மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் பாரதும் போக்கும் பரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கும் பாருங்கள். சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற எல்லா காரியத்தையும் சேர்ந்து ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடிச்சு அவரு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, ஒன்று பேர் ஐந்து ஏழு சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார், போனோட ஜெபம் பண்ணுறவளே ஜெபம் பண்ணி காரியங்களாம் முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் இந்த நாட்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜெபமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்க, ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியுமா அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம், பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய உள்ளவர்கள், யோவான் எட்டாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அங்கே 36வது வசனத்தில், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலாக்கி விட்டார், என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல இந்த நாட்கள்ல என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்கள் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களே அவர்கள் வைக்கிறதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது பெற்றோராயிருந்தாலும் சரி பிள்ளைகளாயிருந்தாலும் சரி. சில வேளையில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிபர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்தில் பாருங்கள், மூன்று பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்களில், அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்களில் சுகம் இல்லை. எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள், ஆனால் அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களே அந்த வெக்கேஷன் டைம்ல போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறது. நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களே அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்கள்லே, அதாவது இந்த நாட்களில் வயோதிபர்களுடைய மடங்கள்ல இந்த நாட்களே சேர்த்து விடுவார்கள். அறிமான கத்துடர்கள் ஏனென்று பார்த்தால், இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறபடி, அதில் அலிஸ்டவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக இந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை அவர்களுடைய இந்த பெருமூச்சுக்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை. யாரோடு உடன்படிக்கை பண்ணினார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களை தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ, எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களை மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். அது மட்டும் இல்ல, வெட்டாந்தரியாக மாற்றினார். இந்த நாட்களை வேதம் சொல்றது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரியாக மாற்றி இந்த நாட்களை அவள் நடப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க. கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம் மருமையான கத்தோட எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்லை இந்த நாட்களில் ஒன்றுமேலே அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்தில இருந்தால் அதை செய்திருப்போம் இதை செய்திருப்போம் அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுறதை பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லையா? நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களில் இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது சொல்லி சொன்னார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளை 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரன் இந்த நாட்களை வெளிப்பட்டார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். அவர் வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா. அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாகாதிருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வசனத்தை தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவ

0: இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக அந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவளை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமா, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாக அவர்களுக்கு இந்த நாட்களே என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குறாடி. அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்கை கொன்றுவான், இந்த நாட்களில் அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள் அருமையான கத்தோட பிள்ளைகளே அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. வருமான கத்தோட பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்கு கீழே போகணும் இந்த நாட்களே, அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம், சாரி ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார். சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களே அவர் தேவ சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களே அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அருமை பிள்ளைகளே அந்த நாட்களே நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரை ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களே நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களே பிரசங்கி சீச ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரிடத்துல கேட்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லையே ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று சொல்லி சொன்னார். நீ போ என்று சொல்லி சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரி என்று சொல்லி ஜோம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினதுன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லியிருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திரை கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கத்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்யற பவுலஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்துல பாருங்கள் மனைவியை கூட்டிக்கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியிலே பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட் கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது, எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்து போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சுயத்தை சொல்கிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயிலே இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார்.
1: அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி.

0: ஆண்டவர் இடத்துல கேட்டார்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பாருன்னு சொல்லுகிற வழியிலே. அப்படியே அது பெரிய மரமா, அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிக்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அமரிமையான கத்தோட வழியில் என்ன மகத்துவமான காரியம். அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள், அந்த அந்த கிராம ஜனங்கள்லாம் மிக பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்கள்லே அநேகர் இந்த நாட்கள்லே அந்த இடத்துல ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் அந்த நாட்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம், அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்து வைத்திருக்கிறார், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களே கட்டி வைத்துக்கிறான். தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்களே ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள், ரிச்சர்ட் உம்பராயன் பாருங்கள், இந்த நாட்களே அதாவது நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்களை இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் ஒன்று இந்த நாட்களை வந்தாம். அந்த சிறைச்சாலையிலே என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வழியிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஏன் அப்படி என்று பார்க்கிற வழியிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பெற்றோர் என்ன செய்யணும் சொன்னா, நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களை நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர், ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவர் அவருக்கு என்ன செய்தார் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து நாட்களே கொடுத்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில்
1: அவர்களுக்குள்ளே
0: அப்ப இந்த சுவிசேஷத்தின் இந்த பிரசன்னமானது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால் குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலையோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதைத்தான் இங்கே குறிந்த 2 கொரிந்தியர் 4:4 வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள், இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனை அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரர், கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கலாத்தியர்களின் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்திலே நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக இந்த நாட்களே கை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களே உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களே நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் யோவான் சுவிசேஷம் சொல்லப்பட்ட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களை புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எபிரேயர் ராக்கத்திலே பார்க்கிறோம், தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களே இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களே காரியத்தை செய்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்களே அவனிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள் பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுறது. அவர் போய் இந்த நாட்களே நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 1வது அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால் சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால் அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார். இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு, இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே ஒன்று யோவான் 5 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, 1 புஸ்தகத்திலே இந்த நாட்களே 5 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 19 சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ளே இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்குள்ள பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆகலை பார்த்து ஆகலை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம், உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்களை என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரஜராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த 20 சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால், இன்றைக்கு எதின் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவர், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம், 2 ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சூபிக்கிறனையா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களே முற்றுமுழுதாய் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதி
2: போய்க்கிறோம். நாளை நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவ்வளவு நிகழ்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக பேஸ்புக் கூடாக எக்ஸ் தளத்துக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
2: விளங்கில் ஐயா.
0: இன்னைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி தலைப்பு போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
2: ஆமென். பாட்டு ஓகே. நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: காட் பிளஸ் யூ.
2: ஆமென். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேகரின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன்.
2: நான் இந்த வேளையிலிருந்து ஊழியர்
3: பாஸ்டர்
2: அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வரவேற்போம். கத்துரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்துடைய பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூடாக வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. கத்துடைய கரத்திலே அவரையும் ஒப்புக்கு கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர்.
4: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தேயு என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காத கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துடிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான், குடும்பத்திற்கு தீமை செய்கிறான், கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து. உனக்கு வருகிற தீமை எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தமுள்ள தேவன், தான் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தான் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமையை அனுபவிக்க முடியும், இந்த உலகத்துல தான் தீமை தொடரும், இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது, இது பூலோகம் பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார், பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதா. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னையே மன்னையே மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கருமையானவிலே வேதம் சொல்லுகிறது 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். இந்த நீதிமான் உடைய வாழ்க்கையில கத்து செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார், தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி, இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னதான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர். உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நெருக்குகிறான். பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் 19 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அநேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91:9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதேவன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதேவன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொற்று நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே, உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நித்திலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசேயா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக.
அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வேன், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டம் ஆயிட்டே இருக்குதுன்னாக்க சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் ஆகாத எப்படி தடுத்து நிறுத்துறார், சகாயம். இது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி. ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸ் விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவர்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன், எல்லா சமயத்தில எல்லா நேரத்தில எல்லா சோதனையில எல்லா போராட்டத்தில எல்லா தீங்கிலும் எது உனக்கு நேர்ந்தாலும் எந்த வாதை உன்னை தாக்கினாலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்தான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்.

உன்னை மேற்கொள்ளாது. எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னு உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாதாக சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். தீமை நின்று எல்லாரும் ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசி எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அனுப்பிவிடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரெண்டு தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர். வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார்.
அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார். அவர் கூட இருக்கிறார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவை எல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்துக்கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும்

0: ஏற்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆயுசூத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெறும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், அசீதரியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஐயா,
1: ஆமீன், ஆமீன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் பேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதறி கருத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கருத்தில் ஒப்புக்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்கலுமா? அந்த சேம் டைம் 6:30 பாஸ்டர்,
0: 5:30
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே நினைக்கிறேன். ஆமாம்,
0: ஆமாம். அதில் வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறேங்க.
1: ஓகே,
0: எனக்கு ஒரு 5:30 6:00 கூட ஓகே, 5:30 6:15 6:30 என்ன கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்றோம்.
0: ஓகே
1: பாஸ்டர், ஓகே. நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர்.
0: ஓகே,
1: ஓகே. ஆமே, ஆமே. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் புல் லூயிஸ் கரன் அவர்கள் தேவசெய்தி எடுத்து வந்தார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து நேரவு நேரத்தில் தேவசெய்தி எடுத்து வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்தில் உபயோகிக்கிறோம். கத்திர தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. பல 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற கத்திர உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் உபயோகித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலை கத்திர தாமே வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். God bless you. Amen.
0: God bless you, brother. Thank you.
2: Recording stopped.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை ஜெப வேளையில்

செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாய் இறங்கி வாரும்.

என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றி இருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாட

அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர், நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்கக்கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் 2 இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேலைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடலை

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கு

வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் இருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வை தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே.

0: Yes.
1: Recording in progress.
2: Praise the Lord, sir.
3: Praise the Lord.
2: ஆமீன். நினைத்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், மறுவலை கேட்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஆபிரகாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக, உங்களுக்காக எடுத்து வரப்போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். எண்ணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக, மகிமையாக, வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதா, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5 43 48 வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக, குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்தருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமா கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக, எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒருபொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்கை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால் தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் போற போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன். எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சொந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமென். நீங்கள் மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை

0: அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர் வாதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில, அந்த சவர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரிய செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது? பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலையாகும். ஆமென். இரண்டாவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார். தவளை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுள் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவனிங்கள் நூற்று கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டி கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் தவளும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
1: சொல்றான்,
0: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தா, ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உண்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உண்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உண்மை சபிக்கும்படி நான் வரவில்லை, ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்னென்று சொன்னால், சவுல் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினால், இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசனம் உரைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததின் நிமித்தம் கவனியங்கள், அவனுக்குள்ள இருந்த, சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. ரெண்டாவது, எனிமியே, எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். எங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால். அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையாக

0: மகிமையான ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்படுது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமா எழும்பினபடினான், இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியையில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24-25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனிங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, அவனிங்க இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும், நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3வதாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து, தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேன் அல்லாமல், கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்து கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 3:13-15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகி, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அதிக அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சினை என்று சொல்லுகிற தேவன் எங்களையும், நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் சுவாசிக்கும்படி, அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசின் பிள்ளை என்று நான் சொல்ல விரும்பல, ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன? அவர் தீயோர் மீது, நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீமை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னவோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை திணையுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம்? உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்கோ இல்லாட்டி விட்டுட்டு போங்கோ என்பதாக அல்ல. அப்படியா இருக்க அடவீர் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேலைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கி கொள்ளுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4 9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமென். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமென். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஆமென், நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய், இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர். என்னை உயிர்ப்பித்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிற தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிற உயிர்ப்பித்திருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து. ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதா, இப்பொழுதே மேற்கொள்ளுவதா, இயேசுவின் நேற்று நமக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாஸ்டர், தேவ செய்திக்குடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரிய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரி சுத்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:10.
3: காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீ பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
4: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார், உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை. அவர்கள்
3: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது மூத்துக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். மூத்துக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு மூத்துக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கெர்கேசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றிக் கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லையை

பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும்

2:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார்.

நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார் என்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில்

0: தீபாவளி நடத்தி வரதனை தொடர்ந்து நாங்கள் தீபாவளிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி தீபாவளியை வரவேற்போம்.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய

அப்பா ஆண்டவரே உமக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா. ராஜா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம், நன்றி அப்பா நன்றி. ஆண்டவரே இந்த நாள் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இந்த முகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே.

ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம், எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளை இருதயத்தை தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியா இருக்க வேணும்ப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே, மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமென்.

ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே, ஆண்டவரே நடைபெற வீடமா துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜீவித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் கீர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம்.

அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரை அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்தீரப்பா.

உலகம் ஒரு ஏவாளுக்காகும். ஆண்டவரே, நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓடவிட்ட தேவனப்பா, ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன், தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராய் கத்தாவே, என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா. ஆண்டவரே, முக சூத்திரம் யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே, எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருமாண்டவரே, எங்களோடு தங்கி இருமாண்டவரே.

கோபங்கள் பொறாண்மைகள் ஆண்டவரே அப்பா தவறுகள் ஆண்டவரே தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆவியின் கனியப்பா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமா செபிக்கிறோம். ஆவிய ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொன்னிரையா ராஜா ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா ஆண்டவரே தேவனே அப்பா பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தரவிடமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுள் போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு சொல்லிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்திருப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி கோவப்படாதபடி ஆத்திரப்படாதபடி கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி

நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே.

இருந்து ரத்தத்தை எடுத்த ஐயா. ஆண்டவரே தேவனே, எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவராய தேவனே, அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின் சொன்னவரே அப்பா, விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பி

பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் மெழுகு போல உருகுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு

பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பது. ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடுன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லையன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பெயரிலே அலப்புதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீங்க.

ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பு பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வைமும் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அன்புடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். பெண் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜீபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனே.

சித்தமப்பா ஆண்டவராகிய தேவனே, சபைகள் பெருக்கம் அளவது உமக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தமப்பா ராஜா. சகலவித நெற்றியர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு இருபதாயிரம் ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே. அப்பா இச்சியடக்கம் வரை உள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும். தகப்பனே தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டால் அவருக்கு பார்த்துடுறாங்க நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தை சொன்னேனப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரும். ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள

வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றான். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தேன். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தேன் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவரே சகல காரியங்களிலே ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதவிதைத்தார்களே 100 மடங்கு ஆசீர்வைத்தேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவர் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரம்

0: ராஜ்யங்கள் ஆண்டவரே, அந்த இருளின் ராஜ்யம், இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதர்களாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே, தேவனே உன்னை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா, அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தை பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே, தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உங்களுடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே, மொத்த சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர், உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே, தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நேர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கே வைத்தீரப்பா ராஜா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே, இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே, நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உடைய தலையை கட்டிக்கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உங்களுடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நடவுறவனமா செவிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலியான பிறப்பா ராஜா. தேவரீரங்களை ஆசிர்வித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாத தீங்குக்கு விலக்கி காத்திரடும்படி செவிக்கிறோம். இந்த நாளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரை வழிநடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாரா?

வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கையா.

அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடு ராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்புதத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவன்றது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லாரிலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்தியை சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்ததின் நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும்
அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு வெற்றிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள் அந்த இடத்திலே. யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்க பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். எங்க ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமீன்
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை போட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
0: ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியாக சிந்திக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கத்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரே நீ போஷித்த தேவன் ஆண்டவர்

ஒருவரே ஆண்டவரே உம்மை விட்டால் ஒருவர்

ஆண்டவரே பொய் ஆட்டங்களுக்கும் ஆண்டவரே வைத்தி ரதங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அந்த பழங்குடி மெக்க மக்கள் அந்த இடத்துல பெருகிருக்கிறார்கள், அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உங்களை தேடக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரே நிராகரிக்கும்படியாய் சுதைக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியால் தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கு. கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுதைக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவரே சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் இரு வார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவளை வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவரே இந்த எபோலா

தெய்வம் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே அந்த

அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறாங்க அநேகர் ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டு இருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் துளிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் உடைய வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கரு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவர் இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவர் விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவர் இந்த எபோலா வைரஸ் ஆண்டவர் அதன் மூலமாய் துன்பப்படுகிறாரோ எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்று அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவர் எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திர

நீதியாய் கிடைக்கும். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த விசுவாசத்தினால் அந்த ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர்

ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் உரிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபத்தி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளி

0: கொண்டு வருகிறோம். இலையில் வாழ்கின்றான இடத்திலே ஆண்டவர் தேவன் நீர் அவர்களோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவன் எண்ணியிருக்கிற காரியங்களை எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தகைய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவர அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவர எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுதைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி தோற்றம் அப்பா இந்த அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவர அப்பா தொகுத்து வழங்குறதான மகளின் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ப உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்தும்படி ஆயிச்சிருக்கிறோம். அப்படியே தேவன் சேர்ப்பதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன். ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணம்

ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாக உமது திருக்கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி

மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்ப இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்ப. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற

தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க முடியாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்துல எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட இயேசப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் சீர்படுத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்

ஜெபிக்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்த நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்த நீர் உதவி செய்யும்படியா ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதாக இந்த மக்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கு சோத்திரம் என்னமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவன் மனைவி, கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படின்னு செய்த

0: ఆమేన్
1: ఆమేన్. మంగళకేటమనకు స్తోత్రం నంది సిస్టర్ కత్తర్ உங்களோடும் பிள்ளைகளோடும் அங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
0: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் நாட்களே ஓகே சிசிலியாமாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மீள விடாமல் நீர் என்னை கழுவுக்கு எடுத்தபடியினால் நான் உமக்கு

படிக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே. மால் முடியும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிதாவே இந்த கொடிய கொடியவே

குணமாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர்கள் பக்தனே. ஆவியானவரே உண்மை புகழ்கிறோம், உண்மை வாழ்த்துகின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துவோம்.

0: உங்களோட கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
1: ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்திய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு தட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,

தாங்கள் வாழுகிற வாழ்க்கைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே, முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில் போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே, தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபை

தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மா

கர்த்தாமே, எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடி, உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, உம்மை அறிகிற ஆண்டவரே, என்னும் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செவி

Recording in progress. Recording stopped.

0: easily.
1: Recording in progress.
2: Amen. Amen. Amen. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டு நேரப்படி மாலை 6:45 திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்ப ஜோம்ப ஆரம்ப ஜபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற நித்திய விழுத்த நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கு. ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள், தியான பாதியில் நடக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள் அனைவர் மீதும் உமது பிரசன்னம் வரகட்டும். ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றே மயப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெத்தேவனை இந்த உலகம் அங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சங்கம வானொலி இரவு பகலாக 24 மணி நேரம் செயற்படுகிற நிகழ்ச்சியை நேரத்தை மறந்துகிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது அன்பார்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன். நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீராண்டவர். நீ சொன்னவர் செய்கிற தேவன் நீராண்டவர். ஐயா, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் நீர் வந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, வார்த்தை தாசர்களுக்கு தடைகள் வராதபடி, இன்னும் தடைகள் வராதபடி ஒரு ஆடு பார்த்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீரே வழிநடத்தும். ஐயா, வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியில சொல்லுகிறோம். காரணம், நீர் உண்மையான தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளான உலகத்துக்கு அந்த ஒளியை நாங்கள் காண்பிக்க வேண்டும். இருளான குடும்பங்களுக்கு, பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவனே, நீ கிருபை செய்ய வேண்டுமாக செய்யும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீ ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளே ஆரம்ப ஜெபத்தை ஜெபம் பாடலை சிஸ்டர் கர்ண அவர்கள் ஸ்காபரோன்டியாவில் இருந்து எடுத்து வருவார்கள். இப்பொழுது அந்த சகோதரியை நித்திய விழுத்து சார்பிலும் சங்கம சார்பிலும் அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கர்ணா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளை ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமே.
3: ஹல்லேலூயா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்தரும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கத்தா, எங்களுக்கு எல்லாம் உமது நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும் கத்தாவே, உம்முடைய நாமத்துக்கே புகழ் உண்டாவதாக அப்பா. தகப்பனே, இந்த பூமியில இருக்கிற காலங்களில் கத்தர் நேரங்களோடு கூட இருந்து ரட்சிப்பை தந்து எங்களை வழி நடத்திருக்கிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கள் எங்களை அழைத்தது அவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஒரே சரீரமாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து இணைத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய புத்திர சுவீகாரத்துக்காக, புதிய இஷ்டவேலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உண்மை தள்ளின போதிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்திலும் கர்த்தாவே, எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளின் எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. வேங்கல்சம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தினாலே கத்தாவே இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எங்களுக்கு குடியிருப்பா இந்த பூமியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கத்தாவே தகப்பனே இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை. கத்தாவே தகப்பனே நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவர். சத்தானுடைய எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் கத்தாவே தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடு தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். மண்டவரை சவரில் ஸ்ரீபிரதற்காகவும் அவருடைய மனைவி தப்பல்களுக்காக சுமிக்கிறோம். தவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தின தகப்பனின் வரும் காலங்களில் வழிநடத்து கத்தருமுடைய பார்த்து அந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல மாந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சிக்கிறோம். சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழிநடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவியும் ஒத்தாசையமாயிருக்கும்படியார் நீங்க அழைத்த அழைப்பில் அவரை தொடர்ந்து நீர் பாவிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரை அபாயமாக வரப்போகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் கத்தாவை உமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய திருப்பாத்தில் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உறவுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை மீட்டுக் கொள்ளுங்க. அப்பா பின்மாட்டத்தில் போனவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவன் உம்மிடத்தில் வர முடியாத நம்முடைய வார்த்தை செல்வரது ஆண்டவரே. அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்பவர் நீர் கத்தாவே. அவர்களோடு பேசுகிறவர் நீர் கத்தாவே. தகப்பனே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களோட வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாவை மனம் திரும்பும் போது பரலோர் ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. தேவதூதர்கள் கத்தாவே மகிழ்ந்து களை கூறுகிற தருணம் அது. அந்த தருணத்துக்காக நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அந்த ஊழியத்திலே கத்தாவை உமக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேறொன்றும் இல்லை கத்தாவே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தற்காலிகமாய் வாழ வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்து எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனாலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தகமாயிருக்கிறோம். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய உறவுகளும் ஒன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் நீர் கத்தாவை உம்முடைய பலத்தினாலே ஓடும்படியாக எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கிற சத்தமாய் அவருடைய காதலும் கற்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்பான காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எருசலேம் சோதோமை போலும் எகிப்தை போலும் இருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இதுவரை வழிநடத்தினது போல அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே விழுந்து போகிற அந்த மக்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க அப்பா நீதிமான ஏழு தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவன் நீதிமானாயிருக்கிறான். ஆனாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைத்தருள வேண்டுமாக அந்த அரசு மக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்ப அதகப்பனே, சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்திலே உங்களுடைய சத்தியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தபடியாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே உச்சபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அறியாமே நிரொழுக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்ப அதகப்பனே, நீர் மீட்டுக்குள்ள வல்லமை உள்ளவர், ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்து விடுதலை ஆக்குங்க. அறியாம செய்யற தவறுகளை மன்னிக்கும்படியா எப்போ கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கதாவே, இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, கனடா தேசத்துக்காக நாங்க மன்றாடுகிறோம். அப்பா, இன்னைக்கு தப்பு வைக்கிற தகப்பன், நீர் இந்த தேசத்துல இருக்கிற எந்த ஒருடமும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல ஒவ்வொரு கண்டத்தையும் நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, கடைசி நாளில் இந்த பூமி, இந்த வானம், பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்று வார்த்தை உண்டு. ஆனாலும் தகப்பனே, ரட்சிப்புக்கு முன்பாக அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் முடிச்சு சொல்லிக்கிறோம். அப்பா, கடைசி நிமிடத்தில் ஆகலும் மை தடவியாகலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறைச்சாலைகள் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போகட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போய் விடுதலையாக்கி சுகத்தை கொடுக்கட்டும். அது போல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. உங்களுடைய சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்களே எல்லாரையும் நடத்துங்க. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். எல்லாவற்றையும் அன்பரிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஜெபிக்கிறோம்.

0: 프레이슬러입니다.
1: பிரைஸ்லோ சிஷ்டக்காரனா நன்றாக ஜபித்து ஒரு அருமையான பாடல், ஒரு பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை பயப்படுத்துகிறீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: இதுவரை நேரமும் ஜபத்தை எடுத்து பாடலை பாடணும் சிஸ்டர் கர்ணாஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை முடிய வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ உண்டாரியோ அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வச்சு சார்பிலும் 97 ரேடியோ தொடர்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அந்த மகளை ஆரம்பிப்போம். தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி இன்றைய நாளை கொண்டு தியான பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை வாய்ப்படுத்துங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள்.
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துற நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நேரையும் நடத்தி கொண்டு வர தேவனையும் உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதர் அல்ல, நாமம், இயேசு நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்யறபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை உயர்த்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையம், உம்மே என்னுள்

துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், துதித்த

துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமி உமது பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே. நீர் அதிசய அற்புத

உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தருமே. வேளாண் கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீர. கைவிடப்பட்ட என்னையும்

ஒரு பொருட்டாய் இயேசுவே உந்தனில் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனில் கிருபையை உயர்த்திடுவேன், இயேசுவே உந்தனில்.

0: பாந்திட உங்க கிருபை தந்தேரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபையால நாங்கள் வாழுகிறோம், நிலைநிற்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய கிருபை சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்து கூடாக எங்களுக்கு விவரிக்கப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு இந்த வசனம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவரும் சில பேர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை வேண்டாம் தேவன் இது மனக்கலக்கங்களுக்குள்ள மன சிந்தனைகளுக்குள்ள வேண்டத்தகாத காரியங்களுக்குள்ள ஈடுபடும் போது தேவனோடு உள்ள நெருக்கம் சில நேரம் தூரமா போற தேவனோடு எங்களை உறவில் அந்த உணர்வின் சத்தத்தை வேறு யாரை காட்டில் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்க கூடும். ஏனென்றால் சில நேரத்துல தேவ சத்தம் இல்லாமல் எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் சொல்றது, நாங்கள் தரிசித்து நடவாமல் சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்து எங்களுக்குள்ள தேவன் மெத்த வார்த்தை கூடாக நாங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த அப்படியான இதுல நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிரகொன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நாங்கள் அதை நீடித்திருக்க செய்ய முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல நாங்கள் போக வேணும், வேலைக்கு போகணும் அப்படியான நேரத்திலும் இருதயம் எங்களை இருதயம் எங்க இருக்கிறதுன்றதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்றால் தேவன் அந்த அவரோடு நாங்கள் எப்பொழுது கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தரிசித்தோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்ல, உணர்வுகளால் அல்ல, நாங்கள் வந்து அவரோடு நடக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னென்றால் நாங்கள் தனிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் ஒரு நேரத்துல மாத்திரம் இல்லை, எங்களை இருதயத்தை எப்பொழுதும் அவருக்கு நேர்படுத்தி அவருக்கு முன்வைத்து நாங்கள் நடக்கும் போது அந்த இந்த சூழ்நிலை என்றாலும் எங்களை வெற்றிகரமாய் வாழக்கூடியதாக உணர்வு பூர்வமான நிலை இருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் வந்து நாங்கள் இருக்கும்போது தனிமையான இடத்திலே அல்லது ஒரு சூழ்நிலையான ஒரு கவலையான துன்பம் வீடுகள்லயோ அல்லது துன்பத்தோட அவையில் இருக்கேக்கையோ எங்களை இருதயம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்காமல் அந்த தேவனுடைய எங்களை நாங்கள் உணர்வுக்குள்ள தேவனோடு நாங்கள் நெருக்கத்துல இருக்கும் போது அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க முடியும், இந்த பூமியிலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று அந்த ஒரு இருதயத்துல ஒரு நிறைவு வரும். ஏன்னா மற்ற சூழ்நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு கவலை வரும், அந்த இதே மாதிரி நடக்குமா, அதை அல்லாட்டி இது எப்படி அவர்களுடைய காரியத்துல நாங்கள் இப்படி பங்கு கொள்ளும் போது இது எங்களுக்கு அப்படி நடக்குமோ எப்படி. ஆனா தேவன் போக வேணும், வர வேணும், எல்லாரோடும் கலந்து கொள்ளணும். ஆனா எதே எதை நாங்கள் எங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதே சூழ்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் இடுக்கங்கள் வந்தாலும் நாங்கள் வெற்றி வாழ்வா நடந்து செல்ல முடியும். தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பித்தால் எங்கள் உணர்வுகளிடம் நாங்கள் எதிர்பார்த்த திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உபவாசத்திலேயோ உபவாசிக்கும் போதும் அல்லது தழுத்திருக்கும் போதும் தேவனுடைய நேரத்தை நாங்கள் எடுக்கும் போதும் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவன் எதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்றாக வாழ்கிற தேவனுக்கு விருப்பம், அவர் அன்பாகவே எங்களுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரிபூர்ண நன்மை, செழிப்பு எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டோடு நாங்கள் விசுவாச இருதயத்திலிருந்து உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் என்ன, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லப்படுது. அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க கேட்க அந்த ரேடியோ ஊழியங்கள் வெளிச்சத்தின் அந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளாக எப்பொழுதும் அந்த நாங்கள் தரிச்சிருக்கும் போது வேற வேலை என்று சொல்லாமலுக்கு நாங்கள் வந்து அவரோட தரிச்சிருக்கும் போது எங்களை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். சில நேரம் உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் சூழ்ந்திருக்கிற காரியத்துல இருள் பூமியையும் காருள் வந்து ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் கத்தர் உதிப்பார். உன் வெளிச்சத்துல தக்க ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அப்ப எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம். ஜனங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், இவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று. அப்படியாக நாங்கள் அந்த இருதயத்தில் ஒரு இருக்க இருதயத்துல இருக்கிற உணர்வுகளை எப்பொழுதும் வந்து நாங்கள் இருதயத்தை நல்ல திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள நாங்கள் வாழும் போது அவர் தந்த வார்த்தையின்படி வாழுகிறோம். எப்படி நாங்கள் அவரை உள்ளான மனிதன் எப்படி வல்லமையாய் பலப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க தியானிக்க அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட, கிறிஸ்துவங்கள் இருதயங்களில வாசமா இருக்கவும், அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உண்டு. அந்த அன்பு எவ்வளவு அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் தந்த வார்த்தை எங்களுக்கு துரியதென்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளை பொருளா இருக்கிறது. அந்த விளைஞ்சு கொண்டே இருக்கு. நாங்கள் விதைக்க விதைக்க விதைக்க இருதயத்துக்குள்ள விதைப்பு. அப்ப நாங்கள் அந்த விதையை எடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் என்னும் என்னும் வளரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உணர்வுகளால் அல்ல, விசுவாசத்தினால் நடக்கிறோம். தேவனுடைய வல்லமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய எங்களை பூமியில நாங்கள் எப்படி அனுபவிக்க வேணும் என்றதை வார்த்தை கூட. ஏனென்றா நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கணக்க பார்க்கிறோம். ஒரு யூடியூப் கூடாகவோ இன்டர்நெட் கூடாகவோ எந்தெந்த டிபேஸ் எந்தெந்த இதுகளுக்கூடாகவோ நாங்கள் அதை சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு கன நேரம் அதுகளில் மினக்கட்டால் எங்களோட மனநிலை எப்பொழுதும் அந்த இதைத்தான் சாரும். ஆனா தேவனை சார்ந்து இருக்கும் போது இந்த இருதயம் கலங்காமலும் அவர் சொல்ற இருதயம் கலங்காமல் இருக்கும் போது தேவன் பேசுறது எங்களுடைய சத்தம் அப்படியே கேட்கும். வேற விதமா அந்த உலகத்துக்குள்ள பெரிய சத்தங்கள் எல்லாம் இருக்குது, அது அப்படியான இதுகளை கேட்காதபடிக்கு அவரோடு தரிச்சிருக்கும் போது தேவன் எங்களுக்குள்ளாக பேசுறது அப்படியே விளங்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் வேத தியானம் வேதத்திலே ஆண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானம் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி, துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடி உண்மை உயர்த்துவதே என்று அருமையான பாடலை ஆரம்பத்திலே துவங்கி நன்றாக பாடி தியான பகுதியை நடத்தினீர்கள். அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். 2 கொரிந்தியர் 5:7 தேவனுடைய உறவு, விசுவாசம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனதை திடப்படுத்த வேண்டும், அன்பு என்பதை தியான பகுதியில் தொகுத்து அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த கிரேஸ். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் காலங்களில் கிளச்சவை அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியிலே 2 கொரிந்தியர் 5:7 என்ற பகுதியை தெளிவாக உலகத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறது மட்டுமில்லை, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தாங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு இதனுடைய நாமத்தை மையப்படுத்தவன் அதற்காக பாடுபட்டு ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி,
2: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ டு கோஹெட்.
2: Amen, amen, amen. Thank you, Lord. Father, Lord, we thank you, Lord, for your wonderful presence, Lord. Lord, without which, Lord Jesus, everything that we say and do will not, Lord Jesus, count for anything. Only your presence, only through your grace, Lord, and mercy, only through your loving kindness, Lord, that we can come, Lord, boldly into the throne of grace, and, Lord, carry ourselves before you, Lord, even though the accuser of the brethren that stands before the Lord, accusing his very children day and night before him, because they know, the devil knows that they belong to the Lord God Almighty, that they have been bought with the price of his blood, they have been sealed unto the day of redemption. That's why he wants to accuse them. But Lord God Almighty has said in his word in Isaiah, no weapon that is formed against us shall prosper, and no voice that rises against us, Lord, you have said, we will be condemned, and will be judged because this is for the servants of the heritage of the Lord. So they have been given such a wonderful word, because we are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. And when you have called us in such a manner, Lord, we are seated together in Christ in heavenly places at this very moment. That is our position in Christ. And so, Lord Jesus, nothing can ever come against us. Nothing can touch us. And so we thank you for that wonderful promises of God that are yea and amen in Christ Jesus. But that wonderful protection you have given us, Lord, that is why you have sealed us by your very Holy Spirit, Lord, unto the day of redemption. So we thank you, Lord Jesus. Lord, we thank you, Lord, for the very way, Lord, that your word has taken resonation, Lord. It has resonated, Lord, in our hearts and lives, Lord, that, Lord Jesus, this is your word. This is the life-giving force that is within us, Lord Jesus. No discouragement, no failures, nothing, Lord Jesus, here on earth, Lord, even though they comes against us, Lord, when the enemy comes like a flood, the Spirit of the Lord lifts up a standard against them. That is what you have given us, Lord. That standard is the living word. That standard is the living word of the living God coming through us. So we thank you, Father. Father, even as the listeners are listening at this time, Lord, and all those other channels, media ways, Lord, that networks that are coming and joining us, Lord, and 97 radio stations, Lord, oh God. Lord, this is, Lord, of the living God Almighty coming through and working and moving and doing his work through the power of the Holy Spirit upon each and every entity that you have provided for us, Lord, emanating, Lord Jesus, broadcasting, Lord, from the headquarters of Toronto, Canada, Lord, under Lord, Brother Leslie, Lord, and Sister Rita working alongside, Lord, even as Brother Mahendran has been hosting, Lord Jesus, today and the rest of the days and now the weekend meetings, Lord. So we thank you, Lord, for that call. Thank you, Lord, for that purpose. Thank you, Lord, for the way in which your wisdom and knowledge and understanding alone can do this, Lord. This is not of man, this is not of us, this is not of the flesh, but of the Spirit of the living God that is coming, working and moving, Lord, through the handmaidens of the Lord that have been already coming and ministering as well. Through Sister Karuna, Sister Grace, and myself, praying, Lord Jesus, for the listeners, Lord, as they are listening, and Brother Mahendran would come and pray for the also the workers, Lord, the participants that are coming and giving forth the word, Lord, the servants of the Lord. So we thank you, thank you, thank you, Jesus. Now, Lord, we give, Lord Jesus, as the listeners, Lord, are waiting, Lord, eagerly, Lord Jesus. They have been already ministered by, Lord Jesus, the worship that has been going on through the praises of your handmaidens, and also the devotional that has been shared. Lord, Lord, everything, Lord, that has been shared is for honor and for your glory. That, Lord, they are building up of the faith, Lord Jesus, of the listeners and edification of the listeners, Lord Jesus. So we thank you for that, Lord. Now also, Lord, pray, Lord, even as the listeners are listening, Father, they might be coming from different situations in different countries with different societies, Lord. It does not matter to you, Lord. You created them all in your image, Father. All five continents were created by you. And Lord, we thank you, Lord, for every one of them, one of them that were, Lord, created in your own image. And you put your spirit, Lord, even if they want to acknowledge it or not, the very breath that they breathe is from the living God that came into them, Lord. And that is why you are, Lord Jesus, waiting so eagerly, waiting, Lord, with your love and compassion upon them, with your love, grace, and mercy upon them, Lord, that they will seek you and find you, they will know you. And all the servants of the Lord that are lined up, Lord, as they come forth and bring forth the word, Lord, will find a place, Lord, in their hearts and lives, Lord Jesus, to go forward and grow in their spiritual lives, Lord. And to those that do not know you, Lord, this is the very works, Lord, that you're working, that we might work the works of God. It is being said, Lord, only through the power of salvation is through the preaching of the gospel. And therefore, Lord, anoint the servants' lips, I pray, O God, even as they come and share the word of the living God. And Lord, even as this goes forth, it will not return to us void. That is a promise from you, O God. Thank you, Lord, because it is sharper than a two-edged sword, and it will, Lord, cut asunder with every wild imagination and bring forth that clarity and that power, O God. Only you can do it, Lord, as the anointing power of the Holy Spirit will break through, bring forth victory, bring forth, Lord Jesus, that is of you, O God, at this very moment, Lord. Oh, thank you, Father. Now we, Lord Jesus, keep those that are also listening, Lord, despite of their circumstances, Lord, whatever the enemy has been trying to attack them, Lord, they are, Lord, according to the words that they have been receiving, Father, will encourage them, Lord Jesus, upon the most holy faith that you have given them, Lord. That faith is of God. Even if it is a small measure of faith, you said, Lord, size of a mustard seed, if we can work on that faith and put that trust upon the living God with that faith, we will see mighty things, you said, Lord, because you have gone to the Father, and you shall do mighty things that I did because of that, you said, Lord, because you have sent that Spirit upon us, Lord, to work, Lord, the works of God. So we thank you, Father. Lord, we give, Lord Jesus, all the rest of the network that is going to go on, Lord Jesus, with Nithya Velicham at this moment, Lord, right to the end of the segment, Lord, as the listeners are listening, touch them, Lord. Lord, not only just listeners, but doers of the word that have been going on with the word of God, encouraging them how to be doers, how to be, Lord Jesus, be encouraged in their hearts and faith in their lives to grow, Lord, and bring forth much seed that has been sown upon their hearts to bring forth fruit accordingly. I pray, give them that grace, give them that power, the wisdom, knowledge and understanding, opening their eyes of understanding. So I thank you, Lord, for the work of the Holy Spirit that is going on even at this very moment. I seal them, Lord, in the name of Jesus. Decree and declare it over in the name of Jesus Christ, even as you are working according to your will and your plan and your purposes, all things work together for the good of those who are called according to God's purposes when they love him. That is what the word says. That is from Romans 8:28. All things work together for the good of those who love God and are called according to his purposes. I pray this in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajanangal, prayer. Katarungalayam, Luliangalayam. Devanasi Rajparaga. Amen. Amen.
2: Amen. Amen. God bless you.
1: Idhuvarai neramum kettukondrukkira pillaikkaga paarpadi jebithava Sister Rajanangalmani from Vancouver. Thorandana ulirukkaga jebithuvittu seidhi karandhu sellom. Ulirukkaga jebikkum kadamapattirukkom kaaranam உலகத்திலே அநேக தேசங்கள்ல நேரங்கள் காலங்கள் பராது ஓடோடி வந்து இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதி உவாச நேரங்களும் கூட வார்த்தை கொடுக்கார் இவர்களுக்காரங்கள் பாடப்பட்டு ஜோதிப்போம். அன்பான பரலோக தாவுப்பனி சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த கலந்து கொண்ட ஊழியர்களுக்காக பாதுகாத்து ஜெபிக்கும் சுவாமி. ஐயா, உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்த ஊழியர்களுக்கு தந்தவரே அந்த கிருபைக்க நன்றி. இந்த ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும்போது சுவாமி, அந்த செய்தியின் சத்தம் இந்த நாட்டிலே இந்த உள்ளத்திலே இந்த கிராமத்திலே கேட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு பிரசனம் வந்து நீதான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீர் கண்டுகொள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, அந்த சங்கமா வானொலி இரவு பகலாக வார்த்தையை விதைக்கிறாள் சுவாமி. எல்லோரும் அறிய வேண்டும், ஒன்றான மெய்தேவனை எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தாவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் விதைகள் உலகமங்கும் விதைக்க, பாலவனத்திலும் கூட விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே.

0: நாம் செய்யலா மற்றும் நேரம் அல்லவா ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை விதைக்கிற நேரம் ஐயா, மற்ற நேரம் துதித்தோம் ஆராதித்தோம் பாடுறே பாடுறோம், இப்பொழுது விதைக்கிற நேரம். நாங்கள் வார்த்தையை விதைக்கும் பொழுது சுவாமி, அந்த விதை எங்கே விழுகுது அந்த இடத்துல ஆண்டவரே பெரிதாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லி ஐயா, இன்றைய நாளிலே நித்திய விதத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார். வார்த்தையை கலக்கும் சூசைட் ஜஸ்டினா அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விளக்கத்தின் சார்பிலும்
1: ஞாயிற்றுக்கிழமை
0: நடக்கிற துரிய ஆராதனை அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கலக்குகின்ற சுவிசேஷி ஜஸ்டினா அவர்களே,
2: எல்லாரும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கத்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். காரணம் உங்களோட செய்தி அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கலக்கொண்டு கலக்குங்க ஒப்புக் கொடுக்கிறேன் நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்காம அநேக ஜபத்தில் நடத்த போகிறேன். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஜபத்தில் நடத்த போகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்களை ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் கிறிஸ்தவ வாழனை கூடாக இணைந்திருக்கிற அத்தனை தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி வார்த்தைகளையும் ஜெபத்துக்களையும் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமமே மகிழ்ந்து உயர்ந்திருப்பதாக. ஆமேன். அவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கிருபை செய்யட்டும். விசுவாசத்திலே தட்டி எழுப்புங்க ராஜா. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுகிறாக. நாங்களை தாழ்த்தி உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் ஆய் எங்களுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த கொடுத்த நேரங்கள் கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:23. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் நிமித்தமாய் நாங்கள் கவலைப்படும் போது ஆவியானவர் கவலைப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். என்னோடு இணைந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோமாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். ஆமேன். ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களிடத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.

நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென் என்ற தலைப்பு வந்து நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுதான் தலைப்பு. ஆமென். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அநேக பேர் அநேக காரியங்கள்ல நாங்கள் இன்னும் பழைய சாத்தானாகிய பிசாசின் வார்த்தைகளைத்தான் நாங்கள் வைத்துக் கொண்டு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆமேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது என்று நாங்கள் நம்புகிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது அதை விசுவாசித்து செயல்படுவதில்லை. அதனால் தான் அநேகத்தை நாங்கள் சுகந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் சொன்னார். ஆமேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தேவன் உலகத்தை ஜெயித்தது உண்மையான எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயத்தை நிச்சயமாய் சுகந்தரிப்போம். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேணும். அவர் சொன்ன விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேணும். சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும் போது அவர் தாமே இந்த அவர் அந்த மூன்று முறையும் சோதிக்கப்படும் போது இந்த உலகத்தை காட்டி கர்த்தர் படைத்த உலகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டி அவரை கொண்டு அவருக்கென்றும் படைக்கப்பட்டதை அவருக்கே காண்பித்து அதை தன்னை வணங்கும்படியாய் சொன்ன வசனத்தை தான் நிறைய நாங்கள் நிறைய நேரங்களில் பிடித்துக் கொள்கிறோம். இது இந்த உலகம் சாத்தானுடைய உண்மை தான். உலகத்திலே சத்ரு இருக்கிறான், உலகத்துல உபத்திரம் உண்டு தான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆமேன். அதனால தான் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வட்டி போகிறது, குறைந்து போகிறது. அந்த ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் அங்கே அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, கலங்காதிருங்கள் என்று சொன்னவர் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தினால் உண்டாயிருக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த சமாதான கேட்டை பிசாசானவன் கெடுக்க தணிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த சமாதான குலைத்திலத்தான் பிசாசானவன் அநேகரிடத்துல திருடி போறான். அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அநேக காரியங்களை கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற அந்த சமாதானத்தை குறைக்கும்படியாய் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் அன்பு சகோதர சகோதரி, அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். திடன் எந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்பட போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாட எல்லா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமா அங்கே ஒரு அற்புதமும் நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேளையில் எபேசியர் ஒரு முதலாவது அதிகாரம் 21-22 வசனத்தை பார்ப்போமாக. எபேசியர் முதலாவது அதிகாரம் 21-22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி. ஆமேன். உன்னதங்களிலே அவருடைய வலது பக்கத்து பிதாவிடத்தில் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தியிருக்க எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நாங்கள் பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை அன்பு சகோதரர்.
எல்லா போராட்டத்தை எந்த போராட்டத்தை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல முடியாது, கொண்டு வருவான். எங்களை சோதிக்கும்படியா, எங்களை விழுத்தும்படியா, கச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பான். ஆனாலும் கர்த்தருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழேதான் அங்க எல்லாம் இருக்குது. ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சீர்படுத்தின, அவரே கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துதலை பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே, அங்கே எவ்வளவு தேவனை வர்ணித்து எல்லாம் தேவன ஜோவானுக்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலே எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த முன்பதாக அவருடைய ரூபத்தை, அவர் அக்னிமயமான கண்களுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டியமுடைய, அவருடைய சத்தம் பெரு இறைச்சல் போல இருக்கிறது, பெரு வெள்ளத்து இறைச்சலை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆமேன். அவரை பற்றி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுது, அவரே சொல்லுகிறார். ஆமேன். நாளை 18 வசதி, நான் மறித்தேன் நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய துறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள துறவுகோல் உடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறார். அன்பு சகோதர சகோதரி, தேவனை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியா. ஆமேன். எப்படி முந்தின ஆதாமுக்கு ஊடாக பாவம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காய் வெளிப்பட்டார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று அதிலேயே நாங்கள் நிற்க கூடாது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். ஆமேன். அவருக்குள்ளே வர வேண்டும். அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும். அவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், எங்களை வாழ வைக்கும்படியா. ஆமேன். ஆவியானவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியா ஜோவான்ல சொல்லப்பட்டிருக்க. ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஒருவரையும் கெட்டு போக அழிந்து போக அவர் விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஜெயித்த தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படி எல்லாவற்றையும் கீழாக்கி பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்து அன்பு சகோதர சகோதரி விசேஷமா நான் இன்றைக்கு ஜெபத்தை தான் நேரடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு விசுவாசத்துக்காண்டி சில வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. ஆமேன். விசேஷமா இந்த நாட்களை நாங்கள் குடும்பங்களுக்காய் ஜபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வேலைகளுக்காய் ஜபிக்க வேண்டும். எல்லாவற்றிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றவே இந்த வேளையில் நான் ஒரு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன். ஆமேன். இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. நான் வர்ற நாட்கள் வர்ற கிழமை நான் வேதத்தை மெசேஜ் தான் கொடுப்பேன். இன்றைக்கு பெசல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடியா நான் அந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேகரை தேவன் விடுதலை ஆக்க போகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேலை பயப்படாதே என்ற வேக்மனுடைய பாதர் பாட்டு அருமையான பாட்டு, அதை என்னோடு இணைந்து நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமேன். இது எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை உந்திக்க பண்ணுகிற, உங்கள் விசுவாசம் கட்டப்பட. யாராவது விசுவாசம் இல்லாமல் இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருந்த அவருடைய விசுவாசங்கள் பலப்படுத்த, அதற்கு பின்பதாகத்தான் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அவர் பக்கமாய் முழுவதுமாய் சாரும் போது அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த, உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய பாதங்களுக்கு கீழா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாட போற. ஆமேன். நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி.

சத்யமும் ஜீவனும் நானே வடியும் சத்யமும்

தருவேன், சீக்கிரம் வருவேன், அழ

0: ஆமே நன்றி தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இந்த வேளையில நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன் கர்த்த தாமே, உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறேன். எந்தெந்த தேவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போற, குடும்பங்களுக்காய் விசேஷமாய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிற, நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி, இயேசுவே நன்றி, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க எடுத்து கட்டி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய மகிமை கண்டெடுத்து பயன்படுத்துங்கள் ராஜா. குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும் ஆவியானவர் தாமே உடைத்தெறிவீராக. ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் ஆண்டவரே குடும்பமாய் அப்பா நீங்க நினைத்த உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிற தகப்பனே. எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஆவியானவரே எல்லா வல்லமைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் ராஜா. ஆவியானவரே எல்லாவற்றையும் சகல பிசாசின் போராட்டங்களையும் நீங்க உம்முடைய பாதத்தின் கீழே சீர்படுத்துங்க. என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கட்டி ஆண்டவரே தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நடத்த போறதற்காய் நன்றி. விசேஷித்த சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ராஜா உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா நீங்க ஆண்டவரே கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே நோய்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த கிருபை நாள் ஆண்டவரே உம்முடைய கரம் தொட போறதுக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செவிங்க அன்பு சகோதர சகோதரே. வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாமே நடத்த போகிறது. ஆமேன். ஆவியானவரான சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆவியானவர் தாமே பலத்தை கொடுக்கிற தேவன். உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு பிசாசின் கட்டுக்களை அறுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான கரம் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறது. வியாதியிலே இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்களே. ஒவ்வொருவரையும் சுகத்தை பேசுகிற தகப்பனே பிதாவே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காய் நன்றி சொல்கிற ஆண்டவரே. மரண படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேட்டி அப்புறப்படுத்துகிற உச்சந்தலை இந்த உள்ளம் கால்வரைக்கு உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக, ஆணி பாய்ந்த கரம் பாய்வதாக ஆவியானவரே நீங்க தொடர்வதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே தொடர்வதற்காய் நன்றி அப்பா. முடியாத என்ற இடத்திலே முடிய பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே. ஆவியானவரே சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக கட்டுக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடைக்கப்படுவதாக ரப சந்தனம நன்றி ஆண்டவரே. விசுவாச கையை எடுக்கும்படியாய் ஆவியானவரை நீங்க கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை மகிமை படுறதற்காய் நன்றி. அநேக குடும்பங்களுக்கு விரோதமா ஏகப்படுற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்கிறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுறதுக்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஆணி பாய்ந்த கரம் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவருடைய ரத்தம் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய காயம் உள்ள தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள், சுகமடைகிறீர்கள். அன்பு சகோதரனே இப்பொழுதே உங்களுக்குள்ளே சுகத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே நன்றி தகப்பனே. எல்லா மரண படுக்கைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, சுகத்தை கொடுக்கிற சகோதரியே, தேவனுடைய கரம் தொடுகிறது, தேவனுடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது, உங்களை சுகப்படுத்தும்படியா எல்லாம் மறைந்து போகிறது, இருளின் வல்லமைகள் அழிந்து போகிறது, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா, உங்களுடைய வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி, உங்களுடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விசுவாசி எங்கெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்தந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டு விக்கிறோம் ராஜா. இந்த ஜெபிக்கிற வேளையிலும் அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை தேவ ஆவியானவர் இப்பொழுது கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியா, அவருடைய எதிர்காலங்களை தேவ ஆவியார் எடுத்து நடத்தும்படியாய் இப்பொழுது அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். அற்புத சுகத்தையும் அற்புத வல்லமையும் காணும்படியாய் ஆவியானவர் தாமே உச்ச தலையில இறங்கி உங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே நன்றி தகப்பனே. அப்பா நன்றி அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய உம்முடைய வல்லமை தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரே இருக்கிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலங்கள் திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்குள்ளே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷித்த கிருபை நான் அப்பா நீங்க கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எல்லா எதிர்காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீராச்சா. அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்தில இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பூமியிலே ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க அசைவாடுறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை கட்டளையிட்டதற்காய் நன்றி, சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, இருளின் வல்லமை அழித்ததற்காய் நன்றி, குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதே மகளே, பயப்படாதே, சத்துரு உன்னை தொடுவதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார், சத்துரு உன்னை தொடுவதில்லை, உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறான் சகோதரியே. தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே இன்றைய நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார், அற்புதத்தை அதிசயத்தை காண உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகளை உடைக்கிறார், வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன். ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார், கோணலானவை செம்மைப்படுத்துகிற தேவன். ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார், வழிகளை திறக்கிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் செய்த போதும் தேவ ஆவியானவர் உன்னை கைவிட்டதில்லை மகளே. ரபசக்தனம நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க்கைப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்பாய், உன்னுடைய குடும்பம் தலைத்து நீ கர்த்தருக்காய் மகிமைப்படுவாய். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தினதற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே நீங்க செய்த அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆவியானவரே கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பாடுகளோடு இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுகத்தை நீங்கள் ஆண்டவரே கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லாரே ஆண்டவரே மன மகிழ்ச்சி ஆக்குறதற்காய் நன்றி. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரை அசைவானதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே சங்கம் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே சிலி பிரதர் அவர் குடும்பத்தை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம் தகப்பனே. வெளியேற பெற்ற இந்த ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகள் பெருகட்டும் ராஜா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அதற்கான ஆண்டவரே கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒன்றுக்கும் குறைபடாம ராஜா நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து உமக்காய் ஆண்டவரை ஓடுகிற ஆண்டவரே சகோதரனு நீங்க வழி நடத்துறதுக்காய் இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஊழியங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியானவரை உமக்குள்ள என்னும் அனல் கொண்டு எழும்பி ராஜா. அப்பா உமக்காய் ஆண்டவரை என்னும் ஆண்டவரே பலமடங்கு இப்ப இருக்கிறது அல்ல ராஜா, பலமடங்கு தகப்பனே. ஆவியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதை உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை அனுப்புகிறேன் தகப்பனே. அப்பா இதோட என்னோடு இணைந்து ஆண்டவரே குழுவாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ரேடியோ கூடாக செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்கள்ல தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அவர்களை ஒன்றுக்கும் குறைவில்லாம படாமல் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் கடந்து வந்ததற்காய் நன்றி. கண்ணீரை துடைக்கிறதற்காய் நன்றி. வேதனைகள் துடைக்கிறதற்காய் நன்றி. அப்பா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுறதற்காய் நன்றி சொல் ரபசத்தன நன்றி அப்பா. ஒவ்வொரு குழுவினர்களை ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன். தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அடைக்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரே இந்த ரேடியோவில் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. அநேக இளைய தடங்களில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலையுடைய கண்கள் உடையவரே உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே சூரியனை பார்க்கல உம்முடைய முகம் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறதே தகப்பனே. அந்த பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொரு முகத்திலும் பிரகாசம் அடையத்தக்கதை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. சிலுவை நன்றி ருசி பார்த்து உமக்காய் வர்ராக்கியமாயோட நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: இந்த சூழ்நிலை ஒரு பிரச்சனை கட்சி அந்த ஷட் டவுன் பண்ணா மீண்டும் திருப்பி வாருங்க. நன்றி. இன்றைய நாளிலே சிஷே ஜஸ்டினா யோவான் 16:23 உலகத்தை ஜெயித்தேன் திறன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கொடுத்து விட்டு திடீரென குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தோன. காரணம் ஆவியானவர் ஏதோ ஒன்றிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே சில குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, வியாதியோடு இருக்க எனக்கு ஜெபிக்க மாட்டார்கள் என்று யாரோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த குடும்பங்களுக்காக ஆவியானவர் சகோதரியை வெளிப்படுத்தி இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கார். இதிலே ஆவியானவர் தான் வழிநடத்தி கொண்டு வருகிறார். காரணம் சகோதரிக்கு இப்படி ஒரு ஆவியான தோன்றினதே காரணம் ஏதோ ஒரு குடும்பம் இந்த சங்கம வானொலியிலே 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஒரு குடும்பம் இந்த ஜபத்துக்கான எதிர்பார்த்து இருக்கலாம். ஆவியான வழிநடத்திருக்கிற மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே எனக்கே ஆச்சரியமா போச்சு. காரணம் இந்த சகோதரி ஜபிக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கத்தர் விடுதலை கட்டளை கொடுக்கிறார், அந்த குடும்பத்துக்கு உச்சாரத்தை கொடுக்கிறார், அந்த பிள்ளைகளுக்கு வியாதி இருந்த வியாதியை வெளியேற்றுகிறார். அப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சாட்சியில் சொல்லுவார்கள் விசுவாசிக்கிறேன். சாட்சியில் வந்தால் நாங்கள் சொல்லுவோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த சுவிசேகி ஜெஸ்டினா அவர் யோவான் 16:23 எடுத்துரைத்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சோர்ந்து போற பிள்ளைகளுக்காக, வியாசத்துக்காக பாடுபட்டு ஜபித்தார். இந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் குடும்பம் சாட்சி சொல்ல வருவார்கள் விசுவாசிக்கிறேன். கத்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்கள். இந்த சூமில ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. சில சமயங்களை ஷட் டவுன் பண்ணால் மீண்டும் வாருங்கள். ஓகே, சரி. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்கப் போகிறோம். மிகவும் ஒரு ஆசீர்வாத செய்து கத்தர் உங்களை ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த நாங்கள் இந்த சிஸ்டரை அழைக்கப் போகிறோம். தடங்கள் வந்தால், அதாவது இந்த சூமுட ஒரு

பிதாவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சங்கமம் வானொலி ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் எத்திறந்தருளும்படியாகவும் என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியால் ஆண்டவரே, என்னை சிலுவையின் பின்னாக மறைத்துக் கொள்ளும்படி பரிசுத்தாவியானவரே நீங்க பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி கனம் மகிமையாவும் மக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனென்றால் மனிதராகி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் சரிதான், வராத அறியாத புறஜாதிகளும் சரிதான், பழைய காரியங்களே நாங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வாழ்த்தையிலே அவர் கூறுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையாக நாங்கள் பார்க்கும் போது அதிகமாக முந்திய காரியங்களை நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக காணப்படுகிறது. பழைய துன்பமான சூழ்நிலைகளை நாங்கள் மறக்க முயற்சித்தாலும் நினைத்து கொண்டே இருப்போம். சில வாலிபரிடம் கேட்டால் பழைய காரியங்களே சொல்லுவார்கள், நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன் அதுல தோல்வி, இங்க போனேன் அதுல தோல்வி, இதுல பார்த்தேன் அதுல வெற்றி இல்லை, இங்கே போனான் அங்கே பஸ் பிந்திட்டுது, போறதுக்கு டைம் இல்லை, அப்படி இப்படி என்று ஒரே தோல்விகளையே பழைய காரியங்களே பேசுவதையும் நாங்கள் கேட்கிறோம். இயலாமல் போன நேரங்கள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பழைய வாழ்க்கையிலே நடந்த வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அங்கே எங்களை நாங்களே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஏனென்றால் பழையவற்றை நாம சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை நினைக்க முடியாதபடி, அதை குறித்து செயல்பட முடியாதபடி, அதற்காக நாங்கள் பிரயாயம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் 19 வசனத்தில், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் அவர் செய்ய விரும்புகிறார்? நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தோம் வேண்டாம், எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. பார்க்கிறோம் அங்கே பல பல வர்ண நிறங்கள்ல பூக்கள், அழகிய காட்சிகள், வண்ணாத்தி பூச்சிகள், பறவைகள், விதம் விதமா எல்லாம் புது புதுப்புதாதான் ஆண்டவர் படைச்சார். கடைசியாக மனுஷனாகி எங்களை அவர் புது சிருஷ்டியாக புதுவிதமாக அதை செய்ததை பார்க்கிறோம். வார்த்தையினால் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள், சந்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணிலே இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி, அதாவது அந்த மண் வந்து ஒரு மகிமை உள்ள மண்ணாத்தான் இருந்தது, அந்த மண்ணிலே எடுத்து அவர் தன் சாயல் அகண்டா, அது மகிமையுள்ள சாயல். ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், உயிர், இந்த உயிர் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் எங்களுக்கு ஊதி எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார். இது ஒரு புதிய படைப்பு, புதிய காரியம். அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தேவன் இவ்விதமாய் படைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையும் வாஞ்சையும் ஒரு தாகம் உடையவராயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறார், இசைக்கு அல்ல, அந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 36-26 வசனத்தை பார்ப்போமானால், இசைக்கியலில், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்.
பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், புதிய காரியம் செய்வதற்கு எங்களுடைய இதயம் இருதயமானது என்னவாம் சதையாக மாற வேண்டுமே. அந்த இருதயம் கல்லா இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கும் போது, சாமுவேலை சந்தித்த போது அவருடைய இருதயம் அங்கே மாற்றப்படுகிறது. சவுல் அங்கே புதிய மனுஷன் ஆகுறான். அநேக காரியங்களை நாங்கள் உதாரணமா சொல்ல முடியும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் யாராம்? உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். அங்கே எரேமியாவிலே சொல்லுகிறார், ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறேன். ஏனாம் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் திருக்குள்ளது. அடுத்தது மட்டுமல்ல, மகா கேடுள்ளதாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஆகவேதான் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு மட்டும்தான் எங்களுடைய இருதயம் தெரியும், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் திருக்குள்ள மகா கேடுள்ளமான இவன்ற இருதயத்தை நான் சதியாக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன், மறுரூபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே புதிய காரியங்களை வைக்கும்படி விரும்புகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 15:19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனெனில் இருதயத்துக்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருமாம். இவைகள் என்னவாம் மனுஷனை தீட்டுப்படுத்துறது. ஆகவேதான் அவர் நமக்கு இந்த கல்லான இருதயத்தை, இந்த தீய காரியங்கள் தீட்டுப்படுத்தும் இந்த காரியங்கள் உள்ள நம்முடைய இருதயத்தை நம்மில் இருந்து எடுத்து போட்டு அவர் சதியான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, தேவ சனங்களே, எங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போதுதான் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியங்களை நாங்கள் உணர முடியும். இன்றைக்கு நீங்கள் அநேகரோடு பேசி பார்த்தால் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லை, அதை எனக்கு செய்யவில்லை என்று குறைகளைத்தான் கூறுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார், அவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது, நான் புதிய காரியத்தை செய்வேன், பழையதெல்லாம் முடிந்து போயிட்டு அதை நீ நினைச்சு கொண்டிருக்காது, நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், புதிய இருதயத்தை தரப்போறேன். பாருங்கள், உங்களுடைய இதயத்தை அவர் சதியாக மாற்ற விரும்புகிறார். இப்ப நம்மை மறுரூபப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். எசேக்கியேல் 36:27 வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த எப்படி அந்த இதயம் சதியாக மாற முடியும், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை பெற்று உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். எசேக்கியேல் 36:27 வசனம் வடிவாக அங்கே சொல்லப்படுது, உங்கள் உள்ளத்திலே நாவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவீர். நடக்க மட்டுமல்ல, நாங்கள் நியாயங்கள் படி செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம், அவைகளை கை கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுடைய இருதயம் ஆவிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அப்பொழுதுதான் தேவன் எங்களுடைய இருதயத்திலுக்கு புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியதாயிருக்கும். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, புதிய காரியம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சதையாக மறுரூபமாகப்பட வேண்டும். அவருடைய ஆவியினாலே இது எப்படி நடக்குமா, அவருடைய ஆவியினாலும் நாங்கள் அவருடைய கட்டளைகளில் நடக்கவும் அந்த நியமங்களை கை

0: ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை.
1: உன்னத பரலோக அபிஷேகத்தால் உம்மை ஆராதிக்க உம்மை ஆரா

0: சுத்தமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருள்
1: நீர்தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில்
2: வருகிறேன். கர்த்தாவே, இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன். கர்த்தாவே,
0: ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசு
2: வருகிறேன். கர்த்தாவே, இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன்.
0: கொடுக்கிற அந்த உலகத்தின் மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இந்த விசுவாசத்தை குறித்து நேரு வசனங்கள்

0: செல்வன் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும். எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழ என்று சொல்லி இந்த விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.
1: வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறான்.
2: நீங்களும்
3: கழிவிடத்தை கட்டி எழுப்பின உடனே தேவன முதல் தேடின உடனே அடுத்து அதற்கு பிறகு அபிமேலே அந்த ராஜா வந்து உன்னிடம் மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி
4: கிளங்காதவர்களாய் உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் நிற்கிறோம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே, அதை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம், அந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். அப்பா நீரே அவர்களோட பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் தங்களுடைய கைகளை போடாதபடி கத்த நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்து நிமித்தம் எல்லாரும் அடிக்கப்படும் காலம் கத்தாவே, அந்த காலத்திலும் நீர் அவர்களோடு உச்சதுணையாயிருக்கிறவர். அப்பா தகப்பனே, இந்த மாமிசம் கத்தாவை அழிந்து போகுமானாலும் உங்களுடைய ஆத்மா உம்மிடத்திலே வந்து சேரும் என்ற அந்த வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவன் மத்தியிலும் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே கத்தாவை பயப்படாதபடி உம்முடைய சத்தியத்துக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒவ்வொருவரை உம்முடைய திருப்பாத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பெலன் கொடுங்க, வழி நடத்துங்க. இன்னும் உம்முடைய கரத்துல இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய், நேர்த்தியாய் நடத்தும்படியாய், ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Sati.
1: Other network slot could join Lord with their radio stations, Lord. Now with Lord Jesus, that's coming out from Sangamam Radio Network, broadcasting from Toronto, Canada, Lord, from Brother Leslie, starting it 25 years ago, and now into the last 15 years, right from Toronto, with Nitya Valicham to Bharti in Valicham, and all the Sangamam Radio Gospel, Lord, that is now emanating. So we thank you, Lord, for all the recordings, all the YouTube and Facebook and all the media networks that are going on because of this mighty blessing that you have poured upon these networks, Father. We thank you, Lord. We will not take this light. We will not take it for granted. This is of you and you alone, O God. Therefore, Lord, we give you all the honor, the glory, and the praises. In Jesus' name we pray. Amen and amen.
0: Amen, amen, amen. Armiyah jabitekal nandri nandri katarke lakana magimei undavadaka. Nandri, God bless you. Amen. Amen. Ippadu Magla Das vandirundargal poi vittargal irundhalum ippa naan uliyarkargalukku kaandi jabithu jabippadharku varugiren nandri. And Sister Dolly, nandri Yesuve, nandri appa. Amen. Aandavare, neenga alaitha thaasargalappa, neenga alaitha uliyarkargal aandavare, avargalde appa pergal ungal jeeva putthathil ezhuthirukkapriya naan nandri seluthuren aandavare. Nandri, nandri, kodi kodi nandri appa. Amen appa, neenga alaithavargalai aandavare kaaka vallamai நிறைந்த ஆண்டவர், உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துகிற தகப்பனை, இன்னும் அதிகமாக அவங்களுக்கு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அப்பா. அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தத்தில் நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அதிகமாக உங்களுடைய உன்னதத்தின் இரகசியங்களையும் உன்னதத்தின் அப்பா வெளிப்படுத்தலையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். அவர்கள் செய்யற செய்திகள், கவிதைகள், பாடல்கள் யாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறான். வரப்போற செய்திகளை கொடுக்க போற சிஸ்டர் எஸ்தர் ரூபி, பாஸ்டர் மைந்திரன், பாஸ்டர் மரியதாஸ் அவர்கள், சாரி பிரதர் மரியதாஸ் அவர்கள் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்கப்பா. இது வார்த்தையின் வெளிச்சம், உங்களோட வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜீவிப்பதற்கு தந்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டத்தில் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அமேன். மரணம் தான் எங்கள் ஜீவியத்தில் வந்தாலும் நாங்கள் கத்தருக்குள் இருக்கும் பொழுது அவருக்குள்ள நாங்கள் இவ்வளவான மகிழ்ச்சியை, கத்தர் அந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆண்டவரே, யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிரிபேலுக்கு நன்றி செலுத்தி எல்லா கனமகினை உங்களுக்கே செலுத்துறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்து ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்களை வரவழைப்பமாக, அவர்கள் அழகான கவிதையோடு வந்து நிற்கிறார்கள். அவர்களை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். கத்தருக்குள் அவர்களை நாங்கள் கூப்பிட்டு ஆசீர்வதிப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து சங்கம வானொலியில் வந்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கிரிவலுக்கு, கவிதையை பகிர்ந்து கொடுக்கிற கிரிவலுக்கு நன்றி செலுத்துறேன். வேறுங்க சிஸ்டர், வந்து உங்களோட கவிதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி,
2: நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி,
0: நன்றி.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதியன மகிமையை செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் உமை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி கவியை சொல்கிறேன். நம் தேவன் சிறந்த சிற்பி. தமது ஊழிய பணிக்காக அவர் தேர்ந்தெடுக்கும் மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். புயலாய் சீறி பாய்ந்தவனின் சிறகை பிடிக்கிறார். உடைக்க துணிந்தவனை உருவாக்க அழைக்கிறார். அடிக்க எழுந்தவனை அரவணைக்க வைக்கிறார். பொல்லாங்கு புரிய எழுந்தவனை போதிக்க வைக்கிறார். அதனால்தான் சகோதர ஊழியன் பவுல் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன். என் அன்பு உறவுகளுக்காய் என் நாமத்தை அறிவிக்கவும் எவ்வளவாய் பாடுபட வேணும் என்பதையும் தெரிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இது. கரடு முரடான கல்லில் அழகு சிற்பம் செய்வதுதான் இந்த சிற்பியின் அழகு திறன். புயலாய் சீறி புறப்பட்டார் தமஸ்கு நோக்கி, வழியில் ஓர் ஒளி சந்திக்கும் வரை. இது விசித்திரம் அல்லவா? சுவிசேஷத்துக்காக அடிபடும் ஆட்கள் தேவை. அடித்தவனால் தான் அதிகம் அடிபடவும் முடியும். மனம் திரும்புதலுக்கு முன் வைராக்கியம் உள்ள பரிசேயரும் வேத பண்டிதருமாய் இருந்தார். மனம் திரும்பிய பின் புற ஜாதியாரின் அப்போஸ்தலராக விளங்கினார். அந்த நே நாட்டில் ஜெப ஆலயங்களிலும் சந்தை வழிகளிலும் ஆவேச பிரசங்கங்களை நடத்தினர். இதை கண்ட மனித ஞானங்கள் இவரை கண்டதை பேசும் வாயாடி என்றனர். பல தத்துவ ஞானிகள் சந்தித்தும் வாதாடியும் இவரை வெல்ல முடியவில்லை. இது ஆவியானவர் கொடுத்த ஞானம் அல்லவா? இது ஆவியானவர் கொடுத்த ஞானம் அல்லவா? உயிருள்ள தேவனை விக்கிரகங்களுக்கு சமமாக்குவது தவறு என்றும், ஒரே ஒரு கடவுள் உண்டென்றும், உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு உண்டென்றும் முழங்கினார். அந்த உரை அவர்களுக்கு நகைப்புக்குள்ளாக்கியது. அங்குள்ள சிலரை மீட்க எவ்வளவு

புகழ்ந்தார். இன்றைய உச்சி நட்சத்திர பிரசங்கியாளர்களையும் பாதாளம் அறிகிறது. பவுலை அறிந்தது போலல்ல அது, பவுலை கண்டு நடுங்கியாது இன்றைய பரிவாரங்களை கண்டு நகைக்கிறது. நாடகம் போடுகிறவள் முன் அதுவும் நாடகம் போடுகிறது. விரட்டுவோராக காட்டுவோர் முன் அதுவும் ஓடுவதாக காட்டிக்கொள்கிறது. எப்படியும் தனது கட்டுப்பாட்டுக்குள் அவர்களை அது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கே பாதாளத்தின் கோபுரங்களை நடுங்க வைக்கும் பவுல்கள்? எங்கே பாதாளத்தின் கோபுரங்களை நடுங்க வைக்கும் பவுல்கள்? அத்தகைய ஊழியர்களுக்காக வேத வசனங்கள் இனியும் காத்து கிடக்கின்றன தங்கள் வல்லமையை நிரூபிக்க. பிரதான ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து சகோதரரே என்று மிகவும் துடிச்சலான அழைப்பு. அன்றைய நாட்களில் புரட்சி என்பதில் சந்தேகமே இல்லை. மகா கனம் பொருந்திய மாண்புமிகு போன்ற பட்டங்களுக்கு உரியவர்களை தமக்கு சமமான மனிதராக மதிக்க பவுலுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? ஆவியானவர் அல்லவா? தனத்துக்குரியவர் தேவன் ஒருவரே, மகிமைக்கு உரியவர் ஒருவர் அவர்தான். நாம் அனைவரும் சகோதரர்கள். பவுல் தனது அனல் மொழியில் தீயையும் நீதியையும் ஆவியின் கனிகள் அந்நிய பாச இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை பற்றி அழகாக விவரிக்கிறார். இவரது உருமாள்கள் கச்சைகளே அனல் கொண்ட போது சொல்வாள் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? அவரது சொல்வாள் மட்டும் எப்படி இருந்திருக்கும்? காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களின் கனம். காற்றுக்கெல்லாம் தெரியும் இவரது ஆவேச சொற்களின் கனம். இவரது ஜெபத்தில் இணைந்தன சீலாவின் கரங்கள், திறக்கப்பட்டது சிறைச்சாலை கதவுகள். விசுவாசம் என்பதற்கு பவுல் கொடுக்கும் விளக்கம் தெளிவானது. அது நம்பப்படுகிறவனின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமே. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்ற குரலை கேட்ட சவுல் விரும்பினார், ஆண்டவரே நீ ஜார், ஆண்டவரே நீ ஜார், நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்ற பதில். படிந்தார் சவுல். உன்னதத்தின் வழிகாட்டுதலின்படி உலகை அசைக்கும் உருக்கு ஆயுதமாக உருமாறினார். சரித்திரத்தில் சித்திர சுவடுகளை பதிக்கும் சிற்ப வாழ்வை முன்வைத்து ரோமர், கொரிந்தியர் 1:2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், தெசலோனிக்கியர் 1:2, தீமோத்தேயு 1:2, தீத்து, பிலமோன், எபிரேயர் என 14 நிருபங்களை எழுதினார். சூழல்களால் சிறை பிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருக்குள் நாமும் வாழலாம் என் சொந்தங்களே. சூழல்களால் சிறை பிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருக்குள் நாமும் வாழலாம் என் சொந்தங்களே. வாழ்விலும் அடிப்போரை சபிக்க கூடாது, ஜெபிக்க வேண்டும். நாளை அவர்கள் அதிகமாக அடிபடுவதற்கு முன்வரக்கூடும். ஒரு முறை கிறிஸ்து ஒளிக என்று எழுதியவர்கள் மறுமுறை அதே பேனா முனியால் உடலை கீறி கிறிஸ்துவுக்காக மதிக்க ஒப்பு கொடுத்த வரலாறுகள் நம் முன் காய்ந்து விடவில்லை இன்னும். நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்து கொண்டிருந்த பவுல் எப்போதும் ஆயத்தமுள்ள போர் வீரனாகவே இருந்தார். சிறையாக்கப்படு ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டார். ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் இறுதி மூச்சு வரை அதனையே செய்து போராடி ஓடி முடித்தார். மறிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் பான பலியாக வார்க்கப்பட்டார். இது போல வாழ்விலும் சாவிலும் அவருக்காக வாழ நாமும் ஆயத்தமா என் அன்பு உறவுகளே. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இதை எழுதும் போது பவுலின் கைகளில் இரும்பு சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருந்தன.

0: கால்கள் நான்கு சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. இந்த சுவிசேஷ குயிலின் சத்தத்துக்கு வீதிகள் மறுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர் பெற்ற சந்தோஷம் மண்ணில் இருந்தல்ல, விண்ணில் இருந்து பெற்றதால் மென்மேலும் பெருகியது. சிறையிலும் சிறைபிடிக்க முடியாத சந்தோஷம் அல்லவா என் சொந்தங்களே, சிறையிலும் சிறைபிடிக்க முடியாத சந்தோஷம் அல்லவா என் சொந்தங்களே, சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நாமும் தயாரா என் உறவுகளே, சூழல்களால் சிறைபிடிக்க முடியாத மகிழ்ச்சியான வாழ்வு வாழ நாமும் தயாரா என் சொந்தங்களே. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நரகத்தை நடுங்க வைத்த நம்மை போன்ற பாடுள்ள மனிதனின் இறுதி வரிகள் இவை. கர்த்தரின் சுவிசேஷத்தை ஓயாமல் உரைத்த மனிதனின் தூரிகை வரிகள் இவை. தம்மை ஆட்கொண்டவருக்காக இறுதி மூச்சு வரை சுவாசிக்க துடித்த வீரனின் வெற்றி முழக்கம். விசுவாச கப்பல் ஒன்று புறப்பட தயாராகிறது படைத்தவரிடம் புரிகிறது. மரணப்படுக்கையிலும் பவுல் என்னும் பகல் புன்னகைக்கிறதோ, மரணப்படுக்கையிலும் பவுல் என்னும் பகல் புன்னகைக்கிறதோ. இந்த அழகான உலகை, இந்த அழகான உலகை ஆண்டவனிடம் அர்ப்பணிக்க வந்த சுற்றுலா பயணிகள் நாங்கள். நாமும் ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். நாமும் ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டும் ரகசியம். என் நினைவு மெல்ல மெல்ல என்னை விட்டு போகையிலும் கர்த்தாவே உம் பெயரை உச்சரிக்க செய்துவிடும் ஐயா. என் நினைவு மெல்ல மெல்ல என்னை விட்டு போகையிலும் கர்த்தாவே உம் பெயரை உச்சரிக்க செய்துவிடும் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமென், ஆமென். அருமையான கவிதையை பகிர்ந்து கொடுத்தீர்கள் நன்றி சிஸ்டர்.
2: நன்றி.
1: உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர்.
0: உங்களே உங்கள் வானொலியில்
3: ஏற்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை.
4: Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனானபோது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி, தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரியனான சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயியும் ரேயியும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாயிருக்கவில்லை. அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சோஹெலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரரை எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரன யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படியிருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடே பேசிக்கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவினிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக்கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். அவள் ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமேன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக, கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோட எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏது, தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே. ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிலேத்தியரையும் அவனோட அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான். அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை, அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, எரேமியா 28 அதிகாரம். யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கி அரசாள துவக்கின 4 வருஷம் 5 மாதத்திலே அசூரின் குமாரனாகிய அனனியா எனப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்திருக்க என்னை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் பார்த்திருக்கவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்றிருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்கவும் அன்னனியா தீர்க்கதரிசியை நோக்கி, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். பின்பு அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாகவும், இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி தன் வழியே போனான். அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ போய் அனனியாவை நோக்கி, நீ மர நுகத்தை உடைத்தாய், அதற்கு பதிலாக இருப்பு நுகத்தை உண்டு பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரை சேவிக்கும்படிக்கு இருப்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். அவர்கள் அவனை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே.
1: மாற்கு 2 அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவரும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமார் Recording stopped.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 9 வசனம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில், கையிட்டு செய்கிற வேலைகளில் ஜெயத்தையும் நல்ல பதிலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கையில் பல வேளைகளில் ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், மனக்காயங்கள், காலதாமதங்கள், சுகம் கிடைக்காமை, நன்மைகளை காண முடியாமல் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவைகளிலெல்லாம் நீங்கள் காத்திருந்த வைத்திருந்த நம்பிக்கை உலகத்தில் உள்ளவர்கள் மீதும், அதிகாரிகள், மருத்துவர்கள், உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கை சரிந்து விழும்பொழுது ஏமாற்றமும், நினைத்தது நடக்காமலும் எதிர்பார்த்தது கிடைக்காமலுமான நிலை உண்டாகும் பொழுது துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். முடிவோ சோகம் நிறைந்ததாய், தாங்கள் மட்டுமல்ல தங்களை சார்ந்தவர்களையும் அந்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது, தள்ளப்படுகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்றார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று. யாரெல்லாம் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து முழு இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? எல்லா தடைகளையும் உடைத்து வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஈசாக்கை குறித்து நம் வேதத்தில் பார்க்கையில் கர்த்தர் ஈசாக்கிற்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று. அப்படி எந்த தேசத்திலே கர்த்தர் குடியிருக்க சொன்னார் என்று பார்த்தால் நம்மால் நம்பவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:1 வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் கேராரிலே உண்டாயிற்று என்று. அப்பொழுது சொல்லுகிறார் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ கேராரிலே தங்கியிரு என்று. ஈசாக்கு கர்த்தரை முழுவதுமாக விசுவாசித்தான், நம்பினான். அவரின் வார்த்தை பொய்யுறையாது என்று உறுதியாய் எண்ணி அங்கேயே இருந்தான். அதோடு மட்டுமல்ல, ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே வறண்ட பூமியிலே தண்ணீரற்ற சூழ்நிலையிலே தன்னிடம் இருக்கும் விதையை கர்த்தரை விசுவாசித்து விதைத்தான். கர்த்தரோ அந்த பஞ்சகாலத்தில் ஈசாக்கின் விசுவாச விதைக்கு 100 அந்த வருடத்திலேயே விளைச்சலை கொடுத்தார். அவன் வரவர விருத்தியடைந்தான் என்றும், மந்தைகளின் பெருக்கத்தை கண்டவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்றும், ஈசாக்கு ஐஸ்வர்யவானாய் திகழ்ந்தான் என்றும் நாம் வாசித்தறிகின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் வறண்ட நிலைகள் காணப்படுகிறதோ, அடைக்கப்பட்ட கதவுகளாய் திறக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதோ, இன்றைக்கு மனுஷ பலத்தை அல்ல தேவ பலத்தை விசுவாசியுங்கள், நம்பிக்கையாயிருங்கள். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் போல அழைக்கிற தேவன். அவர் வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகின்ற தேவன். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, உங்களின் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் மாற்றம் உண்டாகும், புது வழிகள் திறக்கும், உயிரற்றவைகளான காரியங்கள் உயிர் பெறும். ஆகவே எனக்கருமையானவர்களே, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்களின் காரியங்களை தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற வார்த்தைகளினால் மனது எளிதில் புண்படுகிறது. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதிற்குள்ளே வைத்து புலம்பிக் கொண்டிருப்பதால் உங்களுக்குள்ளே மன அழுத்தமும் அதிகரிக்கின்றது. உங்களால் சரியாக தூங்க முடியவில்லை. எப்பொழுதும் எதையோ நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றே நான் உன் காயங்களை ஆற்றுவேன். இனி மனிதர்கள் உன்னை காயப்படுத்தாத படிக்கு உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். எதை எடுத்தாலும் தோல்வி, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகள், இவைகள் உன் எதிர்காலத்தை குறித்த பயத்தை உனக்குள் உண்டாக்கி உன்னை காயப்படுத்தும். எதிர்காலமே இல்லை என்று சோர்ந்து போக செய்யும். கவலைப்படாதீர்கள். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படும் அனைத்து காயங்களையும் இன்றே நான் என்னுடைய வார்த்தையினாலே ஆற்றி உன்னை தேற்றுவேன். பயப்படாதே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நிஜமானது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் வீணாகாது. வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். காயப்பட்ட உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மன மகிழ்ச்சியின் நாளாக சமாதானத்தை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஆகஸ்ட் மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், சங்கீதம் 148:14 இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவர்க்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்தில் ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா என்று இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கும் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு வருகிற யாவர்க்கும் தேவன் இந்த நாட்களிலே தம்மை சார்ந்து தம்மை சேர்ந்து இந்த நாட்களிலே இருக்கிற ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவன் ஒரு கொண்டாட்டத்தை இந்த நாட்களில் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த கொண்டாட்டத்திலே என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு கொம்பை அவர் இந்த நாட்களிலே உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே பாடுகிற அவர்களுக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒரு கொம்பை உயர்த்தி இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இன்றைய நாளிலும் இருப்பதற்காக நாங்கள் அவரை இந்த நாட்களில் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக, அவருடைய பரிசுத்தவான்களாக இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால், தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்த அவர் இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாக அழைக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அவரை சேர்ந்த ஜனங்களுமாக, அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த நாட்களில் இணைக்கப்பட்டவர்களாகவும் இந்த நாட்களில் இருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற ஒலிவங் கன்றுகள் போல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்பதை இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அருமை பிள்ளைகளே, இப்படியாக நாங்கள் வாழுகிற காலத்திலே நமக்கு தேவன் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கொம்பை இந்த நாட்களிலே தேவன் உயர்த்துகிறார் என்றால், நம்முடைய சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போல, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற விதமாக தேவன் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே நமக்கு உயர்த்தி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவராய் இந்த நாட்களிலே இருக்கிறதை இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவன் நமக்கு ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த கொம்பு என்னவென்றால் அபிஷேகம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்யுமாம், முகங்களை உடைக்குமாம், கட்டுக்களை அவிழ்க்குமா, விடுதலையை தருமாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரி வாலிப தம்பிகள் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே இறங்குறது மட்டுமல்ல, அவர்களுடைய எந்த இடத்திலே அவர்கள் அவமானப்பட்டார்களோ அந்த இடத்திலே அவருடைய கொம்புகள் இந்த நாட்களில் உயரும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: Recording stopped.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 6/8/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், இலங்கை. இலங்கை மக்கள் தொகை சுமார் 21.76 மில்லியன் ஆகும். இதில் தோராயமாக 51.7% பெண்களும் 48.3% ஆண்களும் உள்ளனர். இலங்கையில் இருக்கும் எல்லா மக்களும் ஒற்றுமை சமாதானத்துடன் இருக்க செவிப்போம். இலங்கையின் புத்த மதத்தினர் 69.8%, இந்து மதத்தினர் 12.6%, இஸ்லாம் மதத்தினர் 10.7%, கிறிஸ்தவ மதத்தினர் 7.6%, இதில் ரோமன் கத்தோலிக்கர்கள் 5.6% மற்றும் பிற கிறிஸ்தவர்கள் 1.3% தொடங்கி 1.5% வரை. கர்த்தரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட செபிப்போம். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்த செபிப்போம். நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் சுமைகளிலிருந்து தேசம் முழுமையாக விடுவிக்கப்படவும், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மக்களுக்கு எட்டும் வகையில் குறையவும் செபிப்போம். தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பெருகவும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கவும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் துயரங்கள் நீங்கவும் செபிப்போம். நாட்டை நல்வழிப்படுத்தக்கூடிய ஞானம், நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை நாட்டின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு கர்த்தர் அருளச் செபிப்போம். தேசத்தில் நிர்வாக சீர்திருத்தங்கள் பலப்படவும், ஊழல்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு அனைத்து குடிமக்களுக்கும் நியாயமும் நீதியும் சமமாக கிடைக்க செபிப்போம். இலங்கையில் வாழும் பல்வேறு இனம் மற்றும் மத பிரிவினரிடையே சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உண்மையான நல்லிணக்கமும் சமாதானமும் பலப்பட செபிப்போம். கடந்த கால காயங்கள் மற்றும் பிளவுகள் மாறி மக்கள் ஒற்றுமையுடன் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழும் சூழல் உருவாக்கப்பட செபிப்போம். இலங்கையில் உள்ள திருச்சபைகள் இக்கட்டான காலகட்டங்களில் மக்களுக்கு உண்மையான ஆறுதலாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் திகழ செபிப்போம். விசுவாசிகள் சோர்வுறாமல் தைரியத்துடன் நிலை நிற்கவும், தேசத்தின் ஆன்மீக எழுப்புதலுக்காக ஊழியர்களின் குடும்பங்களுக்காகவும் செபிப்போம். இலங்கை தேசம் வெள்ளம், மண்சரிவு, புயல், வறட்சியால் வீடு இழந்த மக்கள் உணவு தங்குமிடம் கிடைக்க செபிப்போம். இன்னும் ஆபத்தில் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் மக்களை தேவ தூதர்கள் கொண்டு பாதுகாக்கும்படி செபிப்போம். மீட்பு பணியில் இருக்கும் இராணுவம், போலீஸ், தொண்டு நிறுவனங்களுக்கு ஞானம் கிடைக்க செபிப்போம். நிவாரண உதவிகள் ஊழல் இல்லாமல் உண்மையாய் மக்களை போய் சேர செபிப்போம். தேவ ஜனம் மற்றும் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். இலங்கையில் உள்ள சபைகள் ஊழியர்கள் ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் சபைகள் நிவாரண மையமாக மாற விசுவாசிகள் இயேசுவின் அன்பை காட்ட ஜெபிப்போம். இயற்கை சமநிலை திரும்பவும் விவசாயம் செழிக்கவும் ஜெபிப்போம். போதை, தவறான பழக்கம், மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெற தற்கொலை சிந்தையில் இருக்கும் வாலிபர்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்க செபிப்போம். வாலிபர்கள் யோசேப்பு, தானியல், எஸ்தர் போல இலங்கையை மாற்றும் வாலிப தலைவர்களாக எழும்ப வாலிபத்தை ஒருவனும் அசட்டி பண்ணாதபடிக்கு மாதிரியாயிருக்க செபிப்போம். வாலிபர்கள் பெற்றோரை கனப்படுத்தவும் திருமணத்திற்கு பரிசுத்தமாய் காத்திருக்கவும் சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: ஆமீன். இன்று 6ஆம் தேதி, 8ஆம் மாதம், 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 6ஆம் தேதி, ஆவணி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:59. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார். யாத்திரகமம் 15:11. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று யாத்திராகமம் 15:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 24, எரேமியா 27, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மார்க்கு 1வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலைக்காக கடந்து செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து 5 மணி அவர்களுக்கு இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் ஸ்ரீலங்கா கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். நீங்கள் இணையும் பொழுது உங்களுடைய மைக்களை ஓப்பனி கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம், அது மட்டுமல்ல அது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. அது ஒரு குண்டூசி விழுந்தால் இங்கே பயங்கர பம் போல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதனாலே நீங்கள் மைக்கை ஓஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை இணைக்க இருக்கிறோம். நீங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள், ஆன் பண்ணி கொண்டு தொடருங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. பாஸ்டர் நஹோமி லோகன் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளெஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோமே. அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவாங்களப்பா. ஆண்டவரே தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி நாங்கள் அப்பா ராஜா. என் தகப்பனே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்களுடைய நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே ஒன்றும் இல்லாத போது சகலத்தையும் உடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே உமை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே, எங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஐயா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா ராஜா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, அப்பா உமை முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் ஆண்டவரே முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தாயின் வயிற்றிலே பிறப்பதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, தூரம் போயினும் ஆண்டவரே உம்முடைய மந்தையிலே எங்களை சேர்த்து கொண்டவரே, அப்பா உண்மை அறியாதிருந்தும் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே, உண்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடக்க வைத்தீர், மலைகளை நொறுக்கினீர் ஆண்டவரே, குன்றுகளை பதிராக்கினீர் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எந்த மனுஷனையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே உயிர்ப்பிக்க ஆண்டவரே போதுமானவர் அப்பா ராஜா. உமை சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே உமை துதிக்கிறோம். எங்கள் இருதயம் உமை தொழுது கொள்ளுகிறத நீர் காண்கிறீர் அப்பா ராஜா. எங்கள் சிந்தனைகளும் உமை துதிக்கிறத நீர் காண்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் வாய்களும் எங்கள் நாவும் ஆண்டவரே உமை தொழுது கொள்ளுகிறத நீர் காண்கிறீர் அப்பா ராஜா. தகப்பனே நீர் எங்களை காண்கிற தெய்வம் அப்பா ராஜா. தேவனே ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே ஆண்டவரே, பஞ்சத்தை பார்த்து நகைக்கிறவரே ஆண்டவரே, தேவைகளை ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிறவரே, பிள்ளைகளை ஆதரிக்கிறவரே அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன், ஓயாமல் பாடிடுவேன் உமக்கு ஆராதனை செய்வேன். சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். ஹலிலூயா. என் ஆண்டவரே உம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எங்களை ஒப்புரவாக்கினவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிற நன்மையானவைகளை பேசுகிற திரு ரத்தத்தை ஆண்டவரே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் சூழ்நிலையிலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் சூழல்லே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அதிசயமானவர்களை கண்டோம் என்று சொல்ல கூடிய விதத்திலே ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்கள் உண்மை அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியுள்ள தந்தரிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய தேவனே. அப்பா பிதாவே எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பட்டணங்களிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த டொரண்டோ பட்டணத்திலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே ஆண்டவரே, ஆத்தும் ஆதாயம் செய்கிறவன் ஞானவான்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லையப்பா, இயேசுங்கிற நாமம் எங்களுக்கு உண்டப்பா. இயேசுன் ரத்தம் ஆண்டவரே ஜெயம் ஜெயம் ஜெயம் என்ற ஐயா எங்களை சுற்றி இருக்கின்ற எங்கள் திருச்சபைகளை சுற்றி இருக்கிற ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே தெளிக்கிறோம் ஐயா. என் தகப்பனே எங்கள் ஜனங்களை உயிர்ப்பியும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அன்னிய புத்திரர் கைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கும் அப்பா. என் தகப்பனாய தேவனே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் நம்மை காப்பவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாமின் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிப்பது எங்களுக்கு இன்பம் அப்பா. துதிப்பது ஆண்டவரே கட்டுக்களை அறுத்து விடுவதப்பா ராஜா, சத்துடைய வல்லமங்களை முறிப்பதப்பா ராஜா. ஆண்டவரே பெக்மேன் ஐயா சொன்னது போல ஆண்டவரே சத்தமிட்டு பாடும் பொழுது ஆண்டவரே சத்துருவானவனுக்கு வேட்டு அன்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா பிதாவே செம்மையானவர்களுடைய துதி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருவதாக தகப்பனே. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டப்பா ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம், நாங்கள் நீதிமான்களப்பா,
2: நாங்கள் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களப்பா ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா வந்து கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியார் தன்மையை தந்தவரே, துதிக்கிறோம். உங்களை தத்தெடுத்தவரே, உங்களுடைய ஆவியிலே எங்களை பெற்றெடுத்தவரே, எங்களை அப்பாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, துன்பப்பட்டவன் இந்த நாளிலே துன்பத்தோடு இருக்க விடாதேம் அப்பா. சிறுமப்பட்டவனை ஆண்டவர் சிறுமியோடு இருக்க விடாதேம் ஐயா. ஆண்டவரே நெருக்கப்பட்டவன் நொறுக்கப்பட்டவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் விடுதலையாக்கும் அப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, உம்மிடத்தில் வந்தோம் அப்பா ராஜா. என் ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் ஐயா. எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது ஐயா, ஆண்டவரே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று. ஆவி மண்டலங்களிலே ஆண்டவரே தேவனே அப்பாங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரப்பா. அந்த கிருபியை ஆண்டவரே தேவனே, அந்த ஞானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சொந்தமானவர்கள் உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் சொல்லப்படுகிறதே அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, நெருக்கப்பட்டவன் நொறுக்கப்பட்டவன் ஒவ்வொரு ஆத்மாவை விடுதலையாக்குற கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என் தகப்பனே துதிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் அண்டையில் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வந்து விடுகிறோம் ஐயா. சிறுமப்பட்டவனை கொண்டு வந்து விடுகிறோம், துன்பப்பட்டவனை கொண்டு வந்து விடுகிறோம், ஆவியிலே நொறுங்குண்டவனை கொண்டு வந்து விடுகிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த பக்கம் போவது என்று திசை தெரியாமல் ஒவ்வொரு பிள்ளையும் சமூகத்திலே கொண்டு வந்து விடுகிறோம் அப்பா. என் தகப்பனே பொறுப்படும் ஐயா, வழி நடத்த வேணும். நீங்க அப்பா தகப்பனே ஆண்டவரே, நீங்க அப்பா தகப்பனே அப்பா தகப்பனே ஆண்டவரே. மோசே ஐயா அன்றைக்கு ஜனங்கள் பாவம் செய்த வேளையிலெல்லாம் ஆண்டவராகிய தேவனே உம்முடைய நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர் என்று சொல்லி கேட்ட வேளையிலே அப்படியாவதில்லை அப்படியாவதில்லை என்று சொல்லி சொல்லி அந்த ஜனங்களை நீர் மன்னித்தீரப்பா. என் தகப்பனாய கர்த்தாவே உமை துதிக்கிறோம், உமை சோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவனப்பா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே அன்றைக்கு ஜோனா மனஸ்தாபப்பட்ட வேளையில ஒரு ஆமணக்கு செடி ஆண்டவரே ஜோனாவுக்காக முளைத்தெழும்ப பண்ணி ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெறியாத ஜனங்களுக்கு நான் பரிதவியாமல் இருப்பேனோன்னு சொன்ன தேவனே, எங்கள் இலங்கை தேசத்துக்காக பரிதவியும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற இந்த தேசங்களுக்காக பரிதவியும் ஆண்டவரே. உலக தேசங்களிலே போர் மூட்டங்களிலே ஆண்டவரே அகப்பட்டிருக்கிற மக்களுக்காக பரிதவியும் ஆண்டவரே. என் தகப்பனையும் துதிக்கிறோம், என் ஆண்டவரையும் துதிக்கிறோம், நீதி உள்ள தேவனையே துதிக்கிறோம், நியாயம் செய்கிறவரே துதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம், ஆதியும் அந்தமானவரே துதிக்கிறோம், ஆறுதலின் தேவனையும துதிக்கிறோம், சகல ஆறுதலின் தேவனையும துதிக்கிறோம் ஐயா. சத்தியம் உள்ளவரையும துதிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவரே துதிக்கிறோம், கிருப உள்ளவரே துதிக்கிறோம், மகாபெரிய தேவனையும் துதிக்கிறோம், மகிமை நிறை பட்டியமே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரங்களை நான் கிருப பெருகும் என்று சொன்னிடையா. ஆண்டவர் எல்லோரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம்.

0: நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே கிருபை பெருகுவதாக, ஆண்டவர் ஆதி தேவன் எங்கள் வருமானத்திலே கிருபை பெருகுவதாக, எங்கள் களஞ்சியங்கள் கைது செய்யும் வேலைகள் ஆண்டவரே தேவனே அப்பா கற்பத்தின் கனிகள் எல்லார் மேலும் கிருபை பெருகுவதாக, எங்கள் சரீரத்திலே கிருபை பெருகுவதாக, ஆண்டவரை ஓடி ஓடி உழைக்க கிருபை பெருகுவதாக, ஊழியங்களிலே கிருபை பெருகுவதாக, ஆண்டவரே கிருபை கிருபை கிருபை கிருபி அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவிந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதோடு காக்க சொல்லுகிறார். ஹாலேலூயா, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. கண்மணி போ காத்தவரே, கண்ணீர் எல்லாம் துடைத்தவரே, கண்மணி போ காத்தவரே, கண்ணீர் எல்லாம் துடைத்தவரே, சன்னதியில் நாள்தோறும்
1: ஒரு மனிதனை பிரகாசிக்க
0: நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன், ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன், ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா தகப்பனே, அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ராஜா. அப்பா இருக்கின்றவராய் இருக்கின்றவரே துதிக்கிறோம், இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்றவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினவரே துதிக்கிறோம், பெருக்கத்தின் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே ஹாலேலூயா, தகப்பினே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பினே அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார், கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு, மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் அவர் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் அவர் நம்முடைய தேவன், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் சுவையாக்குவார். ஹாலேலூயா. ஆண்டவரே ஆபிரகாம் பிள்ளைகள் இல்லாத விளைவி, ஆண்டவரே இல்லாதவர்களை இருக்கிற போர் அழைக்கிற தேவனுக்கு மகிமைகளை செலுத்தி ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவரே தகப்பனே ராஜா பிள்ளையை பெற்றெடுத்தாரப்பா. சாராலும் எண்ணி எண்ணி எண்ணி ஐயா ஆண்டவரே கற்பத்தறிஞ்ச பிலனடைந்து ஆண்டவரே பிள்ளையை பெற்றெடுத்தாளப்பா. ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே அப்பா சோதிக்கப்பட்ட வேளையிலும் ஆண்டவரே தன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஆண்டவரே தன் மகனை ஒப்பு கொடுத்து திரும்ப பாவனையாய் பெற்றுக் கொண்டானப்பா. ஈசாக்கை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஈசாக்கும் ஆண்டவரே ஈசாக்குடைய மனைவி ரபேக்கள் ஆண்டவரே மலடியாயிருந்த வேளையிலே ஈசாக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மலட்டு தன்மை நீங்கும்படி செபித்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே இரட்டை குழந்தைகள் பிறந்ததப்பா. அதே போல யாக்கோபினுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே கோலும் தடியுமா இந்த யோர்தானை கடந்து சென்றேன், தேவன் என்னை ரெண்டு பரிவார கூட்டங்களாக மாற்றினார் என்று சொல்லி

ஆண்டவரே, யாக்கோபு ஐயா ராஜா மனம் திரும்பினவனாய் இஸ்ரவேலுடைய பெயர் பெற்றவனாய் ஆண்டவரே தேசத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். தொலைந்து போன தன் மகனை முதிர் வயதிலும் ஆண்டவரே கண்டு சந்தோஷப்பட்டாரப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம். அவர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவனப்பா ராஜா. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவின் தேவன் நம்முடைய தேவனப்பா. ஆண்டவரே அவர்களை வழிநடத்தின தேவன் தான் நம்மையும் வழிநடத்துகிறவரப்பா. அவர்களை இக்கட்டு வேளையிலே விடுதலையாக்கின தேவன் தான் நம்மையும் விடுதலையாக்குறவர். அவர்கள் மேல் பெருக்கத்தை கட்டளையிட்ட தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் ஐயா. பிள்ளைகளாற்றிருக்கிற எங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது என்று எங்கள் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பிரேத குழிகளை திறந்து எங்களை புறப்பட பண்ண கர்த்தர் நீங்க தான் ஐயா ராஜா. ஆண்டவரே நாங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுகிறோம் ஐயா. இயேசுவை கொண்டு ஆண்டவரே எங்களை எழுப்புகிற தேவன் நீங்க தான் அப்பா ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா தகப்பனே.

0: செருபாபேல் முன்னே சமபூமியாவாய் முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் சுவையாக்குவார். பூமி அனைத்துக்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாளை முறுத்திடுவாரே, இருப்பு தாழ்பாளை முறுத்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் சுமையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டிய முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டிய முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே.
1: தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே
0: நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் சுவையாக்குவார். ஹாலேலூயா, நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம். ஹாலேலூயா, ஆண்டவராகிய தேவனே, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஹாலேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, எங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறதோ அந்த இடத்திலே கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது ராஜா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருக வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, எல்லா இடங்களிலும் இந்த ட்ரக்ஸ் கடைகள் ஆண்டவரே திறக்கப்பட்டிருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் அநியாயமாய் ஆண்டவரே அப்பா அந்த கடைகளுக்குள்ளே போய் பொருள்களை வாங்குகிறார்கள் அப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, அவர்களை மீட்டு கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, இந்த கடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே மூடும்படி, சீல் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் பக்கத்திலே இருக்கிற கடைகள் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போறதப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். விசேஷமாக வாரிவ பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன் தகப்பனே. ஐயா, வாரிவ பிள்ளைகளை நீர் மீட்டுக் கொள்ளும்படி சேவிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா தகப்பனே. அப்பா, என் ஆவியானவரே அசவாடும், அசவாடுவீராக ராஜா. ஆவியானவரே ராஜா அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆவியானவரே நீர் அசவாடுவீராக ராஜா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே. அப்பா, யூரோப் தேசங்களிலும் அமெரிக்கா தேசங்களிலும் இருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்பிடும் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமி அப்பா, நடந்த பூமி அப்பா ராஜா. தகப்பனே, பரிசுத்தவான்களுடைய சந்ததி அது எத்தனையாவது சந்ததியா இருந்தாலும் கூட ஆண்டவரே அந்த சந்ததிகளை ஆண்டவரே நீர் விடுதலையாக்க விடமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சூத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் ஐயா ராஜா, ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆண்டவரே இலங்கை தேசத்தை புறப்படும் ஐயா. அப்பா, இலங்கையில நடக்கின்ற அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. என் தகப்பனே, உம்முடைய கரத்தை இலங்கையின் மேல் வையும் ஆண்டவரே.
2: அப்பொழுது இலங்கை தேசம் சுத்தமாகிறதப்பா, இலங்கை தேசம் ஆண்டவரே சுத்தமாகிறதப்பா, இலங்கை தேசம் ஐயா துன்மார்க்கர் கரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறதப்பா, இந்த உலகம் துன்மார்க்கருடைய கரத்திலே ஆண்டவரே அப்பா விடப்பட்டிருக்கிறது சொல்லி உடைய வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த இலங்கை தேசத்தை விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அதே போல எங்கள் வருங்கால சந்ததிகள் அப்பா, இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா வாழப்போற வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவராகிய தேவனே, இந்த உலகத்தின் காரியங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடி உங்களுடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வருங்கால சந்ததிகள் மேல் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே மக்கள் சோத்திரம் ஐயா. மீண்டுமாய் ஐயா இந்த ஆண்டவரே அப்பா, இந்த நாகரிகங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே, இந்த உடையில இருக்கிற நாகரிகங்களை மாற்றும் ஆண்டவரே அப்பா தேவனே. எங்களோட டவுன் டவுன் பகுதிகளிலே ஆண்டவரே வல்லமையான ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்பும் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே அப்பா பிதாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை ஈர்த்து கொள்ள கிருபதாரும் அப்பா ராஜா. ஆண்டவரே பாவத்தை ஆண்டவரே தண்ணீராய் பருகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விக்கிரக ஆராதனை சிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. ஆண்டவரே திருமண காரியங்களிலே ஐயா ராஜா, அவிசுவாச குடும்பங்களில இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே குடும்ப உறவுகள் சீரமைக்கப்படுவதாக, விக்கிர ஆராதனையிலிருந்து ஆண்டவரே கணவனோ மனைவியோ விடுதலையாக்கப்படுவார்களாக ராஜா. விக்கிர ஆராதனையிலிருந்து குடும்பங்கள் விடுதலையாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கவனமாய் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. என் தகப்பனாய கர்த்தாவே மக்கு சோத்திரம். ஆண்டவரே வாலிப ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் ஐயா. ஆண்டவரே பொருளாதார காரியங்கள் சிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம். வேலை ஆண்டவரே வாய்ப்புகள் பெருகும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த அரசாங்கம் தன் குடிகளுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவராகியதுமே சரியான விதத்திலே பாதை காட்ட ஆண்டவரே இந்த அரசாங்கத்துக்கு நீர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம். அரசாங்கத்தோடு பேசும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நம்முடைய திருக்கரத்தில ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பினே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வித்து எங்களை எல்லையே பெரிதாக்கி உமது கரமங்களோடு இருந்து தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தரலும் என்று ஆண்டவரே அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் ஆண்டவரே தேவனை அருளினார். அதே போல ராஜா ஆண்டவரே நீர் எங்களை எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு எங்களை விலக்கி காத்திரடும். உடைய கரமங்களோடு கூட இருக்கும் இருமாண்டவரே. தேவரீரங்களோடு கூட இருக்கிறீர். நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்ந்து வர நீர் எங்களுக்கு கிருப தருகிறபடியால் உமக்கு சூத்திரம். ஆண்டவரே அருமையான ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே தேவனை சௌரம் தொடர்ந்து செய்கின்ற ஊழியத்திலே தேவ கிருபை கூட இருப்பதாக ஆண்டவரே. டீம் மெம்பர்ஸோடு கூட இருப்பதாக எல்லாம் நேர்த்தியாகவும் ஆண்டவரே தேவனே ஆவியானவருடைய ஒழுங்கோடும் ஆண்டவரே எல்லாம் நடக்க நீர் கிருப தரும்படி செபிக்கிறோம். அநேக தேவ ஊழியர்கள் அற்புதம் செய்கின்ற ஊழியர்கள் ஆண்டவரே தேவனே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் வந்து இந்த ஊழியத்திலே இணையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் சத்தியவேத திருச்சபைக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் சத்தியவேத திருச்சபையை நீர் ஆசீர்வதியம் பலுக பண்ணும் பெருக்கமாக்கும் ஆண்டவரே அப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக குழந்தைகளை நீர் அழைத்து கொண்டு வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். மணவாளன் மணவாட்டிகள் முதியவர்கள் எல்லாரையும் நீர் அழைத்து கொண்டு வருகிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா ஆண்டவரே. நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உடைய கரமங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தரண்டை ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக வழி நடத்தி வார்த்தைகளுக்கூடாகவும் வழி நடத்தி உங்களை கர்த்தர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அந்த ஜபங்களை கர்த்தர் நுகர்ந்து பெற்றுக்கொண்டார். அந்த ஆராதனையை பெற்றுக்கொண்டார். ஆராதனையிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் ஆமேன். அந்த அதை வாசனையாக நுகர்ந்த வாசனையாக சுகந்த வாசனையாக பெற்றுக்கொண்டவும் பெற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் கர்த்தருடைய கரத்திலே. உங்களையும் குடும்பத்தாரையும் பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. God bless you. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகர் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேளைக்காக இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், கத்தாவே தேவர்களில் மக்கொப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார். ஆமேன், ஆமேன். கத்தருக்கு ஒப்பானவர் யார், ஒருவரும் இல்லை. கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை வழிநடத்துவாராக. யாத்திரகம் 15:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம் 2 Samuel 24, எரேமியா 27, மத்தோடு அது பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மார்க்கு 1 அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். கத்தருடைய கரத்திலே அந்த வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களுக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வழியிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். சடமாக இலங்கைக்காக ஜபித்து கொள்ளுங்கள். யுத்த நாடுகளுக்காக, இஸ்ரேலுக்காக, இந்தியாவில் உள்ள குழப்பங்களுக்காக எல்லாவற்றுக்குமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இலங்கையில் உள்ள குழப்பங்கள், காலநிலை மாற்றங்கள், காலநிலையால் அவதிப்படுகிற அவர்களை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அத்தோடு உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். சௌரியா இரீன் அவர்கள் இன்றைய நாளிலே இலங்கைக்காக விசேட ஜபத்தை எடுத்து அனுப்பியிருக்கிறார். அவற்றை நாங்கள் அனுப்பி தருகிறோம். நண்பர்களுடனுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே அவற்றை கேளுங்கள், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜெப குறிப்புகளுக்காக நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே, இரவு வேளையிலே சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி கொண்டு மீதியாக எண்ணிய போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சௌதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலே ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் புறப்படுகின்ற நேரமாக இருக்கிறது. மாலை 6 டொரண்டோக்கு வருகிறார். அவருடைய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌதரி டோலி அவர்களை வரவேற்போம். பிரைசலோடமா உங்களுக்கு ஜபங்களை தொகுத்து வழங்க இயலுமா?
4: வீட்டில் இருக்கிறேன் பிரதர், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
3: ஆமீன், ஆமீன். அப்படியே நின்று கொள்ளுங்கள். நீங்கள் ஜபிக்க இயலுமென்றால் ஆரம்ப ஜபத்தை எடுத்து வாருங்க.
4: கஷ்டமா இருக்கு.
3: ஓகே, அப்படியே நின்று கேட்டுக்கொண்டீர்கள்.
4: ஓகே, கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
3: ஆமீன். நாங்கள் சகோதரன் குணா அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோ பிரதர். இலங்கைக்காக ஜெபியுங்கள். சகோதரி ஜெனட்டுடைய பிரயாணத்துக்காக இன்றைய நாளில் எண்ணிய முடியாதவர்கள் தொகுத்து வழங்குகிற சகோதரி சகோதரி மகளா வாஸ் அவர்கள் எண்ணியவில்லை. என்ன காரியம் என்று தெரியவில்லை. இன்டர்நெட் இல்லையா என்னென்று தெரியவில்லை. சகோதரி ஐரின் பிரைசலோட்டமா? சகோதரி ஐரின், ஆமே, நீங்கள் வழி நடத்துங்க. சகோதரன் குணா,
5: ஆமா, ஓகே,
3: தொடருங்கள் ஐயா.
5: ஓகே. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது என்னுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்று நாளும் நாங்கள் இணைந்து கொள்ள தந்த உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக, தயவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு நாளை காண தந்த கிருபைகளுக்காக உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறந்த மண் தகப்பனே, நீர் திட்டம் பண்ணினபடி ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷரையும் ஒவ்வொரு தேசங்களுக்கு அனுப்பி அங்கே பிறக்க பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் பிறந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்தை கர்த்தர் இதுவரைக்கும் காத்து வருகிறீங்க. எத்தனையோ அவலங்கள், எத்தனையோ கர்த்தாவே தகப்பனே வேதனைகள், எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ கொடுமைகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் தாங்கி உங்களுடைய தயவுகளினால் ஆண்டவரே மன்னித்து காத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் உமை சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் அந்த தேசம் சுகபல ஆரோக்கியங்களோடு தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வேண்டாத தீமைகளை அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் விலக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இருக்கிற மக்களுக்குள்ள கர்த்தாவே மனம் மாறுதல் காணப்பட்டு அந்த தேசத்தை சரியான வழியிலே நடத்தத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். விசேஷமாக ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாப்பு ஊழியக்காரர்கள் எண்ணம் கர்த்தருக்காக ஓடவும், கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கவும் ஆண்டவரே அவர்களை ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பி சுகபல ஆக்கியங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயனிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடத்துல அவங்களும் பாதுகாப்பாக நின்று தங்களுடைய ஊழியங்களை செய்து நாங்க போன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே அவங்களும் பத்திரமாய் வந்து சேர தேவன் அவர்களுக்கு குறித்த நாட்களில் ஆண்டவரே அவங்க அந்த தேசத்துல செய்ய வேண்டியவைகளை செய்து வந்து சேர தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இணையதளத்துல இணைந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீங்க ஆயத்தப்படுத்தினீங்க, நீங்க இழுத்து கொண்டு வந்து குமாரனுடைய கையில ஒப்பு கொடுத்தீங்க. இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உம்முடைய நாமத்தை துதிப்பதற்காக, உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள், ஆசர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாகவும், ஆண்டவரே அவர்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு காணப்படவும், ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள குடும்பங்களாய் இருக்க உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே மனவாட்டி என்ற ஆண்டவரே அடையாளத்தோடு காணப்பட கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி ஒழுங்குபடுத்தி எப்பொழுதும் தேவ சமாதானத்தினாலும் தேவ சந்தோஷத்தினாலும் ஆரோக்கியங்களோடும் சுகபலங்களோடும் கூட காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை கிருபை, எத்தனை இரக்கங்கள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு உம்முடைய சமூகத்துல சேர்த்து ஆண்டவரே தகப்பனே ஒரு ஊழியத்தை தொடங்கின அந்த ஆண்டவரே இந்த சங்கம மூடத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக அநேக தேசங்களுக்குள்ளே கடந்து செல்லவும், அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும், அநேகரை தட்டி அனுப்பி உமக்கு முன்பாக நிக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே நீர் நடத்துகிற மகத்துவமான செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்கள், ஊழியர்கள், அடுவரே பாடல்கள் பாடுகிறவர்கள், ஆராதனைகள் மற்றும் அடுவரே வேத படிப்புகள் என்று சொல்லி இன்னும் அநேக தேவ செயல்களை இந்த ஊடகம் கடத்தி கொண்டு இருக்கிறது தகப்பனே. அதற்காக உம்மை சோதரிக்கிறோம். அடுவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலம் இன்னும் அநேகர் தொடப்படவும், அவர்கள் கர்த்தருக்காக செய்கிற அடுவரே மகத்துவமான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்தும் இந்த சங்கமம் ஊடகம் கர்த்தாவே இன்னும் அநேக தேசங்களுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு துணையாக, அதற்கு ஆண்டவரே ஆயத்தமாக ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்த லெஸ்லி அண்ணாவுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே இதற்கு இணைந்து செல்லுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம். லெஸ்லி அண்ணா குடும்பங்களையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ சூழ்நிலைகள் மாறினது, ஆனாலும் கர்த்தாவே தொடர்ந்து ஓட கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்கள் காண காப்படுத்தும் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் உங்களுடைய இணைப்பிலே கடந்து வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
3: ஆமீன், ஆமீன்.
4: சின்னனா ஜெபிக்கலாம் பிரதர், எனக்கு ஜெபிக்கலாம்,
3: தொடருங்களாமா?
4: ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த காலை நேரம் ஆண்டவரே புதிதான கிருபையின் மூலமாக எங்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறியபடி ஆண்டவரே பிரதர் ஜெபித்து ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஜீவன் உள்ளது. அதன்படி ஆண்டவரே நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வேற போற அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டே உங்களோட காரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை எழுப்பி ஒரு எழுப்புதலை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்ட பயணத்துக்கு ஆமடி ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் அப்பா அவங்களோட சமூகம் அவங்களுக்கு முன்பாக போய் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று காலை நேரம் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த ஊழி அப்பா நீங்க அழைத்த அந்த அழைப்புக்கு நன்றி செலுத்தி அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. நேற்று மின்று மாறாதவரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பிழத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு புதிதான கிருபையும் புதிதான வல்லமையினால யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை அப்பா உயர்த்துவதற்கு யாருக்கும் ஒரு புதிதான வல்லமையும் கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு புதிதான அன்பை நிரப்பி எல்லா எந்த விதமான கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுடைய கிருபை மூலமாக அவங்களை ரட்சித்து அவங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். வேலை காரியத்திலே ஆபீஸ்ல இருக்கின்ற பொழுதும் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே கால வேளையில இணைந்து ஜெபித்த சவரன் குணா அவர்களும் வேலை இடத்திலே தான் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தருக்கு ஊழியங்கள் செய்ய அவர் முன்னே பின்னிற்பதில்லை. அதனாலே முன்னின்று இந்த கால வேளையிலும் ஜெபக்களோடு வழி நடத்துகிறார். பிஸியான பிஸ்னஸில் இருக்கின்ற பொழுதும் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஐரீன், ப்ரைஸ் லார்ட். ஆமே. நீங்கள் தொகுத்து வழங்க இயலுமா எல்லா ஜபங்களையும்? ஒவ்வொரு ஜபங்களுக்காக அழைத்து ஜபிக்க முடியுமா? முதல்ல பாஸ்டர் அண்டன் ராசனாயத்தை அழைப்போம். நீங்கள் தொகுத்து வழங்கையில் உண்டா செய்யுங்கள். உங்களுடைய ஜெபத்தேவைகள் இருந்தால் எல்லா ஏதாவது ஜெபத்தேவைகள் இல்லாதாலும் நீங்கள் தொகுத்து வழங்க முடியுமானால் முடியுங்கள். நாங்கள் முதல்ல பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் அழைப்போம். ப்ரிசிலோ பாஸ்டர்.
5: Praise the Lord, Leslie brother. Praise the Lord, everybody.
3: Amen. காலை வேளையிலும் இணைந்து ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு புலப்படுகிற ஜெபங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க பாஸ்டர். ஆமேன்,
5: ஆமேன். கிருபையும் இரக்கமும்
6: எல்லாருக்கும் பிரைஸ்தலோட அன்பராகி இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சங்கமம் வானொலி நிலையத்துக்கு உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவன் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, பாஸ்டையாக்கான ஜெப விண்ணப்பம் எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மலைநாட்டு தேசத்திலே அதிகப்படியான மழை வெள்ளம் அதனாலே அதிகப்படியான பாதிச்சிருக்கிறாங்க. அநேக கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், சிறு குழந்தைகள் இதனால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ரோடெல்லாம் மூடி இருக்கிறது, கல்லு பாறைகள் அதெல்லாம் பிறண்டு வந்து அந்த ரோடுகள் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்படியான அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டு தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் ஒரு நல்ல சேமத்தையும் நல்ல காலநிலையிலையும் தேவன் கொடுக்கும்படியாக ஐயா ஜெபிச்சுக்கலாம்.
7: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். ரெண்டோ மூன்று பேர் உமது நாமத்துல நாங்கள் கூடியிருக்கும் பொழுது எங்கள் நடுவில் இருக்கிற அன்பு தெய்வமே, உம்மை இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே, இலங்கை தேசத்துக்காக ஒரு மனதுருக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்கள் மதங்களில வாழுகிறார்கள், பாவத்தில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள். இப்படியான மக்கள் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவரே, நீதிமான்கள் குறைவாக இருப்பதன் நிமித்தம் பல தீமைகள் அந்த தேசத்துல நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல மக்கள் தீமையான காரியங்களை விரும்பி கடைசி காலத்துல நீர் சொல்லி இருக்கிறீர், கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி மக்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, சுகபோக பிரியராக இப்படியாக பல நாடுகளில் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த இயற்கை அழிவுகளை கட்டுப்படுத்துகிறவன் நீர் ஒருவர்தான் ராஜா. மழையை வருஷிக்கப்படுகிற தேவன் நீர் ஒருவர்தான் ராஜா. அந்த தேசத்துல மழையை நிப்பாட்டுகிற தேவனும் நீர்தான் ராஜா. ஜெரேமியா 14:23 வசனத்தின்படி மற்றவர்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கு மழை வருஷிக்கத்தக்க வல்லமை உண்டோ? அந்த வீணான தேவர்களுக்கு நீர்தான் மழையை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, அந்த தேசத்துல மக்கள் செய்திருக்கிற பாவத்தை ஒரு முறை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், தீமைகளை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பல வருடங்களாக தீமையான காரியங்களை இலங்கை தேசத்துல நடந்து வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வறுமையில வாழுகிறார்கள், ஆனாலும் தீமை, நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா ஆண்டவரே? ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவரே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நீர் இருக்கும் பொழுது அந்த இலங்கை தேசத்துல, அன்று நீர் படகில நீர் இருந்த பொழுது காற்றும் கடலையும் அதட்டின தேவன் அல்லவா நீர்? உடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவில்லை. அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக, அந்த ஏழை மக்களுக்காக, ஏழை மக்களின் உருவத்தில நீர் இருக்கிறவர் அல்லவா? அந்த ஏழை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, உண்மை அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாமின் தகப்பன் இப்படியான மத வழிபாடுகள் இருந்த குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல அந்த தேச மக்களுக்கு உமக்கு பிரியமான மக்களை பிரித்தெடுக்கும்படியாக இந்த காலத்தில் ஒரு இரக்கத்தை காண்பித்து நீர் அந்த இரக்கத்தை காண்பித்தீர் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. அந்த கற்படி தாய்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக, அறியாமல் வாழுகிற அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வெள்ளத்தில, அந்த கஷ்டமான சூழ்நிலையில நீர் அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த மக்களிடத்துல ஒரு தயவை காண்பிக்கும்படியாக, அந்த மக்களிட அரசாங்க அதிகாரிகளிடத்துல அதற்கான ஞானத்தை, புத்திய அறிவை குடித்து வெள்ளத்தை தடுக்கிற வள்ளிகளை அந்த தேசத்துல கொடுக்கும்படியாக ஆண்டவரே. அந்த வெள்ளங்கள் கடலுக்கள் போய் செல்லத்தக்கதான பாதைகளை அவர்கள் உருவாக்கும்படியாக, மீண்டும் மீண்டுமாக இப்படியாக அந்த மலைநாடு தேசங்களில மண் சரிவு வராதபடி அந்த தேசங்களில உம்முடைய கற்பாறையில கட்டப்பட்ட வீடுகளாக அந்த வீடுகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மணலில் கட்டப்பட்ட வீடுகள் வெள்ளத்தினாலும் தண்ணீராலும் அழிந்து போகிறது. இயேசு என்ற கற்பாறையில அந்த மலைநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்ள வெள்ளமோ புயலோ அருகாதபடி உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் ஜெபிக்க, உம்மை நோக்கி கூப்பிட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மனுக்குலத்திற்காக சிந்திய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மனுக்குலத்துக்காக அந்த தள்ளும்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தள்ளும்புகளை ஆராதிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தள்ளும்புகள் ரத்தங்கள் ஆராதிக்கப்படும் இடத்துல தீமைகள் இடம்பெற முடியாது. அந்த மக்கள் எல்லோரும் இலங்கை தேசத்தின் மேல அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அந்த தீமையான ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் தொடர்ந்து அந்த இலங்கை தேசத்துல நடக்கிற மக்கள் செய்கிற தவறுகளுக்கூடாக அந்த அந்த கூடா துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் ஆவிகளை கர்த்தருடைய தூதர் துரத்துவானாக. உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்துல ஒரு பாதுகாப்பை கொடுப்பீராக. உம்மால் எல்லாம் ஆகும். நீர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன், நீர்தான் இந்த ஏஞ்சல்ஸை படைத்த தேவன். ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இந்த நாடுகள் முழுக்க யுத்தங்களுக்கூடாக, தீமைகளுக்கூடாக காரியங்கள் நடக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் அந்த தீமையான ஏஞ்சல்ஸ்கள் கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில உடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்துல பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அந்த தேசத்துல கூட இருக்கும்படியாக. ஆண்டவரே, அந்த தேசம் அழிந்து போகாதபடி, வெள்ளங்களினால, மலைகளினால, தாழ் அமுக்கத்தினால் அழிந்து போகாதபடி நீர் அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக. நீர் மனதுருக்கம் உள்ளதவர் அல்லவா? ஆண்டவரே, நீர் உயிரோடு இருந்த பொழுது அந்த அந்த தேசம் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் சுகம் கொடுத்தீரே, எல்லாரையும் வாழ வைத்தீரே. அதே போல அந்த மக்கள் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து வாழ, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்துல இருக்கிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் தாக்கி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராமல் நீர் வாழ வைக்கிற தேவன் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அவர்கள் தேடி. ஆண்டவரே, நீர் அந்த புயல்கள், வெள்ளப்பெருக்குகள், இந்த தீமைகளை நீர் உம்முடைய வார்த்தையினால கட்டுப்படுத்தி அந்த தேசத்தை ஒரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு நீர் கரம் பிடித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த புத்தக வெளியீட்டில அவருடைய பயணத்துல நீர் கூட இருந்து, அந்த மகளோடு கூட இருந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட அந்த டொரண்டோ தேசத்துல செய்கிற அந்த புத்தக வெளியீட்டில நீர் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில இருந்து ஜெபிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசம் ஜெபம் கேட்கப்பட்டு அந்த தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாக. உம்முடைய சமாதானம், இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீர். அந்த சமாதானம் இலங்கை தேசத்தில ஒவ்வொரு மக்கள் மத்தியிலே மறக்கிருவ செய்வீராக. ஜபிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தி, நிலைநிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவரோடும். நீர்தான் உம்முடைய பலத்தில, அவருடைய ராஜ்ய பேச்சிலே அல்ல, உம்முடைய பலத்தில் ஒவ்வொருவரை ஜபிக்க துதிக்க உம்முடைய பெல்லாம் இந்த ரேடியோவுக்குடாக அத்தனை நாடுகளுக்கு செல்ல கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
6: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. அதே போல உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
7: ஆமேன், உங்களையும் அப்படியே செய்வாராக. God bless you sister, God bless you everybody.
6: ஆமேன், ஆமேன். God bless you பாஸ்டர். தொடர்ந்து நாங்கள் தயா சகோதரியை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கான விண்ணப்பம் வந்து வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த நாட்களிலே அதிகப்படியான வாலிப பிள்ளைகள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தற்கொலை நாவிகள் தேசத்தை முழுதும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அது அதிகமாக வாலிப பிள்ளைகளை தொடுகிறதாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே இலங்கை தேசத்திலே இரண்டு பெண் குழந்தைகள் தீ வைத்து மறித்து போனாங்க. அதே போல அநேக வாலிப பிள்ளைகள் தூக்கு மாட்டி கொண்டு இறந்திருக்கிறாங்க. இப்படியான இந்த தற்கொலையின் ஆவிகளை எல்லாம் தேவன் தேசத்திலிருந்து அகற்றி போடும்படியாக, வாலிப பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, போனுக்கெல்லாம் அடிமையாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொடும்படியாக தயாரிக்க நாங்கள் மற்றவர்கள்.
8: அன்பான பரலோக பிதாவே, தந்தையே பா, சோதரன் தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனையப்பா. ஒரு விஷயப்பா தந்தையப்பா, என் உள்ளத்திலிருந்து உள்ளங்கள் வரை ஒவ்வொரு அவயங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்பா மன்னித்து களி சுத்தி அறியுங்கப்பா. தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அதே இந்த இலங்கை தேசம் முழுவதிலும் அப்பா தகப்பனையப்பா இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. வாலிபன் எதனால் சுத்தமாவான்? தந்தையின் வார்த்தையினாலே அப்பா. தந்தையப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து காத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரையப்பா, தாயின் தகப்பனும் அப்பா பிள்ளைகளுக்கு கேட்ட உடனே எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்றார்களப்பா. போனினாலதானப்பா எல்லா அத்தனை குழந்தைகளும் இன்று இறந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலேயே டிக்டாக்லேயேப்பா நடித்து டிக்டாக்லேயேப்பா அவர்களின் படங்கள் வருவதனாலே அவர்களின் படங்களை தேவையில்லாமல் அவர்களின் படங்களை அவர்கள் பார்க்க முடியாத அளவிலேயப்பா அனுப்பப்பட்டு பிள்ளைகளப்பா மறித்து போகின்றார்கள். தந்தையப்பா பிள்ளைகளின் போட்டோக்கள்னாலதானப்பா பிள்ளைகள் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்து அப்பா தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு போனை கொடுக்காத படிக்கு பிள்ளைகளுக்கு படிப்பையும் விளையாட்டையும் மாத்திரம் கற்றுக் கொடுக்கவும், தந்தையின் பாதத்திலிருந்து எபிக்கிற எப வீராங்கனைகளாக கற்றுக் கொடுக்கவும் அப்பா. அம்மா அப்பாவின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க அப்பா. தந்தையப்பா சிறு பிள்ளைகள்ல இருந்தப்பா அவர்களை ஒரு வாழ்க்கைக்கு போகும் வரைக்கும் தந்தையப்பா அவர்களை கண்ணுக்குள்ளாக வைத்து அவர்கள் என்ன செய்யறார்கள் ஏது செய்யறார்கள் என்று பார்த்து அழகாகப்பா கற்பித்து கொடுக்க கிருப செய்யுங்க தந்தையப்பா. பிள்ளைகளப்பா போயப்பா ஸ்கூலுக்கு சென்று வீட்டுக்கு வந்த உடனேயே பிள்ளை இன்றைக்கு என்ன படித்தீங்களே அனைத்தையும் கேட்டு விசாரித்து ஒரு நன்பி மாறி ஒரு தாய் வந்த ஒரு நன்பி மாதிரி ஒரு பிரண் மாதிரி பிள்ளைகளோட பழகுறதற்கும் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்து பிள்ளைகளோடு பேசி பேசியப்பா அன்பாக பிள்ளைகளை நடத்த கிருப செய்யுங்கப்பா. பிள்ளைகளை அப்பா தகப்பனே எந்த வழியில் அப்பாவின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பிள்ளைகளை கற்று கொடுத்து அதிகாலையிலே அப்பா 5 மணிக்கு முழங்காலிலே நின்று எபிக்க எபத்தினை சொல்லிக் கொடுக்க கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தந்தையர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்க தந்தையப்பா. கொல்லவர் ஆவிகள், முரட்டாட்டத்தின் ஆவிகள், புட்டிவாத ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், நசரன் இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரேப்பா. தந்தையப்பா புட்டிவாத ஆவிகள்
1: திட்டத்தை விளங்க செய். கர்த்தருடைய மகிமை
8: பிள்ளைகள் ஒவ்வொரு பிறக்கின்ற பெண் குழந்தை உட்படப்பா பெரியோர் வரைக்கும் அப்பா இந்த ரோட்டில போக முடியலே அப்பா, தனித்து போக முடியாத நிலைமையா இருக்கிறது தந்தையப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு பெண் பிள்ளைன்னு சொன்னாலப்பா அவர்களப்பா எங்கையும் தனித்து செல்ல முடியாத நிலைமைகளா இருக்கிறதப்பா. ஆண்டவரேயப்பா ஒவ்வொரு ஆண்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. தீய பார்வை, தீய எண்ணங்கள், இச்சை கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாய் செபிக்கிறனப்பா. தந்தையப்பா அந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு ஆண்களின் இருதயத்திலே அப்பா கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா பிதாவே அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து காத்து வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா தகப்பனேப்பா ஆண் பிள்ளைகள் கூட அப்பா தாய் தந்தையர்களை அடித்து துன்புறுத்தி பணம் பறித்து கொண்டு செல்கிறார்களே அப்பா. குடி போதைக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுத்து காத்து வழி நடத்துங்க அப்பா. வாலிபர்கள் அப்பா இனிவரும் சந்ததிகள் அப்பா அப்பாவின் பைபிள் வார்த்தைகளை சுமந்து செல்லுகின்ற பிள்ளைகள் அப்பா, அப்பாவின் வார்த்தை உலகம் முழுவதும் அப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் தந்தையப்பா நீங்கள் பொறுப்படுத்த காத்து வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அப்படியே செய்யறதற்காக நன்றி தந்தையப்பா. ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா தகப்பனே அப்பா இந்த தேசத்திலேயப்பா பெருமதியான குழந்தைகளப்பா இன்று இழந்து கொண்டிருக்கிறோமப்பா. அப்பா தகப்பையப்பா இந்த தாய் தாயாக இருக்கிறவாப்பா, ஒரு பிள்ளைக்கப்பா அடைக்கலம் பிள்ளைய பாதுகாக்கிற ஒரு தாயா இருக்கணுமப்பா. பிள்ளையப்பா தகப்பனை ஒரு தாய் மூன்று கல்யாணம் இரண்டு கல்யாணம் என்று கல்யாண திருமணத்தை செய்துவிட்டு அவர் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகின்ற தாய்மார்களை அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை அவர்கள் மத்தியிலும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்லும் ரோட்டு வழியை அப்பா 19-16 வயது குழந்தைகளை தள்ளி விட்டுட்டு செல்லுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா உங்க பிள்ளைகள் நூடாக அப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களப்பா. அப்பாவின் பிள்ளைகளப்பா அவர்களை பார்த்து பாதுகாப்பான இடத்திலே அவர்களை அமர செய்து வச்சிருக்கிறீங்களப்பா. அதற்காக அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றி தந்தையப்பா, நன்றி அப்பா. இப்படியான தாய்மார்களின் இருதயத்தில் அப்பா பேசுங்கப்பா. பிள்ளைகளை அப்பா பொக்கிசமாக வளர்த்து அப்பா சில பிள்ளைகள் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை பெற்றவர்கள் அப்பா பிள்ளைகளை உதாசீனம் செய்து பிள்ளைகளை கொல்லவெறி ஆவிக்குள்ளாக தள்ளுகின்றார்கள் அப்பா. பிள்ளைகளை ரோட்டில் வீசுகிறார்கள் அப்பா. அது சவரே இப்படியான மனிதர்கள் மத்தியில இருந்தும்
1: மகிமை சந்தித்ததோ
8: தகப்பனே ஒரு தாயாளப்பா, தாயின் தகப்பன் தானப்பா எந்த உலகத்திலும் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பப்பா. அந்த இருவருமே அப்பா இல்லையென்னு சொன்ன அந்த பிள்ளைகளுக்கும் போக முடியாத தந்தையப்பா. ஆண்டவரையப்பா அநாத மடத்துக்கும் போக முடியாதப்பா இந்த சூழலில் இப்பத்தே காலத்திலேயப்பா. அங்கையும் கொடுமை அப்பா ஜி, நீங்களே ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நீங்களே அடைக்கலமாய் இருங்கப்பா. தகப்பனே உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் அப்பா பாதுகாக்கிறதற்காய் நன்றி தந்தையப்பா. அனைத்து சிறார்கள் அனைத்து குழந்தைகளும் அனைத்து வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தின் தேவைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் பதில் கொடுக்க பொறுப்பன். எனக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாங்கள்
1: மேல்வீட்டு
6: அறையில
1: 330
6: விண்ணப்பம் வந்து உலக தேசத்திலே இருக்கிற எல்லா தேச தலைவர்களையும் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும். இந்த நாட்களிலே அவங்க சரியான தீர்மானங்களை எடுக்க அவங்களுக்கு அவங்க திட்டங்கள் தீர்மானங்கள் வகுத்தா அதை சரியாக செய்ய முடியாத ஒரு
1: சூழ்நிலை
6: தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்த வழி நடத்தணும். அதே போல தேசங்களுக்கிடையே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். பொருளாதார காரியங்களே எல்லாம் செல்ந்து போயிருக்கிறது. அந்த தேசங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும். உலக தேசங்களுக்காக இவர்களுக்காக நீங்க சொல்லுங்க.
1: இந்த
6: அமரவர்கள் ஒரு மனப்படும்
9: ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆதி அந்தம் அல்போ ஒபேகாவாய் நீர் இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் பூமியிலே ஒருமனப்படுகிற போதும் நீரங்கள் மத்தியிலே வந்திருந்து எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி
1: இருக்கிறேன்
9: ஆண்டவரே. அதற்கவருடைய வார்த்தையின்படி
1: மகிமையாலே
9: இல்லாமல் அமைதாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கும்படி சொன்னீரே. இந்த அதிகாரம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்துக்கு மேலாக கிரிய செய்யற பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகள் வான மண்டலத்தில் இருந்து கிரிய செய்யற ஆண்டவரே பொல்லாத அசுத்தாவின் கிரியைகளை நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தூய ரத்தத்தை சமங்கம் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளின் சக்திகள் விலகட்டும். பிசாசையும் அதன் கிரியையும் அழிக்கும்படி வந்த தேவ குமாரனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பாதங்கள் இறங்கட்டும் ஐயா. நன்மை சிகரவராய் சுற்றி திரிந்த தேவனே இந்த தேசங்களில் அதிகாரிகளை பொறுப்படுக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆட்சி வருவதாக உம்முடைய ஆளுகை வருவதாக தேவ சித்தம் தேசங்களிலே நிறைவேறும்படி ஆய் ஜெபிக்கிறோம்.
1: நிரப்பிடுங்க என்னோடு நீங்களும்
9: ஆண்டவரே எல்லாம் அறிவிக்கப்படட்டும் ஐயா. மனம் திரும்புதல் ஆவியை கட்டளையிடுங்க. ஜனங்கள் ஏழை இருந்து பணக்காரந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே அமைதலா ஜீவனம் பண்ணும்படியாக நீர் நல்ல நன்மையான காரியங்களையும் நல்ல திட்டங்களையும் நீர் கொடுங்க. ஆலோசனை கத்தராகிய நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே தேசத்தில் இருக்கிற கலகங்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தின் தேவனாகிய நீர் உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. அந்த சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களில் கிடைக்கப்படத்தக்கதாக உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியபரராகிய நீர் அவருடைய உள்ளங்களில் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். சுவாமி கத்தாவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் அப்பா. வீட்டியை ஒடிக்கிறீர், மில்லை முறிக்கிறீர், ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிற தேவன் இந்த நாளிலே எழுந்தருளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அநியாயமாய் குழந்தைகளும் ஆண்டவரே பெற்றோரும் அல்லல் பட்டு ஆண்டவரே தனிமையாக்கப்படுகிறதை பார்க்கிறீரே, ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறீரே அப்பா. அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒரு விசை இறங்குங்க அப்பா. நோவாவுக்கோ உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே இந்த யுத்தம் நடக்கிற இடங்களில் எல்லாம் உடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாக்களை குறித்து பரிதவிக்கிற தேவன் நீரப்பா. கர்த்தாவே ஆத்மாக்களை உலகத்தை விட அரிதாக நினைக்கிறீரே அப்பா. ஆண்டவரே தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொன்னங்கள். அன்பு தகப்பனே எங்களை சிருஷ்டித்த தேவனே ஆண்டவரே உடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே படுகிற பாட்டை நீர் பார்க்காத சுத்த கண்ணர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அல்லவோ. மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க ஆண்டவரே. இந்த குழந்தைகளை கண்ணோக்கி பாருங்க, தனிமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. ஏழைகளின் பிழனே திக்கற்றவர்களின் திடனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படி அன்பு கரம் நீட்டட்டும். ஒவ்வொரு மக்களுக்காக நீர் சிலுவையிலே அந்தரத்தில் தொங்கினீர். உடைய முதுகானது புதிதாய் விடப்பட்ட நிலம் போல காட்சி அளித்ததே அப்பா. நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. நீங்க பட்ட பாடுகளை நினைவு கொண்டு ஆண்டவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகல நாடுகளில் உம்முடைய அமைதலான ஆண்டவரே ஜீவனம் பண்ணும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தானே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆத்துமாக்கள் பலன் திரும்பட்டும் சுவாமி. மற்றவர்களை கெடுக்காதபடி ஆண்டவரே தீமையான ஜனங்கள் பொல்லாத சுஷ்ட மனங்கள் மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ தேவ ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய ராஜ்யம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அன்பு செலுத்துகிறங்கள். அன்பு தேவனை ஒவ்வொருவரையும் மன்னித்து மற்றவர்களை மேன்மையாய் நினைக்கத்தக்கதாக உம்முடைய கல்வாரி அன்பு இருதயங்களில் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ரட்சிப்பை காணட்டும் அப்பா. ஏழைகள் இருந்து பணக்காரர் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாலகர் வாயிலே துதிகளை உண்டு பண்ணுங்க. வாலிபர்கள் ஆண்டவரே உமக்காய் எழுந்து சாட்சிகளாக மிஷனரிகளாக அப்போஸ்தலர்களாக ஊழியர்களாக உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஜனங்களாக மாறும்படி ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே அவர்களை புதிதான கூரான அம்புகளாய் மாற்றி தூர எறிந்து ஆண்டவரே எய்து ஆண்டவரே நீர் பாவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்ம தாகத்தினால் நிறைந்தவர்களாய் பாரம் நிறைந்தவர்களாய் விழுத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் வாலிபர்கள் ஒவ்வொருவரை நிரப்புங்க, அழையுங்க, பேசுங்க, தரிசனத்துல பேசுங்க, சொற்பனத்துல பேசுங்க அப்பா. ஆண்டவரே நீர் எல்லோருக்கும் ஆண்டவரே இரட்சகராய் இருக்கிறீரே. சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கையிடும் காலம் சிவந்திருக்கிறபடியால் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே பூமியும் அதன் நிறைவு உம்முடையது அப்பா. நீரே ஆளுகை செய்யும் வழி நடத்தும். எல்லா தேசங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதிக்கன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்தி நாங்கள் சிறுகமும் கர்த்தருடைய ராஜ்யமும் பெருகவும் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை தேவன் கேட்டு தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுப்பாருன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பதில் கொடுக்க போறபடியால் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நான் ஜெபித்து முடிக்கவா பிரதர்?
3: ஆமேன்.
6: அலையிலுயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, முத நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, முத நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. அப்பா ஆவியானவரே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா அந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா எங்களுடைய திருச்சபைகள், விசுவாச பிள்ளைகள், போதகர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் தேவன் நீங்க தலையாயிருந்து ஒவ்வொரு சபைகளையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள், குடும்பங்கள், மனைவி பிள்ளைகள், அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரோமோ கர்த்தரையே சேவிப்போம், ஊழியம் செய்வோம் என்று சொல்லி கர்த்தாவே, ஒரே குடும்பமாய் கர்த்தாவே, கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே அதிகப்படியான போதகர்களின் குடும்பங்களிலே சமாதான குறைபாடுகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே அதிகப்படியான பிரச்சனைகள் கர்த்தாவே, எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை அந்த குடும்பங்களுக்கு இடையே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒற்றுமை சமாதானத்தோடு ஊழியங்களை கட்டி எழுப்ப கர்த்தாவே தேவன் நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. வாலிப ஊழியங்கள், சிறு பிள்ளைகள் ஊழியங்கள், வயோதிபர் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் பின்மாற்றத்திலே போய் விடாதபடிக்கு தேவன் உண்மை இருகில் பிடித்துக் கொள்ள தேவன் அவங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே அதிகப்படியாய் இந்த நாட்களிலே தேவன் பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா குடும்பங்களிலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அதே போல கர்த்தாவே அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜபங்கள் குறைவாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து குடும்பமாய் ஜெபிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்களை திருப்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அதிகப்படியான கர்த்தாவே அப்பா கள்ளப்போதகர்கள் அதிகரித்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களிடமிருந்து நாங்களும் தப்பித்துக் கொள்ளத்தக்கதான நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் பின்னாடி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக ஓடுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கள்ளப்போதகர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. உடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியால் கர்த்தாவே உள்ளதை உள்ளபடி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை போதிக்கத்தக்கதான நல்ல கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்தியா தேசங்களில் எல்லாம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிஷனரிகளுக்கு அதிகப்படியான கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு அதிகப்படியான அடிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அநேக தடைகள் கர்த்தாவே அவர்களுக்கு எதிராக எழும்புகிறதான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன். யாருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ, டெக்ஸ் கொடுக்குறாங்களோ கர்த்தாவே அதை பெற்றுக்கொள்ள அப்பா அவர்களுடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புகளாய் கடந்து வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே எந்த ஒருவரும் கர்த்தாவே கைவிடாத படிக்கு கர்த்தாவே தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் ரட்சிப்புகளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் எழுப்புதலை கொண்டு வரும்படியா செபிக்கிறேன். அதிகப்படியான சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் உருவாக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா வானொலி ஊழியங்கள் வாட்ஸ்அப் ஊழியங்கள் அப்பா ஐயமோ ஊழியங்களுக்கு தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஜூம் ஊழியங்கள் அப்படியாய் அதிகப்படியான இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அதிகப்படியான பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு முதலாம

0: கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க லெஸ்லியே. நான் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள், மனைவி, பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜன சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறேன். அவங்க போயிருக்கிறதான கர்த்தாவே, அந்த காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அந்த இடத்திலே தேவன் நீங்க மகளோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து கர்த்தாவை எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் கிரமமாய் முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல வானொலியிலே ஊழியம் செய்கிற கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ நாங்கள் அறியும், ஆனாலும் தேவன் உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறதையா நீங்க தகப்பனே. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு அதிகப்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜாவே. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவ நாம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தாழ்த்தியுமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இவர் நேரமும் தொகுத்து வழங்கி சகோதரி ஆயிரின் அவர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சகோதரி தயா குடும்பத்தார், அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான ஜபங்கள் கூட வழி நடத்தினார்கள். இந்த சமர் காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ரோக்ராங்கள், ட்ராவல் பண்ணு ட்ராவல் காரியங்கள், சுயின காரியங்கள், அது மட்டுமல்ல பார்க்குக்கு வாக்குக்கு போகிறவர்கள் அப்படியாக பலர் இணைய முடியவில்லை. அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. இணைந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் வேலை இடத்திலிருந்து இணைந்தார். சகோதரன் குணா அவர்கள் தனது வேலை இடத்திலிருந்து இணைந்தார். அதே வேளையிலே இணைந்த பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இன்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி நடைபெற மாட்டாது. எங்கள் ஊழியர்கள், பல ஊழியர்கள் ட்ராவலில் இருக்கிறார்கள், சுயினமாக இருக்கிறார்கள், இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியாக அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜபங்களை சகோதரி
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: சகோதரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தந்திருக்காங்க. அந்த ஜபங்களை கேட்போம். அதற்காக குறித்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன்.
0: கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 6/8/2026 செப விண்ணப்பம். தினமொரு தேசம் இலங்கை. இலங்கை மக்கள் தொகை சுமார் 21.76 மில்லியன் ஆகும். இதில் தோராயமாக 51.7% பெண்களும் 48.3% ஆண்களும் உள்ளனர். இலங்கையில் இருக்கும் எல்லா மக்களும் ஒற்றுமை சமாதானத்துடன் இருக்க செபிப்போம். இலங்கையின் புத்த மதத்தினர் 69.8%, இந்து மதத்தினர் 12.6%, இஸ்லாம் மதத்தினர் 10.7%, கிறிஸ்தவ மதத்தினர் 7.6%, இதில் ரோமன் கத்தோலிக்கர்கள் 5.6% மற்றும் பிற கிறிஸ்தவர்கள் 1.3% தொடங்கி 1.5% வரை. கர்த்தரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட செபிப்போம். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்த செபிப்போம். நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் சுமைகளிலிருந்து தேசம் முழுமையாக விடுவிக்கப்படவும், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மக்களுக்கு எட்டும் வகையில் குறையவும் செபிப்போம். தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பெருகவும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கவும், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் துயரங்கள் நீங்கவும் செபிப்போம். நாட்டை நல்வழிப்படுத்தக்கூடிய

0: ஞானம், நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை நாட்டின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு கர்த்தர் அருளச் செபிப்போம். தேசத்தில் நிர்வாக சீர்திருத்தங்கள் பலப்படவும் ஊழல்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு அனைத்து குடிமக்களுக்கும் நியாயமும் நீதியும் சமமாக கிடைக்க செபிப்போம். இலங்கையில் வாழும் பல்வேறு இனம் மற்றும் மத பிரிவினரிடையே சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உண்மையான நல்லிணக்கமும் சமாதானமும் பலப்பட செபிப்போம். கடந்த கால காயங்கள் மற்றும் பிளவுகள் மாறி மக்கள் ஒற்றுமையுடன் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழும் சூழல் உருவாக்கப்பட செபிப்போம். இலங்கையில் உள்ள திருச்சபைகள் இக்கட்டான காலகட்டங்களில் மக்களுக்கு உண்மையான ஆறுதலாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் திகழ செபிப்போம். விசுவாசிகள் சோர்வுறாமல் தைரியத்துடன் நிலை நிற்கவும் தேசத்தின் ஆன்மீக எழுப்புதலுக்காக ஊழியர்களின் குடும்பங்களுக்காகவும் செபிப்போம். இலங்கை தேசம் வெள்ளம், மண் சரிவு, புயல், வறட்சியால் வீடு இழந்த மக்கள் உணவு தங்குமிடம் கிடைக்க செபிப்போம். இன்னும் ஆபத்தில் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் மக்களை தேவ தூதர்கள் கொண்டு பாதுகாக்கும்படி செபிப்போம். மீட்பு பணியில் இருக்கும் இராணுவம், போலீஸ், தொண்டு நிறுவனங்களுக்கு ஞானம் கிடைக்க செபிப்போம். நிவாரண உதவிகள் ஊழல் இல்லாமல் உண்மையாய் மக்களை போய் சேர செபிப்போம். தேவ ஜனம் மற்றும் ஊழியர்களுக்காக செபிப்போம். இலங்கையில் உள்ள சபைகள் ஊழியர்கள் ஆறுதல் சொல்லவும் உதவி செய்யவும் சபைகள் நிவாரண மையமாக மாற விசுவாசிகள் இயேசுவின் அன்பை காட்ட செபிப்போம். இயற்கை சமநிலை திரும்பவும் விவசாயம் செழிக்கவும் செபிப்போம். போதை, தவறான பழக்கம், மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை பெற தற்கொலை சிந்தையில் இருக்கும் வாலிபர்களை குமாரன் உங்களை விடுதலையாக்க செபிப்போம். வாலிபர்கள் யோசேப்பு, தானியல், எஸ்தர் போல இலங்கையை மாற்றும் வாலிப தலைவர்களாக எழும்ப வாலிபத்தை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு மாதிரியாயிருக்க செபிப்போம். வாலிபர்கள் பெற்றோரை கனப்படுத்தவும் திருமணத்திற்கு பரிசுத்தமாய் காத்திருக்கவும் சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க செபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
1: Recording stopped.

0: போதுதான் அவர் அவற்றை செய்யக்கூடியதாக அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சிந்திக்க முடியும். கொடுக்கப்பட்ட நேரத்திலே ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். புதிய காரியங்களை அவர் இலகுவாக செய்ய அங்கே பார்க்கிறோம். ராஜாக்களுடைய காரியங்களிலே நாங்கள் பார்ப்போம், வாசித்து பார்ப்போமானால் சங்கீதத்திலே அங்கே தாவீது ராஜா கூறுகிறார், பாவம் செய்த போது அவர் அங்கே உணர்ந்து மனம் திரும்பி உடனே பிழையை செய்த போது அவர் உணர்த்தப்பட்ட உடனே மனம் திரும்பி, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அங்கே அவர் வேண்டிக் கொள்கிறதை பாருங்கள். எப்படி இது தாவீதுக்கு தெரியும்? தாவீது பாவம் செய்த போது தேவன் அதை உணர்த்திய போது அவர் அங்கே அதை உணர்ந்து மனம் திரும்புகிறார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அங்கே அவருக்கு தெரியும், தேவன் தன்னை விட்டு போனால் இனி தனக்கு ஒரு உதவியும் இல்லை, தேவன் தன்னை விட்டு போனால் இனி தன்னுடைய காரியங்கள் வெற்றியாகாது. ஆகவே தேவனுடைய கிருபைக்காய் அவர் கெஞ்சுகிறார், சுத்த இருதயம், அதாவது என்னுடைய இருதயத்துல சுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, என்னில் அந்த நிலைவரமான ஆவி ஆண்டவரே நான் அங்கும் இங்கும் குந்தி குந்தி எழும்பாதபடி உடறி உடறி விழாதபடி எனக்கு நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே தாங்க, என்ற ஆவியை புதுப்பீங்க என்று அங்கே அவர் அனுபவித்து கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன? இறுதியாக தேவன் அவரை ஒரு ராஜாவாய் ஆக்கி அவர் உயர்த்தி 40 வருஷம் அவர் யுத்தம் இல்லாமல் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். புதிய புதிய காரியங்களுக்குள்ளாக தேவன் அங்கே வழி நடத்தினார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் ரோம சபையை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறார், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரோமர் 12:2 சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த மனம்தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய காரியங்களை செய்யவில்லையா? தடைப்பட்டிருக்கிறதா? வழி திறக்கவில்லையா? பிசினஸ்ல டவுனா? வியாதி மிகவும் மோசமா போகிறதா? என்ன காரியம் எங்களுக்கு நடக்கிறது? நாங்கள் எங்களை ஆராய்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து எங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நாங்கள் மறுரூபப்படுவோம். அந்த வேளையிலே தேவன் புதிய காரியங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 5:17 கூறுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதானின. அவை பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் வந்தா என்ன நடக்குதாம்? அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். அவருடைய சிந்தனையிலே மாற்றம், அவருடைய கிரியைகளிலே மாற்றம், அவருடைய செயலிலே மாற்றம், அவருடைய இருதயத்தில் இருக்கிற சுபாவத்திலே மாற்றம், புது சிருஷ்டி. முந்தி பார்க்கும் போது சொல்லுவார்கள், ஐயோ அவன் முந்தி சரியான குடிகாரன், இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், இப்ப அவன் முந்திய போல இல்ல என்று சாட்சி கொள்ளும்படி மக்கள் அவன் புது சிருஷ்டியாய் மாறுவான். புதல் என்றால் வாயை திறந்தா பொய்தான் பேசுவான், இப்பென்றா அவன் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு தாழ்மையும் பெருமையெல்லாம் போய் இப்பொழுது அவன் மாறி இருக்கிறான் என்று சாட்சி கூறத்தக்கதாக இங்க என்ன நடக்கிறதாம் அவனுக்கு சொல்லப்படுகிறது, அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைய காரியங்கள் ஒளிந்து போயின. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முதல் தடவையாய் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் நேர்களே புது சிருஷ்டியாய் மாற வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்கிற புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தடைப்பட்ட காரியங்களிலே புதிதாய் வழியை திறப்பார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், வாசல்கள் அங்கே வெங்கல கதவுகள் திறக்கப்படும். இவ்விதமாய் தேவன் புதிய புதிய வழியை உண்டு பண்ண முடியும். எபேசியர் 4:23 கூறுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. என்னவா? எங்களுடைய உள்ளத்திலே அவருடைய பரிசுத்த ஆவி, புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியிலும் தேவன் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அந்த பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று அன்று எபேசியருக்கு அங்கே எபேசு சபையை பார்த்து விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கூறுகிறார். பூரண அறிவை அடையும்படி நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு வேண்டுமானால், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாங்கள் என்னவாம் அவருடைய நியமங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த அவரை பற்றி அறிவு எங்களுக்கு கிடைப்பதினாலே நாங்கள் புதியதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். பரிசுத்தாவினுடைய புதிதாக்கலினாலும் புது சிருஷ்டியாக மாறுவோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய பழைய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த பழைய காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கும் தாயே தகப்பனே, இவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை செய்வேன், சகலத்தையும் புதிதாக்குவேன், அவனுடைய இருதயத்தை புதிதாக்குவேன், சதியான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை என்னுடைய அன்பினாலே நான் கரைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பான தாயே கலக்கத்தோடு இருக்கிறாயா? அன்பான தகப்பனே எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கலங்குகிறீரா? அவர் சொல்லுகிறார், என் கரத்தினாலே அன்பின் ஜனங்களே ஒப்பு கொடுங்கள். அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் இதோ புதிதாக்குகிறேன் என்று அங்கே வெளிப்படுத்தலே அங்கே யோவானுக்கு சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அவருடைய அறிவிலே நாங்கள் பெருக வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்யும்படியாக, புதிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படியாக, புதிய வேலை திட்டங்களை உருவாக்கும்படியாக, வியாதியிலிருந்து அவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குவார். என்னென்ன அங்கங்கள் கிட்னி பலதாக இருந்தால் கிட்னியை புதிதாக்க முடியும் அன்பானவர்களே. உங்களுடைய சுவாச பையிலே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து அதை புதிதாக்க முடியும் அன்பானவர்களே. அதே போல் இருதயத்திலே உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தின் பகுதியை அவர் புதிதாக்க முடியும். அவ்விதமாய் புதுப்பிக்கிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உடைய பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், மகனே மகளே உனக்கு நான் புதிய வழிகளை உண்டு பண்ணுவேன். நான் அவாந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்குகிற தேவன், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், மனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குகிற அன்பின் தகப்பன். நீங்க இஸ்ரவேல் சந்ததியுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்களானால் அந்த வனாந்திரத்திலே தேவன் அவர்களை அற்புதமாய் வழி நடத்தி புதிய புதிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அவ்விதமான தெய்வத்தை தான் நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று புதிதாக கேட்கும் தாயே தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குறார். பழைய பழைய காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருப்பேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகிறார், அன்பின் பிள்ளைகளே நான் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே நான் புதிய காரியத்தை தோன்ற செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாய் காண்பிக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், உடைய பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்களுடைய இரு கண்கள் காணவும் இல்லை, நாங்கள் காதுகளினால் கேட்டதும் இல்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவிதமான அற்புத காரியங்களை செய்கிறதான் தேவன். அவர் அற்புத அதிசயருமாயிருக்கிறார். அவர் புதிதாக சதியான இருதயத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த இருதயத்திலே தம்முடைய ஆவியை வைத்து அங்கே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே நான் உங்களை மறுரூபமாக்குவேன், மறுரூபப்படுத்துவேன். இந்த என்னுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கை கொள்ளுவர்களாக நாங்கள் மாறும் பொழுது தேவனங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து புதிய காரியத்தை செய்வார். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் மனாந்தரத்திலே அவர் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உருவாக்குவார். வனாந்தரத்தில் அவர் வழியை உருவாக்குவார். நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மின்றோடு ஆண்டவரே நீ தீர்த்து புதிதான காரியத்தை உருவாக்கும். உன்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், புதிய இருதயத்தை தாரும். பழைய எண்ணங்களை என்னை விட்டு அகற்றி போடும். பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, அவ்விதமான காரியங்கள் எங்கள் இருதயத்திலே மறைந்திருந்தால் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்தி அடித்து உம்முடைய ஆவியினாலே என்னை அபிஷேகித்து புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை புதிதாக்கும் போது நான் உம்முடைய புதிய காரியங்களை அனுபவிக்க எனக்கு கிருப செய்யும் என்று நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வழிகளை உண்டு பண்ணும்படி, உங்களுடைய வனாந்தரமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நீரூற்றுக்களை உருவாக்கும்படி இன்று என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, இந்த வேளையில ஆண்டவரே உம்மோடு எம்மை நோக்கி எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்ன தேவனாகிய நீர் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வேலை ஸ்தலங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். புதிய சூழ்நிலையை உருவாக்குங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்து ஜபிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஒரு அதிசயமான காரியம், மனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உருவாக்கிற தெய்வமாகிய நீர் அவர்கள் மத்தியிலே கடந்து சென்று அப்பா உம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் ஆகும்படி செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவனே, ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல கட்டாவே, இந்த சங்கம ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கொண்டு துதிக்கிறோம். இந்த சத்தம் எல்லாம் போகும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக நீ திறந்த இந்த வாசலுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே வழியை உருவாக்குற தெய்வமாகிய நீர், ஆந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்கிய தெய்வமாகிய நீர் அவர்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்கும்படியால் ஜபிக்கிறேன். சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அந்த சந்ததிகளும் உமக்கென்றெழுந்து பிரகாசிக்க இன்னும் அதிகம் அதிகமாக உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே குடும்பங்களாக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி, கனம், மகிமை யாவையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆண்டவரே நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டா. இருந்தது இன்றைய நாளிலே இசையா 43:18-19, மத்தேயு 15:19, ரோமர் 12:2-5 போன்ற வசனங்கள் கூடாக நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழையவற்றை சிந்தியக்கூடாது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த கல்லான இடத்தை சரியாக மாற்ற தேவன், அதாவது மத்தேயு 15:19 நான் திருட்டுப்படுத்தும் வசனங்கள். இந்த தாவீது பாவம் செய்த பொழுதுதான் அந்த 51 எழுதினான், எழுதி மனம் திரும்பினான். 12:2 மனம் புதிதான மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் புது சிருஷ்டி. அருமையான செய்தி, உற்சாகமான செய்தியா இருந்தது. வார்த்தையின் அடிப்படையில் செய்தி கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Thank you, brother. Thank you. God bless you. God bless you.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அருந்ததி, உஷாவா, ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் மைண்டர் நைட். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இப்போ கூட
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஒரு இந்திய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி இந்த நாளிலும் கூட தினிக்க விழிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொடுத்ததற்காக கோடான கோடி தோசர நமஸ்கார பள்ளி உமது பாதத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இருந்த வைத்தியங்களிலிருந்து புஷ்டிம்ப சுமிமா இருப்பார்கள் என்று சொன்ன காத்தை வார்த்தை மகேந்திரன் ஐயாவுக்கு பலிக்கட்டும். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு சகோதரனும் சரி, ஜெபத்தின் ஊடாக, பாடத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வழியில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. சொல்லிய பெயர்கள் சொல்லாத பெயர்களை எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு தெரியும். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்து சுவாமி இந்த ஆலய இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை நாங்கள் சந்தோஷமாக விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நான் துவக்குகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு இருப்பாராக விரைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவர்களை நான் உங்களுக்கு துணிகின்றேன் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15 அதிகாரத்திலே 11 வசனத்திலே வாசிக்கின்றோம். யோவான் 15:11 நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும், நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாற வேண்டும். அதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று அன்போடு சொல்கின்றார். இந்த உலகத்தில் 3 வகையான சந்தோஷங்கள் இருக்கின்றன. 1 இயற்கையான சந்தோஷம், ஆண் குழந்தை ஒன்று பிறந்து விட்டால் உடனே பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். பிள்ளைகள் நிறைவாக மார்க் எடுத்து விட்டால் போதும், ஒரே சந்தோஷம். வேலையிலே உயர்வு கிடைத்தது என்றால் ப்ரமோஷன், ஒரே சந்தோஷம். இவைகள் எல்லாம் பொதுவான ஒரு சந்தோஷம், இயற்கையான சந்தோஷம் என்று சொல்லலாம். இன்னொரு வகையான சந்தோஷம் சாத்தான் கொண்டு வருகின்ற சந்தோஷம், பாவ சந்தோஷம். இதை குறித்து எபிரேயர் 11:25 சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 சொல்லுகிறது, மோசே பெரியவனான போது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்த்திலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. கவனியுங்கள். முதலாவதாக சந்தோஷம் கர்த்தரால் வருகின்ற சந்தோஷம், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஆத்மீக சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ரெட்டிப்பின் சந்தோஷம் வருகின்றது. கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது பரலோக சந்தோஷம் நமக்குள் வருகின்றது. ஏதன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தந்தார். தேவ சாயலை பெற்று தேவனோடு உறவாடி அவரோடு சந்தோஷமாக ஐக்கியம் கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு சகல விருட்சங்களையும் பழங்களையும் பூக்களையும் எண்ணற்ற பறவைகளையும் அவர்களுக்காக சிருஷ்டித்தார். ஆனால் ஏவாள் தேவனை விளக்கின கனியை பார்த்து பார்வைக்கு இன்பமாக அவள் கண்டாள். கண்களின் இச்சை வந்தது, அதை சாப்பிட்டு விட்டால் தேவனை போல மாறிவிடலாம் என்று எண்ணினால் ஜீவனத்தின் பெருமை வந்தது. அந்த பழத்தின் உசிப்பாகிய அந்த சந்தோஷம் வெறும் அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷமாக
3: இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஒன்று யோவான் 2 அதிகாரத்திலே 16 வசனத்திலே 1 John 2:16 கர்த்தருடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம். மனமும் மாமிசமும் விரும்புகின்ற அல்லது ஒப்பு கொடுக்கின்றது ஒரு பாவம். மனசாட்சியை மீறுவது பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அக்கிரமக்காரனுக்கும் மனதார தீமை செய்கிறவர்களுக்கு மன நிம்மதி கிடையவே கிடையாது. தாவீதை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார். ஆனால் அவர் பாவம் செய்த பொழுது முதலாவதாக அவர் இழந்தது என்ன? ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான், அன்பான் அவர்களே. ஆகவே கர்த்தருடைய கண்ணீர் ஓடும் மனம் விரும்பி அனைவரையும் உமது ரட்சணிக்கின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று கதறி அழுதார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:12 வசனம். இன்று கர்த்தர் நம்மை அன்போடு நோக்கி பார்த்து என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைத்திருக்கும்படியாக உங்கள் சந்தோஷம் நிறைவாகி இருக்கும்படி என்னை வாருங்கள் கம் நியர் என்று அன்போடு அழைக்கிறார் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 15:11 வசனத்திலே வாசிக்கின்றோம். John 15:11 இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:3 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஜனங்களின் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் மற்றும் மரணங்கள் அவருடைய இதயத்திலே உருகப்பட்டு என்றும் ஆனாலும் இயேசுவானவர் பிதாவின் சமூகத்திற்கு வந்த பொழுது ஆவியிலே கை கூர்ந்தார் என்று லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10 20-21 வசனங்களிலே காண்கின்றோம். Luke 10:20-21 பரிசேயர் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும் வண்ணமாக பகை தேடினார்கள். அவர்கள் ஜனங்களை பிசாசின் குடியிலே இருந்து விடுதலை செய்வதை பார்த்து அற்புதத்தை இவன் செய்கின்றான் என்று பரிகாசம் பண்ணின வார்த்தைகளாலே பேசினார்கள். அவர் அதை பொருட்படுத்தாதபடி வனாந்திரத்தில் ஒரு இடத்துல பிதாவோடு மகிழ்ந்து கொண்டு இருந்தார். இந்த தெய்வீக சந்தோஷம்தான் இன்று நமக்கு தரும்படியாக அவர் விரும்புகிறார். தெய்வீக சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பது தாவீது சொல்லுகிறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சை பழமும் பெருகி இருக்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர் என்று சங்கீதம் 4:7 சொல்கிறார் தாவீது. இன்றைய நிலைமையிலே அதை சொல்லுவோமே ஆனால் அவர்களுக்கு பேங்க்ல பணம் நிறைய இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை பார்த்திலும் அவர்களுக்கு வேண்டியது என்ன? கார் வேணும், பங்களா வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், இப்படி போட்ட சொந்தமான காரியங்களை அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை பார்த்திலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே கர்த்தர் தந்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற கழிவு ஊறுதலினாலும் என்னை நிரப்பினார். இதுதான் பணத்தினால் விலைக்கு வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ரட்சிப்பின் சந்தோஷம், அதாவது உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகின்றேன் என்ற 1 சாமுவேல் 2:1 வாசிக்கின்றோம். ஒன்று சாமுவேல் ரெண்டு ஒன்று. இயேசு கிறிஸ்து தருகின்ற முதலாவது சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் என் பாவத்தை மன்னித்து விட்டார், பாவ சுமையாக்கம் சுமை என்னை விட்டு நீங்கினது, கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், என் உள்ளத்திலே வாசம் பண்ணு செய்கின்றார் என்றெண்ணும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளத்திலே பெருகுகின்றது. ரட்சிக்கப்படுவதால் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றோம். அவரை அப்பா இதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார ஆவியை பெற்றுக் கொள்கின்றோம். கிறிஸ்துவின் குடும்பத்தில் வருகின்றோம். அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் அனுபவிக்கின்றோம். நாம் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று ஜீவனை தருகிறார் என்று காண்கின்றோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை கொண்டு கொள்ளுவீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:3 வாசிக்கின்றோம். சொல்லி மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கின்ற சந்தோஷம் உள்ள காரியங்களிலே கை கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 Peter 1:8-9 வாசிக்கின்றோம். ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது சந்தோஷம் அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு. ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவனுடைய முழு குடும்பமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் அல்லவா? சகை நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சகையினுடைய உள்ளம் மகிழ்ந்து துள்ளிற்று. வேதம் சொல்கிறது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று 19:9 வாசிக்கின்றோம். இல்லாதாங்க ஞானத்தனத்தின் சந்தோஷம். அதாவது அவர்கள் தண்ணீரில் இருந்து இறையறிந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்தையை அப்புறம் அவனை காணாதபடி சந்தோஷத்தோட தன்னுடைய வழியே போனான் என்று அப்போஸ்தலர்கள் அவன் நடவடிக்கை 8:37 வாசிக்கின்றோம். ஞானதானத்தில் எத்தியோப்பா மந்திரி பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்று கொண்டான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ் விழிவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் பாரமானவைகள் அது அல்ல. என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாம இருக்கிறது என்று ஏத்துக்கிற சொல்லுகிறார். Matthew 11:30 ஞானதானம் பெற இயேசு சென்ற பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்ததும் எவ்வளவு சந்தோஷமாக பிதாவான இவர் என்னுடைய குமாரன், இவர் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னது இன்னும் அதிகமான ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கி நிரப்பி ஆட்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷத்துக்குள் அளவே கிடையாது. ஆவியுடனும் உண்மையுடனும் ஞானஸ்தானம் பெறுகின்ற விசுவாசிகள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வானம் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றது, பரலோகம் அவர்களை குறித்து சாட்சி இருக்கின்றது. கர்த்தருடைய அறிவிப்புகளை பின்பற்றுகின்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உள்ளத்தை நிரப்புகிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவைப்பாடு மரணத்திற்கு பிறகு ஞானஸ்தானம் அதிகமாக முக்கியமாக வாய்ந்தது. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அத்தனை அவசியமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடனே அவருடைய மரணத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலுடன் இணைக்கப்படுகின்ற ஒரு அருமையான அனுபவம். நாம் உயிர் தெழுதலின் நம்பிக்கையை பெறுகின்றோம் என்று 3:4-5 வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்களை ஆள் கொள்ளும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். 3வதாக ஆவியின் சந்தோஷம். அவருடைய ராஜ்யம் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவி உண்டாகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ரோமர் 14:17 வாசிக்கின்றோம். நான்காவது, வேதத்தின் மூலம் எங்களுக்கு வர சந்தோஷம். உமது வேதம் என் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 119:92 வாசிக்கின்றோம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் வேதத்தின் மூலமாக கர்த்தருடைய குரலை நாங்கள் கேட்கின்றோம். இது என் நேதரின் சத்தம் என்பதை உணர்கின்றோம். எத்தனை பாசம் உள்ள குரல், எத்தனை கரிசனையான குரல். நான் ரெட்டிக்கப்பட ஆரம்பிக்கும் நாட்களிலே கர்த்தர் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் மூலமாக பலமுறை இந்த காரியத்தை பேசியதையும் புலம்பியதையும் அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வேதத்தில் அவர் சத்தம் கேட்கிறது மட்டுமல்ல, அவருடைய வசனங்களும் ஆவியும் ஜீவமானது, ஜீவனுமானது, இன்பமுமானது, மிகவும் கொள்கையுடைமைகளை கண்டுபிடிக்கிறவன். மகிழ்ந்தது போல நாம் உமது வார்த்தையின் பேரிலே மகிழ்கின்றேன் என்றார். தங்கிதான் 119:162 நான் அவரை தியானிக்கும் பொழுது தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்பதையும் சங்கீதம் 104:34 வாசிக்கின்றோம். ஐந்தாவதாக, கொடுப்பதிலே சந்தோஷம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்றும், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாக கர்த்தர் கொடுத்தார், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று 1:9 பார்க்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் உண்டு. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பதினாலே நமக்கு சந்தோஷம் மட்டுமல்ல, தேவனுடைய பிரியமும் நம் மேல் வருகின்றது. வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்கள் எழுதிய நிறுவம் 20:35 வாசிக்கின்றோம். மனதுருகி நீங்கள் மக்களுடன் கடன் கொடுத்தால் அதிக பேர் ஏமாற்றி விடுவார்கள், நன்றி மறந்து விடுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தால் 1000 மடங்கு அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். வாரத்தின் பலகைகளை திறந்து இடங்குள்ளாதபடி போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மல்கியா 3:10 வாசிக்கின்றோம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிணங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவானது எடுத்து விடாது, திருடுகளுக்கு அன்னம் விட்டு திருடுவது இல்லை என்பதை நாங்கள் 6:20-19:21 வாசிக்கின்றோம். இந்த சிறியவனாகிய என் சகோதரன், இவர்களில் ஒருவனுக்கும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 26:40 கர்த்தர் அதை சுகந்த ஒரு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக களி கூறுவேன் என்று சொல்வதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது அக்கினி ஞானஸ்தானம், நீங்கள் அக்கினியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றும், அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்ன காரியத்தை நாங்கள் 3:11 வாசிக்கின்றோம். நீங்களும் கூட காலத்தை வீணாக்காதபடி இன்றே தேவ சமூகத்திலே அக்கினி சுவலையாக மாறி ஆண்டவருடைய சேவைகளை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது என்று சொல்கின்றேன். எபேசியர் 5:15-16:17 வாசித்து தியானியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு அன்பரி பேரைய சுவாமி, உம்முடைய சேவை செய்வது எத்தனை மேலான ஒரு பாக்கியம். நீர்தானே இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையாக ஒழித்து வீசுகின்ற அனுபவத்தையும் எங்களுக்கு தாரும். இன்று எங்களை எங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். உமக்கன்று மொழி வீச எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று ஜபம் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்வதோடு சங்கம வானொலியிலே இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் எழுந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க அவர்களையும் பரிசுத்தப்படுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஊழியத்தை நிச்சயப்பிடித்த நேரத்தை உங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம் சுவாமி. எனவே அவர்களையும் ரட்சிப்பு நிச்சயத்தின் சந்தோஷத்துக்கு கொண்டு வாரும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம். இன்றைய நாளிலே நிறைவான சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்ற தலைப்பிலே யோவான் 15:11, 1 யோவான் 2:16, 2 சாமுவேல் 2:1, மத்தேயு 6:20, மத்தேயு 26:40, மத்தேயு 3:16, எபேசியர் 5:16-17 வசனங்களுக்கு கூட அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த வார்த்தைகள் கூட மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
3: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. முதிர்ந்த வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தை ஐயா உங்களுக்கே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஞான பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்சத்திலே கடைசியாக செய்தி கொடுக்க பாஸ்டர், அவர் தினம் தினம் இந்த நிகழ்ச்சியிலே அவரை அன்போடு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாஸ்னம்.
4: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். பேச செய்தியை கேட்க அவளோடு இருக்கிறோம் பாஸ்டர். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்துங்க. ஆமேன்,
4: ஆமேன். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் குமாரனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றானவித்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ரசிக்கப்படாத ஒவ்வொருவரும் உமக்குள்ள மறுபடியும் பிறக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மதங்களில வாழுகிற மக்கள், பாபத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த காலத்தில் அவர்களில் அவருடைய பாவங்களை மன்னித்து அறியாமையின் காலங்களை மன்னித்து பல ஆண்டுகளாக மதங்கள் மூலமாக மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் காலத்தில இருந்து ஆபிரகாமினுடைய தகப்பன் ஒரு மத வழிபாடு உள்ளவராக, சிலை வணக்கம் உள்ளவராக இருந்தான். மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாம் எப்படி பிரித்தெடுத்தீரோ, இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு இலங்கை, இந்தியா, பல நாடுகளில் உள்ள மத வழிபாடுகள் உள்ள ஒரு மக்களையும் இந்த காலத்தில் நீ பிரித்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இனி ஒரு காலம், அவர்கள் மனம் திரும்புவதற்கு இனி ஒரு காலம் வர முடியாத காலமாக இருக்கிறது. கடைசி கால எச்சரிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வேல மனதிரும்படியாக இப்படியாக மறும் மதங்களுக்கு கூடாக, ஆபிரகாமுக்கு கூடாக, அந்த இஸ்மேலுக்கு கூடாக வந்து அந்த மதத்துக்காக, மத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பல தவறான கொள்கைகளுக்கு கூடாக மக்களை தேவனுடைய குமாரனை மறுதளிக்கிற மதங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜபிக்கிறோம். அந்த மக்கள் நரகத்தில போய் அழியாதபடி இயேசுவேனில் ஒரு இரக்கத்தை அவர்கள் மேல காட்டும் படியாக, இப்படியாக இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மதத்தில உள்ள மக்களும், பாவத்தில வாழுகிற மக்களும், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து இந்த கடைசி காலத்துல இயேசுவை பற்றி கொள்ள, இயேசுதான் ஒரே ஒரு நாமம் ரட்சிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட நாமம் என்பது அப்போஸ்தலர் 4:12 படி அறிந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அவர்களுக்காகத்தான் இருந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை அந்த மக்கள் உணர கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உமக்கு செலுத்தி ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இவ்வளவு அன்புள்ள தேவன். தேவன் தம்முடைய உஜயபுரான குமரனாகிய இயேசு கிறிஸ்துவ அந்த வாலிப வயதுல 33.5 மரிக்க வைத்து எங்களை, எங்களுக்கு அந்த நித்திய வாழ்வை தருவதற்காக, இந்த உலகத்தில வாழுகிற உங்கள் எல்லாருக்குமாக தேவன் அவரை சிலுவையில மரிக்க வைத்து எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் மறுபடி பிறந்து அவர் எங்களுக்காக செய்து முடித்த அந்த சிலுவை மரணத்தை அன்னதினமும் நாங்கள் நினைத்தவராக, அவருடைய கட்டளைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழுகிறோம். பாருங்கள், அவர் தன்னுடைய குமாரனை சிலுவையில மரிக்கிறது எங்களை. இன்றைக்கு இயேசுவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் யாராயிருந்தாலும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது நாங்கள் மகளாக நாங்கள் மாறிக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றி கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், இப்படியாக அவர் தந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. ஆவியினால நாங்கள் நடத்தப்பட அழைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், இந்த மாம்ச சிந்தை மரணமாக இருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை தந்து 9 கனிகளையும் 9 மரங்களை தந்து எங்களை அழைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்திற்காக. இதற்காகத்தான் நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அவர்களை தரிசனத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இப்படியாக எங்கள் எல்லாரையும் அறிந்து அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் எங்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது தந்த கட்டளை, இந்த சுவிசேஷம் இந்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ கூடாக செய்யப்படுகிற ஊழியத்தை அபிஷேகம் பெற்ற எல்லாரும் செய்ய வேண்டும். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், இன்றைக்கு வேலை ஆட்கள் குறைவாக இருக்கிறது. அறுபடியோ இந்த 5 அவ்வளவு மக்களுக்கும் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு பொறுமையோடு வருகிற, பொறுமையாக காத்திருக்கிறார், தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி ஒரு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அன்புள்ள ஒரு தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், தேவனும் இயேசுவும் மனித குலத்தை நிச்சயமாக நேசிக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய சாயலாக ரூபத்தின் படியின் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த மனிதன் நாங்கள் அதிகாரம் 26 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக அவன் ரூபத்தின் படியும் படைக்கப்பட்ட மனிதன் தான் நாங்கள். தூதர்களை அவர் தம்முடைய சாயலாக படைக்கவில்லை, மனிதன். இப்படி தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆத்துமா அந்த பிசாசு திருடிவிடக் கூடாது. அந்த ஆத்மா மீண்டுமாக அந்த ஆத்மா வாழ வேண்டும். இயேசுவோடு இயேசு விடத்துல வந்து இயேசுவனுடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழ வேண்டும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அன்பு, அன்புள்ளவர் தான், அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறார். நாங்கள் உண்டான மித்தவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் தேவனுங்களுக்கு இயேசுடைய கட்டளியாக எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் அன்பு கூறும்படியாக நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். யாராக இருந்தாலும் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, இயேசுடைய கட்டளையாக இருக்கிறது. நாங்கள் அதை கடைப்பிடிக்க அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக எங்களுக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பாருங்கள், அவர் முதல் முறை வரும் பொழுது ஆங்கனை தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் விரும்பவில்லை. பாருங்கள், இன்னைக்கு மதங்களில் இருக்கிற தேவர்கள் வணக்கங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி தண்டிக்கிற தேவன் அல்ல. பாருங்கள், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது உலகத்தை, யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். மனிதன் பாவம் செய்து விட்டான் தான், தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான், ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள். அதன் சந்ததியாகிய நாங்களும் உண்டகிதி நன்மை தீமை அறியத்தக்க தெரிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இப்ப பல மனிதர்கள் தீமையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், மதத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள், பிசாசை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நாங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், மெய்யான தேவனை தெரிந்து கொள்ளுகிறோம், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம், ஒரு நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு மறுபக்கத்துல இந்த மதங்கள் பாவங்கள் பாவத்தில தொடர்ந்து வாழுவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். நாங்கள் மரித்து விட வேண்டும் என்றால் தவறு. தேவன் தான் எங்களுக்கு உயிரை தந்தவர். அவர் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்கிற காலம் இறக்கிற காலம் எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்துல நாங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக மனிதன் வாழுவதற்குரிய ஒரு கட்லாக் தான் இந்த பைபிள். இந்த பைபிள் தான் எங்கள் மனிதனை இயக்குகிறதாக இருக்கிறது. படைத்த தேவனுடைய எங்களுக்கு சுவாசம் தந்து எங்களுக்கு அந்த ஆத்மாவை தந்து, ஆவியை தந்து, சரீரத்தை தந்து எங்களை வாழ வைக்கிற எங்களுக்கு தந்த புஸ்தகம் தான் கட்லாக். இப்படித்தான் நீ வாழ வேண்டும். தீமை செய்தால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். பிசாசு உன்னுடைய ஆத்மாவை திருடி நரகத்துக்கு, அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம், உன்னை முழுத்து கொண்டு நரகத்துக்கு போவார். இதற்காகத்தான் இயேசு அந்த பிசாசை தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை எங்களுடைய மனித உயிரை மீட்டு கொண்டார். அதற்காக தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். பாருங்கள், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் விடுகிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் இப்படியான மனிதர்களிடத்துல போய் வாசற்படியில படுத்து குடிக்கிறவனாக இருந்தால் அவனை குடிக்கிற ஒரு தோட்சை கொடுக்கிற பாவ சிந்தனைகளை கொடுக்கிறவன் பிசாசாக இருக்கிறான். இதற்காகத்தான் நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஊடாக, நான் தேவனுடைய பிள்ளை, பிசாசு உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய தோட்ஸ் எனக்கு என்ன, நான் இயேசுடைய தோட்சை தான் நான் விசுவாசிக்கிறேன், துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னுடைய தீமையான தோட்சுகள், மரண தோட்சுகள், பாவ நரக தோட்சுகள் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட வேண்டும். குடியில் இருக்கிறவர்கள் குடி எனக்கு வேண்டாம், தேவன் பொத்தலான பையிலே என்னுடைய பணம் போகக்கூடாது, தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்பப்பட வேண்டும். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு இந்த பாவகத்துக்குள்ள போகிற மக்கள் உடைய செலவு நஷ்டப்படுத்துவான் பிசாசு, உங்களை துன்பப்படுத்துவான், கவலைப்படுத்துவான், நோய்களை தருவான். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பிரதான காரணம் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த மதங்களுக்கு கூடாக ஒரு சாபம் வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு மெய்யான தேவனத்தை விட்டுத்தான் ஆபிரகாமின் பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு ஒரு மத வழிபாடுள்ள பெற்றோர்ல இருந்தது ஆபிரகாமை பிரித்து எடுத்தார். பாருங்கள், அந்த சந்ததி இன்றைக்கும் பாருங்கள் அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தீமையை விரும்புகிறார்கள். மத அடிமைத்தனத்தில் விக்கிராராதனை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக. பாருங்கள், தகப்பன் இப்படியாக 2500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அடிமைத்தனம் வருகிறது. அடிமைத்தனம் பாருங்கள், ஆபிரகாமின் தகப்பனுடைய காலத்திலே இருந்து மகனுக்கு அந்த விக்கிர ஆராதனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவனுடைய மகன் தன்னுடைய அந்த மகனுக்கு இது என்னுடைய தெய்வம் கையலால் உருவாக்கப்பட்ட தேவன் என்று இப்படியாக கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விதமான உருவங்களை செய்து ஊரும் பிராணிகள் பாம்புகள் என்று சொல்லி அந்த 2500 ஆண்டுகளாக இந்த மனிதன் இந்த மத இந்த விக்கிர ஆராதனை என்ற மத அடிமைத்தனத்துக்கூடாக பல சந்ததிகள் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த மதங்களை நடத்துறவர்களுக்கு கூடாக அந்த பிசாசின் தூதர்கள் இந்த வானமண்டலத்தில் காணப்படுகிறது. இந்த ஆவிகள் இப்படியான அவர்கள் மத வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஆவிகள் உற்சாகமாக செயற்படும், தீமை செய்ய செயற்படும். வானமண்டலத்தில் இருக்கிற துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த மத வழிபாடுகளை செய்யும் பொழுது இப்படியான ஆவிகள் அந்த தேசங்களில வானமண்டலத்தில தீமைகளை செய்து கொண்டிருக்கும். அந்த தேசம் இன்னைக்கு ஏன் வறுமையாக இந்த மத வழிபாடு உள்ள நாடுகள் எல்லாம் வறுமையா இருக்கிறது? காரணம் அந்த இடங்களில மேலா அவர்கள் இந்த விக்கிர ஆராதனை செய்வதன் மூலமாக அந்த அந்நிய அக்கிரியை அவர்கள் இந்த உலகத்தில தங்களுடைய தேவர்கள் என்ற ஆவிகளுக்கு, தீமையான ஆவிகளுக்கு செலுத்தும் பொழுது அந்த ஆவிகள் அங்கு தீமைகளை, இன்னும் அதிகமான தீமைகளை அந்த விக்கிராராதன உள்ள நாடுகளில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் மேற்கொள்வதற்காக தேவனுடைய ஆவி வேண்டும். தேவனுடைய ஆவி கற்று

மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடும் பொழுது அவர்கள் அந்த அந்த துரத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை அந்த தேசத்திலே இருந்து அகற்றிவிடும். இப்படியாக ஜபிக்கிறவர்கள் இல்லாமல் போகும் இடத்தில ஜபிக்கிற இப்படியான பாவ சாப விக்கிராராதனைகள் நடக்கிற இடங்களில் உள்ள மக்கள் போனகை மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளின் ஜபந்தான் அந்த தேவரிடத்துல போகிறது. பாருங்கள், மத வழிபாடு உள்ளவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் பிசாசு இடத்துல போகிறது. பிசாசு தீமைகளைத்தான் தொடர்ந்து அந்த தேசங்களில செய்து கொண்டு வரும். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இதற்காகத்தான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய தூதர்கள் வேண்டும். பாருங்கள், தானியேல் ஜபிக்கும் பொழுது, ஜபிக்க தொடங்கின பொழுது தானியேல் ஒரு பெர்ஃபெக்டாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக இருந்தான். அவன் ஜபிக்கும் பொழுது பாருங்கள், தேவன் அவனுடைய ஜபம் ஏறெடுக்க பொழுது 21 நாள் அவன் உபவாசம் இருந்து ஜபிக்கிறான். அப்பொழுது தேவனுடைய கபிரியேல் தூதன் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று அனுப்புகிறான். பாருங்கள், அந்த பிசாசு அந்த அதில் ஒரு தடை ஏற்படுகிறது. ஆனாலும் அந்த தடையை அந்த அந்த பிசாசின் ஆவிகள் சிறிய தடை ஏற்படுத்தினாலும் மிக்காவேல் தூதன், தேவனுடைய தூதன் அவனோடு போராடி அந்த பெர்ஷியா அந்த பிசாசோடு போராடி அவன் மேற்கொள்ளுகிறான். இப்படியாக அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டு விடுதலை கிடைக்கிறது. இப்படித்தான் இந்த தீமைகள் ஒரு தேசத்துல அதிகரிக்கும் பொழுது அந்த தேசங்களில மத வழிபாடுகள் அதிகமாக இருக்கிற இடங்களில பாவங்கள் அதிகரித்த இடங்கள் இருக்கிற அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் வேண்டும். அதிக அளவு மக்கள் அந்த பாவங்களுக்காக அந்த தீமைகளுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. பாருங்கள், இந்த வேதாகமத்தில ஆதியாகமம் 19 அதிகாரத்துல சோதோம் குமரா ஒரு ஓரினை சேர்க்கை பாவம் உள்ள தேசமாக இருந்தது. பாருங்கள், அந்த தேசத்துக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறான். பாருங்கள், ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவன் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து அவனை பிரித்தெடுத்து தேவன் தன்னுடைய பாலத்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்கிறான். ஆனாலும் அவனுடைய இரக்க குணத்தின் நிமித்தம் அந்த மக்கள் அழிந்து விடக்கூடாது. பாருங்கள், அக்கினியின் கந்தகத்தினால தேவன் அந்த மக்களை அழித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற தேவன் அந்த ஆபிரகாம் அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறான். நீர் ஒரு நீதியுள்ள தேவன் அல்லவா? இந்த இவ்வளவு மக்களை நீர் அழிக்க கூடாது. அந்த தேசத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், அழிக்க மாட்டேன். இப்படியாக 45, 35, 20, 10 நீதிமான்கள் கூட அந்த தேசத்துல மெய்யான தேவனுக்கு ஜபம் பண்ணுகிற நீதிமான்கள் இல்லாத பட்சத்துல ஆபிரகாமால் மேலும் விண்ணப்பிக்க முடியவில்லை. பாருங்கள், 10 நீதிமான்கள் கூட ஒரு தேசத்துல இல்லாவிட்டால், இந்த மெய்யான தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லாவிட்டால் அந்த தேசம் பாவத்தினாலே பாருங்கள் அழிக்கப்பட்டு போறது. அக்கினியும் கந்தம் இருக்கிற கடலில அப்படியாக அந்த தேசம் அழிக்கப்படுகிறது. பாருங்கள், அதற்காகத்தான் ஆவியின் அபிஷேகத்தை, தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் போனகேன் கிறிஸ்தியனாக தேவனுடைய ஆவி பரிசுத்தாவி மட்டும்தான். மற்ற ஆவிகள் எல்லாம் மதங்களுக்கு கூடாக பாவத்துக்கு கூடாக செயற்படுகிற ஆவிகள் தான். இன்றைக்கு மண்டலங்களில் உள்ள துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வல்லமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள், குடிப்பழக்கம், வச்சாரம், பேசித்தனம், இப்படியான ஆவிகள். இதற்காகத்தான் தேவன் வேதாகமத்தின்படி தேவன் நீதிமான்களை தேடுகிறான். ஆபிரகாம் பாருங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்தான். அவன் பாருங்கள், ஆனாலும் பாருங்கள் அந்த சாராளின் நிமித்தம் அவன் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், மாம்ச சித்தத்தின்படி ஆபிரகாம் இஸ்மாயிலை பெற்றெடுத்தாலும், பாருங்கள் இஸ்மாயில் ஒரு துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் தேவன் ஆபிரகாம் துணை ஆபிரகாமை அழைத்தார்.
அவன் உத்தமமாக வாழும்படி. பாருங்கள், அந்த உஸ்மவேல் பிறந்த பின்பு தேவன் ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உத்தமனாயிரு, நீ ஒரு தவறு செய்து விட்டாய்தான் இனி நீ உத்தமனாயிரு. இப்படியாக அவன் அந்த உத்தமத்தில தொடர்ந்து இருந்ததன் நிமித்தம் ஆபிரகாமன் சந்ததியில இயேசு பிறக்கிறான், இயேசுவின் சந்ததியில நாங்கள் வருகிறோம். ஆபிரகாம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட

ആവിക്കുരി ആശീർവാദം, ആബ്രഹാമിന്റെ ആവിക്കുരി ആശീർവാദം, ഇസാക്ക് യാക്കോബ് കൂടാക ജേസു ക്രിസ്തു കൂടാക ഇന്ത്യക്ക് ക്രിസ്തവർക്കും ഇസ്രവേൽ ജനങ്ങൾക്കും വരുകിറത്. ഇസ്രവേൽ ജനങ്ങളും ആബ്രഹാമൻ സന്തതിയാക ഇരിക്കാറുകൾ അന്ന് ദേശത്തിൻ നിമിത്തം നാങ്ങൾ ജേസു ക്രിസ്തു കൂടാക ും ആശീർവദിക്കപ്പെട്ട് മരത്തിൽ തുക്കപ്പെട്ടവനും സഭിക്കപ്പെട്ടവനും രണ്ടുകിറപടി യേശു സാപത്തെ എല്ലാം ആശീർവാദമാക യേശു ക്രിസ്തു എങ്ങൾക്ക് മാറ്റി തന്നാൽ മരത്തിലെ അവർ തൂക്കപ്പെട്ട് മരിച്ചതൻ നിമിത്തം പാർക്കൾ യേശു എന്ന ഉലകത്തിലെ വന്നിരുന്ന മനുഷ്യരുടെ കിരികൾ പൊല്ലാത്തതാക ഇരിക്കുന്നത് പാർക്കൾ പിശാസും മനുഷ്യരെ മതങ്ങളെ കൂടാക തീമകളെ കൂടാക തിരുടുവത് കൊല്ലുവത് അളിപ്പത് കൂടാക ഇത് തീയ പടം സീരിയലുകൾ സിനിമാക്കൾ കൊലകൾ വെറികൾ കളിയാട്ടുകൾ എല്ലാം ഇതെല്ലാം ദേവനക്ക് പ്രിയമായ കാര്യങ്ങൾ പാരങ്ങൾ ഞങ്ങൾ ജോവാൻ മൂന്നാമത് കാലം 19 വസനത്തിലെയും ഒളിയാനത് ഉലകത്തിൽ വന്നിരുന്ന മനുഷ്യരുടെ കിരികകൾ പൊല്ലാതവകളായിരിക്കിറപ്പടിയാൽ അവർ ഒളിയെ പാക്കിലും ഇരുളെ വിരുമ്പുകിറത് അത് ആക്കിനെ തീർപ്പ്ക്ക് കാരണമാക ഇരിക്കുന്നത് പാരങ്ങൾ ആദാം എവ്വാൾ തുടക്കം യേശു ക്രിസ്തു വരയ്ക്ക് 4,404 ആദാം എവ്വാൾ പിറന്ന് ക്രിസ്തുവിക്ക് മുൻ 4,004 പിറന്നാൽ ആദാം എവ്വാൾ ഇപ്പടിയാകെ 4,004 മത വഴിപാടുകൾ തീമകൾ പൊള്ളാങ്കുകൾ இந்த மக்கள் தீமையை விரும்புகிறார்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள் மரண இருள் பாவ இருள் துன்பம் என்ற இருள் கஷ்டம் என்றது குடிப்பழக்கம் என்ற இருள் விபச்சாரம் வேசித்தனம் விக்கிராராதனை இப்படியான தீமைகள் எல்லாம் இருளாகிறது இந்த இருளை அகற்றுவதற்காகத்தான் இந்த இருளான வாழ்வை ஒளியான வாழ்வாக மாற்றுவதற்காக தான் இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தார் பாருங்கள் அவர்கள் ஒளியை பார்க்கல இயேசுதான் ஒளி இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது இன்னைக்கு மனிதர்கள் பொல்லாங்கு செய்ய இன்னைக்கு நாடுகள் கூட தீமையை செய்ய விருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தீமையான யுத்த உபகரணங்களை உருவாக்குவதில் அவர்கள் முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யோவான் 3:20 வசனம் சொல்லுகிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியரிடத்தில் வருகிறான் பாருங்க ஒளியரிடத்தில் வரும் பொழுது எங்களுக்கு இயேசு கற்றுத் தருகிறான் தீமை செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறார் இது பாவம் இது நீதி இது நியாயத்தீர்ப்பு இருக்கிறது இயேசுதான் நியாயாதிபதி அவருக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் எங்களுடைய வீணான வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கணக்கொப்பிக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த புஸ்தகத்தின்படிதான் தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு பிரியமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் 1 யோவான் 4:15 வசனத்துல பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் 1 யோவான் 3:9 இருந்து பார்க்கும் பொழுது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாது என்று கற்று தருகிறார் இன்னைக்கு நாங்கள் பாவம் இந்த அபிஷேகம் பெற முன்பாக நாங்களும் பாவத்தில்தான் வாழ்ந்தோம் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் பாவத்தை வெறுத்து விட்டோம் பாவம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது பாருங்கள் 1 யோவான் 3:8 பார்க்கும் பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாருங்கள் ஆதாம் எவ்வாளின் பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுகிறான் முதற் கொலை ஆதாம் எவ்வாளை வஞ்சித்த பிசாசு அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள் காயின்
ஆபேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் தகப்பனை வஞ்சித்தவன், பிள்ளைகளை வஞ்சித்தவன் படியாக இந்த மதங்களுக்கு உண்டாக 4000 ஆண்டுகளாக பாருங்கள் இந்த மிக்கிற ஆராதனை உள்ள மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த முகமதியர் மதத்துக்கூடாக இன்றை வரைக்கும் தேவன் மறுதளிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். தவறான கொள்கைகள், தவறான தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமான கருத்துக்களை எழுதி பாருங்கள் அந்த முகமதியர் அந்த பரலோகத்துக்கு போகாதபடி ஒரு தடுப்பை அந்த அவர்களுடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வருகிறது உண்மை, இதெல்லாம் பாருங்கள் அந்த புஸ்தகத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். இந்த பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாருங்கள் இப்படியாக தொடர்ந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக இந்த ரிலிஜன்ஸுக்கூடாக எல்லா ரிலிஜன்ஸ்லயும் இந்த பிசாசின் கிரிகைகள் காணப்படுகிறது. பிசாசு எதையும் கருத்து முரடான கருத்தை கொடுப்பான். கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட பிரிவினைகளை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். டாக்டரேட், பலவிதமான டாக்டரேட்களை கொண்டு சபைகளுக்குள்ள பிரிவை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறவன் தான் பிசாசு. பாருங்கள், இந்த பிசாசு இந்த கடந்த காலத்துல அவருடைய சிலுவையைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு எங்களுக்காக சிலுவையில மரித்தார். என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏவாள் அந்த திறவுகோலை நாங்கள் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டிய அந்த திறவுகோலை பிசாசு இடத்துல கொடுத்து விட்டான். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக வந்தான். இயேசு இந்த உலகத்தில பரிசுத்த சரீரத்தோடு வந்திருந்தும் கூட பிசாசினால சோதிக்கப்பட்டான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 4:4 வசனத்துல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதி இருக்கிறது. இதற்கு தான் தேவனுடைய வார்த்தை வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உணவு உட்கொள்ளுகிறோம். இந்த சரீர பிரகாரமான உணவு நாங்கள் இந்த தேவனுடைய பைபிள் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு தொடர்பான புத்தகமா இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தொடர் பழைய ஏற்பாடுல இருக்கிறது. இயேசு மத்தேய 1:3 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம், இயேசுவுடைய இயேசுவின் பிறப்பு, சிலுவை மரணம், 3 உயிர்த்தெழுதல், மீண்டும் வருகை, எல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கு. ஒரு தொடர்பான புத்தகமா இருக்கிறது. மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வெளிப்பட்டார். இந்த சோலை நீங்கள் இந்த கர்த்தர் சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் இந்த ஆத்துமாவுக்கு தேவையான உணவுதான் இந்த வேதாகம வார்த்தை. இதை உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது, தேற்றப்பட்டு பாருங்கள் துக்கம் சந்தோஷமாக வருகிறது. உங்களுடைய முகத்துல கவலை இருக்குமாக இருந்தால் நாங்கள் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியான முகத்தோடு வருகிறார்கள் என்று ஓரளவு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. துக்கத்தோடு வருகிறவர்கள் அவருடைய ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மா துக்கத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். துக்கம் சந்தோஷமாக மாறும். பயத்தில் வாழுவார்கள் சிலர். இப்படியானவர்களுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறான். சில மனிதர்களோடு பேசினால் அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியாக பேசுவார்கள். இவர்களிடத்துல பிசாசின் கிரிகைகள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கன்ஃபியூஸ் பண்றது பிசாசு. தெளிந்த புத்தியை தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் முதலாவது தேட வேண்டியது, பலர் இன்றைக்கு பணத்தை பொருளை முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு வந்தால் எல்லாரும் நேரத்தை
இந்த உழைப்பதில தான் எல்லா நேரத்தையும் செலவழித்து விடுவார்கள். பணம், பொருள், பணம், சாப்பாடு, அது வீடு, இதுகளை தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஒரு நாள் அவருக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக 7 நாள் 6 நாள் தேவன் வேலை செய்து ஒரு நாள் ஓய்வு நாளாக ஒரு நாள் நாங்கள் தேவனுக்கு கொடுத்து தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை துதிக்க வேண்டும். எங்களை உருவாக்கினதன் நோக்கம், அந்த தேவன் மனிதனை படைத்ததன் நோக்கம், அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கு, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாருங்கள், பரலோகத்துல கேரு மீன்களும் சேரா மீன்களும் 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டிருக்கின்றனர். அதே போல இந்த உலகத்தில இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த அவங்களுடைய துதி தேவனிடத்துல போய் செல்லுகிறது. ஆராதனைக்கு ஆராதனையில பிரியமுள்ளவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில இருந்த பொழுது தேவன் அவர்களை மோசே மூலமாக பிரித்தெடுத்து ஆராதனை செய்வதற்காக அழைக்கிறார். தனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இந்து மத மக்கள் கூட சமஸ்கிருதத்தில இயேசுவை தான் அவர்கள் போற்றுகிறார்கள், அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஓம் கன்னியாய நமக என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில பேசுகிறார்கள். கன்னி வயிற்றில் பிறந்த தேவனுக்கு போற்றி, ஓம் பவித்ராய நமக, பரிசுத்தமாக வாழ்ந்த இயேசுவுக்கு போற்றி. இப்படி அவர்களுடைய துதிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனுக்கு தான் செலுத்துகிறார்கள். அறியாமல் அந்த சமஸ்கிருதத்தில் அந்த மெய் தேவனுக்கு அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழில மொழிபெயர்த்தால் இயேசுவுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி அவர்கள் போற்றுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவர்களும் பிசாசை துரத்துற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 12:28 நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த ட்ரினிட்டி பிதாவாக, பிதா பரலோகத்திலே இருக்கிறார், இந்த உலகத்தில மனுஷனாக இயேசுவாக வெளிப்பட்டார், சிலுவையில மறித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாக்க பாரசத்தில இயேசு இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்கு இல்ல இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இந்த சரீரத்துலதான் பாவம் செய்கிற இடம். அதற்காகத்தான் பரிசுத்த சரீரத்துல சரீர இரத்தத்தை சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்வை தருவதற்காக, ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் இப்படியான ஒவ்வொரு மக்களையும் அவர் இரக்கத்தினால கிருபையை கொண்டுதான், கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய, தேவன் இலவசமாக தருகிறதாக இருக்கிறது. மார்க்கு 15:15 பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணினார், யோவான் பிரசங்கம் பண்ணினார். இந்த கடைசி காலத்துல நாங்களும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கடைசி காலத்துல நாங்களும் அதையே பிரசங்கிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில இருந்து உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவும், நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசத்தோடு உங்களுடைய இருதயத்தில இருந்து பேசும் பொழுது அவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இப்படியாக பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இன்னும் நீங்கள் மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், மதத்தில வாழுபவர்கள் பிசாசன் பிள்ளைகள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:1
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய, ஆதாம் ஏவாளை உருவாக்கின தேவனுடைய, எங்களுக்கு சுவாசத்தை தந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் வேதாகமத்தின்படி வாழும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது, இயேசுவை போல அவர் எங்களை புதிய சரீரத்தை தந்து இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவோட இயேசுடைய சரீரத்தை தந்து, இயேசுவை போல நாங்கள் அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்படியாக மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டுக் கொண்டான். இன்றைக்கு நீங்கள் மதத்துல வாழுகிறீர்களா, பாவத்துல வாழுகிறீர்களா, சாபத்துல வாழுகிறீர்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், அல்லேலூயா. அவரோடு நாங்கள் வாழணும், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.

உமது என் மதம் இப்படியான பாவத்தில வாழுகிற ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, இறங்கும்படியாக ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது போல பண்ணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தாகம் தாகம் என்று எங்களுக்காக மனுக்குலத்திற்காக அந்த ஆத்மா தாகத்தில் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு தன்னுடைய உயிரை அந்த ஆத்மா அழியக்கூடாது என்று அவர் அழுது உயிரை விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.

0: ஐயா உம்மை போல் வரணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், நீர்தான் இந்த உலகத்தின் ஒளியாக பாபம் உள்ள மனிதனுக்காக, இந்த மதங்களில் வாழுகிற மனிதனுக்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக உடைய உயிரையே அந்த சிலுவையிலே, கல்வார் சிலுவையிலே கொடுத்து ஆத்ம தாகத்தினால இந்த ஆத்மாக்கள் தேவன் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு தாகத்தோடு உம்முடைய உயிரையே கொடுத்தீடி அந்த 33 வாலிப வயதில மீண்டும் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பும்படியாக, இந்த கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உம்முடைய தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆவியினால் சந்தலேந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இதிரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இவர்கள் அறியாமல் மதங்களில தாய் மூதாதையர்கள் செய்த தவறுக்கூடாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூதாதையர்கள் எழுதின தவறான புஸ்தகங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, பிசாசின் கிரியல் கூடாக கண்கள் குருடப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு வாழுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த இரண்ட கண்கள் திறக்கப்படுவதாக, கடினமான இதயங்கள் சந்தியான இதயங்களாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரும் மனம் திரும்பவர்களாக, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, அந்த மரணமே இல்லாத ராஜ்யத்தில் இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இயேசுவிடத்தில வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துந்திகர மகிமை ஒன்றால் அமைத்தவராய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன்,
1: நன்றி பாசா அந்த ஆசனம் அவர்களே. இயேசு கிறிஸ்து பின்பற்றுவோம், பின்பற்ற வேண்டும் என்ற தரப்பிலே நீ அழகாக பிசாசன் கிரியை என்ன என்பதையும், மதங்களின் வாழ்ற மக்கள கிரியை என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் கிரியை என்பதையும் மிக தெளிவாக வேதாம ரீதியில அநேக வேத பகுதியை தொகுத்து மிக அழகாக எடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வமா இருந்த பாசா கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல கொடுத்தவர் பாசாண்டர் உண்டாரியும். நாங்கள் இப்ப முடிவு தேர்தல் எடுக்க போறோம். நாளைய தேர்தலே சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி உவாச ஜபனால் கலந்து கொண்டு ஆசிரியத்தை பெற்றுக் கொடுங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே இந்த நித்திய விஜயத்தை துவக்க முதல் முடியும் வரை ஆசிரியை தந்தீர். இன்றைய நாளே துதித்து ஆராதித்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர் அனைவரையும் ஆசீர்வைத்து, இந்த வார்த்தை எங்களுக்கு தந்த சங்கம மாணவரையும் ஆசீர்வைத்து, தொடர்ந்து வரும் மறு வளர்ப்பின் வெற்றியையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து, நாளைய நேரத்தில் நடக்கிற துதி உவாச ஜப நிகழ்ச்சியை மீது ஆசீர்வைத்து தந்துவிட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாமே ஆத்மாவை சொல்லுவோமா? ஆமேன். ரஜினி மைக் ஆன் பண்ணுங்க. என் ஆத்மாவே
2: கத்திரி
3: அருமையாக வழி நடத்திய உங்களையும் கத்திர தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். கத்திர தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சமாதானத்தோடு நித்திரைக்கு செல்லவும் காலையிலே ஆராதனை நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம்.

அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர நித்திய வெளிச்ச நேரம். இப்போது டொரண்டோ நேரம் 9:36. நாளை காலவேளையில் 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் மறு ஒலியிருப்பிலே செல்வோம். அது மறு மட்டுமல்லாமல் பாடல்களோடு துதிகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக.

0: ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரே ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து பொங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 அதிகாரம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசா எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்பிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும், எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் என்னவென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆயிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
1: ரோமர் 8:8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அந்தியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

ஆமீன் ஆமீன். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் விபவேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம்: நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்த

0: 364 வாசனம் இருக்கிற அதிகாரங்கள் 2 Samuel 16:20 பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து Romans 5:6 அதிகாரங்கள் இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேலையில் சௌரி டாலி அவர்கள் USA-யிலிருந்து நீங்கக்கான சுவாசிக்கிறோம். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கர்த்தரண்டை அபிஷேகமாக வழி நடத்த இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களமாக ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: சகோதரன் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலே லூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலே லூயா. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹலேலூயா. இன்னும் ஹலேலூயா, இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்படுவீர்களாக, பயப்படுவீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஹலேலூயா. இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. ஹல்லேலூயா. ஒருவருடைய வார்த்தைகள் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் கூடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனப்படி நடந்த நாளிலே கூட தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சத்துவனுக்கு நாங்கள் வைக்கின்ற கேட்டு துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நாதாவும் நாதாவும் சன்னதியில் நாதோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்தீர் ஐயா, அவர்களுக்கு நீங்க பயப்படுவீர்களாக, கலங்காமலும் திகையாமலும் திடமாயிருங்கள் சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா. உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே மட்டும் சோத்திரம், நிறைய வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தகப்பனே ராஜா எங்கள் இருதயத்தின் வாஞ்சையா இருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்க அவரை தேடினீர்களாக இருந்தால் அவர் உங்களுக்கு தென்படுவாக சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே, உங்க ஆத்துமாவிலே ஆண்டவரே இருக்கிற குறவுகளை நீர் காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களிலே எங்கள் சிந்தனைகளிலே எங்களுடைய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தெரிந்து கொள்ளுதல்லே இருக்கிற குறைவுகளை நீர் காண்கிறீரப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே, எங்களுடைய சீரம் ஆண்டவரே தேவனே, எங்களை மேற்கொள்ளாத எங்களை காத்தெல்லும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே, அப்பா முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. என்னை ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்ல தேவனே ராஜா. இந்த வேளையில் இந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே என்ன நோக்கி கையெழுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைய ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி செவிக்கிறோம் தத்தாவே. உனக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சுந்தரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காப்பவரே. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து கொண்டேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து வந்தேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், எரிக்கோ கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை, அதை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால் அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி, எல்லாம் நாளுமே ஒரு தடவை தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா, ஒரு நாளுமே தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனத்தியாளங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பல் தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவருமே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆண்டவரே, ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. இந்த கடந்த கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்க சமூகத்திலே வளர்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா. கிருபாதாரம் ஆண்டவரே. தகப்பனேமுக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளகம் யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா. சூத்திரம் செலுத்துங்க. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம், விடுதலை தருகிறவரே சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், தகப்பனாய தேவனே தாயை போல் மார்பு உடையவரே உமக்கு சூத்திரம் ஐயா, தந்தபோல தூக்கி சுமக்கிறவரே சூத்திரம் ஐயா, கிருபையாளரே உமக்கு சூத்திரம் ஐயா, இரக்கமுள்ள தேவமே உமக்கு சூத்திரம், மன்னிக்கிற தேவனே உமக்கு சூத்திரம், மகாபெரியவரே உமக்கு சூத்திரம், மகாபலம் உள்ளவரே உமக்கு சூத்திரம், மகாதேவனே உமக்கு சூத்திரம், ஆண்டவராய தேவனே தேவனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அற்புதமானவே. ஹல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவே உமக்கு சூத்திரம் ஐயா. வானமும் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம். ஆண்டவரே, பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா பிதாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தகவல் நீங்கும்படி துதிக்கிறோம். கட்டுக்கள் அகலும்படி துதிக்கிறோம். சாபங்கள் நீங்கும்படி துதிக்கிறோம். ஆண்டவராக தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம் அதிசயமானவரே, ஆராதிக்கிறோம் அற்புதமானவரே, துதிக்கிறோம் ஐயா. விடுதலை தருகிறவரே துதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உங்களை காண செய்கிறவரே துதிக்கிறோம். சத்துரு வானவனே சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம். நாங்கள் இருளில் இருந்தால் தேவன் எங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்னேன். சோத்ரம் ஆண்டவரே, உங்களை பலகி பெருகி பூமியை கீழ்படுத்தி அது ஆண்டு வருங்கள் சொன்னீரே நமக்கு சோத்ரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காக சோத்ரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதமானவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிப்பதே சால சிறந்ததப்பா. உண்மை துதிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்ரம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்திலே ஆயிரம் ஆயிரம் பலிகளை செலுத்தினான் ஐயா. ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனமானிருப்பா. என் தகப்பனே, நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பரிகளை செலுத்துகிறோம் ஐயா. என் தகப்பனாய் தேவனையுடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா. அண்டகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்தவன் ஐயா ராஜா. இயேசு இயேசு இயேசு இயேசு இயேசு எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்க ஆக்கி மீட்டுக் கொண்டீரையா. ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை வாழ்க்கை ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்க, எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்க, எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்க, எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்க, உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்க, அன்றைய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க அப்பா. விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே என்று நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா. அப்பா விதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயார தன்மையாக தந்திருக்கிறீர் ஐயா. அன்றைய நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பின் எங்கள் பரிசு தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரப்பா. என் ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவர் எங்கே உண்டு, உங்க விடுதலை உண்டையா ராஜா. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே தேவனே அசையப்பண்ண ஆவியானவரே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன் சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிறுத்தும் அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே. ஓ வரபகரதுரு வரபகரதுரு வரபகரமனி தாப்பனே அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என்னுயிரே முழு மனதால் சூத்தரிப்பேன். அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரு ஆண்டவே. அப்பா தேவனே, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என்னுயிரே என்ற இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துங்கள். சூத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சூத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. சூத்திரம், சூத்திரம். என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சூத்தரிப்பேன், என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே, நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே, நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன், என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என்னுயிரே என் இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர், உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன், உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். எந்து வா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே என் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். ஹலிலுயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை, துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை.

0: இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே முக்க சூத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹாலேலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா. ஆண்டவரே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்க சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரேயின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். ஆண்டவரே எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாய நாங்கள் நோக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை வந்து மலிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ண கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்த கொடிதான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி பரலோ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்த கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை எல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது? ஆண்டவரே தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாது படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாது படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளை ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உம்முடைய உதவி தேவை அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லையப்பா. எங்கள் ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க விடுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயங்களை ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆயிரம் ஆயிரம் ஆடுகளின் நான் நிரப்பும் ஆண்டவரே. உங்க சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் ஐயப்பா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவனையா ராஜா. உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே வனாந்திரங்களின் வழிகளையும் அவாந்திர வழிகளையும் தன்னத்தடகத்தையும் உண்டாக்கும் தேவன் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே ஆவியானவர் நதியாக ஓடும்படி செவிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி கிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலியாட்களை அனுப்பும் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே முக சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உங்களுடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தரணும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்த வித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்ந்த தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உம்முடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவனல்ல ராஜா, நினைத்தருளும் ஆண்டவரே. நோவாவை நினைந்தருளி நீர் ஆண்டவரே தேவனே, காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தேவனே ஜலத்தை அமர பண்ணினீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸ் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே அப்பா. பிதாவே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா கே சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை மீண்டும் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்க சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மக்க சோத்ரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த உகுத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவராய தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா. தீமோத்தேக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் ஐயா. ஆண்டவராகி தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா நம்முடைய கரங்களை ஆண்டவரை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாமும் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரொருவரே தேவன், நீரொருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா என்று கூப்பிடுகிறோம். பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தகப்பனே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம். ஐயா நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது, எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு 20 எங்களுக்கு ஆண்டவரே தேவனே முதிர் வயதிலும் நாங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை
1: அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்கிற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமென்.
1: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்களப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே

மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்றது தேவனே, நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பேசுங்க அப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா, துன்பப்படவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே, நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பலத்தோடு, உம்முடைய அன்போடு, தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்களப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசியம் பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்கப்பா. அக்கினி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதாவே, அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உங்களுடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா, தடைகளை நீக்குங்கப்பா பிதாவே, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சொத்தமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை, விட்டு பிதாவுகள் சொன்ன தேவனே, தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரனை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக, தீர்க்கதரிசன ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. சிறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோயில் வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போருக்கா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சொத்து மலை போல் தேவனே, ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, இத்தனை நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா தேவனே. கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறேன் சொன்னீங்களப்பா, ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதாவே. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே, எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. இவருடைய மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிற உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவியல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி இயேசு, உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை நீட்டிரட்சியுங்களப்பா பிதாவே, நீட்டிரட்சியுங்களப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்கப்பா பிதாவே, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்கு. தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே என்று, கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிடிகள் தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாகும். ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினாலே நிரப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழிநடத்துங்களப்பா இந்த மக்கள். ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதா.
உம்முடைய ஆவியை ஊற்றெந்தப்பா மாம்சமான யாவற்றின் தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தல் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. தேவனே மனக்கண்களை திறந்தப்பா, விசுவாசால மனக்கண்களை கூட்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வழியாறுவதாக இயேசு பேசுமென்றார். சாத்தானுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர் இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிக பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. அதாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தோம். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை

0: அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.
1: எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர் லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேளையிலே மேனுவேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை, துதிகளை, பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுப்பார்களாக. நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, ஆஸ்திரேலிய நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடு Romans 5:6 அதிகாரங்கள் வேறு நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவர்களை கூட, இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள் மற்ற

0: அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சகோதரன் அண்டன் ராசநாயகம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மெஞ்சான ஊழியர்கள் இணைவார்கள். சகோதரி ஏ வி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டுமா?
1: பேசலோட்டு.
0: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
1: தங்க வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு வெள்ளியே வெள்ளியும் பொண்ணும் அல்ல, அதை விட வெளியேற பெற்றது விட்டு கடந்து செல்வோம். 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியால் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாங்கள் முந்திய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவரங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ள இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய ரத்தம் அங்கு போதுமானதா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டு கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருள் நாங்கள் நம்பி இருந்தோம், நாளைக்கு அதை விட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா, உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதண்டி சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம் தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாஷித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடும் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே, அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20:28 ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படைய கூடியதாய், அங்கு நித்திய ஜீவனுக்கு இதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களே தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு, தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் அந்த பண ஆசை அன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேணும், ரட்சிக்கப்பட வேணும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்பொருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கூடாக, வீணான தேவர்களுக்கூடாக, வீணான காரியங்களுக்கூடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும், பாவிகள் உட்காரமிடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான அமைத்தவன் எங்களுக்கு வாழ்க்கை செய்கிறவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமில்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப படத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கூடாக அந்த வீணான பொன்னிலும் பொன்னையும் வெள்ளியினாலும் நோக்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய இரத்தத்தினால, பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய இரத்தம் தான் உண்டு. ஜோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த இரத்தத்துல நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு, அந்த வீணான தேவர்களை விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக, பாவத்து கூடாக, அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமையை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போனதையும் படத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நிரட்டப்படும்படியாக, அவர்களுக்கு ஒரு உண்ணார்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக. அன்று சகையும் ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருந்தார். இவருக்கு பிரியமில்லாதவர் அவர் நடந்தார். ஆனால் இயேசு நீர் அந்த சகையோடு இடப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவருடைய கடினமான இருதயம் தசையாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீர் சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே. அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில் வாழுகிற மதத்தில் வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள், சாபத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை விசுவாசம் தயவு நட்குடன் சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோகம் பாக்கியமும் மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு, அவ சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்துல காரணமாக இருக்கிறது, தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொருவரோடு முட்டைப்படுவீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா கொடுப்பதற்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த உலக இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனர்ஸ்காக ஜெபிக்கிறேன். மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய இரத்த கொட்டையினால மூடி அவர்களுடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகரம் மகிமை ஒன்றான மித்தவனாயி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்படி நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister. God bless you everybody.
1: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: இந்த நாட்களிலே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரங்களோட கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கெங்கு ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்கே போவதை எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எங்கே போவார்கள் உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் மரத்திலும் இருந்து அவங்க ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துற கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் அப்பா புல்லுல இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவரே, அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களை தாண்டி வருகிறனப்பா, அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா, வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வாதத்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலே ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த எர்த்குவேக்ல அப்பா நம் மூழ்ந்து இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. புதிதான காரியங்களை செய்யறவர் நீர் மட்டும் தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்து அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களால மட்டும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் பாஸ்டர் யாவருக்கும் பிரதர் நோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்து முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு தந்த இந்த மக்கள் அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்க இரத்த கோட்டைகளை மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மூலமின் பிதாவே நன்றி.
1: ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.
3: அமேன்.
1: நாங்க மேகலா வட்சா அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா, பிரைஸ் தி லார்ட்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள்லே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள், அதாவது கிரேக்லாண்டிலே ஸ்பானியன்லே அங்கு காடுகள் எரிகிறது, ஆகவே அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உண்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரை மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமி அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கும் உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரை உன்னுடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர், அதற்கு எமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, உண்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசையும் மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கர்த்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல் ஆண்டவரே இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உம் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா ஆண்டவரே. கத்தாவே இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல் ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி இருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரை குளிர்ச்சி வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது விட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல் ஆண்டவரை இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரை நாடுகளுக்காகவும் ஆண்டவரை தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனையை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிறீங்க ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மலை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஐசா இருக்கிற அந்த அந்த அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கத்தாவை உருகி ஆண்டவரே வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுமே அதிகமாய் அறியத்தக்கதாக அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்கள்ல சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனந்திரும்பத்தக்கதாக ஒரு மனந்திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் என்று ஆண்டவரே வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பன். ஆமென்.
1: ஏன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர்.
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஒளிய ஒளியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ள இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். ஏனண்டா தேசங்கள் நாடுகள் மக்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விளக்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை திருச்சபை மக்கள் எழும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி
7: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறேன். அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவனே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையில் கொடுக்க தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரை சரியான முறையிலே நடத்தத்தக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சுபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் ஒரு பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே குறுக்கீடுகள் தடைகள் இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி அடைத்த தேவன் ஆண்டவர் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியா இருக்கவும் கருத்தோடு ஜபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்துவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் தாவே. அப்படியா ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா, பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, விசுவாசத்துல நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீ நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பேரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகி கர்த்த அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரை போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இன்று இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பாவுமை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எத்தனையோ பாவிகளையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே அழைக்கழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை, ஒழிந்து போனதில்லை, அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்து நீர் அரவணிக்கிறேன் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம் அயறிந்து கொண்டு ஆண்டவரும் உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவு படாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாக மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு வருகிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா ஒரு தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவர அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர். அவர்கள் யாசி வைத்து நடத்துவீராக. இனமிடுக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரே எட்டுபடி ஆய் ஆண்டவரே அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படி ஆய் சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்பையா. இப்படியாய் ஆண்டவரே இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உண்மை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தாயோக்குமுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே சுகமும் பலனும் தந்த ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டுகிற செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே இந்த செய்ய போவதற்காயும் கொக்கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே இந்த மகளுக்கு உரு துணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்வேக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அமரியா அவர்களை வரவேற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் வெப்பங்களை எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விசையும் போது பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை கர்த்தாவே இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீ இருக்கப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த மது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்து கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசிர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீ திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேசப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி ரெட்டத்தனையாய் ஆசிர்வதித்தீரே அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினையின் ஆவியெல்லாம் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லோரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம் அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்தியிருக்கிறியப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீ சிந்தியிருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளிவரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் அன்றுவரே அப்படியாக அவர்கள் மூடல் நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா ஃபார்மிங் யாவற்றையுமாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த 1000 மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையில கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாதபடிக்கு இருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட மது கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும். ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவையும் அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையில இருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவர்கள் தாய் தகப்பனுக்கு ஒத்தாசியா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தெய்வ மகிமை அந்த புத்தக வெளியீடுலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசிகளையும் பரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிறதான இந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஏமி சகோதரியை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையா என்னை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்,
9: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
8: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
9: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
10: Praise the Lord, praise the Lord.
9: மற்ற நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களில் அதிகமாகி கொண்டு போகிறது, உயிர்ச்சேதங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும், அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி, அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள் தேசங்கள் நிலங்கள் பூமி அங்கு சேதப்படுகிறது தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்டவே தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம் அங்கு ரஷ்யா இப்படியா உலக தேசத்தில் எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பின ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்குமங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பினை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இழகுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செவிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கத்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கத்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கத்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கத்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க கத்தாவே. தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கத்தரே பாதுகாப்பீராக, கத்தர் காத்துக் கொள்வீராக நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
10: இருக்கிறோம் ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உண்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேசங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்பு வீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.

0: இப்பொழுதும் ஜேன சிஸ்டனுக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோதரம் தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்ட முடியாத நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெபக்குறிப்புகளோடு திறப்பின் வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்து கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்குமா இருந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட. ஆமென்,
2: ஆமென் அக்கா. ஆமா, தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார்.
1: ஆமென், ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓப் பண்ணி நீங்கள்டா நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரியைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: திருப்பி அவர்கள் சொல்லுங்க சிஸ்டர், சாரி, மன்னிக்கணும்.
1: பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரியையிலும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இதில் இருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்.
3: கோவில
1: இருக்கு
3: ஆண்டவரே கத்தாவே உமக்கு நன்றி சொல்லுறேன். ஆண்டவரே இந்த வேலையிலே, ஆண்டவரே இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக, ஆண்டவரே அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும், அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன். அப்பா பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வதற்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா, விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா, நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கு பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க அப்பா, உண்மை நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே, அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா, அவங்க உள்ளத்தை நீங்க வாங்கியாய் செய்யறதுக்கு அவங்களை நேசிக்க, உங்களை நேசிக்க ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்க தேவன் என்றும், எங்களுக்காக மரித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில

0: பொங்கின வரண்டும். அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் மற்றவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இன்னைக்கு பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, அப்பா இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்தி இருக்கும்படி நேரங்களை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழையை வரப்பண்றதுக்காக அவ அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே, அப்பா உங்கள்கிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா, அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஜெபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களை மாண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களை மாண்டவரே நீங்க பாதத்தை வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க, போயிட்டும் வரைக்கும் மாண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா, அந்த ஜனசிஸ்ட நீங்க கனடாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே. அப்பா அதுக்காக நன்றி சொல்லுறோம் உங்களோட அற்புதங்களுக்காக. அப்பா இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர், இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க ங்கப்பா, நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா, அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க நல்ல பிதாவே ஆண்டவரே. கத்தாவே நீரப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே, இந்த இதுல வந்திருக்கிறதரையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானொலியை நடத்துறவர்களை ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீர் பார்த்து காவலாய் இருக்கிறதுக்காக நன்றி, இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி, இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சௌரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர தலையிலையும் உங்க ரத்தத்தை எல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா விளையாட பெற்ற உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா, நான் உங்கூட இருக்கிறமென்று எங்களுக்கு ஆண்டவரே உபாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலையும் ஆண்டவரே, ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியறதுக்காக ஆண்டவரே, வினோ சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பம் அதிகமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பாதுகாத்து அந்த கலியான விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பள்ளத்தை கொடுங்க. உங்க விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல வந்து அண்டர் பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நகமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எயின் சிஸ்டரை, ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரையும் உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா, எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: இனங்கள் ஜபங்களை கேட்டது மனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரா.
0: உங்களோடும் இருப்பாரா. ஆமே.
1: சொரியவத்தோடு கூட மீட்டி ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்றைய நாளிலும் ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கர்த்தாவே இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவில் இருந்து நீர் விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. அப்பா எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். சங்கவானலில் எஸ்ரி அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும் அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கத்தாவேமியும் பொறுப்பேறும் கத்தாவே. யோவிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமே உமக்குரியதப்பா. உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்,
2: ஆமீனா. ஆமீன். இறக்கமுள்ள தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே, எங்களை துதிக்கிறோம், சோதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே இல்லாத பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் சாதரி ஜனத்துக்காய், அவருடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. சகோதரி பயணம் செய்ய போன்ற ஒரு வாகனங்களையும் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள், வெளிப்பாடுகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக கத்தாவே இந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சாதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே. எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் பெறத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய், இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரத குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்தி ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்தியவேத சிறுத்தை பைபாஸ் சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பசையில் சலோகனுக்காய் நன்றி. குடும்ப தரவுகள் எல்லோரையும் கூட இப்ப கிடக்கிறோம், பிற குழந்தைகளை இப்ப கிடக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்கா எங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்க ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்த எந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்தில் இப்ப கிடக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கல்வி பதில இணைகிறவர்களை இப்ப கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்துல இப்ப கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே ஊழியர் சுசாகி செல்வி ராமச்சந்திரனை இப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இந்த மாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்து ஏசப்பா இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்லது விஞ்ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணியாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா அதே போல ஆண்டவரே சாதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். அவசையின்ற ஊழியங்களுக்காய் அந்த இருக்கிற தேசத்துக்காய் சாதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல சாதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து இயேசப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவு படாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜப ஊழியர் சுவிசேஷரை பின் வானருகி அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள் அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்கு தத்த வசனங்கள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவர் இருக்கிற தேசத்துக்காய் இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்றவனுமாய் அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே ஏசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்படவனுமாய் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல சதுர டாலி சிசுக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே. கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாயன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்க மம்பானொலி சாவகர் தேவ ஊழியர் லாசி எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வீட்டாண்டி எப்போ கிடைக்கிறோம், மகனை குடும்பமா எப்போ கிடைக்கிறோம், பிற குழந்தைகளை எங்களை கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் இவர்களோடு அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய் உங்களுடைய கரத்தில் எப்போ கிடைக்கிறோம். அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய் எங்களுடைய கரத்திலே படைக்கிறோம். அந்த வேலையிடத்திலே அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே எப்போ கிடைக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கிடைக்கிறோம். பாசச்சால் சகோதரி நர்மலா மரியா குடும்பத்தாரை எங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கிடைக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவளுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
3: ஆமீன். ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருக்கு ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்திரலாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர்தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரமும் ஒன்று ஒரு மணி நேரம் 47 நிமிடமாக இணைந்து சௌரி ஜனட் அவர்கள் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் ஜபங்களை. கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சியை காண்கிறார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து, அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்திலே இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறேன், அதை ஒரு பாருங்கள். பார்த்துட்டதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தடி சித்தமானால் நீங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் ஒரு மணி தியானத்திலே இணைகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி தியாலமாக வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானர், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். சூழ்நிலை வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்துகிறார்கள். ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவ செய்திகளோடு கத்தர் ஆசீர்வாதமாக வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தங்கள் திரும்பமாக மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி, தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
4: ஒலிபரப்பு.
3: ஒருவரையும் வாழ்த்துகிறோம். அந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியின் உத்தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெபவேளை கூடாக சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆமீன்.
5: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கமடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகொலையிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டொழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும் பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும் கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும் புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
4: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம், ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே, அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடம்பெடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கேற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும் விசுவாசிகளாகவும் பலம் உள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடையத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும் அவருக்காக பாடுகளை சகிக்கவும் அவருக்கேட்டு பாத்திரங்களாக வழிமுக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
6: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30 தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122 அதிகாரம் 7 வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே ரெண்டு பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது, இரண்டாவது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் சுகமா இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122 சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த ரெண்டு காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களில் சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களில் நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாராய் இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களே போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்களில் ஒரு சுகத்தை கொடுக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களில் சுகத்தையும் தந்து இந்த நாட்களில் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்கு தத்துவங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் என்ற ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
3: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரின் அவர்கள் இளைஞர் மண்ணில் அனுப்பி தந்த தீபமன்னா, அதே வேளையிலே தேவை ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த தீப வார்த்தை, அத்தோடு தேவை ஊழியர் சுவிசேஷரேட்பின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். அந்த வேளையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் மிஸ் கனடாவிலிருந்து. ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்தர்தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா. ஆமே. இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் மறுபடியும் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
7: சோத்ரம் அப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா. அந்த காலை விலைக்கு, அந்த காலை விலைக்கு, அந்த ஜப விலைக்கு, அந்த ஜப விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்றேன். சரி மட்டும் தாத்துறோம் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை கிருபை கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. சதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தான் அப்பா, உங்களோட கிருபை தான் அப்பா. தாங்குறது, வழி நடத்துகிறது, சுமக்கிறது எல்லாம் உங்களோட கிருபை ஐயா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களை தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கு அவனே மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஆண்டவரே. எங்களோட மகிமை அப்பா, அவங்களோட மகத்துவம் அப்பா, அவங்களோட வல்லமை அப்பா, எல்லாம் ஆண்டவரே. மேலானது அப்பா, மேலானது மேலானது. வானம் கொள்ளாதவரே, பூமி கொள்ளாதவரே. சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்தியில் ஆசம் செய்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. தெய்வ வேலையில் உங்களிடத்தில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்காம், இலக்கங்களுக்காம், கிருமைகளுக்காம் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கூட காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பல்லாங்கான காலத்தில் கடைசி நாட்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீங்க காண்கிறது சாமி காண்கிறது எங்க பார்த்தாலும் அமைதி இல்லையாப்பா. பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ஆண்டவ மாறிக்கொண்டிருக்கிற சாமி எனங்களோ நல்லாதவர்களாய் ஆண்டவரே போய் கொண்டிரு மக்களாய் வாழ்கிறார் சாமி. இந்த எனங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி உண்டாகட்டும் உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும் சத்தியத்தை கேட்கிறவளாய் அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேணும் அறிவிக்கும் சுவாமி. நம்முடைய வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியும் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்களையும் பார்க்கிறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் மாறவே விடுதலை ஆவார்கள் மெய்யாகவே விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே இந்தவர்களுடைய எல்லாவித சிறையிருப்பு கடம் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எனக்குக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சாமி. கிருபை செங்கப்பா கிருபை கிருபை அப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போட இரங்களும் கூட சில இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி இரக்கம் செய்யற தேவன் சுவாமி. எவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொண்டீங்க சுவாமி அப்படியான தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஒரு விஷயாண்டவரை இறங்குங்கப்பா அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா இந்த நாட்களில் வளர்ந்த மக்கள் மீது இறங்குங்கப்பா திருப்பி கொண்டு வாங்கப்பா. கிருபை செய்யுங்க கீழ்படுகிற இறுதியம் கல்லான இறுதியம் எல்லாம் நீங்க சரியான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். கிருபையப்பா கிருபைதானப்பா எல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தன் நீங்க நடத்துகிற கத்தன் நீங்க மனுஷரால் ஒன்றும் ஆகாதப்பா ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா தேவனா இருக்கிறீங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக யுத்தங்களப்பா ஆண்டவரே ஜனங்குடி கண்ணீரப்பா உயிரிழப்பா பாதாதாரங்களில் அந்த அலைகிற மக்களப்பா தவிக்கிற மக்களப்பா அங்கு போவதென்று தெரியாத நிலையில் இருக்கிற மக்களப்பா இறக்கம் செய்யுங்க பயக்கம் உங்களுடைய வழிகளை நோக்கி பார்க்கட்டும். நீங்க தான் வழி நடத்துகிற தேவன் நீங்க தான் சமாதானத்தின் தேவன் நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் எங்கள் இருக்கிறார்கள் சுவாமி இறக்கம் செய்யுங்கப்பா தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிடுங்கப்பா. நீங்க தான் அப்பா அந்த ஆசீர்வாதம் வேதம் தான் அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறேன் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்றோம். எஸ்தர்கள் அப்பா அப்பா வியாதியஸ்தர்கள் ஐயா வியாதியஸ்தர்களுக்கு அந்நீர் கூக்குறது ஆண்டவரே நாட்களில் பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி. வியாதியஸ்தர்களை காண்கிற தேவன் நீங்க முழுமாய் வந்த வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டு குணமாக்குன தேவன் ஒரு விசானம் வெறுமையா போனதில்லை சுவாமி. அதே தேவன் அப்பா நீங்க இருக்கிறீங்க அந்த பிரகாரங்களை நோக்கி கூப்பிட்டு வரட்டும் சுவாமி. நீங்க தான் பரிகாரியாய கத்தன் நீங்க தான் சுமளிக்கிற கத்தன் நீங்க தான் சுமந்த கத்தர் ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாத்தி தங்களை தாத்தி மூலமாய் திரும்பி சுகத்தை பெறுவார்களா கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கட்டளையிடுற தேவன் நீங்க ஆண்டவரே. வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மரணத்தவர்கள் இருப்பவர்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி. இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி மீட்கப்பட வேணும் சப்பு கொடுப்பார்களா அப்பு கொடுப்பாருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா முதியோர்கள் ஆண்டவரே, பயாதிப்படுக்கையில முதியோர்கள், அனாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா வேறு கண்ண நோக்கி பாருங்கப்பா. வைத்தியசாலைகள் நிரம்புகிற சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் காண்கிறது நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி ஆறு தூரத்தால சுகம் நீங்க தான் சுவாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா, இவர்களை நடத்துங்கப்பா, ஆதரத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்கள் கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, உங்களிடமாய் கொடுக்கிறவளாய் மாறட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி சிறுவை அப்பா, சிறுவை அப்பாவுக்கு ஆண்டவரே இந்த வியாதிகஸ்தர்களை கூப்பிடுதல், இவர்களுடைய சொத்தம் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் துறவடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே தைரியம் ஆண்டவரே, சமுதாமே தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவ பயம் ஆண்டவர தேவநீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அறிந்து திரிகிற மக்கள் அப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாடு ஆள கிருபை செய்யுங்கப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்து அதிகாரங்கள் சுவாமி எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், அவங்களுடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்றோம் அப்பனே, இவர்களுக்காக வேண்டி தேசத்துல நிற்கிற ஆண்டவர் ஆனவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் நிக்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர் நாட்டை காக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிக்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே, இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே, அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆனவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளும். அவருடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா, நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நாக்கு தேசங்களை எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தேசங்களில் எல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசியப்பா, போராட்டம் அப்பா, தாகம் அப்பா. ஆண்டவரே ஆளுகிற மக்கள் ஆண்டுகளுக்கு விசை ரங்கம்படி ஆய வேண்டிக்கொள். இரக்கத்தின் தேவன் நீங்க, இரக்கத்தின் தேவன் உங்களே நோக்கி கூப்பிடட்டும். இவருடைய சொந்த எரியே அல்ல ஆண்டவரே, இவர்களுடைய மாமிச போராட்டம் அல்ல, தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டமாயிருக்கட்டும் சுவாமி. அப்பொழுது நீங்க சுயமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க சுவாமி. உங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும். அப்பா நீங்க சொல்லுங்க, என்ன நோக்கி கூப்பிடும் நான் அறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாக நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒரு நேரம் நம்ம இல்லாம தவிக்கிற மக்களப்பா நீரப்பா, பசி கொடுமையப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா, அந்தவரே பசியினால் என்னத்தை காரணம் என்று சொல்லி அங்கும் அங்கும் ஆண்டவரே அழைகிற மக்களப்பா, இவர்கள் மீது இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இவன் எல்லோரும் எல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. கொடுக்கிற தேவன் நீங்க நான் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. எங்களுக்கு போஷிங்கப்பா, எனக்குரிய குற்றங்கள் குறுகள்லாம் சாபங்கள் தான் நீங்க ஆகாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. சுவாமி அந்தவரே அசதியா நிக்காதபடி தாகம் உள்ளவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய தெருமையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செய்கிறவர்களாய் மாறட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் கடைசி நாட்கள் சத்ருவானின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதா தகவனையும் விலப்படுத்துங்கப்பா, விலப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டி சகப்பனே விழுந்து கொண்டு ஒரு ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனே வஞ்சிக்கப்பட்டு ஐயா விழுந்து போய் கொண்டிருந்த ஊழியர்களாண்டவர் பெருகிக்கொண்டே போறார் சுவாமி, பெருகிக்கொண்டே போறான் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவர்களாய் நிலை நிற்கிறவளாய் திரும்பிக் கொண்டு முடிவாமத்தை மாமே பொறுத்திருவளாய்களை திருப்பிக் கொள்வாங்க. எந்த சூழ்நிலை விழுந்தார்களோ சுவாமி அதில் இருந்தாலும் தக்க பலனை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்ருவாதையில் இருந்து விட்டுதலை ஆக்குங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் வந்தவரே, விசுவாசத்தை மறுதளித்து வந்தவரே ரட்சிப்பை அப்பம் அன்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, அதன் மகத்துவம், அதன் விலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்களை இப்ப நன்று மதித்து ஐயா விட்டு போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக்க மனம் திரும்பட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டபடியே அவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். திரும்பமாய் அந்த லட்சியத்தின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் முடிவிக்கிறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க, கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இந்த சபைகளை ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசம் மேற்கொள்ளாதபடி காத்துக்கொண்டிருவதற்கு கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிருபையும் பயமற்றமா நிலை நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லாம் கிருபை தான் அப்பா. நீங்க வரும் போது எடுத்துக்கொள்ள பொழுது சபையாக, மனவாட்சி சபையா, பரிசுத்தமுள்ள சபை, ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே. இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகையை ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும், ஒரு மனமும் அன்பு மன்னையும் இருக்கட்டும் சுவாமி. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவர் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நடத்துற போதவர்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சந்தர்ப்பனே. இவர்களை சார்ந்துங்கப்பா, நல்லமே பெறலாம், சாட்சி உள்ளவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக இவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி சபையா போதவர்மாறு உதவி ஊழியர்களையும் அவர குடும்பங்களை அந்த நாட்கள் சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா அவங்கள சுவிசேஷம் சகல தேசங்களில் அறிவிக்கப்படுவதால் நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நீங்க சொல்லிருக்கிறீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிக்கும். அப்படியான நல்ல தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நீத்தியாக நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே இன்றைய நாட்கள் இந்த டெக்னாலஜி வளர்ந்து உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வேகமா செல்லக்கூடியதாக ஆண்டவரே காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே அன்மையோடு தாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்தவளா இருக்கட்டும். அவருடைய குடும்பங்கள் தேவைகள் ஒவ்வொன்றை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் எல்லா இடங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவோம் நான் உண்டு அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே என்னும் போது ஆசப்பா சோதாதப்பா ஆண்டவரே நீங்க சொன்ன பிரகாரம் ஆண்டவரே அறுவடைக்கு மக்கள் போதாதென்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியான காலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஊழியர் சிறுவளாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். குஸ்காங்கிறவர்களுக்கு எங்களுடைய அன்பை சொல்லுகிறவளாய் ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. அவருடைய தாழ்வம் என்ன பயமெல்லாம் நீங்கி கத்தர் நல்லவர், அவர் தான் ரசிக்கிறவர், அவர் தான் ரசிக்கிறவர் என்றாவது சொல்லட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளும் என்னமாயாண்டவர் எத்தனையோ தேசங்கள் கிராமங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட மண்டலங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். சகோபனே தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த இடங்களில் இருக்கிற எல்லாவித பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் தாங்கத்தக்க விலனை கொடுங்க சுவாமி. கண்ணீரை தொடங்கி சுவாமி அப்பா அவர்களுக்காக வேண்டிக்கணும். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே சுசேஷத்தை கேட்டு கீழ்படுகிறவளாய் ரசிக்கப்படுவளாய் அவர்களும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுத்து சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தரம் அப்பா. நன்றி தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. எத்தனையோதா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி. ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த நாட்களில் தேவையாண்டவர் தேவையாண்டவரே உலகத்துக்குரியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை தாங்குறவர்களாய் மாறட்டும், மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு சேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த விலையிலும் ஆண்டவரே இந்த நாட்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. அந்த நாட்களில் இருக்கிற மக்கள் அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிறாங்க சுவாமி. ஐயா கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வரும். எத்தனையோ கொடிய காலங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே இந்த காலங்கள் நடக்கிற ஆண்டவரே கொடுமையான காரியம் ஆண்டவரே அப்பா. ஒரு விஷயம் ஒரு விஷயம் கூட அன்பினான் இருப்புங்கப்பா. ஜனங்கள் அன்புக்குள்ளாக வந்து நன்மையானதை செய்யட்டும் சுவாமி. இரக்கமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சார். உங்களோட அன்புதான் அப்பா வெண்மாரியாக ஊற்றப்படுவன், வெண்மாரியாக ஊற்றப்படும் அப்பா. குடும்பங்கள் குடும்பங்கள் உறவுகள் ஆண்டவரே, அன்பில்லை அன்பில்லை. ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய், கொலை செய்தவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய் அப்பனே, அன்பில்லாமல் ஆண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறவர் சுவாமி. அன்பினால் நிறப்புங்க அப்பா, உங்களோட அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் உங்களோட அன்பு நீதி செய்யும் தகப்பனே. வெள்ளை ஒரு விசை நிறப்புங்கப்பா, உங்களை வரைக்கு முன்பாக ஜனங்கள் மீது ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே பின்மாறியாக உங்களோட அன்பினாவை ஊற்றும்படியாக உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டவர். குடும்பங்கள் இந்த அண்ணே துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தானப்பா உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும் அப்பா. அவர்களுக்காக வந்துக்கும் ஆலய பிள்ளைகளுக்காக வந்து ஐயா, அந்த ஆலய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஆலய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானப்பா அந்த ஆலய பிள்ளைகளை கொண்டு வர முடியும், தகப்பனை கொண்டு வர முடியுமாப்பா. இவைகள் எல்லாம் பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, கெட்டு போகாதபடி சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே அழித்து விடாதபடி எந்த தகப்பனே பெற்றோர்கள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு

0: increase their strength. You inhabit eternity. You inhabit the praise of Israel. You keep me as the apple of your eye. Thank you. You keep the soul alive. You know the heart. You know the path I go, and you know the way of righteousness. You lift up the lily, you love forever and ever. Hallelujah, Lord. You love the righteous. You make all things new. You make my faith flow through wisdom. You make my way perfect. I praise you. You make the barren woman a joyful mother, and you make our land great. Your name is as ointment poured forth. Your name is great and mighty. No mother despise the affliction of the afflicted. You, O Lord, are the portion of my cup, and I worship you. You prayed with blood falling down the sweat of Gethsemane. You preserve my going out and coming in, and protect my soul from death. You quicken me. You are the redeemer of the soul. Praise be to you. You redeem me from all evil, and you reign amidst the cherubim. I worship you. Resent evil. You said that the wise shall shine as the brightness of the firmament. Hallelujah. You satisfy the lion's soul. You serve me. And you scatter the people that delay in war. You search the heart. You send plentiful rain. Thank you, Lord. You send the prisoners out of the prison. Praise you, Lord. You set me upon a rock. You set the solitary in families. You set up on high the lowly. You shall never allow the righteous to be loved. Amen. You shall mercy forevermore. You shall mercy to thousands of them who love you. You spoke out of the midst of a great fire. You strengthened me, O Lord. You stretched out the earth above the ladder. You upheld my feet from slipping. I thank you. You teach children in your arms. You tread upon the waves of the sea. You walk amidst the church.
1: Recording in progress.
2: Amin, amin. Nangal ningirupadhu sangamam vanaliyin vyalakkilamaikkana kaalai nera olipirappu vidudhalaiyin velicha neram. Vidudhalaiyin velicha nerathile nangal indha velaiyilum ningirupadhu vedagamakkal ipadhil nigalchi Bible quiz. Ningirukku ovvoruvareyum ningal aayithamaangal katharthaame indha vedagamakkal ipadhil nigalchiyile உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராம் கூடாக இணைய முடியும், வைபர் கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவீர்களானால் இலவசமாக இணைய முடியும், அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரமாயந்திரையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையில் சௌரி ஜானட் அருட்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியர் சுசரேட்பின் வாணர் அவர்கள் இணைவாரனை விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா
3: அன்பான பரலோக தவப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்குற தேவநீராண்டோரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள் மறுபடி கேட்குற பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து மக்கள் அளித்த சிஸ்டர் ஜாட்டை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல இந்த கேட்பதில் நிகழ்ச்சி உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாள் ஆசிர்வாத நாளாக அனைவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே
1: கத்ததாம எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை மூடி வரை நடத்தி தருவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
1: சொல்லுங்கள்.
2: சிறகு இல்லை சட்டை இல்லை, சரியா? இது புது கேள்வி. சிறகு இல்லை சட்டை இல்லை வானத்திலே பறக்கிறது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
1: கொண்டிருக்கா?
2: அல்ல அல்ல,
1: அந்த மேகத்தில் இருக்கிற அந்த மகிமையான அந்த புகை,
2: அது நீங்கள் எங்கடைய கனடா நாட்டிலே யூரோப்பிலே பார்த்தா தெரியும். மேகம் இலங்கை இந்தியாவில் ஒன்றா எல்லாம் புளுவாக இருக்கும். அங்கே மேகம் இல்லை,
3: சூரியன் சூரியன்
2: ஆ
3: சூரியன் சந்திரன்.
2: ஆமீன். எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை சட்டை இல்லை பயங்கர ஸ்பீட்லே சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி நன்றி
1: அருமையான. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
3: ஆபிரகாம்
1: இல்லை, ஆபிரகாம் யெகோவா ஜீரே என்று தான் கட்டளையிட்டவர். இது வந்து ஜெகோவா ஷாலோம், சமாதானம் தரு.
3: ஜெகோவா ஷாலோம்
2: மிஸ்டர் வானர், வானர் ஐயா சத்தத்தை காணையில்லை. ப்ரைஸ் தி லார்ட்,
4: ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
2: ஆமென் ஆமென் ஆமென்.
1: வந்துட்டீங்களா?
2: எழுப்பி விட்டோம்.
1: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
4: யெகோவா ஷாலோம்,
2: யெகோவா ஜீரே என்று கட்ட மாதிரி கிடக்கு முதல்ல.
1: இல்ல, யெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
2: சொன்னேனா? யெகோவா ஷாலோம்,
4: யெகோவா பாரம் பொருள் யெகோவா ஷாலோம் சொன்னது
2: பவுலா
4: இல்லையா?
1: பழைய பாடனா
4: நியாயாதிபதி 6:24 ஐயா. அது நான் நிக்கிறேன், என்ன பேரு கிதியோனா இருக்கும். நியாயாதிபதி 6:24. சரி ஓகே, தேங்க் யூ. மறக்க முடியாத
1: சம்பவம்
4: செய்யல, மைண்டுக்கு வர மாட்டேன். சரியா,
1: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?
3: நீதிமன்றம் இருக்கு
1: இல்லை,
4: பிரச்சனை கொடுக்கறவங்க தான் கவிழ்த்து போடுறோம்.
2: கவிழ்த்து போடுறோம்.
5: ஹலோ
2: சிஸ்டர் டாலி, நீங்கள் பைபிள் குரூஸ் ஜாயின் பண்ண போறீங்களா?
5: இல்ல, நான் இன்னும் இதுல வர இல்ல, இன்னைக்கு ராவிக்கு தான் வர்றோம். அந்த மண்டே நீங்க என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் பிரேயர் அண்ட் மார்னிங் ஜெனட்.
2: ஆமா சிஸ்டர் ஜெனட், அம்மா கனடாக்கு வரா புக் ரிலீஸுக்கு. வர்ற டைம்ல திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலும் ஜெனட் தொகுப்பு வாங்க. திங்கள் செவ்வாய்
5: வெள்ளி
2: எழுதி இருந்தா இல்லையா?
5: முடிஞ்சவங்க வெளியில போறாங்க எல்லாத்துக்கும் நான் ஜாயின் பண்றேன். ஓகே
2: ஓகே அம்மா, God bless you.
5: ஆமென். தேங்க் யூ.
2: ஸோ சிஸ்டர் ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கிற நேரத்தில் சௌதரி டோலியும் சௌதரி மேகலா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரியரை. ஆமேன், ஆமேன். என்ன கேள்வியம்மா?
1: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் ஜா.

0: ஐயா அவங்க யாரும் இருக்கீங்க அப்படி செய்யறாங்க.
1: அநியாயக்காரன்
0: அப்படி வருமா?
2: இல்ல
1: புதிய ஏற்பாடுல வருதா? அப்ப நீதிமொழி அப்படி என்று சொல்லி சொன்னால் புதுக்குள்ளோன் பொருங்குறோம்.

0: கண்டுபிடிக்க மாட்டீங்க, அடியில கிடக்குது வசனத்தின் அடியில கிடக்கு.
1: அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்துடணும் பிடிச்சலாம் தானே.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்து 1:11 சரியா?
1: யா, 1:10-11 ரெண்டிலும் இருக்கு.
2: 1:11 கவுழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவுழ்த்து போடு.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்?
0: சுன்னார்கள்.
1: இல்ல, பைபிள் பைபிளின் படி
0: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாளம் தண்ணி விரிவாக்கி மட்டுமல்ல,
1: இடிவாக்குகிறவர்

0: எவ்வளவு திருவிகலமோ
1: தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பார்த்தா
1: இல்லை.

0: ரெண்டு மூன்று அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியுது. அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில்
2: அது சங்கீதத்தில் வருது சரியா
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன தாவியில அகித்தோப்பு அகித்தோப்பு இல்ல
1: இல்ல
3: கடபஸ்தனா கடபஸ்தன்
0: என்ன பேர் சொன்னீங்களம்மா
1: கடகல்
2: அதாவது இறைமையால வசனமா சொல்லுது
1: இல்லை
2: இறைமையாலதான் வருகுது அவன் நாவு கூர்மையான அம்பு அது கபடம் பேசுகிறது
1: இல்ல கபடஸ்தன் இருக்குது அவன் யார்
2: அவன் கபடஸ்தன்
1: எப்படிப்பட்டவன் அல்லது
0: அப்படி வாரீங்களா

0: கபடஸ்தன் யாருன்னு தான் கேட்குறீங்க. யாருன்னு கேட்கல, கபடஸ்தன்
1: என்ன? அவன் அப்படிப்பட்டவன்.
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கிய ஒன்று பதினாலாம் பலியிட கபடஸ்தன். அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யாருக்கு
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
1: விற்று போடப்பட்டவன் யார்?
0: பவுல்.
1: இல்லை.
3: மத்தேயு.
1: இல்லை.
0: பவுல் இல்லையா?
1: இல்லை.
2: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்.

0: யூதாவையும் குமாரரையுமா?
1: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சி யார்? நானே அதுக்கு பதில் போடினார். ஓகே, பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சிகள் யார்? ஆறு பேர் இருக்கணும்.
2: சொன்ன வரும்
1: இல்ல
2: மத்தியில இருக்கு ஆண்டவர்
1: இயேசு கிறிஸ்துவன் சொன்னவர். 24:7 லூக்கா 21:11
2: இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்து இந்த மூன்று பேர் என்ன?
1: சகரியா, யோவேல், ஆமோஸ்.
0: யோபு சொல்லிருக்கிறாரா?
1: யோபு இல்ல, யோவேல்.
3: யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
1: இல்ல, ஆதிகாமம் இல்ல. அதிகாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்க தரிசனம் சொல்ல
3: ஒருத்தனும் அதுக்குள்ள
1: வராத பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம். ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசனம்
3: மல்கியா சொல்லிருக்கிற, மல்கியா சகரியாலும் சொல்லிருக்கிற, சரிதானே?
1: மல்கியா இல்ல, சகரியா.
3: சகரியாவா? அப்ப மல்கியா ஒன்று நாள் என்ன சொல்லப்படுது? வாரம் பாத்துருவோம் இருக்கேன்.

0: ஏதோ நாம் எளிமையாக்க எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: மல்கி அவுண்டனா இல்லையா? பூமியை சென்ற மாதிரி தான் இதில் போட்டுக்கிறாங்க. என்னது என்னது எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ மென்யா ஏதோ மென்யா நானால் பல கிடக்கிறவர்களை திரும்ப கட்டுவேன், கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார், எல்லை துன்மார்க்கிற எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சின்னம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது, அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகி எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், அது என்ன?
2: வானவில்
0: இல்லை
1: நித்திய ஜீவனை குறிச்சு தான். புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து ஒன்று மூன்றில இருக்கு
1: சொல்லப்பட்டிருக்கு.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது. ஆனால் யாரை குறித்து சொல்ல போனா சங்கீதம் பத்தி எடுத்தான் தெரியும். அதுல சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா.
1: சத்தத்தை காணல எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு சொல்லப்படுது?
3: சங்கீதம்
0: 107 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: தங்கள் ஆபத்தை கர்த்தர் நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை ஆசரிப்பதில்
3: என்ன கேள்வி
1: சொல்லுங்க தங்கச்சர் சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?

0: ஆஸ்பத்திரியை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
2: பத்தொன்பதாவது வசனம்
0: ஆபத்திரியை நோக்கி
3: கூப்பிடுறதும் 20 சேர்த்திருக்குது. ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவரை நீக்கலாக்கி
0: ரட்சிக்கிறார்.
3: வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, அது பழைய பாட்டில் வருது.
3: என்ன?
0: நானே உன் பரிகாரியாக கத்திர, அதை சொல்றீங்க?
3: இல்ல,
0: வைத்தியர் இருக்கா?
2: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். ஆதிகாமத்துல வருது, சரியா?
3: ஆதிகாமத்துல வருது,
0: 52 வருது.
3: 52 அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு
0: என்ன?
3: தீவுகளில் மிகவும் அழகானது
0: பத்மோஸ் எங்க இருக்குது இப்ப? எக்கச்சக்கமான தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு. கிறிஸ்தவ சம்பந்தமாக அரவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு குடியெல்லாம் செத்து போச்சு. பிரான்ஸ்ல ஒரு பக்கம்
3: போயிட்டு
0: இடம் போகுது. ஜெர்மன்ல எரியற நிலைமைக்கு வந்துருக்குது. இப்ப 42 என்ன பாட்டுல போகுது? ரெண்டு நல்ல காத்தடிக்குது, மழை வரும் சொன்னாங்க. என்ன பாப்போம் கத்திர சோதரம்.
3: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்று சொல்லிச்சுனா நீங்கள் என்ன பைபிளை வச்சு
3: கேக்குறேன்?
0: பைபிளை வச்சு கேக்குறேன்னு சொன்னா உண்மையப்படி பாக்க மாலை தீவு எடுக்கலாம். அழகான தீவு
3: அழகான
2: தீவு இல்லங்க.
3: வேதத்தின் படி
2: சமுத்திர கரதுரையிலே குடியிருந்து அநேக தீவுகளும் ஜனங்களோடு விசாரம் பண்ணுகிற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே நீ
0: உன்னை ஐயா இந்த தீர்வை குறித்து சொல்லப்படுது. ஐயா தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவார் சொல்லி ஐயா இருக்கா?
2: பூரண சௌந்தர்யவதி,
0: அதான் தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவான்னு சொல்லி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீரு என்று சொல்றது அந்த இடத்தான் குடிக்கும் தீர்த்த தீவத்தை அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவு. சரி, கடலின் நடு மைய பயத்தில் தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறேன், எங்க வரப்போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா?
3: அப்படித்தான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
3: இல்ல
2: ஆசியா
1: இல்ல இல்ல சிரியா
3: என்னன்னா
1: சிரியா சிரியா
3: இல்ல
1: என்ன கேள்வி
0: என்ன கேள்வி சொல்லட்டாடு சீப்ரு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார் சரியா
3: ஓகே ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலு எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சேரம் வருது
1: மூன்று மணி நேரம்
0: அப்படி வராதையா
2: மூன்று நாட்கள்
0: பொறுங்கய்யா
2: மூன்று நாட்கள்
3: இல்ல
0: அப்படி வராதையா அது குறைய ஐயா ஏழாம் திரை
3: கடற்கரை
0: சரி இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே பூமியின் நான்கு திசைகள்
3: சொன்னீங்க தானே
0: என்ன
3: வெளிப்படுத்தல் எட்டு ஒன்றில இருக்குது
0: வெளிப்படுத்தல் ஒன்று இருக்குது அரை மணி நேரம் அதனால சொல்லிப்போட படிப்ப கன்ஃபர்மேஷன் செய்யல ஒரு மூன்று மணி குழப்பமா போயிருக்கேன் படிச்சது வெளிப்படுத்து
3: ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் இல்ல ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் கத்தர் பட்சத்தில் துணை நீக்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார் இல்ல
2: என்ன திரும்ப சொல்லுங்க என்ன கேள்வி
3: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்
0: கத்துடைய வேலையை அசதியா செய்வோனா
3: இல்ல
2: சமூகத்தை அப்பங்கள் எடுத்து சாப்பிட்டு
3: இல்ல இல்ல நியாயாதிபதிகள் 5:23 இருக்கு
0: நியாயாதிபதிகள் 5:23
2: மோரோசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்ல

0: Moros.
1: Moros.
0: Yeah. Moros தானே நாயிலும் முதல்ல வந்துதானே ஐயா பேர் வருது
2: என்ன நாடா
0: இல்லையா மோரஸ் தான் அந்த
1: பேர் பேர்
0: அந்த பேர்
2: பேர் என்ன நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா
1: ஆளுக்கு
2: அதன் குடிகள்
0: இந்த இதுல ஆங்கில வேத அமைச்சு சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா செட் ஏஞ்சல் ஆஃப் லார்ட் ரெண்டு தான் அந்த வசனத்துல வருது ஐயா ஆங்கில வேத அமைச்சு போட்டிருக்கு வருது MORMEROZ வருது
2: இந்த வசனம்
0: 23 நான் நினைக்கிறேன் ஜென சொன்ன மாதிரி மோரஸ் தனிப்பட்டால இருப்பார் மோரஸையும் சாவியுங்க அதுக்கப்புறம் அவன் குடிகளையும் அந்த அந்த ஜனங்கள் அந்த அந்த இடத்துல குடிகளையும் சாவியுங்கள் என்று கத்தர் தூதரானவர் சொல்லுகிறார் அவர் கத்தருடைய பட்டணத்தை துணிக்க வரவில்லை இருக்கலாம் அப்படி ஏன்னா பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கத்தருடைய பட்சத்தை துணிக்க வரவில்லை சரிதானே ஐயா அப்படின்னா தனிப்பட்ட மனுஷன் தான் சொல்லப்படுது ஐயா
1: முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் என்று இரண்டாவதா சொல்லப்படுது நாடு
2: மோரோஸும் அதன் குடிகளும்
1: குடிகளும் மோரோஸும் அவன் குடிகளும்
2: இங்க இருக்கு மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபாலிங் டு 8 failing to aid Israel. Moros is a city.
0: அதனால
2: இந்த பைபிள் பாக்குறீங்களா நான் இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இப்ப கூகுள்ல பார்க்க மோரோஸ்
0: கூகுள்ல பாக்குறீங்களா

0: லெபனான்தானே, லெபனானுக்கு உங்களோட பெர்லின் மாதிரி மோரோசிஸ் சிட்டி, சிட்டியைத்தான் அவர், சிட்டியும் அதன் குடிகளும். அவங்க சாங் ஆஃப் சாங் டெபரா இல்ல ஏதோ சொல்லி இருக்காங்க. அது
1: பாருங்கய்யா, ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா.
0: சிசராவோட யுத்தம் பண்ணக்க உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்.
1: நியாயாதிபதிகள் தானே என்ன?
0: ஆமா,
1: பார்வைக்கு சொல்லி குடிகளை சவிக்கவே
2: சவியுங்கள். மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர்
0: ஊற்றப்பட்டது நீங்களா?
2: என்னண்ணா
0: ஒரு கேள்வி போட்டிருந்தவன், இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்ன? 50 குடமா?
2: இல்லை இல்லை,
3: 4 குடம்.
2: இல்லை,
0: 450 குடமா?
2: இல்லை.
0: அல்ல, கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்கில், எத்தனை குடம் உண்டு? 3 குடம், 7 குடம், 50 குடம், ஏதோ ஒன்று எல்லாம் போட்டிருந்தது.
1: ஆன்சரை பார்க்க இல்லை. பாருங்க, பார்த்து சொல்றேன் நானுங்க.

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18, 33, 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், ரெண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாகதாவில் மேல் ஊற்றுங்கள், பின்பு ரெண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். ரெண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள். 4, 3, 12. சரி, ஓகே.
2: 34 மேலையும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் மேல கூப்பிடுறது. அது 12 இல்ல
0: ஐயா, இல்ல ஐயா, அந்த மகேந்திரம் ஐயா அந்த வசனத்தை பாருங்க ஐயா.
2: 4 குடம் பழியின் மேலும், கேட்டிருக்கோம்.
0: அந்த 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனி பலி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயா, பலியும் புறகும் வருது. பின்பு ரெண்டாம் தரவும் அப்படியே ஊற்றுங்கள் சொல்லியிருக்காங்க.
2: என்ன
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன்
0: சொல்லுங்க.
3: என்னன்னா
2: 18
1: இல்லை
0: மனிதருடைய கை முளத்தின்படியே 9 முள நீளமும் 4 முள அகலவுமா இருந்தது. அவன் அம்மோ, அது அம்மோன் புத்தருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முள மெத்தின அடி, 9 முதல நீளமும் 4 முள அகலம்.
3: 9 முளமா? 9 முளம் என்றா
0: 9 அடி, 9 அடி கூட வரும். என்ன
3: 9, 27 2.5 அடி கூட,
0: 2.5 அடி கூட வரும். பிளஸ் 2.5 அடி, ஓகே. 11.5 அடி வரும். ஓகே, சரி. அடுத்தவளுக்கு வாங்க.
1: அந்த கிரீசு தன்னை எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான்.
0: அவன் தேவடைய ஆலயத்துல
1: தானே நாட்களில் என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு, இங்க இருக்கிறான்னு. இப்ப ஆப்பிரிக்கா போயினும், அங்க போயினும், இங்க போயினும், கடைசி அங்க போனாடு. சரியா,
1: கடைசி ஆண்டவர் வந்துடுவாரு. என்ன
0: இப்ப அதான் இப்ப வந்து அங்க பார்த்து அங்க அந்த ஆபீஸ் ஊழியக்காரர் ஆப்பிரிக்காக்கு ஓடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர் இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசா கதவை புட்டிப்பட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
3: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
0: அது என்ன பிரச்சனை என்றால் ஐயா, அவங்க இந்த இப்ப இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, இவங்க அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸ் கண்டு கொண்டாங்க. பிசினஸ்ல வந்து என்ன ஐயா, இப்ப தீக்கிரசி ரெண்டு போட்டோம்னா ஓகே, எல்லாரும் வருவாங்க. உடனே ப்ராஃபிட் ரெண்டு போடுறது, ப்ராஃபிட் ரெண்டு சொல்லி எங்க எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் ரெண்டு போட்டவர் இல்லையே. ஆபிரகாம் தீர்க்கதரிசன்னு ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குரு சொல்லப்படுது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட, அதாவது வந்து எரேமியா இவையில்தான் அந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசி தேவனால் நியமிக்கப்பட்டவர். இன்றைக்கு பார்த்தா உலகத்தில் உள்ள முழு பேரும் தீர்க்கதரிசி. 5 வகையான ஊழியம் என்று பேசுல சொல்லப்பட்டிருக்குது ஐயா. இவங்க எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 5 வகையான ஊழியத்தை தாங்களே எடுத்து வச்சு தலையில் ஆடிக்கொண்டு நினைக்கிறாங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி ஐயா
0: சொல்லுங்க,
3: அது ப்ராஃபிட் ப்ராஃபிட் இல்ல, ப்ராஃபிட்டுக்காக செய்யற
0: தெளிவாயங்கரமான
2: காசு
0: ஒன்றும் தேவையில்லையா, நீங்க இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டம் பண்ணுவோ அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி கட்டி கொண்டு வரலாம். அதான்
2: சொல்றேன் பட்டம் போட்டு வச்சுக்கணும்.
0: இப்ப நான் இப்ப ஒரு காரியத்தை நான் கேக்குறேன், இவ்வளவு பட்டம் வச்சுக்கிறாங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்றாங்களா?
3: அது பட்டம் பறக்கிறதுக்கு ஐயா, பட்டம் பறக்கிறதுக்கு தானே,
0: அதுதான் ஐயா. இப்ப வந்து அதாவது அந்த அந்த பேருக்கு ஏற்ற டைட்டலுக்கு ஏற்ற இது, இப்ப வந்து ஐயா ஒரு இப்ப பாருங்க ஒரு மேனேஜர் சொல்லிச்சுன்னா அந்த மேனேஜருக்கு ஏற்ற டேலண்ட் அவருக்கு இருக்க வேணும். ஒரு கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தால் பியூனா இருக்கிறவன் கூப்பிட்டு மேனேஜர் ஆகி விட்டால் அவன் என்ன மேனேஜர்ன்ற காரியம் செய்வா? கடைசியா கம்பெனி இழுத்து மூட வேண்டிய கட்டம் தான் ஆண்டோட சபை இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலே போயிருக்கு ஐயா. குப்பையில இருந்து தூக்கி பந்து கிடந்து பாக்கணும் இல்ல அழுது நோய், நான் குப்பையில இருந்தேன், நான் புழுதியில இருந்தேன், ஆண்டவர் என்ன தூக்கி விட்டேன். நீ குளிப்பு முழுக்க எல்லாம் குப்பையில இருந்திருப்ப, குளிப்பு முழுக்க எல்லாம் புழுதியில இருந்திருப்ப, போய் குழியன்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி விட்டுருப்ப. அதான் சில சில காரியங்களை நினைக்கல வந்து ஆக்கள் காரியங்களை பார்க்கல, எல்லாம் வந்து இந்த பட்டங்களை வச்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பாக்கல ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க ஆக பெந்திகோஸ்தாவை தான் இருந்தது. இப்ப பார்த்தா பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆற பார்த்தாலும் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு கும்பிட்டு போனேன், நான் பாஸ் பண்ண சொல்லணும். இத்தனை பேர் வச்சு அவற்ற குடும்பம் தான் அங்க சவை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்பினும், குடும்பத்தை மட்டும் தான் வச்சிருப்பினும். ஆனா அங்க பார்த்தா பாஸ்டர்லாம் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு எனக்கு
3: அது மணிக்கு
2: தான்
0: இல்ல இல்ல இல்ல ஜனட்டு உங்களுக்கு விஷயம் தெரியாது. ஒரு முறை ஒருத்தர் வந்து இந்த எங்கட ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்து கொண்டார், கலந்து கொண்டார் ஏதோ வழியில டெலிபோன் நம்பரை பிடிச்சிட்டேன், பிடிச்சி வாய்ஸ் ஆஃப் கோட் தெரிஞ்சுட்டு தானே அடிச்சுக்கிட்டார். அடிச்சு கேட்டு சொன்னார் இப்படி இப்படி நான் ஜெர்மனுக்கு வர வேணும் சொல்லி. அப்ப என்ன இவர் என்னது ஜெர்மனுக்கு வரவேணும், ஊர்ல இருந்து ஊழியத்து செய்யுங்க, ஜெர்மனுக்கு வரவனும் என்னதுக்கு, என்னத்துக்கு ஜெர்மனுக்கு வர போறாரு எனக்கே தெரியா, ஜெர்மனுக்கு என்னதுக்கு வரான்னு சொல்லி நான் அப்புறம் நான் என்ன யோசிப்பேன் சொல்லி நான் டெலிபோனை வச்சுட்டேன். நான் அப்படியே இப்ப பாருங்க என்ன காரியம் சொல்லி சொன்னால ஐயா, இப்ப நீங்க உங்களோட டெலிபோன் நம்பர் இருந்தா உடனே இப்பன்னு கனடாக்கு வரவணும், மகேந்திரமா டெலிபோன் இருந்தா டெலிபோன் நம்பர் இருந்தா அங்க மகேந்திரமா இருக்கிற விக்டோரியாவுக்கு வர போறோம்னு இப்பினோம், என்னத்துக்கு வந்தாலும் இடம் பாக்குறது வர போயினோம். படிதட்டு என்ன ஐயா சொல்லுங்க, சரியா புள்ளையா?
2: இல்ல ஐயா
3: விஜய் மாதிரி செய்யணும் ஐயா.
2: ஐயா
0: அதுதான் ஐயா உண்மைய முக்கியமான காரியம் வந்து இப்ப உங்கள்ட்ட கால் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான். அத நாம பாத்துக்கொள்ளணும். இன்னைக்கு வந்து டெல்லுவா நடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது, இவ இல்ல முன் தெரியாது வலுகுல வளைஞ்சு கதைப்பன முன்பின் தெரியாத ஆக்களை வந்து முதல் எடுத்துக்கிட்டு தென்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிளியதுன்ற இல்ல நான் டக்குன்னு அங்க அது சிறது சிறதுன்னு சொல்லி சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னோடு முடிச்சு போட்டு போயிடும். சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும். இன்னைக்கு பெட்டி கடை துறக்கிற மாதிரி ஆண்டு சபையை திறந்து எல்லாம் வந்து சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்கள்ல சபைக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தை நிறுத்தம் கத்தோடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போதே ஒழிய தேவனுடைய ராட்சியம் வளர்ந்த வாடில இன்றைக்கு அப்படியா சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகத்துல தள்ளப்பட்டிருக்கு. எந்த நாடு பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்து ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க முழு பேரும் ப்ராஃபிட்னு சொல்லி கொள்வாங்க, நம்ம தேசத்திலிருந்து வரவங்க ரெவரன்னுவாங்க இதுவாங்க, மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் வந்துருக்கு அது வந்தப்ப அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்றது எல்லாரும்.
1: ஓகே, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்?
3: 40,000
1: இல்லை,
2: 16,000 பேர். 16
1: இல்லை, அசிரியரின் பாளையத்தில்
3: 140,000.
1: என்னன்னா
3: 140,000
1: இல்லை,
3: 100,000 மேலதானே?
1: 100,000 மேலதான்.
3: 160,000
1: அதுக்கு மேல.
0: அசிரியரின் பாளையமா? அதிவேரின் பாளையம் பெலிஸ்தியர் பாளையம் அவனுடைய பாளையம் சுற்றிலும் கத்தருடைய
3: எழுபத்தையாயிரம் பேரா?
1: 175,000
3: 85
1: ரெண்டு ராஜாக்கள் 19:35 இருக்கு.
3: அவங்களுக்கு ஈரான் கிடையாது தெரியலையோ? ஈரானும் ஹமாசையும் தெரியலையோ?
0: அப்படி போல இதுதான் தெரியும் போல.

0: சின்ன தீர்க்கதரிசி தான் ஆரண்யர்.
1: வஸ்திரம் இல்லாமல் பெரும்
2: கடந்தியா
3: இல்ல ஏசாயா 23 இருக்கு.
1: அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி?
3: ஏசாயா தான்.
0: ஏசாயா 23? ஏசாயா 23.
2: அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரன் ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல நடக்க இல்ல
1: அப்ப போல
2: போல
1: கம் டு த பாயிண்ட் மகேந்திரவையா.
2: வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமா நடக்கிறது போல கர்த்தர் சிங்கம் போல
3: நடந்தது போல
0: அது சொல்லப்படுதுதான். என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க, அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தாம் தான் குடி விலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான், அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீ அடிவணி ஆட்டி.
1: ஆமீன். இதயத்தை அதாவது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது எது?
0: இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது மது என்று. திராட்சரசம் மது.
1: சரியான பதில். இரண்டாவதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது?
0: முகக்களே
3: தானியம்
1: இல்லை.
0: முகக்களே உண்டாவது வெயில்
1: இல்லை.
2: என்ன
1: சமால்
3: ஔஷதம்
1: ஔஷதம் இல்லை.
0: இந்த
1: காரியம் தெரிஞ்சேன்டலையா நீ மேக்கப் பண்ண மாட்டேன் இதையே செய்து கொண்டிருப்பினம் ஐயா. வேதம் தானே சொல்லுது. இல்ல இல்ல கழுத்துக்கு மட்டும் அடிப்பாங்க மோத்து போட்டா மோவ எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு காரியங்களை செய்து விட்டுரும். மாறிக்கிறி கண்ணு கடிச்சு விட்டா கண் கட்டு போயிரும்.
2: மறந்துடும்.
1: நான் முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விலாம் இருக்குது.
3: ஒரே வசனத்திலாம் இருக்குதோ தானியம் திராட்சரசம் எனக்கு தெரியும் மறந்துட்டேன்.
1: சரி நான் சொல்றேன் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 104:15 வாசிங்க.
0: சங்கீதம் 104:15 சங்கீதம் 104
2: இதயத்தை மகிழ்ச்சியாக்க தியாசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணையும்
1: முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா இருந்தான் சாஃப்டா வரும். ஒலிவெண்ணெய் இருக்குல்ல ஒலிவெண்ணெய் நீங்க வந்து கைக்கு காலுக்கு பூசினீங்கன்றா அந்த தோல் சுருக்கங்கள் இந்த காரியங்கள் ஒன்றும் வராது ஐயா. தோல்ல வந்து வயசு போனாலும் அந்த பாடியில ஒரு ஷைனிங் கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஐயா. எடுத்தாலும் சரி அல்லது வந்து நீங்க வந்து இந்த சாப்பாடு கெடுக்கிறது நல்லது. அதே வேளையில வந்து எங்களுடைய சரீரத்திலே அப்படி பூசி கொண்டு வரையில வந்து இந்த தோல்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதன்று நல்ல ஒரு ஷைனிங்கா அந்த நாட்கள் தண்டவாடிலே இதன்று பூசி கொண்டிருக்கும். பாருங்க இன்னைக்கு என்னதுக்காண்டி மோதுக்கு கிரீம பூசுற மட்டும் சொன்னா எங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை இல்லாதனா வெளிநாடுல கிரீம பூசுறோம். கவனிச்சு பாருங்க ஐயா இலங்கை எங்க
3: என்னது?

0: பூசுறதுன்னா உனது வேர்வை இழுக்கிறது தான் பூசுறது இல்லையோ, பவுடர் மற்றபடி வேறு ஒன்றுக்கும் பூசுறது இல்ல. வந்து பவுடர் வந்து மற்ற இந்த தொற்றுகள் பிடிக்காதபடிதான் பூசுறது. மற்றது வந்து பாருங்க, இந்த அந்த நாட்கள் மகேந்திரபாய் அவங்க சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, 7-8 வயசுல உங்க அம்மா கூப்பிட்டு ரெண்டு குண்டுல தந்துட்டு தலை கண்ணை வச்சுட்டு ஓடு ஓடு முத்தத்துல விளையாடு சொல்லி போட்டு மத்தியானம் கூட முழுக பாக்குறேன் இல்லையே, அதே மாதிரிதான்
1: இந்த யாப்பாந்த கைக்குழன்ற சாதி இருக்கணும். அவையில் வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு மூத்த போட்டு பூசுறவே.
0: ஆமா ஒரு சில புத்து மண்ணை, அது புத்து மண்ணா பூசுறவையா? புத்து பாம்பு புத்து மண்ணும் புத்து
1: மண்ணும் பாத்துருக்கேன்.
0: மற்றது இல்லையா? நீ கரையாம்புத்து மண்ணில ஒரு விசேஷம் இருக்கு. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறதுல அந்த அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமா, லெசியா ஞாபகம் இருக்கு அந்த டபுள் டேக்கர் பஸ்ல உள்ள இருந்து.
1: ஆமா
0: அந்த பஸ்ல வரையில இந்த கீழே இறங்கிக்கலாம் அந்த கம்பி இருக்கு தானே, கம்பி புடிச்சு புடிச்சு ஏறுவோம். அந்த கம்பி ஒன்று இருக்கையா, குத்தி கம்பி ஒன்று வச்சுக்கலாங்க நடுவில் அந்த ஃபுட்போர்ட்ல பின்னுக்கு அந்த மூலையில அந்த எக்கையில தானே திறந்தபடிதான் இருக்குமே அந்த மூலை வந்து டபுள் டேக்கர் பஸ்ல அந்த கம்பி தடக்கப்பட்டு விழுந்து போனோம். விழுந்தா காலுக்கு எனக்கு குலுக்கிட்டு அப்ப கடைசியா பார்த்துட்டு வீட்டை வரையில அது வீட்டை கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ஓட்டுல இருந்து சின்னவையில இருந்து நான் கொக்கில் போகண்டா கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு போகணும். அப்ப அப்படியே கெந்தி கொண்டு ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஏற்றி கொண்டே விட்டது. அப்ப உடனே என்ன திங்க இது வெள்ளிக்கிழமை நடந்தது, இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இந்த மனுஷன் வந்து என்ன சார் டக்குனு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சு போட்டு அவிச்சு போட்டு அப்படியே கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் 2-3 நாளாவது கால் நோமல் காலா வந்துடும். நான் பள்ளிக்கூடத்து போயிட்டேன் சார், நல்ல ஒரு மாதிரி இருந்தது.
1: ஐயா அந்த டபுள் டெக்கர் விலையெல்லாம்
0: விலை
2: என்ன விலை ஏறினது?
0: நீங்க மகேந்திரமாய் ஹைக்கிறது பழங்காலத்து கதைகள் இப்ப 60
2: எனக்கு பெருசா இல்ல, எனக்கு தெரியாது உண்மையா. டபுள் டேக்கர்
0: நான் பள்ளிக்கூடத்துல
1: தெரியும்.
0: சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்?
2: கால குறிப்புக்காக.
0: நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அடுத்த கேள்வி, நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது?
1: எசாயா ஆண்டவருக்கு.
0: அருகு
2: எரேமியா சொன்னது.
0: எரேமியா தான் சரியான பதில். எரேமியா 1:6 வருது. அடுத்ததாக, சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது? எந்த கேள்வி, இன்னொரு ரெண்டு கேள்வி வருது. யார் யாருக்கு சொன்னது? எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த அந்த அந்த நாட்கள ஒரு தேசத்தை ராஜா ஆண்டு வந்தார் அந்த அந்த ராஜான்ற பேரும் சொல்லவும் நீங்க எந்த ராஜாவின் நாட்கள் சொன்னது?
1: சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி எரேமியா சொன்னவர்.
0: சரி, எளிமையா சொன்ன சரி, நீங்க ஒத்துக்கொள்றேன். மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜா என்ற காலத்துல
1: சொன்னது? ராஜா
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்ப நீங்க முதல் சொன்ன நீங்க என்ன சொன்னீங்க?
2: எரேமியா. எரேமியா காலத்துல.
0: எரேமியா சரி, நீங்க எரேமியாவின் சரி, அது நீங்க சொன்னது எரேமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல, அந்த அந்த அந்த ராஜான்ற பேர் என்ன? அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் சொல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.
1: அம்மன் புத்திரா?
0: இல்லை.
3: நேபுராஜ் நேச்சாரா?
0: இல்லையா.

0: அந்த நாட்களில் ஒரு ராஜா அன்று அந்த தேசத்தை ஆண்டுதான் அந்த ராஜாவின் காலத்தில் சொல்லப்படும்.
1: இந்த ராஜாக்கு சின்ன பேர் வார்வாரம்
2: யோசியா ராஜாவா?
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: யோசியா ராஜா.
0: சரியான பதில். எரேமியா 3:6 வசனம் வாசி பாருங்க.
3: எரேமியா
0: 3:6
3: ஆறாவது வசனம்.
2: யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள்.
0: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன?
3: எர்மோன். எர்மோன்
0: நோ நோ மலை மலை ஐயா ரெய்னி ரெய்னி ரெய்னி ரெய்னி
1: வடகாட்டு மலை தென்காட்டு மலை.
3: மாரிமலை, வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
1: முன்மாரி
0: என்னையா? பின்மாரி முன்மாரியா? 3 மலையை சொல்லுங்க.
1: பின்மாரி மலை, முன்மாரி மலை.
0: சொல்லுங்க 3 மலை. அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான காரியம் அந்த மலை.
2: படிச்சேன்
1: வடகாட்டு மலை
2: பின்வாரி முன்மாரி அந்த மலையான.
0: இந்த பின்மாரியும் இல்ல, முன்மாரியும் இல்ல, அலுமாரியும் இல்ல. இது போற
1: வடகாட்டு மலை உண்டு. நீதிமன்றம் 25-23
2: அடைகாட்டு கீழ்காட்டு
1: வெள்ளமா அடிக்கும் மலை.
0: நீதிமன்றம் ஐயா சொல்லுங்க ஐயா.
3: திடீரென்ன பிளாங்கா போச்சு. என்னென்ன பிளாங்க?
0: அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
3: ஒன்றும் வருது இல்ல மைண்ட்ல.
0: மைண்டுக்கு வருது இல்லையா? இல்லாட்டி கூகுள்ல வருது இல்லையா?
3: கூகுள்ல வரும்னா பாக்கிறேன்.
1: சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணுவேன்.
0: இல்லை இல்லை.
3: பெருமலை, பெருமலை பெருமலை நினைச்சல் வருது.
0: நீங்க சொல்றதான பெருமலைக்கு முன்னுக்கு ஒரு வசனம் பெறணும். சரி மறுபடியும் சொல்லட்டா?
3: மும்மாரி மலை. மும்மாரி
0: என்ன?
1: மின்னல், மின்னலோட வர மலை.
0: இல்லை இல்லை.
3: மும்மாதிரியோ
0: அது அருமையான மலை ஐயா. அந்த மலைய ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மலை ஐயா.
3: பெருமலை
2: சம்பூர்ண மலையா பெய்ய பண்ணி
0: ஐயா சொல்ற காவாசியத்தான் சொல்றாரு. ஒரு மறுமொழியில காவாசிய சொல்றாரு. இன்னும் இருக்கு கணக்கு.
3: என்ன
0: சொல்றீங்க?
3: பெருமலை உறைந்த மலை, வானத்திருந்து வந்த மலை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நீங்க ஒன்று சொல்லிருக்கிற உறைந்த மலை சொல்லிக்கிறீங்க, பெருமலை சொல்லி. பெருமலையில வந்து இன்னும் ஒரு வசனம் பெறும்.
3: பெருங்காற்று மலை.
0: இல்ல இல்ல இல்ல. சரி நான் மறுபடியும் சொல்லட்டா மகேந்திர ஐயா? மகேந்திர ஐயா
1: சொல்லுங்க.
0: யோபு 37:6 வசத்தை வாங்கி பாருங்க.
3: ஓ இது பழைய ஏற்பாடு. யோபு
0: 37:6 வசனம்.
2: அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: அடுத்ததாக நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்?
3: அது மறந்து
0: நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்? எப்படி என்ன எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது? ஐயா
3: நீங்கள் ஒரு பிரசங்கத்தில்
2: ஆவியா?
0: இல்ல இல்ல இல்ல ஆவி வரும் அது நோமல். அதுக்கு ஒரு காரியம் இன்னைக்கு அந்த காரியத்தான் உலகம் நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குழு தாரணம்
3: அணு போல
0: சரியான பதில் ஐயா. யோபு 36 அதிகாரத்துல 27 வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுது அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஈர பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையை.
3: ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னீங்க
1: அவைகள் மேகத்திலிருந்து மலையா சொல்றேன்னு சொல்றான். ஆனா விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி இழுக்கப்பட்டு மழை வருது.
0: ஐயா அது நான் நேர கண்ணாலே கண்டன ஐயா. நான் வந்து பண்ண பாலத்துல கண்டன ஐயா. அது வந்து மழை வந்து இந்த யானைன்ற தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்தோண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுன்னு சொல்லப்பட்டிருக்கா? அவ்வளவு ஸ்பீட் ஐயா வெகு அந்த இதாவது டக்கண்டு தின்னக்கூடிய தன்மை காணத்தான் அணுவை ஒப்பிட்டு
3: இருக்கிறேன் ஐயா. ஸ்பவுட் என்று சொல்றது வானத்தில இருந்து ஒரு சுழாண்டு சுழாண்டு சுழாண்டு வந்து கீழே உள்ள தண்ணியை கொண்டு ஓடும்.
0: இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சோம்னா உயிர் மீன் எல்லாம் விழுந்து ரோட்ல.
3: ஓ ஐயா
0: இலங்கையில நடக்கிறது அந்த காரியம்.
3: ஆமா ஆமா
1: ஐயா. யோகு வந்து தண்ணீரை மேகங்களை கட்டி வச்சுதானே இந்த பெரும்பள்ளம் வந்து.
0: என்னத்த சொல்லுங்க?
1: யோகுன்ற காலத்துல வசதிகளுக்கு மேகத்துல தண்ணீரை கட்டி வச்ச வேறாம்.
0: மதவுகளை திறந்தாரு சொல்லி அங்க வந்து டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மேகத்துலதான் போய் முழுக்க நிக்குமென்னு நாங்க எப்படி சொல்ல முடியும் ஐயா?
1: யோகுக்கே எப்படி இந்த சிந்தனை வந்தது?
0: ஏதோ ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு ஐயா. அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. அப்ப யோபு வந்த ஐயா தான் வேதத்துல சொல்லப்படுது. யோபு வந்து ஆதிகாமத்துல ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு சொல்லப்படுது.
1: இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்க வேணும்.
0: வந்திருந்தா யோபுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யோபுக்கு அது தெரியல. ஆனா யோபுன்ற காலத்துல ஐயா புத்தகச்சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் ஈரோடு இருக்கிறார். கடைசி நாட்களே என்னோட மாமிச கண் காண்கொண்டு அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த வசனத்தை. அதே யோபு தான் சொல்றாரு வந்து மாமிசமான அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும் என்று சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்கிற அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. ஆனா கடைசி நாட்கள் தான் நிறைவேற போகுது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை வரையும் போது கல்லறைகள் திறக்கப்பட போகுது. இந்த நாட்கள்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படத்தில் ஒன்று எடுத்து பாருங்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோவுக்கு ஏற்கனவே ஆண்டவர்
1: வெளிப்படுத்திட்டார். வந்து இயேசுவின் பிறப்பையும் சொல்லி இருக்கிறார்
0: தான். ஏசாயா சொல்லி இருக்கிறாய்யா. ஏசாயாவுக்கு முன்னுக்கு உள்ள சின்ன சின்ன தீர்க்க தரிசியே அங்க இவர் சொல்லி இருக்கிற எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல எப்ராத்தாண்டா அப்பத்தின் வீடு குறிச்சு ஆண்டவர் சொல்லி இந்த ஆண்டவரை பிறப்ப குறிச்சு அவரே சொல்லி
1: இருக்கிறாரு.
0: பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவுடைய வருகை, ஆண்டவுடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்கிறையில பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரும் கண்டுகொள்ள இல்லையா? அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால ஐயா நீங்க வேதத்தை அடிப்படையில் எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லையே ஐயா. அவர் வெளி ஐயா, ஒருவரும் வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்றவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோசம் கேட்கிறார், ஆண்டவர் உம்முடைய உண்மை காண்பிக்கும் சொல்லுற விளைவு சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டேன் கண்டாயன நீ செத்து போவ, ஆனா என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்க, யாத்ராமத்துல என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை அண்டு சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளை வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வேன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள, இந்த விழாவில் கிட்டே அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன்னு அந்த பின் அந்த பிரசனத்தை பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுது ஐயா. அப்ப அந்த அப்படின்னு சொல்லி பாக்குற வழியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் போல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம் இப்ப யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்களை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜபம் போராடின ஜபத்தை குறிக்கிறது ஐயா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ளையில தூதரன்னு சொல்லிப்பட்டு சிம்பிளா இந்த நாட்களை விட்டுட்டோம். ஆனால் மத்தை வந்த பிறகுதான், மத்தை முதலாவது இடத்துக்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பேர் பகிரங்கமாகுது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் மத்தை ஒன்று சொல்லப்படுது, அவருக்கு இயேசு என்று கூட அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா ஆண்டவராய் ஆண்டவர் இந்த நாட்கள்ல, அதாவது ஆபிரகாமுன் வானத்து நட்சத்திரங்களையும் கடக்கிற மணலை போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாமு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்க வந்து நிக்கிற பாருங்க பாப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வந்து நிக்க ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தானே நீங்களும் நான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா தானே இன்றைக்கு நாங்களா இருக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் சந்ததி எல்லாம் போயிட்டு, ஆனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவேன். சரியா ஐயா?
1: நீ சொன்ன சரி, நாங்கள அப்ப கூட சொன்ன மாதிரி தேவன பிள்ளை நடக்கணுமோ
0: கேக்கல தேவன்
2: ஆண்டவர் வந்தவர் மனுஷனுக்காக.
0: ஆமென். அடுத்த ஐயா, மாதுள மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்?
2: இவன் இவன்
0: பயங்கரமான நாள் ஐயா, குலப்படியா நாள்.
1: அடுத்த
0: நீங்க புடிச்சிருவீங்க, அந்த மரமலையை வச்சே புடிச்சிருவீங்க. கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் இறைக்குரிய 600 பேரா இருந்தார்கள். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள் எந்த புஸ்தகத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுது ஐயா?
1: சங்கீதத்துல
0: எத்தனாவது அதிகாரத்துல?
1: சங்கீதம் 78.
0: சரியான பதில். எத்தனாவது பதில் சொல்லுங்க அப்போ?
1: நீங்க சொல்லும்.
0: 35, 34. ஆமீன் ஆமீன் சோத்ரம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நான் வந்து. சங்கீதம் சங்கீதத்துக்கு வரணும்னா மீன் சோ அடுத்ததாக இந்த பொருங்க சொல்லப்படுது வந்து. ஆமீன்
3: ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் தந்த மிச்சத்தை நிரப்புங்க, அவர் என்ன சொல்றாரு?
0: நான்
3: தந்த மீதியை சொல்லுங்க.
1: நானே கத்தர் என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை.
3: இல்லை இல்லை, நான் தந்த, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர்? நான் தந்த ஒரு ஒரு ஆளுக்கு சொல்றார் ஆண்டவர், நான் தந்த
1: கத்தர் கத்தர்
3: கத்தர் கத்தர் ஆண்டவர்
0: ஆண்டவர் ஐயா, நான் தந்தேன்னு சொல்லப்படுது ஐயா. நான் தந்த அபிஷேகமா ஐயா?
3: இல்லை. கத்தர் என்ன செய்யறா? ஒரு தீர்க்க தரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார். நான் தந்த

0: நான் தந்தேன்னு சொல்றீங்களா?
1: நான் தந்த பிள்ளைகள்
0: அப்படிரா?
2: அது கிட்டத்தட்ட சரி, ஆனா அது இல்ல. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புறார், நான் தந்த என்று சொல்றார்.
0: அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்ரியானவர் என்றதா?
2: இல்ல இல்ல, கிட்டத்தட்ட சரி. யார் யாருக்கு சொல்றார் என்றதான் கேள்வி.
0: இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன். சரியா?
2: இல்ல இல்ல, இது நான் தந்த ஸ்திரீ இல்ல, ஸ்திரீகள்.
0: நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னு அது ஆதிமத்துக்கு வராதுங்களை தள்ளித்தான் வரும்.
2: நானே சொல்லி விடுறேன், சாயமாவது ஆண்டவர் சொல்றார் நாத்தான் தீர்க்க தரிசிட்டு சொல்லி விடுறார், நான் தந்த உன்னுடைய நான் தந்த மனைவிகள் எனக்கு எத்தனையோ இருக்கு, அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போனா. அவர் தந்த ஸ்திரி, அப்ப அவன்டா உங்களுக்கு தந்த மனைவிகள், ஆண்டவர் தந்த மனைவி. அதே போல ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த கணவன்.
0: கத்திரிக்கு ஸ்தோத்திரம்
2: ஐயா. நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்க ஐயா. நிறைவு கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இந்தியா போறார், நீங்கள் நீங்கள் 12-1 எடுக்கலாம். நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்களாமா? சிஸ்டர் ஜெனட் அவர் போயிட்டார். நிறைவு கொண்டு வாங்க.
3: ஆமாண்டவரே, மேஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே. என்ற நாளுக்காய் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பங்கு கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அண்ணரண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மகேந்திரமண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், லேசிய அண்ணா குடும்பத்தையும் செய்கிற ஊழியங்களை நீ கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம்.
0: கட்டாயம்
2: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சோரம் மகேந்திரன் ஐயா அதிகால வேளையில விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையில எங்களுடன் சௌதரி ஜெனட் அருள் பிரகாசம் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ஊழியர் சுசகரைப்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலும் இணைந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். கத்திரதாமை உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலை பேசுவதும் கேட்க போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சௌதரி அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் தேவ ஊழியர் சௌதரி ஜெனட் அவர்கள் கனடாவில் இருக்கிறபடியால் அந்த வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியிலே இணைய முடியுமா தெரியவில்லை. சுயசேதரைப்பின் வானர் அவர்கள் இணைந்தார்கள்னா நாங்கள் நடத்துவோம். அடுத்த வாரத்திலும் சந்திப்போம். அதே வேளையிலே அவர் மேற்கொண்டு பிரயாணங்களிலே அடுத்த வியாழக்கிழமை கத்திரதாமை கூட இருந்து வழி நடத்துவாராக. புத்தக வெளியீட்டிலும் கத்திரதாமை கூட இருந்து அவருடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌரவ் மகேந்திரையா நன்றி வாழ்த்துக்களும் கூறுகிறோம். சௌரி ஜெனட் விலகி விட்டார், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நன்றி பிரதர் மகேந்திரன், நன்றி ஐயா. இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போ. ஓகே, நீங்கள் ஆயத்தமா ஐயா? ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன். இருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேசரிப்பின் வானரையார் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்போம். ஆயத்தமாகவும் கத்திர கரத்திலேயோ போய்ப்போம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமே.
1: Recording in progress.
2: ஆமே. நாங்கள் இந்த வேளையிலிருந்து தொடர்ந்தோம். நேரம் மதியம் 12 மணி. இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசேசகரின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. மீண்டும் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: ஆமேன். நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தாமே இந்த இடத்திலும் இந்த கேள்வி நிகழ்ச்சிகளிலே கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேத பாட காரியத்தில் நீங்க தாமே கூட இந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன். கத்திரக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நேற்றைய நாட்களில் இந்த இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது வேதம் நம்பிக்கை அதாவது வேதத்தை சார்ந்து இந்த நாட்களே நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சில காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக நான் பேசின காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களிலே பேசினேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த நம்பிக்கை நிமித்தம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீதிமான்கள் அங்கே துன்பப்படுகிறார்களாம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய அந்த ஊழியம், இயேசு ஊழியம் செய்த காலத்திலே அசுத்தாவிகள், அது மட்டுமல்ல அசுத்தாவிகளை திரத்தினார். அதன் மூலமாக சாத்தான் மீது தமக்குள்ள அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சாத்தான் மீது அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தின மீது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் ஒரு எதிர்ப்பை இந்த நாட்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்களை பிசாசுகளை திரத்தி இந்த நாட்களை ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கடைசியாக அவருக்கு சூட்டின பெயர் என்னவென்றால், இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசுகளின் தலைவனாலே இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த நாட்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே அந்த நம்பிக்கை வைக்காதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா அந்த நம்பிக்கையை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப இதன் நிமித்தம்தான் இன்றைக்கு நீதிமான்கள் இன்றைக்கு துன்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த துன்பமான சூழ்நிலைக்குள்ளே துன்ப காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பிதாவுடைய ஒரே போரான குமாரனா இருந்தும் அவருடைய சொந்த ஜனமாகி அந்த ஜனங்கள் அவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த ஜனங்களை வெறுத்து விடவில்லை. இன்று கூட இந்த நாட்களே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஷ்டவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே அங்க அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு அந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் தான் நானும் நீங்களும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுந்தரச்சராக அறிந்து கொள்வதற்கு அங்கே நமக்கு ஒரு பாதை கிடைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள் இங்கே தேவனை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவதற்கு இந்த நாட்களே ஏதுவாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, இரண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதைத்தான் பார்த்தோம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. போவதில்லை. அதே வேளையிலே இன்றைய நடக்கிற இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஆண்டவரோடு இருந்து விட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை அங்காலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மேலும் இயேசு தமது மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 12:31 வாசிக்கின்றேன். அப்போ இப்பொழுது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இந்த உலகத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு புறம்பே தள்ளப்படுகிறதே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் அதிபதியா நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், இந்த நாட்களை பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆகிய அவன் நாட்களை என்ன செய்கிறான், ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிறான் என்பதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அதன் மூலமாய் அவர் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களில் வல்லமையாய் இந்த நாட்களை நிரூபிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு ஆர்வத்துடன் கூறுகிறார். எப்படி என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினால், அதாவது அழியாததுமான மாசற்றதுமான வாடாதுமான கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களில் என்ன செய்தாராம், மறுபடியும் இந்த நாட்களில் ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் பேதுரு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 பேதுருவின் புத்தகத்துக்களை இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரை வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான விசுவாசம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இந்த நாட்களிலே பரலோகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே இப்பொழுது இருக்கிற நாங்கள் நம்முடைய காலம், இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாருங்க இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான், ஓம் பிரதர் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களான, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த அதனுடைய அர்த்தம் தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது முடிவு வரையந்த நிலநிப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்படுகிறது. வேதத்துல வேற எந்த மாற்றமும் இல்லை, முடிவு வரையந்த நிலநிற்கிறவன் யார், அவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு, அப்படியானால் இந்த ரட்சிப்பின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய பிள்ளைகளை, சல்வேஷன், அதாவது விடுதலை, அதாவது ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது. எப்படி என்றால் மரணத்திலே இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, பாவத்திலே இருந்து விடுதலை, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நோயிலே இருந்து விடுதலை, இப்படியான ஒரு காரியத்திலிருந்து இந்த நாட்களை விடுதலையை பெறுகிறது தான் இந்த ரட்சிப்புன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு என்பதையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து தான் பேதுரு இந்த நாட்களை தெளிவாக எழுதி வைக்கிறார் என்னவென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க எதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பினுடைய பலத்தை நாங்களே நாங்கள் காண முடியும். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தனோட குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே நாட்களே அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அருமையான பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை பெருமா இருந்தா அந்த நாட்களை என்ன செய்வார்கள், நான் இன்றைக்கு பிஸி ஐயா, நான் அங்க போறேன் இங்க போறேன் அந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன் இந்த நாட்களே என்ன எனக்கு இப்படியான பிரச்சனைகளா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே காரியத்தை சொல்லி இந்த நாட்களே ஆண்டோட சமூகத்தை அங்கே அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் நிராகரித்து விடுகிறதை பார்க்கணும். அப்ப இதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, இதிலேயே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. அப்ப இந்த விசுவாசம் புடமிடப்பட வேண்டும், விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு பிரச்சனை வருது நெருக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆண்டவரோடு நல்லா இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் நாட்களை அவனை தாண்டிக்கிற காரியம் இல்ல, அவன் ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் என்றதுக்காண்டி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த சோதனை இந்த நாட்களை அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோவு என்ன பாவம் செய்தார், யோவனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பாவம் இல்லை. அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்கனையாலும் ஒரு விருந்துக்கு போய் வந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொன்னால் பிள்ளைகளை சுத்திகரிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பாருங்க. அப்படியானால் பாருங்கள், யோவுக்கு எவ்வளவு ஒரு பிள்ளைகளை குறித்தோ அந்த குடும்பத்தை குறித்தோ அந்த நாட்களை அக்கறை இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து ஒரு பயம் யோவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்த நிமித்தம் தான் யோவு இந்த நாட்களிலே கடைசி நாளில் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த பேதுரு தெளிவாக அந்த நாட்களை எழுதுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்ப யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் யோவனுடைய காரியத்துக்கு அனுமதித்தார். யோவு சொல்லுகிறார், இந்த நாட்களே நீ என் தாசனாகிய யோவை கவனித்து பார்த்தாயா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், யோவை குறித்து நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆனால் பாருங்கள், யோவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே தேவன் யோவுக்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திலே அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தான், அவருடைய விசுவாசத்தை தளர்ச்சியை கொண்டு வந்தான், விசுவாசத்திலே இருந்த நாட்களை முறிந்து விழும்படியாக அந்த நாட்களை செய்தான், விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே நிந்திக்கிற அளவுக்கு இந்த நாட்களை போகும்படியான பிரச்சனைகளை உருவாக்கினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவன் அவருடைய நண்பர்களை அந்த இடத்திலே அனுப்பி நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை பேசும்படியாக அந்த நாட்களை யோவோ இந்த நாட்களை தூண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் யோவு மௌனமாக இந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருந்தார்னு சொன்னால் ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த அதாவது தொடர்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்த நிமித்தம் தான் கடைசி முடிவிலே இந்த நாட்கள் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த பூமியிலே அவருக்கு திரும்பி கொடுக்கிறதை பார்க்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், மறுபடியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த கால கட்டத்திலே அவருக்கு அந்த திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் தான் யோவனுடைய வாழ்க்கை. அப்ப முதல் பகுதியில எப்படியாக வாழ்ந்தாரோ அதை விட இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடும் இரட்டிப்பான ஒரு அதாவது நாட்களை இரட்டிப்பான ஒரு விடுதலையோடும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே தேவன் யோவுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற இரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நாங்கள் காக்கப்படுகிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த விசுவாசம் இந்த நாட்களை சோதிக்கப்படுகிற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தளர்ந்து விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால் முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் படுகிற வேளையிலே, ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே, நாங்களும் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இந்த நாட்களிலே அங்கே காணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனான ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தா இந்த நாட்களை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த ரட்சிப்பா இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே சோதிக்கப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். அப்படியாக புடமிட்டப்பட்டதான் அங்கே பக்தன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நான் புடமிட்டப்பட்டதுக்கு பின்பாக பொன்னாய் விளங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே நீதிமான்கள் அங்கே இந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே பிரவேசிப்பதற்காக துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை இந்த நாட்களை சோதிக்கப்படுகிறது, நம்பிக்கை புடமிடப்படுகிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை விட்டு ஆண்டு அவர்கள் இந்த நாட்களை ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எனவே இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கை எனப்படுவார் எனப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரி சகோதரி, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கொலோசியன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், புரஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இன்றைக்கு புரஜாதியா இருக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே விளங்குகின்ற அந்த மகிமையின் ரகசியம் என்னவென்றால், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதுதான் அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற வழியிலே பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த தேற்றவாளர் நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையினுடைய ரகசியமாக இருக்கு. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேர்ணவாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும், புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே குழு சபைக்கு எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த புரஜாதிகளாகிய இருக்கிற நமக்குள்ளே இந்த விளங்குகின்ற அந்த ரகசியமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதான் மகத்துவமான ஒரு பெரிய ரகசியமாக அந்த நாட்களை கருதப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீமோத்தேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே 1 தீமோத்தேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 தீமோத்தேயன் 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராக இருக்கிற, நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசுவின் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த 1 தீமோத்தேயன் புத்தகம் 1 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே அங்கே எப்படி என்று சொன்னால், அங்கே தேவனுடைய தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளை தான் இந்த நாட்களே அந்த இடத்துல அவர் இந்த நாட்களே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினாலே அவையின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த நாட்களை அவர் மீது தமது நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரி சகோதரி, பாருங்கள், குருந்தி ரோமர்கள் நிறுவத்திலே 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், 12-13 இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், மேலும் ஈசாயின் பேரும் புரஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புரஜாதியர் நம்பிக்கை வைப்பார். இவ்வாறுங்க இந்த ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார், இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். எப்படி என்றால் புரஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். ஐயா, ஏன் ஐயா புரஜாதிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருக்கொன்று சனம் இருக்கல்லவா, அவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாருங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை இஸ்ரவேலை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான், அவர்கள் என்னுடைய அதாவது எப்படியாவது ஜனங்கள் என்று ஆதி முதலே இருந்து பாருங்கள். இந்த நாட்கள் அந்த ஜனங்களோடு தான் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாவது அந்த ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே அந்த ஒடுக்கத்திலே இருந்தவர்களை விடுவிக்கும்படியாக மோசையை ஏற்படுத்தி மோசையை அனுப்பி இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களே அங்கு சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த வந்தவர்கள் கூட அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே காணானுக்கு போனவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான். என்னென்னு சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இடையிலே இந்த நாட்களே முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இறந்து விட்டார். இப்படியாக அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை நாட்களை சொல்லுவது பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வழியிலே மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கத்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள். இங்க 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புறவருமாகிய உருவ தூண்டுவார், அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏசாய தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார், புறஜாதிகள் இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார். அருமையான கத்தோடு, ஏனென்றா அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன காரியங்கள் இந்த நாட்களில் எல்லாம் பிழை பிழை பிழை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பரிசுத்தாருடைய வல்லமையினால் ஜனங்களை குணப்படுத்தி ஜனங்களை விடுதலை செய்த வழியிலே கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை நிராகரித்தார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் பாருங்கள், யார் அந்த ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், வேதவாரகர்கள், பரிசேயர்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்படியான ஜனங்கள் இந்த நாட்களை அவரை அப்படியான சூழ்நிலைகளை தள்ளின வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கமாக இந்த நாட்களை திரும்பினதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்று நாங்களும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். இருக்கிறது முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய இன்னை பாருங்கள், எத்தனை வகையான புறஜாதிகள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த தேச ஒரு சில தேசங்களுக்குள்ள போங்க, அந்த நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பாசைக்காரர்கள் அங்கு ஜாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆராய், ஏன்னு சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாட்களை அங்கே நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகத்துக்கு மறுபடியும் இந்த நாட்களை வருவோம். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம். 1 பேதுருவின் புத்தகத்திலே அங்கே 1 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகளின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க முடியாது சொல்லப்படுது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடக்கிறது நடந்து கொண்டு வரும் ஐயா, பஞ்சம் நடக்கிறது பஞ்சம் நடந்து கொண்டு வரும் ஐயா, மழை பெய்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கும் வரும் ஐயா, அழி பூமி வச்சு வாரது வந்து கொண்டே இந்த நாக்கு, இந்த பூமி உண்டான நாட்கள் இருந்தே பூமி வச்சு இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான கத்துடைய, அப்படியானால் பாருங்கள் வெள்ளப்பெருக்கள் வந்தோண்டே இருக்கும், இனி இப்படியான காரியங்கள் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும், ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் போராடும், ஜனங்களுக்கு எதிராக ஜனங்கள் போராடும், ஜனங்கள் டெமோக்ரஸி செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு நேற்றுல அந்த காலத்தில் இந்த நாட்களை இருந்தே இருக்குது. அப்படியானால் பாருங்கள் இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவர்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களை கவலைப்படாதபடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னமே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் ரொம்ப முக்கியமான காரியம். இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில இந்த நாட்களில் எப்படியாக இருங்கள், பரிசுத்தரா இந்த நாட்களில் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் அவரை போல இந்த நாட்களை மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய சாயலாக இந்த நாட்களில் நாங்கள் கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கிருதா இருந்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து வைத்துக்கிற நம்பிக்கை இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை அற்று போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை அநேக இடங்களிலே பாருங்கள் அநேக விதமாக இந்த நாட்களை பேசி இருந்தும் இந்த நாட்களே ஜனங்கள் அவரை குறித்து இந்த நாட்களை அறியவோ அல்லது இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களை அக்கியப்படவோ இந்த நாட்களை விரும்புவது குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வல்லமையின் மூலமாய் நாம் அவர் மீது நமது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்தால் இந்த நாட்களே இந்த வேத பகுதி நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ரா புத்தகம் 17 அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 11 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்றால் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் சொல்லப்படுது. இதுதான் அந்த காரியம். மோசே யாரையா, தேவனாலே நாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி இந்த நாக்களை பார்க்கிறோம். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், என் வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இந்த நாக்களை இருக்கிறான் சொல்லி. அப்படியானால் மோசையினுடைய சரீரத்தை கூட ஆண்டவரே இந்த நாக்களை அடக்கலம் செய்தார். அப்படியாக இருக்கிற அந்த மோசையினுடைய காரியத்தை பாருங்கள், இந்த இஸ்ரவேலரும் அமலேக்கரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ணுகிற வேளையிலே மோசையினுடைய கைகள் உயருகிறது. அப்ப அந்த கைகள் உயருகிற வேளையிலே பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கைகள் கீழே விடுகிற வேளையிலே அங்கே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார். என்ன அர்த்தம் என்றால் ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை ஆராதிப்போமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருகும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியதாக தேவன் நமக்கு அந்த கிருபையை அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாகத்தான் இந்த நாட்களை பாருங்க, இதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மோசையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாய் அவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்ரா 17 வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த மலையின் உச்சியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கும் மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான், மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மலையின் உச்சியிலே இந்த நாட்களே ஏறி இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் அந்த இடத்திலே பாருங்கள் மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, அவளுக்குள்ளே உங்களை நம்பிக்கை அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உறுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கைகள் சூறுகிற வேளையிலே அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள, அதே விதமாக தாண்டே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்த நாட்களிலே ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து துதித்து பாடி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே பவுல்டிகள் சொன்னது போல அந்த நாட்களிலே அங்கே வெற்றி வாழ்க்கையாக அந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த கிரீடத்தை அடைந்து கொள்ளும்படியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக் முடியாக கரங்களை உயர்த்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லப்படுவதை பார்க்கும். கரங்களை விட்டு நாட்களில் இருக்கிற வேளையிலே அந்த காரியம் நமக்கு கிடைக்க முடியாமல் இந்த நாட்களை போருகிறதை போக்குறோம். போர்டிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டவன் சொல்றார், நியமிக்கப்பட்டதன் அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்து வைத்திருக்கிற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சோதனை சோதரியே, கரங்கள் உயர்த்தப்படுமா இருந்தால்தான் நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் அந்த பொக்கிஷங்கள், அந்த தேவன் வைத்துக்கிற அந்த மகிமை, தேவன் வைத்துக்கிற இந்த நாட்களில் நமக்கு வைத்துக்கிற அந்த அவார்டு, எல்லா காரியங்களும் இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கும். இரண்டாவதாக நம்முடைய நம்பிக்கையின் மூன்றாவது அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆதி அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த நாட்களே தவறில்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரது அச்சுறுத்தல் மூலமா இந்த நாட்களே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எழுத செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இரண்டு தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, இரண்டு தீமோத்தேயு புத்தகத்திலே

நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே எழுதப்பட்டது என்றால் தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இந்த நாட்களில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் அருளுகிறார். அதன்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோராவிலேயோ அல்ல இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவ ஞானத்தோடு தேவனுடைய கிருபையோடு அந்த வார்த்தைகளை எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்ப பாருங்கள் அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே எப்படியான தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அது மட்டுமல்ல தேர்ந்தவனாக மாற்றப்படுகிறான், அதே வேளையில நற்கிரியை செய்கிறவனாய் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறான். உதாரணமாக அப்போஸ்தலர் 10:38, நசரனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமையினும் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவளை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அதைத்தான் சொல்ல போறேன், தேவனுடைய வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டு. அப்படி பாருங்கள், அவரை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் நடக்கும்படியாக இங்கே நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களே 1 அதிகாரத்திலே 19-20 வசனத்தை வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையவர்களாய் நீங்கள் முந்தியே அறிய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலே ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுது. இது தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்திலே எப்படியாக இருந்தால் சொன்னால், தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் எரேமியாவ எசாயாவ இருந்தாலும் சரி, எசேக்கியலா இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்க தரிசியா இருந்தாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தீர்க்க தரிசிகளா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார்கள் சொன்னால், அங்கே எலியா எலிசாவா இருந்தாலும் சரி, அவள் சொல்லுகிறாள் நாட்களே கர்த்தருடைய ஆவினாலே ஏவப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுகிறாள். இது எப்பொழுது ஆண்டவுடைய நாட்களிலே, ஆண்டவுடைய நாட்களுக்கு முன்பாக அந்த நாட்களே பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னா அந்த தீர்க்கரசு அப்படியே தீர்க்கரசன் நிறைவேறுமையா மாறாதையா, இது அந்த உண்மையான காரியம். அப்ப வரப்போற காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கிற வழியில அப்படி அல்ல. இன்றைக்கு எல்லாம் தலைவர்களாக அந்த நாட்களை, இன்றைக்கு வந்து முடிந்த காரியத்தை அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நான் சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிருக்கன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடனே பாருங்கள், எலியா சொல்லுகிறார் அந்த நாட்களே மழை வருதுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிற போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி பார்த்துட்டு வார. வருகிற வழியில எந்த விதமான காரியம் இல்லை. மறுபடியும் அந்த நாட்களை போய் இந்த நாட்களை பார்த்துட்டு வருகிற வழியில் ஒரு சிறியளவு மேகம் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், அதுக்கு பின்பாக சொல்லப்படுறது, அங்கே ராஜா இடத்துல சொல்லப்படுது, நீ குதிரையை கட்டி கொண்டு நீ போன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே மழை பெய்ய தொடங்கினது அருமையான. இதுதான் தீர்க்கரசுடைய காரியம். பாருங்க, இதுக்கு முன்பாக பாருங்கள், 3 ஆண்டுகள் மழை வேண்டாம் என்று சொன்ன வேளையிலே மழை கம்ப்ளீட்டா இல்லையா, எல்லாம் வறட்சி அங்க பாக்குற வேளையில, இதானே தீர்க்கதரிசனம். ஆனா மழை பெய்ய வேணும்னு சொல்லி தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்டதன் பிரகாரம் மழை பெய்தது, அங்கே வெள்ளம் அந்த இடத்துல வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேத வாக்கியங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அதிகாரங்கள்ல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கருத்து. அவருடைய நித்திய வார்த்தை இந்த நாட்களிலே பரலோகத்திலே இந்த நாட்களிலே உறுதியாய் இந்த நாட்களை தெரிவித்திருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது, நாம் அங்கே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை இந்த வேத வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேத வார்த்தை மீது இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கருத்து. அப்ப நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே
எதிலே வைக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நாங்களே நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வேத வார்த்தையிலே நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை

0: இருந்தால் அந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீத 119 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது 119 89 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் வானங்களில் இன்றைக்கு நிறைந்திருக்கிறதா? இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும், எனி டைம், எந்தென்றைக்கும், எந்த நேரத்திலும், அதாவது ஒரு முடிவில்லாதபடி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை சங்கீத 119 நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீத 119 அதிகாரத்திலே 49 வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். பாருங்கள், கத்தர் இந்த நாட்களே நாங்கள் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பார் ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. அந்த வார்த்தையை பார்க்கிற வழியில் அந்த வசனம் தான் நம்ம இந்த நாட்களை பார்த்து சில பேர் சொல்லுவேன் பாருங்க, நான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து வேதத்தை வாய்ச்சேன், வேதத்தை வாசிக்கிற வழியில யோவான் 8 வருகிற ஆண்டவர் அதாவது குமாரன் விடுதலையாக்கு நாம் ஐயாக விடுதலாகணும்னு சொல்லி அந்த வசனம் வருகிறது. அப்படியாக அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாட்களை இந்த வசனம் எனக்கு தொட்டது, இந்த வசனத்தின் மூலமா யார் இந்த குமாரன் என்று அறியும்படியாக நான் அங்கே ஆவலாயிருந்தேன். அதனாலே இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி நான் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் எனக்கு திரட்சிப்பை கொடுத்தார். அருமையான கத்தோடு அதைத்தான் இந்த சங்கீத 149 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 49 வசனம், நீர் நம்பின, அதாவது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், ஆண்டவர் நம்ப பண்ணின வசனம், அருமையான கர்த்தருடையவர்களே, அடியனுக்கா உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னை நம்ப பண்ணும்படியாக வார்த்தைகளை அனுப்புறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், காக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், சங்கீதம் 74 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் 119 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்த நான் வாசிக்கினேன் பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கினேன் பாருங்கள். சங்கீதம் 119:74 வசனத்திலே இப்படியாக பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு இந்த நாட்களிலே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பயப்படுகிற என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு அவர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாகிறது. 81 வசனம் சொல்வது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார் 114 வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த நாட்களே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம் தான் இந்த நாட்களே நம்மை புடமிட்டு, அந்த வசனம் தான் இந்த நாட்களே நம்மை ஒரு நித்திய வழிகளே இந்த நாட்களே நடத்துகிறதாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், அப்போஸ்தலர் 26 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 6 வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளின அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனம் இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த வாக்குத்தத்தம் பண்ண வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களிலே, அப்ப அந்த வசனத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார்கள், அந்த நம்பிக்கையைதான் நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அர்க்கிப்பை ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என்மேலே இந்த நாட்களை குற்றம் சாட்டுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறது எங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த கத்துடைய வசனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 15 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களே மீண்டுமா இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4 வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இந்த நாட்களில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அப்படியானால் அருமையான அன்பு சோதனை சோதரியே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிற அந்த பொறுமை, அதே வேளையிலே அந்த வசனத்திலே உண்டாகிற ஆறுதல், அப்ப கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயே அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களிலே உண்டாகிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, 3 காரியங்களை இந்த நாட்களிலே உண்டாக்குறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த வேத வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்கள் இந்த காரியங்களை செய்கிற அதாவது வல்லமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு குமன் கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த கதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிற வேளையிலே கதை புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களே உங்களுக்கு இந்த நாட்கள் எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களோ செய்யாத அருமையான கத்திரிகள். ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வேதத்திலே அந்த வேதம் நம்மோடு பேசும் ஐயா. ஏன்னா அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் தேனிலும் மதுரமான அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் சத்தியம் ஜீவன் உள்ளதாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வசனத்திற்கு மேலே நாங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதா இருக்கும். பாருங்கள், பேதுருவும் சீசர்களும் அந்த இடத்திலே பாருங்கள் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற வேளையிலே இவர் சொல்கிறார், ஐயோ ஆவேசம் வருகிறதுன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. என்னையா தண்ணிக்கு மேலே யாரையா நடக்கிறது, ஒரு பயங்கரமான காரியம், கடல் போய்கொண்டிருக்குது. கடல்ல ஆழத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது எத்தனை அடி ஆழமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர்கள் கிட்ட வந்த உடனே பார்க்கிற வழியிலே அறிந்து கொண்டார்கள், யார் இது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்துலதான் பேதுருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஆண்டவரே இவர் கடல்ல நடக்கிறதா, நான் நடந்தா என்ன சொல்லி ஆண்டவரத்துல கேட்க. அப்ப ஆண்டவரத்தை சொல்ற, ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாக்கில் ஆண்டவரத்துல கேட்க, நீரானால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பேதுரு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டார். வாண்டு கூப்பிட்ட வழியில பேதுரு என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படகிலிருந்து தண்ணீர் மேல காலை வைக்கிறார். வைத்தது நாட்கள் என்ன செய்கிறார், நடக்கிறார். 4 வைக்கிறார், வைத்த பிறகு தண்ணீர்ல அமிழ்ந்து போகிறார். இந்த 4 எதை குறிக்கிறது சொல்லி சொன்னால், அந்த அவருடைய அந்த நம்பிக்கை 4 தான் இந்த நாட்களில் இருந்தது என்பதை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வைத்திருந்த நம்பிக்கை, அந்த 4 அந்த 4 மேல் இருந்தது. 5 வைக்கிற வேளையிலே அவர் தண்ணிக்குள்ள அமுழி போறார். அருமையான இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்துவருடைய வாழ்க்கை. ஆண்டவரை நம்பி இந்த நாட்களே ஆதியில வருவாங்க. ஆண்டவரை தேடி கத்தாவை நீர்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வாங்க. அங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், அப்படி அப்படி எல்லாம் நடக்கும், காரியங்கள் எல்லாம் நடக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் முடிவிலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சற்று சறுக்கி போகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களோடு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்கள் இதையும் செய்ய முடியாது என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நிலைத்திருங்கள் அருமையான கத்துடைய, வேர்ட் ஆஃப் விஸ்டம் அருமையான கத்துடையே, அந்த ஞான வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கத்தருக்குள்ளே இந்த நாட்களிலே முடிவு வரை அந்த நிலைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் நாம் தேவனை பற்றி கிறிஸ்து இயேசுவை பற்றியும் அறிந்திருப்பதெல்லாம் அங்கே மாறாத சத்தியமாகிய வேதாகமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவை என்பதை குறித்து நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். 2-3 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த விசுவாசிகளின் நம்பிக்கையினுடைய அந்த உள்ளடக்கத்தை இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதே வழியிலே இந்த விசுவாசிகளுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலே மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் அவர்கள் இந்த நாட்களில் யார் மேலே இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, 16-17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படா, சௌரியான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்பு, அதாவது தப்புவியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த நாட்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் இறுதியாக இந்த நாட்களை நம்பிக்கையும் விசுவாசம் இந்த நாட்களே மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை வைக்கக்கூடாது. அருமான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு போருக்கு போற வழியில குதிரை அந்த நாட்களில் குதிரையின் மேல எந்த குதிரையோடும் எந்த குதிரையை அப்படி செய்யும் இப்படி செய்யும் நினைத்து கொண்டு போற வழியிலே அங்கே நடக்கும் சொன்னால், எதிரி வந்து ஒரு அம்பாலையோ வீட்டியாலோ இது விட்டா குதிரை காலி. அப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் இப்ப கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கத்தர் இந்த யுத்தத்திலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் மேல வைத்தார். இந்த நாட்களில் ஓடாத குதிரையும் இந்த நாட்களில் ஓடி வெற்றி எடுக்கிறதுக்கு அங்கே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உலக சம்பந்தத்தை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 147வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 147வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லு, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த நாட்களே தமக்கு பயந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ தேவன் யாருக்கு யார் மேல பிரியமா இருக்கிறார், முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன்ல தான் ஐயா பிரியமா இருக்கிறார். நீங்க இதையும் செய்யலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், எல்லாம் தானதனமும் எல்லாம் செய்யலாம், ஆனா உனக்கு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா என்றுதான் முக்கியமான காரியத்தை பார்க்கணும். கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் உனக்கு இருக்குமா இருந்தால், இந்த நாட்களில் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, கத்தர் இந்த நாட்களில் உன்னுடைய ஜபங்களுக்கு உன்னுடைய காரியங்களுக்கு இந்த நாட்களை அவர் ஜெபி கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே மற்ற விசுவாசிகள் மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களில் அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அல்லது உலக சம்பந்துக்கள் மேல் இந்த நாட்களே பணத்தின் மேலும் இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. 20வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிப்போம் இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே இந்த நாட்களே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும், தங்களுடைய பெருமைகளையே இந்த நாட்களை அடித்துக் கொண்டிருப்பார். அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 6வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிடுகிறது இல்லை திருடுகிறதும் இல்லை என்று சொல்லி நாக்களே அங்கே சொல்லுகிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி நாக்களை சொல்ல உடனே பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் எடுத்து பாருங்க, அவன் போய் இந்த நாக்களை கோடி கோடிய சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டு இந்த நாக்களை என்ன செய்யறான், ஒன்றில் பேங்க்ல போயிட்டு பேங்க்ல போட்டு அந்த காசை அப்படியே போட்டு வைக்கிறான் தன்னுடைய சேவுக்குள்ள, ஆனா அவங்க வீட்டை வந்தா நிம்மதியா நித்திரை இருக்காரு, ரெண்டாவது பேங்க்ல வச்சு உடைச்சி எடுத்து கொண்டு போயிருவாங்க, அதே வழியில வீட்டை கொண்டுதான் அந்த நாட்களில் கள்ளன் வந்து தன்னை கொண்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு போவானு சொல்லி ஒரு பயம் இருக்கு. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கருமையான கத்துடைய, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் நாட்களில் நிம்மதியா தூங்குவான், அவன் இந்த நாட்களை தூங்குறது பாருங்கள், இந்த நாட்களை அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு முடிஞ்சாலும் சரிதான், இருந்தாலும் சரிதான், அந்த நாட்களை பாருங்கள் சந்தோஷமா இந்த நாட்களை தூங்குவான். ஆனால் பாருங்கள், அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தின் மேல், அதாவது பணத்தின் மேல் இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதை குறித்தான் இந்த நாட்களில் மத்தை 6 ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். என கத்து லூக்கா 12 ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, லூக்கா 12 ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 12 ஆம் அதிகாரத்திலே 13 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கின்றேன், சொல்லப்படுவது பாருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆசியையும் ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்குநிறுவனம் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை அறுங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன் இந்த நாட்கள் வைத்திருக்கிடமில்லை, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே, வேதம் சொல்வது பாருங்கள் எப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியங்கள் வருது என்று சொல்லி பாருங்கள். இந்த நாட்கள் பின்பு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலே இருந்து இந்த ராத்திரியிலே இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று கேட்டார். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இந்த நாட்களே இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம், 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கே 17வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் விருமாப்பான சிந்தனையுடையவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த நாட்களே நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்தனம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே எண்ணாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 18வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 18வது அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தர், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமா இருக்கிறேன் என்று சொல்லி நாட்கள் சொல்ல பாருங்கள். ஆண்டவர் ஆரோனை நோக்கி கதை பேசுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நீ அங்கிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் தான் உனக்கு பங்காயிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்களில் இருக்கிறார். நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களிலே எதை குறித்தும் இந்த நாட்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மீது இந்த நாட்களை நாங்கள் அதிக அளவு இந்த நாட்கள் நமக்கு பணம் தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இந்த நாட்களே அளவுக்கு மீறின அளவுக்கு பணங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வாங்கி இங்கே வாங்கி அதை செய்து இதை செய்து அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எல்லாம் இந்த நாட்களை வீணாகிற, ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்க திடீரென எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க, திடீரென்று அந்த சேர்த்தவர் அங்க திடீரென்று இருந்தா இரவிலேயே மறிச்சு போறாருன்னா நிலைமை என்ன, அந்த பணத்தை யார் கொண்டு போவாங்க, அவருக்கு ஒரு சம்பத்துகள் எல்லாம் இருந்தாலும், குடும்பமோ பிள்ளைகளோ யார் இல்லாமல் இருந்தாலும் அந்த பணத்தை என்ன செய்வாங்க, அரசாங்கம் தான் தொடுவோம். வீடா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, எல்லா காரியம் பாருங்க. என்னோட வேலை செய்யற ஒரு சகோதரன், அந்த சகோதரர் பாருங்க, திடீரென்று குறைந்த வயதிலே இந்த நாட்கள்ல பாருங்கள் மறித்து விட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விட்டார். ஆனா அவர் மறித்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய நண்பனா இருந்த நாட்களை வேலைக்கு வரவில்லைன்னு போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி அழைத்து இந்த நாட்களை இன்றைக்கு வர நாளைக்கு வர நாளைக்கு வருவார்னு சொல்லி பார்த்தா வரவில்லை. சரியா 3 நாட்கள் பின்பாக இந்த நாட்களை அவர்கள் வந்து இந்த நாட்களை வீட்டுல பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் இல்லுக்கு இல்லை. கடைசியாக ஜன்னல் வழியாக அந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை உள்ளே பார்த்தா அந்த நாட்களை அவர் கட்டிலே விழுந்தபடியே அப்படியே மோங்குப்புற விழுந்தபடியே மறித்து கிடந்தார். அது எனக்கு கத்துரை விளைவு. அப்படியே வந்து அவர்கள் அந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து அவர்கள் வந்து அந்த பொடியை கொண்டு போய்விட்டார்கள். கொண்டு போய் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அவருடைய அவருடைய அவர் வீடு புதிய வாகனம், அவர் திருமணமாகவும் இல்லை, இந்த நாங்கள் ஏற்கனவே திருமணமாகி விட்ட பெண்ணை மனைவி விட்டு விட்டார். அவருடைய அவருடைய புதிய வாகனம் வந்து ரோட்ல கிட்டத்தட்ட அந்த புதிய வாகனம் நிற்குது. நின்றால் நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷமா அந்த வாகனம் அப்படியே நிற்குது, அசைவே இல்லை. ஏன்னா அந்த வாகனத்தை இந்த நாட்களை வந்து யார் எடுத்துக்கொண்டு போகணும், அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த நாட்களில் அந்த இடத்துல இந்த வாகனத்தை இந்த நாட்களில் அரசாங்கம் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் முடிந்தால் தான் அந்த காரியங்களை இந்த நாட்களில் தொடுவார். அவர்கள் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல கிரெடிட்கள் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்துவிட்டு தான் செய்வார். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஆனால் கொஞ்சம் முற்கோபக்கார். அப்படி இருந்த வேளையிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த வேளையிலே அவர் கடைசியாக அந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒன்றுமே செய்ய முடியாதபடி இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் அங்கே மறித்து விட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரியே, இன்றைய நாட்களில் நாங்கள் ஐஸ்வர்யங்களை இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையாக இந்த நாட்கள் இருக்கிறது. இந்த ஆவி எந்த நேரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் என்று மனுஷனுக்கு இந்த நாட்களே தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை, என்றால் கத்தர் தந்த தீபமாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் கத்தர் மேலே இந்த நாட்களை விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நீதிமான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீதிமானுடைய துன்பம், நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள், நீதிமானுடைய வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக அந்த நாட்களை நெருக்கப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் துன்பப்படுகிறது நோக்கத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நீதிமான் எதற்காக துன்பப்படுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே வருகிற இந்த சாத்தானுடைய நெருக்கல் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே புடமடப்படுகிற வேளையிலே, அவருடைய விசுவாசம் புடமடப்படுகிற வேளையிலே அவள் அங்கே துன்பப்படுகிறதை பார்க்கும். அதே மாதிரி தான் விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையில் இந்த நாட்களை நிலைத்திருப்பார்களா இருந்தால் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களோ எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே வந்தாலும் அவள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர்தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமா இந்த நாட்களே கர்த்தருடைய கரந்தானே தொடர்ந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன் ஆமீன். வேறு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையில எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையை ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வாக்கு தத்துவத்தோடு பின்னதாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஐயா காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: நன்றி ஐயா. மூன்று மாதத்தில் நம்ம சந்திப்போம் ஐயா.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றியிலும் வாழ்த்துக்களும். ஆமீன். காட் பிளஸ் யூ. நேரங்களுடன் வேத பாட நிகழ்ச்சியிலே ஊழியர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வசனங்களை எடுத்து வந்தார். வேத பாட நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது செய்தி நினைக்கிறேன். துதி ஆராதனை கத்திருக்கின்ற தலைப்பெண்களே, மூன்றாவது செய்தி கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமை அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்திர கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்பிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் கத்திரதாமை ஆசீர்வதிப்பாராக. கத்திரை கரத்திலே அப்போவிப்போம்.
2: ஆமேன்.
1: வாழ்த்துக்களையும் கூறுவோம், விடைபெறுவோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைவார்கள். சற்று தாமதமாக இணைவதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ராஹிம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதுவரையும் ஓரிரு பாடல்கள் இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெப வேளையிலே கத்திரண்டை ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்துகிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த ஜெபங்கள் முன்னதாகவே கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபதகப்பனே, அந்த நிர்மூலமாகாமல் காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்க மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ற பரிசுத்த ஆவியானவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்கு அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உரிமையை உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருவரும் போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே வழிநடத்தவல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே, இந்த நேரத்திலே ராஜா இந்த சங்கம மொழியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத மகிமிறந்த மாட்சிமிறந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ ராஜா, என்ன நோக்கத்துக்காக உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை மட்டுமல்ல எங்களோடு கடைசியும் இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட வாழ்க்கையில் எங்களோட செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோட சிந்தனையிலும் கூடி நீங்க தான் மகிமைப்பட வேண்டும். மகிமையை விரும்புகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற மகிமையின் துதியையும் கனத்தையும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா உலகத்தில் இந்த பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்த, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை நீங்கள் இடகட்டி ஆண்டவே வழிநடத்துங்க. இந்த உலக பொல்லாத உலகம் மிச்ச நிறைந்த பாவம் உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்த பாவத்துக்களையும் அடிமையாய் போய்விடாதபடி, விசேஷமாகங்கிற சிந்தனைகள் கூடி போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உயிரோடு இருந்தவரை உயிரோடு எழுந்திருக்கிறவரு, உயிரோடு இருந்து இன்னும் பிறந்து பேசுறவரே, உங்களோட பிறந்து பேசுதலு கூட ஆக எங்களை காத்துக்கொள்ள வேணும், காக்க வல்லவர் காத்துக்கொண்டு வாரீங்கள். அதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறோம். விசேஷமாக தகப்பனே, உங்களோட ஊழியத்தை செய்து ஊழியத்தை பொருட்படுத்து ஊழியத்தை செய்கிறோம் என்று ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கோ ராஜா, இடகட்டுங்கோ. அப்பா நீங்க தான் அவர்களை காண்கிற தேவன், அவர்கள் எல்லாவற்றையும் அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் இந்த உலக பிரகாரமான பேருக்கோ பொண்ணுக்கோ ஒழிக்கோ இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி பிள்ளைகளை சாத்தான் எங்கு விழுத்தலாம் என்று பகதேடி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதற்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகமப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. எத்தனையோ ஆத்மாக்கள் பின்வாங்கி போய்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, ஆண்டவரேங்கிற கண்களாலே காண்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின் வாங்க போன ஆத்மாக்களை நீங்க மறக்க மாட்டீங்க, மன்னிப்பீங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக அந்நிய நோங்களில் எல்லாம் இணைக்கப்பட்டு பின் வாங்கி போகிறார்கள் ஐயா. அடிவரை இதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் படம் வேதனை உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத உங்கடத்தில் கேட்கலாம், எல்லாவற்றையும் உங்கடத்தில் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கலாம். இந்த சங்கம ஒலியல இணைந்திருந்து உங்கள்ட கேட்கிறோம் ராஜா. உங்களால் தான் போன ஆத்மாக்களை தொட முடியும். திரும்பவும் அவர்களும் கூட உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, தக்கத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள் உங்களோட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறுபடுத்துங்க ராஜா. உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கும் எங்கோத்திருக்கும். ஆண்டு விரைந்தபடி ஆன செய்திகளை கேட்டு நாங்கள் மனவேதனையோடு ஒருவரோடும் கதைக்க முடியாதான உங்களோடு எல்லாவற்றையும் கதைக்கலாம். நாங்கள் கேட்பதற்கு மேலாக செய்ய வல்லவர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன், கேட்டு ஆசீர்வாதத்தை ஆண்டு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கின தேவன், எத்தனை செய்த தேவன். அதே போல் ஆண்டவரே பின்வாங்கி போன பிள்ளைகளையும் தொட்டு திரும்ப உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட வருகையில் ஈடுபடுத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செல்ல செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகளை அன்பிந்தவனே, காலையோட இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களோட பாதத்தில் வந்து உங்களை துதிக்க வேணும், சோதரிக்க வேணும், விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேணும் என்ற மனப்பாரத்தை தந்து இந்த நேரத்தில் உங்களோடு பேசத்தக்கதாக நடத்திட்டு நன்றி. உங்களோட வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எத்தனையோ பிள்ளைகளை தொண்டு ஆட்டி தேட்டி குணமாய் கொண்டு வர்றதுக்காக என்ன இந்த வார்த்தைகள் கீழ்ப்படியத்தான் அந்த விரைவால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை போல ஐயா ஒரு இடத்திலும் எழுதப்பட்டதும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை, அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட்டி பரிசுத்த வேதமாக ஒன்று கூட்டி அவைகளை நாங்கள் வாசிக்க, கேட்க, அனுபவிக்க, ருசிக்க, கீழ்ப்படிய மகமா உங்களை வாசித்து மகமப்படுத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வார வார்த்தைக்காக, வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களை தேசியத்தில் செய்து விடாதபடி கூட பாத்தில் இருந்து விண்ணப்பத்து ஆண்டுதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியா நிறைவேல் நடந்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி சகோதரன் மனவாஞ்சை நிறைவேற்றி இத்தனை வருஷ காலமாக கணவனும் மனைவியுமாக கைகோத்த வண்ணம் இந்த சங்கம ஒளியை நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நேரத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன நோக்கத்தோடு நீங்க தெரிந்தெடுத்து கூட பிள்ளைகள் என்று முற்றே போட்டீங்களோ அந்த நோக்கத்தை அவட மனவாங்கியை நிறைவேற்றி நான் அறிந்த நான் ருசிக்கிறேன் உயிருள்ள தேவனை இந்த அன்பானவர்களின சின்ன மக்களை உங்களை அறியாதவர் ருசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த சங்கம மொழியலிய நீங்கள் அவருக்கு நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உன்ன போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, நீ எங்க கொடுத்த அன்பை மற்றவர்களும் ருசிக்க வேணும் என்ற அந்த அன்பை நீங்கள் அவற்றை வாழ்க்கைகளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிருபை சந்ததியாக தொட்டு கொடுத்து அவர்களையும் கூட அந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வரத்துக்கதாக நீங்க செய்கிற வழிநடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டு சௌகரியம் சௌகரியம் ஆசீர்வதிங்களும் நல்ல சோபலதையும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இருக்கும் நாளெல்லாம் உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த பிளவினம் வந்து அவர்களை அணுகாதபடி கூட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க. ஆரோடு தொடர்பு கொண்டாலும் ஆரோடு கதைத்தாலும் அயலார் மத்தியிலோ அன்பானவர் மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ இந்த சங்கமம் ஒலிகளில் இணைவோரோடு கதைக்கும் பொழுதும் உங்களுடைய அன்பு ஆறாக அவர்களால் பாய்ந்து புஞ்சிரிப்போடு சொல்லும் வார்த்தை கூட அவர்களையும் நீங்கள் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக அவர்களுக்குள்ளும் இருக்கிற கசப்பினாக இருந்தாலே அதையும் முறுகி எடுத்துக்கொண்டு வார இழுவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். உங்களுடைய ஆயுதங்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாவிக்கிறீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. வற்றாத ஜீவன் அதையே உங்களுடைய ஜீவ தண்ணீர் அவர்களுக்குடாக பாய்ந்து ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளால் பாய்ந்து அவர்களையும் ஆத்மாவையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வாரதுக்காக சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவை அன்பின் தேவனே, நீங்கள் ஏதோ விதத்தில் உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக அவையே நீங்கள் ஒரு கருவியாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி.

இருந்த பேல பிள்ளைகளுக்குடாக ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நிகழ்வுகள் நடத்தி கொண்டு வர நன்றி. அவர்களை மாற்றுவரே கனிதருந்த ராஜச்செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ பெற கண்டுகள் போலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் மகனே மருமகளையும் ஆசீர்வதிங்கோ. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கெங்கப்பட்டாலும் ஆண்டவரே அவர்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை ஒளியாக வைத்து பாவிக்க உங்களால் முடிவு செய்யக்கூடாது. ஒளியில் வாசம் பண்றங்கள் இயேசுவே. உங்களுடைய ஒளி அவர்கள் வீசி இருள் சூழ்ந்த மக்களை தொடத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர். அதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள் ஐக்கியப்படும் ஐக்கியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கும். உடைய பெரும்பகரத்தினால் தாங்கி காத்து சத்தத்தினால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளும் ராஜா. சங்கார தூதன் கிட்ட வராதபடி முத்திர போட்டு காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஐக்கியப்படும் இடங்கள் ஒவ்வொன்றையும் சபை சமுதாயம் ஒவ்வொன்றையும் ஐயா ஆண்டு வேலைஸ்தலம் ஆயிருந்தா வேலைஸ்தலம் ஒவ்வொன்றையும் மகளையும் எல்லாரையும் ஐயா ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க தரப்பினே. சத்ராதியான அண்ணுகாதபடி ரத்தத்தால் முத்திர போட்டு மட்டும் காத்தது போல் இன்னும் காத்து கொள்ளுவீங்க. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனையும் கூட அன்பை என்னென்ன விதமாக இந்த சங்கமும் ஒலிகளை கூடாக மட்டுமல்ல என்னும் என்னென்ன விதமாக உங்களை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சை மனதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வாஞ்சை மையா உங்களுடைய நேரத்தில் நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி என்னும் அன்பென்று வினைவர் ஒன்றும் வேண்டாம். உங்களை அறியாத மக்கள் பிரபஞ்சத்தில் வாழும் மக்கள் அன்பானவர் சகோதரர்கள் சந்ததி ஆறாயிருந்தாலும் அயலார் ஆறாயிருந்தாலும் அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி ஆண்டவிருந்த அபிஷேகம் அவர் சிவசன் மேலிருந்து ஊட்டப்பட்டு மற்றவர்களையும் தொட்டு குணமாக்க வல்லவா இருக்கிறதுக்காக அபிஷேகநாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தரப்பனே. நம்பினே இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் வந்து உங்களுடைய அன்பை பெறுமாறு இருக்கும் பிள்ளைகளை ஒருவருக்காக நன்றி சொல்கிறோம். செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவர் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் செய்தியை கொடுக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. சுயத்தில் பேசிவிடாதபடி அவர் பெருசுத்தாவியானவரையே அவருக்குள்ளால் நீங்க பேச போறதுக்காக அதை கேட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய மனம் மாறத்தக்கதாக எத்தனையோ பேர் மனம் மாறத்தக்கதாக ஆனா நல்ல செய்தியை நீங்கள் அவர்களால் கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. என்னமே எந்தெந்த பிள்ளைகள் பாடலுக்குடாகவோ துதிக்குடாகவோ ஆண்டவர் உங்களை மகப்படுத்த வேணும் கேளுக்கதை எதுக்கு அவர்களை நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக எந்த விதத்திலும் பெருமைப்படாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஒன்று கொள்ளண்டில் வருகிறோம். அந்த தலைமை தகுதியை நீங்க கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டு சகோதரர்களை பொறுப்படுங்கள் ராஜா. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களை பாதத்தில் தரித்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நீங்க தான் வழிநடத்த முடியும். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆராதிப்புக்கு தடைகள் இல்லாதபடி உங்களோட சத்தியத்தின் படி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட சத்தியத்தின் படி அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட நேசிக்கும் தலைவர்களையும் நீங்க விடகட்டி வழிநடத்துங்க ராஜா. விடகட்டி வழிநடத்து நீங்க தான் மகாபிரிய தலைவர் ஐயா.
வேலுக்கு தலைமை பீடத்தை கொடுத்தவரும் நீங்க அந்த அப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்தந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வார்த்தைகள் மறைக்கப்படாதவடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து

0: நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே உங்களை நடத்த முடியும், உங்கள் விசேஷமாக உங்களை நேசிக்கும் தலைவர்கள் பொருட்படுத்து வழிநடத்துங்கள் ராஜா. ஆண்டவர் கூலங்க மாறுபாடமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வலுதப்பி போய்விடாதபடி அவர்களை அவர்கள் வாழ வழியை வகுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அன்பின் தேவனே, அநாதைகளுக்காக விதவுகளை நேசிக்கிற தேவனே, ஆண்டவரே அநாதைகளுக்காக உங்களுடைய வருகிறோம். இந்த அநாதைகள் மத்தியில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒற்றதற்காக ஆண்டவரையும் கூட அன்பை பெருமாற வேணும் என்று எவ்வளோ வசதிகளை விட்டுட்டு ராஜா ஆண்டவரை போயிருந்தும் கூட அன்பை பகிர்ந்து கொள்ளும் அநாதைகளை மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக உங்களை வருகிறோம். எவ்வளோ ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், ஒரு அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் உங்களுடைய அன்பை அறிய வேணும். உன்னை போல் பிறந்த நேசி என்ற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உலகத்தில் போயிருந்தும் கூட அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கள் ராஜா. ஆனவரே நீங்கள் ஓநாய்களுக்குள் அனுப்புறீங்கள் ராஜா. அந்த ஓநாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எப்படி அமெரிக்கா தேசத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே இந்த மிஷனரி மேல் ஆண்டு உங்களை அன்பு சித்தம் அவர்கள் மேல் அவர்களின் மனதில் பேரத்தை போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த தேசத்துக்கு வந்து கூட அன்பை என்னென்ன விதமாக பங்கிட்டார்கள் ஐயா. அது கூடத்தான் எத்தனையோ ஆத்மாக்கள் படித்து முன்னேறி வரத்தக்கதாக அந்த கொடுத்து நீங்கள் வசதியை கொடுத்தீங்களே, வழியை திறந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. ஆய் ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கத்தக்கதாக வசதியை வழியை திறந்த அவர்களுக்களால் அவர்களை பாவித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லும். தங்களுடைய ஜீவனை ஒரு பொருட்டுபடி எவ்வளவு வசதியாக இருந்தவர்கள் அந்த சூடான இடத்தில் கால்நடையாக நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினார்களே ராஜா. அது கூட எத்தனை கோடி மக்களை நீங்க தொட்டீங்கள், எத்தனை கோடி மக்களை தொட்டீங்க. இன்றும் வரையும் அந்த மிஷன் ஸ்கூல் என்றும் அந்த வைத்தியசாலைகளில் நடக்கத்தக்கதாக நீங்க செய்தீங்கள் ஐயா. உங்களுடைய அர்ப்பணிக்கும் கூட பிள்ளைகளை நீங்கள் அழைப்பு கொடுத்து அர்ப்பணிப்பு கூடாக தங்களை தாங்களை வெறுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர்கள் செய்த ஊழியத்துக்கூடாக இன்றைக்கு சந்ததியாக உங்களை அன்பர் சுத்தி அதிகாரங்களை பெற்று படுத்து பட்டம் பெற்று ஆண்டவர் எல்லாரும் வாழத்தக்கதாக நாங்களே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை வசதியான இடங்களை விட்டு எல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நைகிரியா தேசம், ஈரான் தேசம், ஈராக் தேசம் இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களுடைய அன்பை பெருமாறி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட அழைப்புக்கு படிந்து ராஜா எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும், உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேணும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேணும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீரை தோண்டி தண்ணீர் வகங்களை தோட வேண்டும் என்று போயிருந்து உங்களுடைய அன்பை செய்யும் இந்த ஊழியக்காரரை ஒவ்வொருவரே நீங்க பொருட்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்களுக்கு எந்த கஷ்டம் வராகபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே சாசானவன் அழித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. ஆபா உங்களால் தான் காத்துக்கிட்டேன், இந்த தேசத்தில் இப்படியான நெருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேசங்களை மக்களை நீங்க பொருட்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவனே இந்த இலங்கையில் நீங்கள் உண்டு பண்ணினாக மக்களை நீங்கள் உலகம் முழுவதும் சிறக்க பண்ணினீங்களே, உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டு மக்களை உங்களை ரசிகராக ஏற்றுக்கொண்டு உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணினீங்களே, அற்புத கிரகங்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக சிறந்திருந்தனே. என்ன அவர்களை அந்த உங்களை ஏற்றுக்கொண்ட சந்ததி ஒவ்வொருத்தரையும் சந்தது சந்ததியாக பொறுப்படுத்தி காத்துக்கொள்கிறாங்க. பெருங்கால சந்ததிக்கும் ஆண்டவரே வாழத்தக்க வழி வசதிகளை வாலிப சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் வழிதத்தி போய்விடாதபடி ராஜா, இந்த உலகாசபாச இச்சந்த டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த பெருங்கால சந்ததிகளை நீங்க தூக்கி எடுத்து உங்களுக்கென்று ஆயுதப்படுத்தி உங்களோட வழியில் மீது உள்ள வழியில் கிருபனவந்த சித்தத்திலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு படுத்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனம் சோர்ந்து போகாதபடி பின்வாக்கி போய்விடாதபடி அவர்களுக்கு உங்களால் தான் ஐயா வேலை வாய்ப்பை காண்பிக்க முடியும். அவருடைய பிரியாசங்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தான் கொடுத்தீங்க, ஞானம் கொடுத்தீங்க, பறிக்கப்பட்ட பிறத்தக்க வசதியை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து பின்வாங்காதபடி ஆண்டு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஐக்கியப்படும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன நண்பின் வாழ்க்கை துணைக்காக இங்கிணிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களோட பரலோகத்தில் நீங்கள் எதை நிச்சயத்து வச்சிருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்க ராஜா. உங்களுக்கு பிரியமில்லாமல் கால் அடி எடுத்து வைத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமையாக நேசித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் உங்களோட சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக அனைத்தப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேண்டும். பொறுமையோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் இருந்து உங்களோட சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ராஜா. எப்படியாவது அமைக்கு வாழை நீங்கள் கொடுத்தீங்களோ அதே போல் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளாயிருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளாயிருந்தாலும் அவளுக்கு ஏற்ற துணியாத அமைவாலை நீங்க காட்டி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல தேவனருக்காக உங்களை துதிக்கிறோம். பலவீனமாக சுவீனமாக டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு ஆண்டவரே செய்யாத வியாதி என்று கைவிடப்பட்டு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருவோம். நீங்க பெரும வைத்தியன் அல்லவா, பரிகாரியான தேவன் இல்லவா? உலக பிரகாரமான டாக்டர் வைத்திய கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே அந்த வைத்தியம் படித்து பட்டம் பெற்றும் கூட அந்த வேலையை சேர்ந்த சகோதரிக்கு 42 வயது சகோதரிக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே 4 வயது பிள்ளைக்கு தாயாக திருபவம் அந்த பராமரிக்கத்தக்கதாக கூட சேவை செய்யத்தக்கதாக கூட அற்புத விடுதலையை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா என்றும் உயிரோடு இருக்கிறீங்கள், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். டேனியல் என்ற சகோதரனுக்காக உங்களை நேசித்தமான ஐயா இத்தனை உட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி இத்தனை உதவி சமையல் செய்த மகன் ஆண்டவரே, என்ன பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வத்த தேவனே. என்ன அவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த கிடைக்கும் சிகிச்சை கூடாக அற்புத விடுதலையை கொடுத்து அவரையும் ஆசீர்வதி தொடர்ந்து சாட்சியுள்ள தகப்பனாக கணவனாக ஆண்டவரே சகோதரனாக ஆண்டவரே வாழத்தக்கதாக சபையில ஆண்டவரே உற்சாகம் உள்ள ஒரு சகோதரனாக ஆண்டவரின் சாட்சியாக இருக்க கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் விடியா என்ற சகோதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம். ரட்னேஷ் என்ற சகோதரிக்காக இப்படி எத்தனையோ அகலப்பா ஆண்டவரே வேதனையோடு சோதனத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து கூட பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லி நடக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வேண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவே வேதனையோடு இருக்கும் சிறு பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள் அவ இது வந்து ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க ஆண்டவரே, இந்த கனடா தேசத்தில் ஒரு வைத்திய வசதியை கொடுத்தல் கூட அந்த சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எத்தனை சின்ன பிள்ளைகள் ஐயா சுகம் பெற்று ஆண்டவரே என்றும் இருந்து உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக கூடி நீங்க பாவிக்கிறீங்கள். இன்னும் அந்த அந்த அந்த வைத்தியசாலையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, அற்புத விடுதலையை கொடுத்து, வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வெற்றியோடு அவர்கள் சுகம்பெற்று உயிர் வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். பரம வைத்தியனே பரிகாரியாரும் செல்வனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்றே நாளுக்காக வருகிறோம். எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, ஆண்டு வேலைக்கு போகணும், ஒரு கடமைக்கு போகணும், ஒவ்வொருவரோடும் கூட இருக்கப்பா. ஓடும் வாகனங்கள், விமானங்கள், சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதுகளை வேலைக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வித்து காத்துக்கொள்ளும். கடமை போனவர்களும் ஆண்டவரே மூலமாக திரும்பி வரத்தக்கதாக ஒருவரே நீங்க பாதுகாத்து, உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து விழித்திருந்து நீதி தீர்க்கிறங்கள் தேவனே, உங்களுடைய நீதியின்படி பெறுதலின் வேண்டி பாதுகாப்போடும் பகமேனாவி ஒன்றும் இல்லாதபடி அன்போடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலே நீங்க புறப்படுங்க ராஜா. அதை ஆண்டவரே இதில் இணைந்திருந்து நாங்கள் எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களோட மனதை துறந்து உங்களோடு கதைக்க எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த உறவுக்காக, இந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மீதியான சங்கமம் ஒளியாலேயே நீங்கள் பொருட்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் என்னென்ன விதமாக உங்களை வகமப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த கிருபையின் அந்த சித்தத்தின்படி வெற்றியோடு கூட நாம வகமப்படுத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்ல தேவனே, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மனக்குலத்துக்காகவும் ஆண்டவரே கண் நோக்கி கொண்டிருக்கிறோங்க தேவனே. பரந்து பேசி கொண்டிருக்கிறவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகரம் செலுத்தி உங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் ஆமென், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கடத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கருந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக தேவ ஊழியர் பாஸ்டர் அன்றடி செல்லி இப்ரஹாம் அவர்கள் 2 மணிக்கு இணைவார்கள். அதுவரையும் ஒரு இது பாடலில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுகிறோம். God bless you. ஆமேன்,
0: ஆமேன்.

0: Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You Are Divinely Favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered even in difficult times. God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and He shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I am surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான், ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள், அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்தில் திரும்ப சொல்லுங்கள், தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவுகள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
1: ஆமென். ஆமென். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவசை எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாதிக்கிறோம். கத்திரதாமே என் வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம்.
2: Recording in progress.
1: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் ஒளிச்சு நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பிரசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி
3: வரவேற்போம்.
1: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர்.
3: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இன்னையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக அன்பின் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், மீட்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களை மீட்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் படிப்போம், வாசிப்போம். 1 John 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறிய, இதை 6வது அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தள்ளும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம், ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாகப்பட வேண்டி இருக்கிறபடியினால், அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடியினால், அவர் சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமேன். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது. நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆகிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா? என்மேல் இருக்கிற சுகயீனம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா? அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலை ஆக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு பரிசுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்றால் அநேக வேலைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேலைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா? அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேலைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவேன். அப்ப நான் சோர்ந்து போய் இருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே தேவன் என்னோடு பேசினார், தீர்க்க தரிசனமா பேசினார் அந்த போதகர் மூலமா, மகனே தோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உளவாய் தேவனை தேடியும் எனக்கு ஒன்றும் சம்பவிக்கவில்லையே என்று நீ நினைக்கிறதாக நீ நினைக்கிறாய், ஆனால் சத்துரு உன்னோடு பேசினார் என்று அவர் மூலமா எனக்கு தீக்க தரிசனம் வந்து, அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் இது வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல, பிசாசு இப்படியான நினைவுகளை எங்களுடைய இதயத்திலே போட்டு எங்களை என்ன செய்கிறான், எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையாய் உத்தமமாய் இருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் இப்படியான காரியங்களை பிசாசு இதயத்திலே போடுகிறான். ஆனால் கவனியுங்கள், அந்த வேளையிலே என்னட்ட மணி இருந்தது. ஏன் தாமதித்தது என்று சொன்னால், என்னுடைய கரங்களிலே மணி இருந்தது. அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமதம் என்ன செய்தார், பொறுமையா இருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரிய செய்திருப்பாரானால் என்னிடத்தில் இருந்த மணிதான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி, அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம், அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாமல் இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபா இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொன்னார். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய், என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளிலே வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்ன நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை, மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரானால், இந்த நாளிலே நீ இந்த பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாயிருக்கிறார். ஆனால் நான் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே, எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல், தேவனை நம்பி அவரை நோக்கி போகிறவனா இருக்க மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் ஆபிரகாமே புறப்பட்டு வா என்று தான் சொன்னார். ஒழிய என்ன சொல்லல, எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். எவ்வளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும், நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கும். எவ்வளவுக்கு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய ஏ டு இசட் வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளிலே நீ இது செய்வாய், இந்த நாளில இது உனக்கு நடக்கும் என்ற எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால், நாங்கள் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தேவனை விட்டுட்டு நாங்கள் அதே மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார். தேவனிடத்தினை வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள், அதற்கு பிறகு வெளிப்படுத்தின பிறகு தங்களுடைய கிரியையை செய்கிறார். தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள், இளைய குமாரனை போல ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே தங்களுடைய இச்சைகளைத்தான் நிறைவேற்றுகிறார். அப்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுவோமானால், நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆசைப்பட்டதை பார்க்கிலும் பிரயாசப்பட்டதை பார்க்கிலும் அது ஜபம் பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். 1 John 4:9 தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு ஜீவன் உடையவர்களா இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். அப்ப தேவனுடைய அன்பை எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நமக்காக அவரையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தபடியினால் எவ்வளவு மேன்மையாக மகிமையாக நம்மை நினைக்கிறார், எவ்வளவாய் நம்மை மதிக்கிறார். இன்றைக்கு அதை புரியாமல் இருக்கிறோம். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய பிரஷர்ஸ், பிரஷர்ஸ் என்றால் தமிழ்ல அவருடைய ட்ரெஷர்ஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால், அந்த ட்ரெஷர் ஆர்ட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது, நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கித்தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார், அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமே, அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால், எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார், அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல், எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல. அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசு நடத்திலிருந்து வருகிறது. நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்காக அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கல என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதல்ல அவர்தான் முதலாய் முதல் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னை தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க, பிரதர் லெஸ்லி பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் போனீங்கள் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பெனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அநேக வேளைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லை என்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமாண்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கே, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, அந்த அவவிசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை. நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள். நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிடாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அழுத்தத்தின் நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தீங்கு நினையாது, இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம், அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்க கூடாது. எந்த சார்பும் அற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய் ரெண்டு சார்பிலுமே அழிவு வருகிறது. ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே, ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே ரட்சிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். எந்த சூழ்நிலையிலே தேவன் எந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளை எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமேன். ஆகவே ஒருவரை 770 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமேன். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே தெரியும். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால் அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: உன்னுடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தால் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இயேசுதாமே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்திரதாமே, உங்களுடன் கூட இன்னும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கத்திரைய கரந்தானே கூட இருந்து தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக அவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவாராக. கத்திரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறு உதவிப்பிலே கேட்கின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கத்திரை தாமே வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்தினார். நான் என்னுடைய மைக் ஆஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட எடுத்து வந்து செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார். மனிதனாக வந்த சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். இந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள்
2: வானொலியின்
1: மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையிலும் நாங்கள் அடுத்த
0: நிகழ்ச்சி. அவள் மகள் ஆரோக்கியம். அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாது.

மற்றபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும் அவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும். அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம், ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே? யாரு? பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாமவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு எங்களை அன்றைக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் பாவி, நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா பிசாசே சொல்லல, பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை அன்றைக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர் அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் வேண்டும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே
மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறான். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை, நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான், விசுவாசிக்கிறான், தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசே விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்வாய், செய்யோமால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம், செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார், நீ போய் என்ன செய், ஜெபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும், அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார், எலியாவே நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கு, நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்க மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றி கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமகம் இல்லை, ஆகவே தேவனுக்காக கருமகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதாக. ஆனால் செய்திகள் வருகிறது இல்லை, அங்கே கருமகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய்ப்பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம், பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீ போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவர், நீ ஜெபித்த ஜெபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரு. எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும். நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், தொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும், அவ விசுவாசத்தை ஏற்படுத்தும்படி. ஆனால் நான்
என்ன செய்ய வேண்டும்? தேவன் செய்து முடித்தார், ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம். எலியாவால மழையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும். தேவன் செய்து முடித்தார், நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது? விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்கே இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை. நாங்கள் என்ன செய்வோமா? இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள் அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபிரேயர் 4:27. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம்,
சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, எண்ணத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும்பொழுது ஜெபிக்க வரும்பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜெபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கும், சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளாய் எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்து விட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறேன். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நேற்று நாமத்தினம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஜெபங்கட்டு இருக்கிற மிஜாக்கம்மன் தாயே உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இஜாக்கம்மன் தாயே உம்மிடத்திலேருந்து வருங்கிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இஜாக்கத்துக்கும் தயக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா. இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்கூட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி.

0: வழி நடத்துவாராக.
1: ஆமென், ஆமென்,
0: ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: நீங்க ஏழைகள் விதவைகள் விதவைகள் திகழ்காக நிரல்காக நீங்க
1: விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.

அறிவைக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையப்பா, பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்கள் நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, அநாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா. தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையப்பா, தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனித

கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்க

நீங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க அப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்க அப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலாம், கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படி அப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்க அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தை அப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தை அப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரும்.

அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள். அப்பா அதிகாலையில் எழும்பின உடனே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருதான் தேட்டுங்க அப்பா கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாக

கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வாழ்க்கை பெருக கர்த்தாவே நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலிருந்து நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய தூக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இந்த நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.

0: இருக்கிறோம். வழி நடத்துவாராக. ஆமென். வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த தெய்வ வார்த்தையோடு கடந்து செல்வோமா. ஆமேன்.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய

நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பு

பேசி தருகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும்

செய்தும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற

வந்திருக்கிறேன். சங்கீதம் 139 1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில்

0: மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 ஆண்டு திங்கள் கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கத்தரை பெற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 வசனத்திலே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கத்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலேதான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமா, கத்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கத்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 7 வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவு

0: கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்துவத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்கு தத்துவங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்துவங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்கு தத்துவங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் நாட்களிலே நம்முடைய நம்மோடு கூட இருந்து நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களிலே காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலேதான் இந்த வாக்கு தத்துவத்தை நீதிமா, அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல், பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றி திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: Recording stopped.

கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்திலே ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனா வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், வேத புத்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால
சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்கூடிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்குதான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்ப ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார், கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங் அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க, ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு?
உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அத சொல்றதுக்காகத்தான் இத சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே

மக்களுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாகோபு பயங்கர கில்லாடி. அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். தீத்தனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் தீத்தனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு திமுத்தைக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களை. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிறேன், உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து 2-3 வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை

நான் சொன்னேன். இல்ல தம்பி, அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:18 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:18 6 வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புத்தகத்தை பாக்குறதுன்னா, பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 வசனம் சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்கும் முடியும், பட்டினி கிடக்கும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவேன், அப்படிதான் நிருபத்துல எழுதினேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா, இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோடு பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எடுத்துருமே 8:18, ஆவினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 4:16 வசனம் இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை
விசுவாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாய் விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, எண்ணிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா நடக்குது? பிரசங்கினுடைய புத்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவருடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க, அவரு நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தேயா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல, சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா,
நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க பரமள்ள ஜபம் விசுவாச பிரமாணம் இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள் எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்பல காரியங்களை சொல்லித்தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மாரை நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன் திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா மூணு இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒண்ணு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதுவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது ஆயிரம் வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியில புதிய வானம் புதிய பூமி.

0: வழிநடத்துங்களேன். God bless you. Amen.
1: Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சுதிக்கிறோம் ஐயா, சுதிக்கிறோம், சுதிக்கிறோம், சுதிக்கிறோம். இந்த காலை வரைக்கா சோத்திரம், சோத்திரம். இந்த நாளுக்கா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எவ்வளவுக்கா சோத்திரம். எல்லாம் கிருபை ஐயா, அவங்க கிருபை ஐயா, எல்லாம் கிருபை. கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே உங்களை சாழ்த்து வரும், உங்களை சாழ்த்து வரும், அந்த தலைமட்டும் சாழ்த்து வரும். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவ உள்ளவர், மகிமை உள்ளவர். அப்பா ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது. அந்தவரே உங்களோட கிருபைகளை சொல்லி முடியாது ஐயா. அவங்களை துதிக்கிறதுக்கு போதாது ஐயா, போதாது ஐயா, போதாது ஐயா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாத்துறோம் சுவாமி. சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாத அழியப்பா, செய்யக்கூடாத அழி. மகிமை தேவன் அப்பா, பாசினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாது ஆண்டவர். அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களை திகவங்களுக்காக வந்திருக்கோம். மன்னிப்போடும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து வந்து சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக முடிச்சு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்களே, எங்கள் பாவங்களுக்கு படியாமை நாம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இறக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மன்னித்து இவர்கள் எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் அனுப்பி வைக்கிறோம் சுவாமி. நாங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, சபிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். உங்களால் தரப்பெல்லாம் முடியும். தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே

அவர்கள் வேண்டாங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. ஞானங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே இருக்கிற தேவனே உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றியை பெறட்டும் சுவாமி. நிஜத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமல் அந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் கிருபையப்பா கிருபையப்பா உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு தெளிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி. ஆண்டவரே ஞான அங்கு கேட்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் ஆசீர்வாதம் பெறுவர்களாய் மாறட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சகப்பனே நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்பா வியாதியும் கொடுமை ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே தெரிவிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்க முடியாய் வேண்டிக்கும் ஜனங்கள் தங்களை தாழ்த்து வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறது சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்து வியாதி சில ஒருவர் தானும் அருமையாய் போனதில்லை, சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதியை தொலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட முகத்தை எங்களோட வழிகளில் இவர்கள் பலட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சாபனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாலு வாய்க்கப்பட்டவர்களாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்திய சாலையை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் நீங்க இறக்கம் செய்யக்கத்தை நீங்க இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களை சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா கிருபைதானப்பா ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபையாண்டவரே. ஐயா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களா, சுகம் பெறுவார்களா, ஆசீர்வாதம் பெறுவார்களா இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் தாப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம் நீதிய நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களால் தேசத்தின் மக்களுடைய தவிப்பு காரணி ஆண்டவர் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவரே. அந்த ஆளுகை நன்மைக்கு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். கத்த நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவோம் சுவாமி. உங்களோட கிருபைதான அப்புறம் கிருபைகளுக்காக வேண்டிக் தேசத்துக்காக வேண்டி தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதியின் நியாயம் உள்ளவர் சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதியின் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தப்பனைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தேசத்தின் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தப்பனே. இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே
അന്യോടും അച്ചാഹത്തോടും ആണ്ടവരെ ദേശത്തെ കാക്കറവള ദേവഭയത്തോടും ദേവഭക്തിയോടും ആണ്ടവരെ നിലയിൽ നിൽക്കുന്നവരായി ആണ്ടവരെ ഇരുന്നാലും ആണ്ടവരെ അവരുടെ വഴികൾ നിങ്ങളുടെ വഴികളാണ് ഇരിക്കട്ടെ സ്വാമി. ീന്ദ്രാണവീരവരൊക്കാൻ വേണ്ടിക്കൊള്ളറും വേണ്ടിക്കൊള്ളറും ഏറെ കുടുംബങ്ങളെല്ലാം ഇരുന്നാലും അന്തടങ്ങളിലും കത്താവങ്ങളെ തയവുള്ളക്കാരും അവരുടെ താങ്ങുപടിയായി വേണ്ടിക്കൊള്ളുവോ. ഇപ്പൊ ഞാൻ അധികാരത്തിൽ ഇരിക്കാൻ വേണ്ടിക്കൊള്ളുവോ, ഒരുക്കാൻ വേണ്ടിക്കൊള്ളുവോ. സഹപ്പനേ നന്ദി സ്വലോ, നന്ദി സ്വലോ, നന്ദി. അപ്പാദേശങ്ങളെല്ലാം വരച്ചപ്പോഴാധാരങ്ങളെല്ലാം ഇന്നിങ്ങനെ ആണ്ടവരെ വേലയില്ലേ ആണ്ടവരെ ഞാൻ അങ്ങനെ കൂക്കുരുന്നാണ്ട് സഹപ്പനേ വെറുമാനന്തരപ്പെട്ടു വെറുമാനന്തരപ്പെട്ടെ ചാർത്തി ആണ്ടവരെ നിങ്ങളെ മാറ്റി തരുവാളുകളാണ് ശ്രമത്തി കൊടുക്കുന്ന ദേവനുണ്ട് നിങ്ങൾ സ്വന്തം വൃത്തികൾ ആണ്ടവരെ കീഴ്പ്പെടിയട്ടും സ്വാമി. സഹപ്പനെ തങ്ങളെ താഴ്ത്തിട്ടും ആണ്ടവർ തങ്ങളെ മുഖത്തെ ചിരുപ്പെട്ടും സ്വാമി. ചെറുപ്പി കൊടുക്കുന്ന കത്ത് നീങ്ങ വാഴി കൊടുക്കുന്ന കത്ത് നീങ്ങ വരച്ചി നീക്കുന്ന കത്ത് നീങ്ങ ആണ്ടവരെ അതുതാനപ്പാന്ന് ജനങ്ങൾക്ക് വാടി ഉണർവുകളായി മാറട്ടും കൂക്കുരലെല്ലാം ആണ്ടവരെ ദേശത്തിലുള്ള കൂക്കുരലെല്ലാം വ്യക്തമായി തിരുമ്പട്ടെ ദേവനെ നോക്കി കൂക്കുടുകളായി അത് കൂക്കുരൽ മാറട്ടും സ്വാമി. അവരോടൊക്കാ വേണ്ടിക്കൊള്ളു വേണ്ടിക്കും അപ്പാ ഒരു നേരണമില്ലാമ തവിക്രമൊക്കെ തവിപ്പിക്കാൻ ക്രമീ അപ്പാശി പശിയും കുടുംബ ഏത് വരം ബന്ധു തവിക്കുന്ന മക്കൾ അപ്പാ സഹപ്പനെ ഇരക്കും ചെയ്യുങ്കപ്പ ഇരക്കും ചെയ്യുങ്കപ്പ ഇരക്ക പതിനാൽ വാടുകിറ മക്കൾക്ക് നിങ്ങൾ ഉണവ് കൊടുക്കുന്ന ദേവനാണ്ടവരെ ആണ്ടവരെ കാക്കയ്ക്കും ആണ്ടവരെ സമുദ്രത്തിൽ ഇരിക്കുന്ന തിന്നങ്ങളെ മുതലായി ആണ്ടവരെ നിങ്ങളെ നോക്കി പാക്കുമ്പോൾ നിങ്ങൾ അവർക്ക് ആഹാരം കൊടുക്കുന്ന ദേവനുള്ളപ്പെട്ടിരിക്കും സ്വാമി. അതേ ദേവനാണ്ടവരെ ഇവരുടെ നിങ്ങൾ ആഹാരം കൊടുക്കുന്നതടി ഞാൻ നടി സ്വലൂറോ പശീനാലാടുന്ന മക്കളാണ്ടവരെ

சுவாமி வருகையிலே எடுத்துக் கொள்கிற சபையாக, மனசாட்சிகளாக, அசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக் கொள்கிற சபைகளாக, இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாரமாறாக தங்களுடைய போக்கின் போகிறது தகப்பன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்பா அந்த சிந்தை, நீங்க தான் அப்பா அந்த சிந்தை. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் மனமும் அன்புமாய் சபையை கட்டு வருவாய், நேசிக்கிறவாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர் போதவர் மாறி நடத்துங்க சுவாமி.

சுவாமி, கடைக்கு போட்டப்பட்ட நாங்கள் உண்டு சுவாமி, இவைகளுக்கெல்லாம் உதயம் சேரோ ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தார் எங்களை வார்த்தையை சொல்லுகிறவளாய் உதயம் சேருவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படியாக நிற்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களை அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுறோம் சாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுறவர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம்.

கேட்டு பாப்பனே இவ்வளவு வரைக்கும் வந்தா இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே, அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவரே, எங்களை வரை நாமதிப்பதுகளே அப்பா, காலங்களும் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியும் நன்றியும் எவ்வளவு நல்லவரப்பா, அவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா, நீங்க உள்ளவரப்போ ஒருவர் தானும் கெட்டு போக கூடாது எப்பொழுதும் ஆண்டவரே. ஐயா நீங்க தானத்தோடு இருக்கிறீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டி சொல்லும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மறைஞ்சு நம்பி வெளிச்சத்தை காண மனித விக்கிரம் சோவைகளோடு நிற்பார்களான சோவைகளை சந்திக்கிற எனவே எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, எழுப்பிக் கொடுங்கப்பா, அப்பாதாரத்து மூலமாக எழுப்பிக் கொடுங்க செல்வம் எல்லாம் ஆண்டவரே, எனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டு சுவாமி, மகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டு சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், தகப்பனே வேண்டி கொள்வோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு பெருகட்டும் அப்பா, ஒருவர் தானும் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவராய் மாறிட்டு சுவாமி. அப்பா